0: செட்ஸ் நிறுவனத்தின் முழு ஆண்டு வருமானம் 17 விழுக்காடு அதிகரித்துள்ளது. அதன் 4 காலாண்டு வருமானம் அதற்கு முந்தைய காலாண்டை விட கிட்டத்தட்ட 10 விழுக்காடு உயர்ந்துள்ளது. அதாவது 1.5 பில்லியன் வெள்ளியிலிருந்து 1.6 பில்லியன் வெள்ளி அதிகரிப்பு. மத்திய கிழக்கு பூசலால் குறுகிய கால செலவுகள் அதிகரித்துள்ளன. எனினும் விமான சரக்குகளுக்கான தேவையை அது அதிகரித்துள்ளதாக நிறுவனம் தெரிவித்தது. சரக்குகளை அனுப்பும் வழிகளை மாற்றியதால் புதிய வாய்ப்புகளும் கிடைத்துள்ளன என்றும் அது சொன்னது. ஆப்பிரிக்கா, மத்திய ஆசியா ஆகிய வட்டாரங்களில் தனது சந்தையை விரிவுபடுத்தவும் அது முயல்கிறது. ஈரான் தனக்கு பதிலடி கொடுக்கும் உரிமை இருப்பதாக எச்சரித்திருக்கிறது. அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து தெஹ்ரான் அந்த எச்சரிக்கையை விடுத்தது. வாஷிங்டன் நடத்திய தாக்குதல்களில் ஈரானின் ஏவுகணை தளங்களும் கண்ணி வெடிகளை பொருத்தும் கப்பல்களும் குறிவைக்கப்பட்டன. அமெரிக்கா நேர்மையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக ஈரான் குற்றஞ்சாட்டியது. தாக்குதல்கள் சண்டை நிறுத்தத்தை மோசமாக மீறியதாகவும் தெஹ்ரான் கூறியது. ஹார்மஸ் நீரிணை வழியுள்ள பண்டா அபாஸ் நகரில் வெடிப்புகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தாக்குதல்கள் தற்காப்புக்காக நடத்தப்பட்டதாய் அமெரிக்கா சொன்னது. ஆகாய வெளிக்குள் நுழைந்த அமெரிக்க ஆளில்லா வானூர்த்தியை வீழ்த்தியதாக ஈரானின் புரட்சிப்படை தெரிவித்தது. F-35 ரக போர் விமானத்தை நோக்கி சுட்டதாகவும் அது சொன்னது. பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இஸ்ரேலின் ராணுவம் அதன் செயல்பாடுகளை லெபனானில் விரிவாக்கம் செய்வதாக கூறியிருக்கிறார். லெபனானின் தெற்கு பகுதிகளில் பெரும் ராணுவ படைகள் இருப்பதாக அவர் சொன்னார். அவை முக்கியமான இடங்களை அவற்றின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதாக திரு நெட்டன்யாகு குறிப்பிட்டார். 19 கிராமங்களிலிருந்து மக்கள் வெளியேறும்படி இஸ்ரேல் ராணுவம் புதிய எச்சரிக்கைகளை விடுத்தது. சில நகரங்களையும் அது தாக்கியது. நபாட்டியா நகரில் தனது வீரர்கள் இஸ்ரேல் துருப்பினருடன் மோதியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு சொன்னது. முன்னதாக அமைப்புடன் தொடர்ந்து போரில் இருப்பதாக இஸ்ரேல் கூறியிருந்தது. அந்த அமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதாகவும் அது தெரிவித்தது. இபோலா கிருமி தொற்று குறித்த அக்கறைகள் அதிகரிக்கின்றன. நோயால் சுமார் 220 பேர் உயிரிழந்திருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. நோய்வாய்ப்படுவோரை அடையாளம் காண்பதில் உள்ள தாமதத்தால் நிலைமையை சமாளிக்க சுகாதார பராமரிப்பு ஊழியர்கள் சிரமப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்தது. நிறுவனத்தின் தலைவர் காங்கோ குடியரசுக்கு செல்கிறார். நோய் தொற்று அங்கு அறிவிக்கப்பட்டதிலிருந்து கிருமி பரவல் சம்பவங்கள் 900 தாண்டிவிட்டன. இந்நிலையில் இபோலா நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை நாடுகள் முடுக்கிவிட்டிருக்கின்றன. தாய்லாந்து, காங்கோ குடியரசிலிருந்தும் உகாண்டாவிலிருந்தும் செல்லும் பயணிகளுக்கு தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. நோயால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று வருவதில் சுமார் 30 நாடுகள் தடைகள் அல்லது கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. அமெரிக்காவின் விமான நிலையங்களில் இபோலா சோதனைகளை நடத்த முன்வரும்படி நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு நிலையம் அதன் ஊழியர்களை கேட்டுக்கொண்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
2: பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற புதன் கிழமையில இணைந்திருக்கீங்க.
3: பொண்ணுல பொண்ணுல பண்ணுல முப்பத்தி மின்னது மின்னது ஒட்டக்கல் முப்பத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி
4: மூக்குத்தி மட்டும் மினுமின்னு மின்னா போதுமா? முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு 100 கணக்கில் தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சாதானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மினுமின்னு மின்னும். அப்படின்னும் திருமண தண்ணிக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
5: 101 ஸ்ரீரங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: தொடர்புகொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
9: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார், புஷ்ப

செய்திகளுக்கு பிறகு நாம் மீண்டும் இணைகிறோம். நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:15 ஆகி விட்டது. முதல்வன் திரைப்படத்திலிருந்து சற்று முன்பு உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. தொடர்ந்து உங்களுக்காக அடுத்தடுத்து இந்த பாடல்கள் ஒலியேற காத்து கொண்டிருக்கின்றன.

0: வேதம் திரைப்படத்துல இருந்து
1: பேருந்து நீ எனக்கு ஜன்னலோரம்
0: பாடல்களை முழுமையா கேட்டு ரசிக்க தொடர்ந்து வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். சரி, இப்ப வாங்க வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று முன்னறிவித்துள்ளனர் வானிலை ஆய்வகத்தார்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 29 காசு, ஓர் யூரோ ஒரு வெள்ளி 50 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 74 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 93 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 36 காசு, 100 இலங்கை ரூபாய் 40 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கெட் 3 வெள்ளி 10 காசு.
3: இத்தகவலை வழங்கியோர்
4: ஜோயல் காசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40 விழுக்காடு கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் தண்ட நாள் முதல் திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. கே கே ஸ்ரேயா கோஷல், தன்வி மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு விஜய் ஆந்தனியின் இசையில் நான் அவன் இல்லை திரைப்படத்தில இருந்து ஜெயதேவ் சங்கீதா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும். உங்களுக்கான ஒலி இதுதான். இந்த ஒலிய செய்தது யாரு? உங்களுடைய பதில்களை இப்பவே அனுப்பி வச்சிருக்க 9678 9688 என்ற எண்ணுக்கு சரியான பதிலை அனுப்பி வைக்கும் முதல் நேயருக்கு காந்திருக்கிறது ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி. மீண்டும் உங்களுக்காக அந்த ஒலி. இது யாரும் சிரிக்கிற மாதிரி இல்ல. சரி, உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருங்க நேயர்களே.
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: BKE-ஐ நோக்கி செல்லும் SLE அப்பர் தாம்சன் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. BKE-ஐ நோக்கி செல்லும் SLE யோச்சுகாங் ரோடிற்கு பிறகு சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 5 தடத்தை தவிர்க்கவும். போக்குவரத்து நிலவரம்.

0: தொடரும் தினம்
1: என்னங்க நான் மறுபடியும் வேலைக்கு போகவா?
2: தெரிஞ்சுதான் பேசுறியா? நம்ம பிள்ளைங்க பிஎஸ்எல்இ ஊனிலை தேர்வுகளை எழுத இருக்காங்க. அண்மைய தேர்வுல நல்ல மதிப்பெண்களை வாங்கல.
1: கவலைப்படாதீங்க, ஆல் ஏஸ் துணை பாட நிலையத்தின் ஹாஜா சுல்தானா இருக்காங்க. 35 வருஷ அனுபவம், தொடக்கப்பள்ளி உயர்நிலை ஏ நிலை வகுப்புகளுக்கு இயற்பியல் உயிரியல் ஏஇ கணிதம் கற்றுக் கொடுப்பதோட கணிதம் ரசாயனம் பாடங்களுக்கு வளமூட்டம் புத்தகங்களையும் எழுதியிருக்காங்க. ஐபி ஒருங்கிணைந்த கல்வி திட்ட மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க.
2: அப்படியா?
1: ஆமா, ஆல் ஏஸ் துணை பாட நிலையத்துல படிச்ச நம்ம பக்கத்து வீட்டு மீரா பிஎஸ்எல்இ ஓ நிலை தேர்வுகள்ல எல்லா பாடங்களிலும் ஏ மதிப்பெண்களை பெற்றிருக்கா. நாம இலவசமா ஒரு முன்னோட்ட வகுப்புக்கும் போய் பார்க்கலாம்.
3: சிறப்பு சலுகையோடு பதிவு செய்யும் போது ஆங்கில பாடத்தோடு கணிதம் அல்லது தமிழ் மொழி வகுப்புகளை இலவசமாக பெறலாம். ஆல் ஏஸ் துணை பாட நிலையம், பைலிபா ஸ்கொயர், தெலுக் பிளாங்கா, ஜுரும் ஈஸ்ட், போத்தோங் பாசிர், ஈஷுன், டெம்பனிஸ் வட்டாரங்களில் செயல்படுகிறது. அழையுங்கள் 8345131373. செல்லுங்கள் aatuition.net.
4: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
5: இது வணக்கம் சிங்கே.

0: பல நேயர்கள் விதவிதமா பதில்களை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாம பாத்திரலாம். துரை விஜி அவங்க வந்து வெள்ளை வாட்டர் ஹென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுஸ்வீட் என்ன சொல்லிருக்காங்க, நடிகர் கவுண்டமணி அல்லது நடிகர் செந்தில் சிரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாமா செய்த ஒலியா இருக்கலாம் அப்படின்னு ஜனனி சொல்லியிருக்காங்க. புஷ்பா வந்து பதில சொல்ல சொன்னா சஜினி காலையிலேயே சோதிக்கிறீங்களே அப்படின்னு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. புஷ்பா இல்லை, சோதித்தால் தாங்க உங்களுக்கு மறதி நோய் வராது, உங்க மூளைக்கு நீங்க வேலை கொடுக்கறீங்க. சரி சரி, அடுத்து நாம செல்வி நிஷா குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம் வாங்க.
1: காலை வணக்கம் சஜினிமா,
0: வணக்கம். நல்லா இருக்கேன்.
1: ஹஜ் பெருநாள் கொண்டாடும் அனைத்து முஸ்லிம் நேயர்களுக்கும் ஒளியில் இருக்கும் முஸ்லிம் நேயர்களுக்கும் என்னோட ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: நான் நினைக்கிறேன் கழுதைமா.
0: கழுதையா?
1: நான் ஈஷன்ல இருந்து நிஷா பேசுறேன்.
0: சரி, ஈஷன்ல இருந்து நிஷா கழுதை அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஹஜ் பெருநாளை கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க. சரி, சிவரூபிணி குக்கபாரா பறவையின் ஓசை அப்படின்னு சொல்லிருக்காங்க. அரியநாதன் தேரை அப்படின்னு சொல்லிருக்காரு. ஈஷன்ல இருந்து கிருத்திகா கிளியின் சத்தம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவை எல்லாமே நான் எதிர்பார்க்கும் பதில்கள் கிடையாது. முயற்சி செய்யுங்க. சிலர் வந்து அப்படி கிட்ட நெருங்கிட்டீங்க, அங்கதான் சுத்தி வந்துகிட்டு இருக்கீங்க, ஆனா கரெக்டா வந்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. சரி, மீண்டும் உங்களுக்காக அந்த ஒலி. இந்த ஒலிக்கு சொந்தக்காரர் யார்?
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. BKE-ஐ நோக்கி செல்லும் SLE அப்பர் தாம்சன் ரோடிற்கு பிறகு, SLE-ஐ நோக்கி செல்லும் TPE டெம்பனிஸ் அவென்யூ 10 பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வளரும் தினம் பார்க்கிஜினை
1: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூவலர்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஓ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: வணக்கம் சிங்கே.

0: இரண்டு பாடல்கள் ஒலித்தன. கண்ணாமூச்சி ஏனடா, காதல் சாம்ராஜ்யம் திரைப்படங்கள்ல இருந்து. சச்ச முன்பு ஒரு ஒலிய நான் ஒளிபரப்பு இருந்தேன். இதுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். தேவி குரங்கின் சத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாத்தோடைய சத்தமாக இருக்கலாம் அப்படின்னு ஜோதி சொல்லியிருக்காங்க. புஷ்பா குக்கபாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சற்று முன்பு. மற்றும் ஒரு நேயரோ குக்கபாரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா அது சரியான பதில் கிடையாது. கிளி என்கிற பதில தீனா சொல்லியிருக்காங்க. குரல் பதிவுகள் வந்துள்ளன, என்ன சொல்றாங்க நம்ம நேயர்கள் அப்படின்னு கேட்டலாம்.
1: வணக்கம் சஜினி, நான் நினைக்கிற தவளை அதுதான்.
0: தவளையின் சத்தமாக இருக்கலாம் விஜயகுமாரி. மழையாம் என்ன
2: சொல்றாங்க? சஞ்சினி பேசுறதா மஞ்சுரங்கல இருந்து. அந்த ஒலி வந்து பீகாக் மயில், ஐ திங்க் சோ.
0: சரி, மயில் அப்படின்னு யோகிச்சிருக்காங்க.
2: வணக்கம் சஞ்சினி. அந்த ஒலிக்கான மிருகம் வந்து ஹைனாவோட ஹைனாவா?
0: தேவகி ஹைனான்னு சொல்லிருக்காங்க. யாருமே நான் எதிர்பார்க்கிற பதில சொல்லலைங்க. இது கொஞ்சம் கடினம் தான், கொஞ்சம் கடினம் தான். இது வந்து பெரும்பாலும் நமக்கு தெரியற ஒரு உயிரினம் கிடையாது. இருந்தாலும் முயற்சி செய்த நேயர்கள் அனைவருக்கும் கைத்தட்டுகள். சரியான பதில் என்னவென்றால் விலோ கிரவுஸ் என்கிற பறவை. இந்த ஒலிக்க சொந்தக்காரர் விலோ கிரவுஸ் என்கிற பறவை. இது அமெரிக்காவில் உள்ள அலாஸ்கா மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ பறவை. இத பறவைய வந்து நீங்க பெரும்பாலும் கனடா, அமெரிக்கா, சீனா, மங்கோலியா, ரஷ்யா, கஜகஸ்தான், செக் ரிபப்ளிக், பின்லாந்து, நார்வே, ஸ்வீடன், எஸ்டோனியா, லட்வியா, லித்துவேனியா இந்த இடங்கள்ல காணலாம். இந்த விலோ கிரவுஸ் பறவை வட ஐரோப்பாவில் உள்ள பர்ஜ் காடுகள்லையும் சதுப்பு நிலங்கள்லையும் இது இனப்பெருக்கம் செய்யும் அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. புதுசா ஒரு பறவையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது உங்களுக்கு சுவாரஸ்யமா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். யாருமே சரியான பதில சொல்லாட்டியும் எல்லாருமே வந்து நல்ல சிறப்பா முயற்சி செஞ்சிருந்தீங்க. உங்கள் அனைவருக்கும் கைதடிகள். சரி நேர்களே, சாலைகள்ல பயணம் செய்வோர்க்கான போக்குவரத்து நிலவரம் இதோ.
3: ஒலி 96 போக்குவரத்து நிலவரம்.
0: சாங்கியை நோக்கி செல்லும் PIE BKEக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம்.

0: தலையிலிருந்து 2026
1: அனைவருக்கும் வணக்கம். நான் தானியா. நான் ஒளி 9:08 இளையர் பயிலரங்கிற்கு 4 முறை சென்றிருக்கிறேன்.

0: கற்க சென்றிருந்ததால் எனக்கு தமிழில் சரளமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பேச முடிந்தது. இந்த பயிலரங்கிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான இரண்டு விஷயங்கள், ஒன்று அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள், மற்றொன்று அனைவரையும் குழு குழுவாக பிரித்து செய்தித்தாளை கொடுத்து அந்த செய்தியை படிப்பது போல வாசிக்க சொல்வார்கள். நான் இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் ஒளிபடைக்கும் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டன. உங்களுக்கும் இம்மாதிரியான வாய்ப்புகள் வேண்டுமா? வாங்க வாங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.
1: பதிவு செய்யுங்க, சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 மிரக்காப்பில்.
2: மே 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு.
3: ஜூன் 1 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு.
1: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-APW. மேல் விவரங்களுக்கு 633-33-888 633-888. இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
4: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டோர், புஷ்பக்

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். நேரம் இப்பொழுது சரியாக காலை 9:06 ஆகி விட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிய நீங்க கேட்டுக்கிட்டு வரீங்க. அந்த வரிசையில சற்று முன்பு உங்களுக்காக முகமது ரஃபி இசையமைத்து விக்னேஸ்வரி வடிவழகனோடு சேர்ந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. இன்றும், அதாவது இன்றைய இளையர்களிடையே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்துள்ளது. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், நம்ம நேயர்கள் பலருக்கும் வந்து பிடித்த ஒரு பாடலாக இது அமைந்துள்ளது. இது ஒரு சிங்கப்பூர் பாடல், ஒரு சிங்கப்பூர் இசையமைப்பாளர் அதை இசையமைத்து அதை வந்து பிரபலப்படுத்தியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, தொடர்ந்து 90களில் இடம்பெற்றிருக்கும் பாடல்களை நாம கேட்க போறோங்க. உங்களுக்காக அடுத்தடுத்து இந்த பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்ற

0: அவர்களை முழுமையா கேட்டு ரசிக்க தொடர்ந்து என்னோட இணைந்தர்கள். இது உங்கள் ஒளி ஒன்பது ஆறியட்டு கேட்டாலே பரவச.
1: தலை வலிக்குது, தசை வலிக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல.
2: ஏன் கவலைப்படுற? கோடரி சின்ன பொதுவான தைலம் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கலாம்.
1: பல தலைமுறையினரின் நம்பிக்கை சின்னமா?
2: ஆமா, தசை வலி, தலை வலி, தலை சுற்றல், சளி ஆகியவற்றுக்கான நிவாரணம் வழங்க உதவோ. நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
1: நான் இன்னைக்கு கோடரி சின்ன பொதுவான தைலத்தை வாங்கி பயன்படுத்த போறேன்.
2: மற்றும் சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
3: ஒன்பது 7 7 8 1 2 3 4 செல்லுங்கள் MSR Interior Design.com.

0: ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் கர்த்தமா இன்றா திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒழித்தன. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக சந்திரலேகா திரைப்படத்தில இருந்து பாடல் இடம்பெறவிருக்கின்றது. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: சாங்கியை நோக்கி செல்லும் இசிபி பேஷோ ரோடிற்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. ஏஒய்இயை நோக்கி செல்லும் சிடிஇ பிஐஇ துவாசிற்கு பிறகும் சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ தங்கா பூலவர்ட் நுழைவாயில் அங்கேயும் சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தொடரும் தினம் ஆர்கேஜினை.
1: வாழ்த்துக்கள், உங்க மகனுக்கு திருமணம் தானே?
2: ஆமா, ஆனா அவனால வீடு வாங்க முடியுமான்னு தெரியல.
1: நானும் இப்படிதான் என் அக்கா மகனுக்காக பயந்தேன். அவன் போன மாசம் பிடிஓ சாவியை பெற்றுக் கொண்டான். பணம் போதுமானு கேட்டேன்.
2: அதுக்கு அவன் என்ன சொன்னா?
1: பிடிஓ வீடுகள் சந்தை தள்ளுபடி விலையில கிடைக்கிறதால வாங்குறவங்க சந்தை விலையை விட குறைவா தான் பணம் செலுத்துறாங்களாம்.
2: ஆனா மாத கட்டணம் எப்படி?
1: அவன மாதிரி முதல் முறை வீடு வாங்குறவங்களுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியம் கிடைக்குது. மேலும் பல பேரால மத்திய சேமி நிதியை வீட்டு கடனுக்கு பயன்படுத்த முடியும். இதனால ரொக்க பணம் செலுத்துறது ரொம்ப குறையும். சில நேரம் கட்டவே தேவையில்லாம போகும்.
2: பரவாயில்லையே, என் மகன்கிட்ட சொல்லணும்.
1: ஆமா, HDB இணையதளத்துக்கு போய் அவனுக்கு பொருத்தமான வீடியோவை தேட சொல்லுங்க. தேவையான எல்லா தகவல்களுமே mynicehome.gov.sg ல கிடைக்கும்.
2: காலை 9:21 இன்னும் சில வினாடிகளே உள்ளன. இன்று May 27 இந்த நாள்ல வரலாற்றுல என்ன நிகழ்ந்தது இப்ப நான் உங்களுக்கு சொல்றேங்க. இதே நாள் May 27 1930 77 மாடிகளை கொண்ட கிரைஸ்லர் கட்டிடம் நியூயார்க் நகரில் திறக்கப்பட்டது. இந்த அற்புதமான கட்டிடம் 319 meters உயரத்துல இருக்கிறது. இது உலகின் ஆக உயரமான செங்கல் கட்டிடம் என்று பெருமையை கொண்டது. 1930 இது கட்டி முடிக்கப்பட்ட போது 11 மாதங்களுக்கு உலகின் ஆக உயரமான கட்டிடமாக இருந்தது. இப்ப 2019 நிலவரப்படி இது நியூயார்க் நகரின் 12th உயரமான கட்டிடமாக இருக்கின்றது அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
0: இத்தகவலை வழங்கியோர்
1: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ்ட் தயிர் கெட்டியானது, சுவையானது. மில்கி மிஸ்ட் பன்னீர்.

0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இசை ஞானி இளையராஜாவினே செயல் சந்திரலேகா திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. உன்னிகிருஷ்ணன் பிரீத்தி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நேர்களே, நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. எதுக்குன்னு கேக்குறீங்களா? ஒளி வளரும் படைப்பாளர் பயிலரங்கு. இந்த பயிலரங்கிற்கான சலுகை கட்டணம் முடிவடையும் நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குங்க. May 31st உங்களுடைய பிள்ளைகளை இந்த பயிலரங்கிற்கு பதிவு செஞ்சீங்கன்னா GST-ஓட சேர்த்து நீங்க மொத்தமா 147 வெள்ளி மட்டும் தாங்க கட்டணும். ஆனா இதுவே June 1st திங்கட்கிழமையிலிருந்து நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா, அல்லது கடைசி நிமிஷத்துல நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா, கட்டணம் 163 வெள்ளிக்கு அதிகரிக்கும். எனவே இப்பவே சீக்கிரமா சிந்திச்சு முடிவெடுத்து உங்களுடைய பிள்ளைகளை இந்த பயிலரங்கிற்கு அனுப்பி வச்சிருங்க. 7-15 வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் இந்த பயிலரங்களை கலந்து கொள்ளலாம். இந்த பயிலரங்கல உங்களுடைய பிள்ளைகள் கலந்துகிட்டாங்கன்னா தமிழ்ல எப்படி தன்னம்பிக்கையா பேசுறது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்ல, வானொலி, மேடை, சமூக வலைதளங்கள் இப்படின்னு ஒவ்வொரு தளத்திலும் எப்படி சிறப்பா படைப்பது, எப்படி சிறப்பா தகவல்களை வழங்குறது என்கிற நுணுக்கங்களும் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். எனவே தாமதிக்காம சிறப்பு சலுகை கட்டணத்தை அனுபவிக்க May 31st உங்களுடைய பிள்ளைகளை பதிவு செஞ்சிருங்க. பதிவு செய்ய வேண்டிய இணைய பக்கம் go.mediaacademy.sg/oli-apw. அல்லது மேல் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 6333-3888. ஒலி வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 இந்த பயிலரங்குல உங்களுடைய பிள்ளைகளை சந்திக்க நாங்க ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோங்க. இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு தள்ளுபடி விலையில் 188.50 வெள்ளி.
0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 Serangoon Road, சிங்கப்பூர்.

பேரி பாண்டி திரைப்படத்தில இருந்து ஆதித்யாவின் இசையில் சித்ரா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. நேரம் இப்பொழுது காலை 9:36 ஆகிவிட்டது. போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பிஐஇ நோக்கி செல்லும் பிகேஇ கேஜேஇ க்கு பிறகு மூன்றாம் தடத்திலும், சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ இசிபி ஏர்போர்ட் எக்ஸிட் அங்கேயும், ஏஒய்இஐ நோக்கி செல்லும் சிடிஇ பிஐஇ துவாஸ் எக்ஸிட்டுக்கு பிறகும் சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: 26 ஜூன் முதல் தேதியிலிருந்து தனிநபர் நடமாட்ட உதவி சாதனங்களுக்கான புதிய விதிகள் நடைமுறைக்கு வரும். உதவி சாதனங்களின் அளவும் எடையும் வரம்புக்குள் இருக்க வேண்டும். பொது பாதைகளில் வேக வரம்பு மணிக்கு 6 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடாது. நடமாட்ட ஸ்கூட்டரை பயன்படுத்துவோர் விலக்கு அளிக்கப்படாவிட்டால் மருத்துவ தேவைக்கான சான்றிதழை வைத்திருக்க வேண்டும். புதிய நடமாட்ட ஸ்கூட்டர் வாங்குவோர் பதிவு செய்யப்பட்ட சாதனங்களை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/pmarules செல்லுங்கள்.
1: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
2: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி இழுக்கும்.
3: ஸ்ரீங்கம் சாலை முஸ்தபா அருகில் டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் உருக்களை தம்போய் JB-யில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
4: ஒலி 9:08
5: பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் அடுத்த வழியாக இருக்கும் திரைப்படம் கான் சிட்டி. இந்த திரைப்படத்தின் டீசர் அதோடு பாடல்கள் இணையத்தில் நல்ல வரவேற்பை மக்களிடையே பெற்றுள்ளன. அறிமுக இயக்குனர் ஹரிஷ் துரைராஜ் இந்த திரைப்படத்தை இயக்குறாரு. இந்த திரைப்படத்துல அர்ஜுன் தாஸ், அனாபென், யோகி பாபு, வடிவு கரிசி இப்படின்னு பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்காரு ஷான் ரோல்டன். படத்தின் படப்பிடிப்பு பணிகள் எல்லாமே முடிந்து விட்டன. இறுதிக்கட்ட பணி மும்முரமாக நடைபெற்று வருகின்றன அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது இந்த படம் June 26 வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கதை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் இரவு மின்னல் தாக்குகிறது. அதுக்கப்புறம் ஒரு குடும்பம் பணத்தை அச்சிடும் ஒரு ரசீது அச்சு பெட்டிய அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே மாறுது. எப்படி மாறுது, என்ன நடக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ள கண்டிப்பா இந்த திரைப்படத்தை நீங்க பார்த்தே ஆகணுங்க. இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
6: அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை. 73 மற்றும் 87 சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: ஏஆர் ரஹ்மானின் இசையில் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. உன்னிபெண்ணன் சுவர்ணலதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு தேனிசை தின்றல் தீபாவின் இசையில் மின்சார கண்ணா திரைப்படத்துல இருந்து பாடல் ஒலித்தது. ஹரிஹரன் ஹரிணி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: சாங்கியை நோக்கி செல்லும் இசிபி பேஷா ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். பிஐஇயை நோக்கி செல்லும் பிகேஇ கேஜேஇக்கு பிறகு சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். போக்குவரத்து நிலவரம்

0: தொடரும் தினம் ஆர்கேஜினை
1: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகைக்கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூலர்.
3: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர்.
4: மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.

வணக்கம். காலை மணி 10, மீடியா காபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் இன்று ஹஜ் பெருநாளை கொண்டாடும் முஸ்லிம் அன்பர்களுக்கு தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஹஜ் யாத்திரை மேற்கொண்டிருப்போர் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாய் முஸ்லிம் விவகாரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் தற்காலிக அமைச்சர் முகமது ஃபைசல் இப்ராஹிம் கூறினார். ஹஜ் பெருநாள் தியாகம், கருணை, மற்றவர்கள் மீது அக்கறை காட்டுவது ஆகிய அம்சங்களை நினைவூட்டுவதாக அவர் சொன்னார். அர்த்தமுள்ள தினத்தை அனுசரிக்கும் வேளையில் சமூகத்தை ஒன்றிணைக்கும் உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும் என்று துணை பேராசிரியர் ஃபைசல் கூறினார். ஹஜ் பெருநாள் தியாகம், பரிவு, பெருந்தன்மை ஆகிய பண்புகளை பிரதிபலிப்பதாக சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சர் மசகு சுல்கெஃப்லி கூறினார். மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதும் வளங்களை பகிர்வதும் இன்னும் அக்கறை நிறைந்த சமூகத்தை உருவாக்க உதவும் என்று அவர் தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டார். வெஸ்கோஸ் ஜுரோங் வெஸ்ட் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹமீத் ரசாக்கும் தமது ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்தார். மனித நேயத்தை ஒன்றிணைக்கும் பண்புகளை இன்றைய தினம் நினைவூட்டுவதாக அவர் சொன்னார். நில போக்குவரத்து ஆணையம் சாங்கி சதன் காரிடார் திட்டத்தின் கீழ் 757 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான இரண்டாவது குத்தகையை வழங்கியிருக்கிறது. குத்தகையை பெற்ற இரு நிறுவனங்களுக்கும் ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களில் நல்ல அனுபவம் இருப்பதாக ஆணையம் சொன்னது. சாங்கி சதன் காரிடார் திட்டத்தின் கட்டுமான பணிகள் இந்த ஆண்டின் 3ஆம் காலாண்டில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குத்தகையில் புதிய மேம்பால சாலைகள், சுரங்கங்கள் உள்ளிட்ட அம்சங்கள் கட்டப்படும். சாலை மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்படும். ஈரான் தனக்கு பதிலடி கொடுக்கும் உரிமை இருப்பதாக எச்சரித்திருக்கிறது. அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து தெஹ்ரான் அந்த எச்சரிக்கையை விடுத்தது. வாஷிங்டன் நடத்திய தாக்குதல்களில் ஈரானின் ஏவுகணை தளங்களும் கண்ணி வெடிகளை பொருத்தும் கப்பல்களும் குறிவைக்கப்பட்டன. அமெரிக்கா நேர்மையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக ஈரான் குற்றஞ்சாட்டியது. தாக்குதல்கள் சண்டை நிறுத்தத்தை மோசமாக மீறியதாகவும் தெஹ்ரான் கூறியது. ஹார்மஸ் நீரிணை வழி உள்ள பண்டா அபாஸ் நகரில் வெடிப்புகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தாக்குதல்கள் தற்காப்புக்காக நடத்தப்பட்டதாய் அமெரிக்கா சொன்னது. ஆகாய வெளிக்குள் நுழைந்த அமெரிக்க ஆளில்லா வானூர்த்தியை வீழ்த்தியதாக ஈரானின் புரட்சிப்படை தெரிவித்தது. F-35 ரக போர் விமானத்தை நோக்கி சுட்டதாகவும் அது சொன்னது. ஈரானில் இணைய சேவைகளில் ஒரு பகுதி வழக்கு நிலைக்கு திரும்பியிருக்கிறது. சுமார் 3 மாதமாக நாட்டில் இணைய சேவை இல்லை. அதன் விளைவாக அனைத்துலக கட்டமைப்புகளுடன் உள்ள தொடர்பு பெரும்பாலும் துண்டிக்கப்பட்டது. உள்நாட்டு அளவில் மட்டும் ஒரு கட்டமைப்பு இயங்கியது. அதனை கொண்டு பொருள் வாங்குவது, டாக்ஸி சேவைகளுக்கு பதிவு செய்வது போன்றவற்றை மக்களால் செய்ய முடிந்தது. கட்டுப்பாடுகளுடன் கூடிய இணைய பயன்பாட்டிற்கான முதல் படி எடுக்கப்பட்டதாக ஈரானின் துணை அதிபர் ரசா அரிஃப் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். நாட்டு மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் சொன்னார். பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இஸ்ரேலின் ராணுவம் அதன் செயல்பாடுகளை லெபனானில் விரிவாக்கம் செய்வதாக கூறியிருக்கிறார். லெபனானின் தெற்கு பகுதிகளில் பெரும் ராணுவ படைகள் இருப்பதாக அவர் சொன்னார். அவை முக்கியமான இடங்களை அவற்றின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதாக திரு நெட்டன்யாகு குறிப்பிட்டார். 19 கிராமங்களிலிருந்து மக்கள் வெளியேறும்படி இஸ்ரேல் ராணுவம் புதிய எச்சரிக்கைகளை விடுத்தது. சில நகரங்களையும் அது தாக்கியது. நபாட்டியா நகரில் தனது வீரர்கள் இஸ்ரேல் துருப்பினருடன் மோதியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு சொன்னது. முன்னதாக அமைப்புடன் தொடர்ந்து போரில் இருப்பதாக இஸ்ரேல் கூறியிருந்தது. அந்த அமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதாகவும் அது தெரிவித்தது. இபோலா கிருமி தொற்று குறித்த அக்கறைகள் அதிகரிக்கின்றன. நோயால் சுமார் 220 பேர் உயிர் இழந்திருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது.
நோய்வாய்ப்படுவோரை அடையாளம் காண்பதில் உள்ள தாமதத்தால் நிலைமையை சமாளிக்க சுகாதார பராமரிப்பு ஊழியர்கள் சிரமப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்தது. நிறுவனத்தின் தலைவர் காங்கோ குடியரசுக்கு செல்கிறார். நோய் தொற்று அங்கு அறிவிக்கப்பட்டதிலிருந்து கிருமி பரவல் சம்பவங்கள் 900 தாண்டிவிட்டன. இந்நிலையில் எபோலா நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை நாடுகள் முடுக்கிவிட்டிருக்கின்றன. தாய்லாந்து, காங்கோ குடியரசிலிருந்தும் உகாண்டாவிலிருந்தும் செல்லும் பயணிகளுக்கு தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. நோயால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று வருவதில் சுமார் 30 நாடுகள் தடைகள் அல்லது கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. அமெரிக்காவின் விமான நிலையங்களில் இபோலா சோதனைகளை நடத்த முன்வரும்படி நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு நிலையம் அதன் ஊழியர்களை கேட்டுக்கொண்டது. ஐரோப்பாவின் மேற்கு வட்டாரங்களில் அனல் காற்று வீசுகிறது. பிரான்சில் கடும் வெப்பம் தொடர்பில் 7 பேர் மாண்டனர். வானிலை மோசமாகலாம் என்று ஆய்வாளர்கள் கூறினர். கடும் வெப்பம் வாரம் முழுக்க நீடிக்கலாம் என்றும் வெப்பநிலை 39°C வரை போகலாம் என்றும் முன்னுரைக்கப்பட்டது. பிரிட்டனில் ஆக அதிகமாக வெப்பநிலை 35°C பதிவானது. சூட்டை தணிக்க ஏரிகளிலும் நீர்த்தேக்கங்களிலும் நீந்து சென்றபோது 4 மாண்டனர். இந்தியாவிலும் அனல் காற்று வீசுகிறது. அங்கு வெப்பநிலை 43°C முதல் 47°C வரை பதிவானது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: நேயர்களே, இது ஆனந்தம் ஆரம்பம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படிப்பதற்கு நான் கிருஷ்மிதா வந்துட்டேன். ஹஜி பெருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஔவையார் அவர்கள் ஒரு செய்யுள் சொல்லியிருக்காங்க, நன்றி மறவில். நம்ம வாழ்க்கையில நன்றி உணர்வுடன் இருப்பது மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன். இன்று நம்ம வாழ்றோமா, நம்ம இருப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது, வாழ்வதற்கு ஒரு நல்ல சூழல் இருக்கிறது, இயற்கைக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம், நல்ல உணவு சாப்பிடுவதற்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். இது போன்ற ஒரு நன்றி உணர்வு நம்ம கிட்ட இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கை ஒரு அருமையான பிரகாசமான ஒன்றாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன நேயர்களே. அதனால தொடர்ந்து என்னுடன் நீங்க இணைந்திருங்க. நம்ம நிறைய தகவல்களை பத்தி பேச போறோம். சுவாரஸ்யமான பல விஷயங்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒளிவன்மதாரி ஏற்றேன் ஆனந்தம் ஆரம்பம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இந்த ஹரிராய காலத்தில் தங்கம் வாங்குவது இன்னும் சிறப்பு. May 23 முதல் June 1 வரை இஷ்டாரா ஜுவல்லரியில் தங்கம் மற்றும் வைரநகைகளுக்கு 1 கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. அது மட்டுமல்ல, உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாம புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் அழகிய வைரநகைகளுக்கு 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. திருமணம், அன்பளிப்பு அல்லது உங்களுக்காக வாங்கினாலும் சரி, இதுதான் சிறந்த நேரம். May 23 முதல் June 1 வரை மட்டும் இஷ்டம் போல தங்க வாங்க இஷ்டாராக்கு வாங்க.
1: செயலி வழி நீங்கள் பொருட்களை வாங்க பற்றுச்சீட்டுகளை பெறலாம். ஆம், 4 அதிர்ஷ்டசாலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் 500 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகாப் வானொலி நிலையங்களையும் வலையொலிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க nilisan.sg. May 31 வரை மட்டும்தான்.
3: அலை கடலை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
4: ஓடி போயிட்டாங்க,
5: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
6: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.
7: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
6: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
7: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
6: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
8: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
7: ஒவ்வொரு நாள் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
6: ரஃபி,
7: நவீன்.

0: வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ் பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயணப்பெட்டியில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயணப்பெட்டியை நீங்க செக் இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைசஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயணப்பெட்டியில அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயணப்பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதுதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகை பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினத
1: உங்களுக்கு நீங்கள் உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோப்பைக்காக உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு FIFA உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியாகாப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் Sing Life, a better way to financial freedom. McDonald's, Cycle and Carriage Kia, Matrum, Feel It All with Coca-Cola.
2: இளவரசன் மற்றும் இந்தியன் படத்துல இருந்து தேவா மற்றும் ஏ ஆர் ரமான் அவர்களுடைய இசையில இருந்து வந்த பாடல்கள். அண்மையில நேயர்களே, நான் ஒரு செய்திய படிச்சிருந்தேன். என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா நாட்டுல இருக்கிற ஒரு பகுதியில 91 வயதான ஒரு பாட்டி அவர்களுக்கு எப்பொழுதுமே காவல் அதிகாரிகள் காலையில எழுந்து ஒரு அழைப்பை விடுத்துவாங்க. எப்பொழுதுமே வந்து அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு அவ்வப்போது செக் பண்ணுவதற்கு ஒரு அழைப்பை விடுத்துவாங்க. அப்படி இருக்கும் பொழுது தினமும் அவங்களால அந்த பாட்டிய வந்து தொடர்பு கொள்ள முடிந்தது. ஒரு நாள் காவல் அதிகாரிகள் அந்த 91 வயது பாட்டிக்கு அழைப்பை விடுத்தும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட்டி மாவை அவங்களால தொடர்பு கொள்ள முடியல. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பதறி அடிச்சுட்டு பாட்டி வீட்டிற்கு சென்று போய் பார்த்தாங்கன்னா, பாட்டிக்கு எதுவும் ஆகல. ஆனா பாட்டி மும்முரமாக இந்த கணினி விளையாட்டு இருக்கு இல்லையா, அதுல மிகவும் மும்முரமாக விளையாடி கொண்டிருந்தாங்களா. நேற்றைய புள்ளிகளை விட இன்று இன்னும் சிறப்பா செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல அந்த அழைப்பை எடுப்பதற்கு மறந்து விட்டார்களா. இது தெரியாம அதிகாரிகள் மிகவும் ஆர்வமா அவசரப்பட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த ஒரு செய்திய படிச்ச உடனே அவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த கணினி விளையாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து பிள்ளைங்க தான் விளையாடுவாங்க, சின்ன பிள்ளைங்க தான் விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்கிட்டயும் இருக்குது. ஆனா முதியவர்களும் இப்பொழுது அதிக அளவுல விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அடிமைத்தனம் என்பது சின்ன வயசுல இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இருக்குமா, இல்ல முதியவர்களுக்கு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த அடிமைத்தனம் என்ற ஒரு வார்த்தைக்கு வயது இல்ல அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிமையில இருப்பவர்கள் அடிக்கடி வாழ்க்கையில இருக்கிற அவர்களுடைய பிரச்சனைகளை மறப்பதற்கு இந்த கணினி விளையாட்டை அதிக அளவுல விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நீங்க என்கிட்ட வாட்ஸ்அப் புலனம் மூலியமா பகிர்ந்து கொள்ளலாம். 9678 9688 என்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வைங்க. கேட்பதற்கு நான் தயாரா இருக்கேன். இது ஒலி 9 8 ஆனந்தம் ஆரம்பம்.
1: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையே நீங்க கேட்கலாம்.
3: கொஞ்சம்
1: 80களில் வந்த பாடல்கள்
3: கேட்க தூ

0: பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
4: கீதவாணி மற்றும் சித்ரா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அடிமைத்தனம் என்பதற்கு கண்டிப்பாக வயது இல்ல. சிறியவர்களும் அடிமைத்தனத்திற்கு ஆளாகிறாங்க, பெரியவர்களும் அடிமைத்தனத்திற்கு ஆளாகிறாங்க. அதற்கு வயது ஒரு காரணமாக இல்ல அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமாக அந்த கட்டுப்பாடு என்பதுதான் முக்கியம் அப்படின்னு கீதவாணி அவர்களும் சித்ரா அவர்களும் சொல்றாங்க. இது முற்றிலும் உண்மை நேயர்களே. நம்ம ஏதாவது ஒரு நடவடிக்கையில ஈடுபடுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த ஒரு செயல் நம்மள கட்டுப்படுத்த கூடாது. நம்ம தான் அந்த செயலை கட்டுப்படுத்தணும். எந்த அளவிற்கு அந்த செயல்ல மூழ்கி இருக்கிறோம், அந்த நடவடிக்கையில எவ்வளவு நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம் என்பதை நம்ம வகுத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வகுத்து கொண்டால்தான் இந்த அடிமைத்தனம் அப்படின்னு சொல்றோம்ல, அதற்கு நம்ம ஆளாக மாட்டோம். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கீதவாணி மற்றும் சித்ரா அவர்களுக்கு மிகவும் நன்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு. 80களில் வெளிவந்த ஒரு சில பாடல்களையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்துருங்க. இது ஆனந்தம் ஆரம்பம்.

0: that tune.
1: I love you.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
3: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
2: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
4: ஆண் பெண் இருவருக்கும் தலைசிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
5: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
6: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
5: GED ஏக்கோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏக்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
7: GED ஏக்கோன் and Engineering. அழையுங்கள் 6371111105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDEcon.com.
8: ஒலி 9:06 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்றைய ஆரோக்கிய குறிப்பை பற்றி கேட்பதற்கு நீங்க ஆவலா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஆமா, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணீர் அருந்துவது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம், மற்றும் தண்ணீர் அருந்துவதனால நமது உடல் எவ்வளவு ஆரோக்கியமான ஒன்றாக மாறுகிறது என்பதை பற்றி தான் நம்ம பேச போறோம். முக்கியமா இந்த தண்ணீர் அருந்துறோம்ல, அதை எந்த வெப்பநிலை, டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம், எந்த வெப்பநிலையில வைத்து அருந்துறோமோ அது போன்ற வகையில நமது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள். உதாரணத்திற்கு, வெப்பநிலை மிகவும் குறைந்த அளவுல இருக்கும் தண்ணீர், அந்த கோல்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை நம்ம அருந்துவதனால உடல் செரிமானம், டைஜஷன் மிகவும் பொறுமையாக இருக்கும், அதிக அளவுல நடக்காது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அதோட நமது தொண்டைக்கும் இது கரகரப்பு கொடுக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அதுவே இந்த அறை வெப்பநிலை, அதாவது ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த தண்ணீரை அருந்தினா நமது செரிமானம் மிகவும் சுலபமாக நடக்கும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. உடல் சோர்வும் அதிக அளவுல ஏற்படாது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. இதுவே கொஞ்சம் சூடான தண்ணீரை நம்ம அருந்தினா இன்னும் அதிக அளவுல செரிமானம் நடக்கும், மேலும் ஒரு புத்துணர்ச்சியுடனும் பிரகாசத்துடனும் நமது நாளை நம்ம கடக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
9: கோடரி சின்ன பொதுவான தைலம், தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர்

ஹரிராய காலத்தில் தங்கம் வாங்குவது இன்னும் சிறப்பு. மே 23 முதல் ஜூன் 1 வரை இஸ்டாரா ஜுவல்லரியில் தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு 1 கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. அது மட்டுமல்ல, உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாம புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் அழகிய வைர நகைகளுக்கு 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. திருமணம், அன்பளிப்பு அல்லது உங்களுக்காக வாங்கினாலும் சரி, இதுதான் சிறந்த நேரம். மே 23 முதல் ஜூன் 1 வரை மட்டும் இஷ்டம் போல தங்க வாங்க இஸ்டாராக்கு வாங்க. 9

கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். முதியவர்களும் விளையாடுறாங்க, சிறியவர்களும் விளையாடுறாங்க. அது தவறா இல்ல சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வயது என்பது ஒரு காரணம் இல்ல. எல்லா வயதினர்களும் இந்த விளையாட்டை விளையாடலாம். இத்தனைக்கும் இந்த விளையாட்டை விளையாடுவதனால ஒரு சில நன்மைகளும் ஏற்படுது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. ஒரு பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை இது போன்ற விளையாட்டுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு விளையாட்டாளர்கள் நம்ம கிட்ட சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற விளையாட்டுகளை விளையாடும் போது ஒரு நேரத்தை நம்ம வகுத்து ஒதுக்கி வைத்துக் கொள்ளணும். நான் கூறியது போல அந்த செயல் நம்மளை கட்டுப்படுத்த கூடாது, நம்ம தான் அந்த செயலை கட்டுப்படுத்தணும். அவ்வாறு செய்தால் அடிமைத்தனத்திற்கு நம்ம அதிக அளவுல ஆளாக மாட்டோம். பலரும் தனிமையில் இருந்து அவர்களை நீக்குவதற்காக இந்த ஒரு விளையாட்டுல ஈடுபடுவாங்க. அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த தனிமையில இருந்து நீங்க வெளிவருவதற்கு விளையாட்டு உங்களுக்கு உதவுதா? சரி, ஆனா இன்னும் வேறு என்னென்ன நடவடிக்கைகள நீங்க ஈடுபடலாம் என்பதையும் நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கணும். அதிக நேரம் கணினியின் முன் அமர்ந்து இது போன்ற விளையாட்டுகளை விளையாடும் போது அது நமது கண்களை பாதிக்குது என்பதும் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பாக நம்ம எடுத்துக்கணும். இந்த பச்சை நிறம் இருக்கலையா, அதிக அளவுல கணினிய பார்த்த பிறகு இந்த பச்சை நிறத்தை பார்த்தா அது நமது கண்ணிற்கு இதமாக இருக்கும், ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. தொடர்ந்து வானொலி பக்கமே இணைந்திருங்க. இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். அடுத்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் வரவிருக்கிறது. ஒரு இதமான மனதை உருக்கும் ஒரு பாடல், 50களில் வெளிவந்த என்றோ கேட்ட ஞாபகம். கேட்டு மகிழங்கள். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: வரும் தினம் பார்க்கிஜினை
1: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 2600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.

0: ஒளிவன் மதாரியற்றேன் ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறீங்க. நான் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படைத்துக் கொண்டிருக்கிறேன், கிருஷ்மிதா சிவராம். நடுவில் கொஞ்சம் சாப்பாட்டை காணும். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு பொருளை பற்றி தான் நம்ம பேச போறோம். அது என்ன அப்படின்னு நான் உடனே சொல்ல மாட்டேன், நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. தண்ணீர் என்ற வார்த்தை இருக்கலையா, அதை ஹிந்தி மொழியில எவ்வாறு நம்ம சொல்வோம்? அதோட வட இந்திய நாடுகள்ல இந்த ஒரு உணவு பொருளை கோல் கப்பா அப்படின்னு அழைப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல அப்படின்னு இந்த ஒரு உணவு பொருளை அழைப்பாங்க. புதினா, கொத்தமல்லி, புளி, மிளகு, மிளகாய், இது போன்ற உணவு பொருள்கள்லாம் வைத்து இந்த ஒரு உணவு பொருளை தயாரிப்பாங்க. இது அதிக அளவுல உணவு செரிமானத்திற்கும், அதாவது டைஜஷன் இருக்கலையா, அதற்கும் உதவும். என்ன ஒரு உணவு பொருளா இருக்கும் உங்களுக்கு பதில் தெரிஞ்சா 9 6 7 8 8 9 6 8 என்று எனக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பி வைங்க. தொடர்ந்து இந்த ஒரு உணவு பொருளை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள போறேன். இது ஒளி 9 6 8 ஆனந்த ஆரம்பம்.
1: பத்தலையோ

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்குப்பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணலம்ங்க
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, கண்ணால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க, முன்னாடி கூட்டி

0: வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: டேய், ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தை விட அதிகமா காக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
2: எனக்கா?

இப்படி வாடான்னு பைல்வானன் சொன்னாங்க, இப்படி வாடான்னு பைல்வானன் சொன்னாங்க. ஏழு தோலானுக்கு பாதாவும் பிசாவும், மூணு தோலானுக்கு முந்திரி தாட்சையும். வாங்கிட்டு வாடா தின்னுட்டு போடா, வந்திடும் உனக்கும் வீரம். நாங்க வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ. வண்டி சோல செம்பட்டண்ணா வித்து வர உங்கட்டதா, எல்லாம் சோறா போய் எல்லாம் சோறா நட.

0: ஒருங்கிணைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: அனைவருக்கும் வணக்கம், நான் தானியா. நான் ஒளி உங்க தாரி எட்டு இளையர் பயிலரங்கிற்கு 4 முறை சென்றிருக்கிறேன். இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் எனக்கு தமிழில் சரளமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பேச முடிந்தது. இந்த பயிலரங்கிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான 2 விஷயங்கள். ஒன்று, அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள். மற்றொன்று, அனைவரையும் குழு குழுவாக பிரித்து தீக்குதாளி கொடுத்து அந்த செய்தியை படிப்பது போல வாசிக்க சொல்வார்கள். நான் இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் ஒளி படைக்கும் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டன. உங்களுக்கும் இம்மாதிரியான வாய்ப்புகள் வேண்டுமா? வாங்க வாங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.
2: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 Stars Avenue மிரக்காப்பில்.
3: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
4: June 1 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
2: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-APW. மேல் விவரங்களுக்கு 633338888 633388.

0: பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம், பாட்டு கச்சேரி
1: மூக்குத்தி மட்டும் மினுமின்னு மின்னா போதுமா, முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு நூற்று கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சா தானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மினுமின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
2: 101 ஸ்ட்ராங்கன் சாலை.

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்ல பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: சொந்த ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கலாம்.

0: நட்சத்திரம் அங்கத்து யார் பற்றி நம்ம பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார். ஆமா, இவர் ஒரு புகழ்பெற்ற இயக்குனர். நிறைய தமிழ் படங்களை திரை அரங்குகளுக்கு இவர கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. 40க்கு மேற்பட்ட தமிழ் படங்கள்ல இவர இயக்குனராக இருந்திருக்காரு. முத்து, அவ்வை சண்முகி, பழையப்பா, தெனாலி, பஞ்சதந்திரம் போன்ற நிறைய படங்கள் இவருடைய இயக்கத்துல வெளிவந்திருக்கு. லிங்கா, தசாவதாரம் போன்ற நிறைய படங்கள்ல இவருடைய இயக்கத்தை பற்றி நம்மளால தெரிந்து கொண்டு அறிந்து கொள்ள முடிந்தது. இதோட ஒரு முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விருதுகளையும் இவரு பெற்றிருக்காரு. அந்த வகையில அவருடைய இயக்கத்துல எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு படத்துல இருந்து வந்த பாடல் தான் நான் உங்களுக்காக ஒளிபரப்பின படையப்பா. படத்துல இருந்து ஏ ஆர் ரம்மான் அவர்களுடைய இசையில ஸ்ரீனிவாஸ் மற்றும் நித்யஸ்ரீ அவர்கள் பாடிய பாடல் நம்ம கேட்டோம். முக்கியமாக இந்த படத்துல நீலாம்பரியாக நடித்த ரம்யா கிருஷ்ணன் அவர்களும், படையப்பாவாக நடித்த நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் மிகவும் அழகாக இந்த பாடலுக்கு நடனம் புரிந்திருப்பாங்க, பாடியிருப்பாங்க. அதே குதூகலத்துல அடுத்து உங்களுக்காக ஒரு சில 70களில் வெளிவந்த பாடல்கள் வரவிருக்கின்றன. மீண்டும் ஹாஜி பெருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது ஆனந்த ஆரம்பம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.
1: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: ஒளி ஒன்பதாறு எட்டுல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நடுவுல கொஞ்சம் சாப்பாட்ட காணோம், அந்த ஒரு அங்கத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பலரும் சரியான பதில சொல்லிருக்கீங்க. ஆமா, சரியான பதில் என்ன என்பதை இப்பொழுது நம்ம கேட்கலாம்.
1: இது வந்து பானிபூரியா? பானிபூரிக்கு அந்த ரெடி பண்ணுவாங்களே பானின்னு சொல்லுவாங்களே அதுவா?
0: ஆமா, சரியான பதில். ஒரு சந்தேகத்துடன் கேட்டாலும் சரியான பதில சொல்லிருக்கீங்க. அதோட சேர்ந்து பலரும் சரியான பதில சொல்லிருக்காங்க. அம்ருதா, ராணி, ஞானம், ராஜேஷ், கலாராணி, கலை, பானு மற்றும் எஸ்விஎம் தமிழ் இவங்க எல்லாரும் சரியான பதில சொல்லிருக்காங்க. பானிபூரி என்பது சரியான பதில சொல்வதோட பலரும் பாடல்களும் மிகவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மல்லிகா பீஷான்ல இருந்து, அதோட பீட்டர் அவர்களும் பாடல்கள் எல்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வானொலி பக்கமா இணைந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. பானிபூரிய பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன். இது ஒலி ஒன்பதாறு எட்டின் ஆனந்தம் ஆரம்பம். உங்களுக்கு நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: நாணய பரிவர்த்தனை நிலவரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 29 காசு, ஒரு யூரோ ஒரு வெள்ளி 50 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 74 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 93 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 36 காசு, 100 இலங்கை ரூபாய் 40 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 ரிங்கிட் 10 காசு.
3: இத்தகவலை வழங்கியோர்
4: ஜோயலி காசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40 விழுக்காடு கழிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: பியூர், இது என்ன நிகழ்ச்சி?
6: காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை ஆனந்தம் ஆரம்பம்.
7: உங்களுக்கு தெரியுமா,

0: இருக்கிறோம் நேயர்களே. இந்த பானி பூரி என்ற ஒரு உணவு வகை இருக்கலையா, இதை சாப்பிடுவதனால நமது உடல் செரிமானம் அதிகரிக்கும். ஏன்னா இந்த ஒரு உணவுல புதினா, கொத்தமல்லி, பூண்டு மற்றும் நிறைய செரிமானத்திற்கு தேவைப்படும் உணவுப் பொருள்கள் சேர்க்கப்படுவதால இதை சாப்பிடுவதனால நமது செரிமானம் அதிக அளவுல நடக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு பூரியுடைய அளவும் சிறியதாக இருப்பதனால இத ஒரே வாயில நம்மளால போட்டு சாப்பிட முடியும். இத நண்பர்களுடன் சேர்ந்து சாப்பிடுவதனால பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதோட நன்றாக ஒரு பிணைப்பும் ஏற்படும் அப்படின்னு பானிபூரிய சாப்பிடும் பலரும் சொல்றாங்க. இந்த உணவு பொருள்ல சேர்க்கப்படும் உருளைக்கிழங்கு மற்றும் பட்டாணி நமக்கு அதிக உத்வேகத்தையும் சக்தியையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது ஒளி 96.8 ஆனந்த ஆரம்பம்.
1: இத்தகவலை வழங்கியோர் அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி. சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஓ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
1: ஏந்திரிங்க சத்ரி, ஏந்திரிங்க.
2: கொஞ்சம்
1: சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
0: சுவையாக சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: வழக்கமாகவே சமைக்கும் போது வெங்காயம் சீக்கிரமா பொன்னிறம் ஆவதற்கு எண்ணெயில வெங்காயத்தை சேர்க்கும் போது கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நாம வதக்குவோம். வெங்காயம் சீக்கிரமாகவே பொன்னிறம் ஆகிரும். ஆனா அதையே இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமான முறையிலயும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு மைக்ரோவேவ் அவனை பயன்படுத்தலாங்க. வெட்டப்பட்ட வெங்காய துண்டுகளை எண்ணெய் இல்லாம மைக்ரோவேவ் அவன்ல வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொறு மொறுன்னு பொன்னிறமா வெங்காயம் கிடைச்சிருங்க. முயற்சி செய்து பாருங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணி குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: ஒலி 9:00 இணைந்திருக்கும் நேயர்களே, பானிபூரிய பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு பானிபூரி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பானிபூரி பிடிக்குமா? இல்ல இது வரைக்கும் நீங்க பானிபூரிய சாப்பிட்டது இல்லையா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நேரம் கிடைத்தா தயவு செய்து இந்த பானிபூரி உணவை நீங்க சாப்பிடலாம். ஏன்னா இது உடல் செரிமானத்தை அதிகரிப்பதோட நமது நண்பர்களுடன் சேர்ந்து இதை சாப்பிடும் பொழுது நமது நட்பையும் இது வலுப்படுத்தும் அப்படின்னு பலரும் சொல்றாங்க. அடுத்து உங்களுக்காக சிகப்பு ரோஜாக்கள் படத்துல இருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில
3: நினைவோ ஒரு பறவை.
2: எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல் கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் இந்த பாடல என்னை விட மிகவும் சிறப்பாக பாடியிருக்காங்க. கேட்டு மகளுங்கள், இது ஆனந்தம் ஆரம்பம்.

0: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூவலர்.
2: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
3: அமுதம் தோசை மாவுடா சும்மாவா? அமுதமாச்சே.
2: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
3: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
2: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
3: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
4: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
6: ஒளி 9:06 இணைந்திருக்கும் நேயர்களே, நேரம் இப்பொழுது சரியாக 11:57 ஆகிறது. இன்னும் சற்று நேரத்துல உங்களுக்காக செய்திகள் வரவிருக்கின்றன. வானொலி பக்கமாவை இணைந்திருங்க. தொடர்ந்து நம்ம நிறைய தகவல்களை பத்தி பேசலாம். இது ஒளி 9:06 ஆனந்தம் ஆரம்பம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா சிவராம் படைத்துக் கொண்டிருக்கிறேன்.
7: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
8: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
9: இது என்ன நிகழ்ச்சி?
7: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திக பெருமாள். பிரதமர் லாரன்ஸ் வாங் முஸ்லிம் அன்பர்களுக்கு தமது ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். முஸ்லிம் சமூகத்திற்கு முக்கியமான இன்றைய தினம் தொழுகை, தியாகம், மற்றவர்களுடன் பகிர்தல் ஆகிய அம்சங்களால் குறிக்கப்படுவதாக அவர் சொன்னார். இந்த ஆண்டின் குர்பான் சடங்கின் தொடர்பில் மக்கள் வெளிப்படுத்திய மன உறுதியையும் சமூக உணர்வையும் கண்டு நிகழ்வதாக திரு வாங் கூறினார். குர்பான் சடங்கிற்கு கால்நடை இருப்பில் சில சிக்கல்கள் நிலவின. என்றபோதும் பயனடைவோர் தொடர்ந்து ஆதரவு பெறுவதை உறுதி செய்ய பள்ளி வாசல்கள், தொண்டூழியர்கள், பங்காளிகள் ஆகிய தரப்புகள் எடுத்த முயற்சிகளுக்கு திரு வாங் நன்றி கூறினார். அந்த முயற்சிகள் சமூகத்தில் உள்ள வலுவான உறவுகளை பிரதிபலிப்பதாக அவர் சொன்னார். சவுதி அரேபியாவில் 900 பேர் ஹஜ் யாத்திரை மேற்கொள்வதாக திரு வாங் கூறினார். அவர்களுக்கு அது அர்த்தமுள்ள மன நிறைவான யாத்திரையாக அமைய வேண்டும் என்றும் அவர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்ப வேண்டும் என்றும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். சிங்கப்பூரில் சமூக முன்னேற்ற போக்குகளை கண்காணிக்க புதிய குறியீட்டு முறை அறிமுகம் காணவிருக்கிறது. எக்ஸஸ் சிங்கப்பூர் அறநிறுவனம் அதனை அடுத்த ஆண்டு அறிமுகம் செய்யவிருக்கிறது. எங்கெல்லாம் உதவி வழங்கப்படலாம் என்பதை அடையாளம் காணவும் புதிய முறை கை கொடுக்கும். செல்வத்திலும் வாய்ப்புகளிலும் உள்ள இடைவெளிகளை போக்க சமூக ஆதரவு முக்கியம் என்று அறநிறுவனம் சொன்னது. சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் தொழிற்சங்க ஊழியர்கள் உத்தேச சம்பள ஒப்பந்தத்திற்கு இணங்கியிருக்கின்றனர். அதனால் திட்டமிடப்பட்டிருந்த வேலை நிறுத்தம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. நிறுவனத்திற்கும் ஊழியர்களுக்கும் 5 மாதமாக இழுபறி நீடித்தது. ஒப்பந்தத்தால் ஊழியர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு சில்லு தயாரிப்பு தொடர்பில் சிறப்பு ஊக்கத்தொகை கிடைக்கவிருக்கிறது. பகுதி மின்கடத்தி பிரிவுக்கு புதிய 10 ஆண்டு சிறப்பு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் முறை அறிமுகம் காணும். அதோடு சம்பளம் சராசரியாக 6.2% அதிகரிக்கப்படும். இந்தியாவை அடுத்த சில நாள்களுக்கு கடும் வெப்பம் வாட்டும் என்று முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளுக்கு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. திங்கட்கிழமை வீச தொடங்கிய அனல் காற்று வார இறுதி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் வடமேற்கு மத்திய பகுதிகளில் வெப்பநிலை 43 டிகிரி செல்சியஸ் முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரை பதிவானது. அதிக வெப்பத்திற்கு எல் நீனோ பருவநிலை நிகழ்வு காரணம் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். கடும் சூட்டால் மின்சார தேவை புதிய உச்சத்தை எட்டியது. பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்க மின் உற்பத்தி நிலையங்களுக்கு நிலக்கரி இருப்புகளை அதிகாரிகள் அதிகரிக்கின்றனர். ஐரோப்பாவின் மேற்கு வட்டாரங்களில் அனல் காற்று வீசுகிறது. பிரான்சில் கடும் வெப்பம் தொடர்பில் 7 பேர் மாண்டனர். வானிலை மோசமாகலாம் என்று ஆய்வாளர்கள் கூறினர். கடும் வெப்பம் வாரம் முழுக்க நீடிக்கலாம் என்றும் வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் வரை போகலாம் என்றும் முன்னுரைக்கப்பட்டது. மக்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை எடுக்கும்படி அரசாங்கம் உள்ளூர் அதிகாரிகளிடம் உத்தரவிட்டிருக்கிறது. பிரிட்டனில் ஆக அதிகமாக வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் பதிவானது. சூட்டை தணிக்க ஏரிகளிலும் நீர்த்தேக்கங்களிலும் நீந்து சென்றபோது 4 பேர் மாண்டனர். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம் நிலவில் நிரந்தர தளத்தை அமைக்க திட்டமிடுகிறது. அதற்கான $20 பில்லியன் திட்டம் முன்வைக்கப்பட்டது. நிலத்தில் தளத்தை அமைப்பதன் தொடர்பான முதல்கட்ட பயணங்கள் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் இடம்பெறவிருக்கின்றன. சில நாட்களுக்கு முன் சீனா 3 விண்வெளி வீரர்களை விண்வெளி சுற்றுப்பாதைக்கு அனுப்பியது. 2030 ஆண்டுக்குள் நிலவை சென்றடைய சீனா இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக அது வீரர்களை அனுப்பியது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தமது அண்மை மருத்துவ பரிசோதனை சிறப்பாக நடந்திருப்பதாக கூறியிருக்கிறார். அது 6 மாதத்திற்கு 1 முறை நடக்கும் மருத்துவ பரிசோதனை என்றார் அவர். ஆனால் வெள்ளை மாளிகை அதனை வருடாந்திர பல் மருத்துவ உடல்நல பரிசோதனையாக முன்னர் கூறியிருந்தது. அதிபராக மீண்டும் பதவியேற்ற பின் திரு ட்ரம்ப் மேற்கொண்டிருக்கும் மூன்றாவது மருத்துவ பரிசோதனை இது. கடைசியாக அது சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்தது. அதன் பின் அறிவிப்பு ஏதுமின்றி அவர் அக்டோபர் மாதம் மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். அதுவும் ஒரு வருடாந்திர பரிசோதனை என்று வெள்ளை மாளிகை பின்னர் கூறியது. அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றிருக்கும் ஆக வயதானவர் திரு ட்ரம்ப். அடுத்த மாதம் 80 வயது ஆகவிருக்கும் திரு ட்ரம்பின் சுகாதாரம் அதிகம் கவனிக்கப்பட்டு வருகிறது. ஈரானில் இணைய சேவைகளில் ஒரு பகுதி வழக்க நிலைக்கு திரும்பியிருக்கிறது. சுமார் 3 மாதமாக நாட்டில் இணைய சேவை இல்லை. அதன் விளைவாக அனைத்துலக கட்டமைப்புகளுடன் உள்ள தொடர்பு பெரும்பாலும் துண்டிக்கப்பட்டது. உள்நாட்டு அளவில் மட்டும் ஒரு கட்டமைப்பு இயங்கியது. அதனைக் கொண்டு பொருள் வாங்குவது, டாக்ஸி சேவைகளுக்கு பதிவு செய்வது போன்றவற்றை மக்களால் செய்ய முடிந்தது. கட்டுப்பாடுகளுடன் கூடிய இணைய பயன்பாட்டிற்கான முதல் படி எடுக்கப்பட்டதாக ஈரானின் துணை அதிபர் ரசா அரெஃப் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். நாட்டு மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் சொன்னார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: ஒளி 9:06 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் இப்பொழுது சரியாக 12:06 ஆகிறது. வானொலி பக்கமாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் ஹாஜி பெருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நம்ம தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி பேச போறோம். வானொலி பக்கமாக இணைந்திருங்க. அடுத்து உங்களுக்காக நியூ படத்துல இருந்து ARM அவர்களுடைய இசையில ஒரு பாடல் வரவிருக்கிறது. கேட்டு மகிழுங்கள். இது ஒளி 9:08 ஆனந்தம் ஆரம்பம். உங்களுக்காக நிகழ்ச்சி
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா? அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
4: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. அருண் ஐஸ்கிரீம்ஸ்.

என்னென்ன முக்கியமாக தொல்காப்பியம் நூல்ல இந்த திணைகள் அதிக அளவுல பயன்படுத்தப்படும். இந்த உலகத்துல இருக்கும் பல விஷயங்களை இந்த திணைகள் மூலம் அவர்கள் பிரித்து சொல்வாங்க. அந்த பிரிதலை இன்னும் சுலபப்படுத்துவதற்கு இந்த திணைகள் உருவாக்கப்பட்டன அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அப்படிப்பட்ட இரண்டு திணைகள் என்னென்ன உங்களுக்கு பதில் தெரிஞ்சா 9 6 7 8 8 9 6 8 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை நீங்க அனுப்பி வைக்கலாம். இது 9 6 8 ஆனந்தம் ஆரம்பம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: பத்து நிலவரம்.
1: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பிஐஏ நோக்கி செல்லும் கேஜேஇ ட்ராச்சோகாங் டிரைவ், அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றும் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது நரசோஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசோஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: என்னோட பிறந்த நாளைக்கு உனக்கு மதுரை விருந்து. நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
7: எங்க? மதுரைக்கா?
6: குமார் மேசுக்கு. மதுரை மனமும் ருசியும் மனசு சுண்டி இழுக்கும். கமகமன்னு சீரக சம்பா பிரியாணி, வறுத்த கோழி, மணமணக்கிற மீன் குழம்பு, கறி தோசை, பன் பரோட்டா, கோலா உருண்டை, மூணு வகை ஊத்தப்போம்.
7: சொல்லும் போதே சுவை மனசு அழுது, பசி வயிற்றுக்கிழுது.
6: அதான் குமார் மேஸ். மதுரையோட பாசம் சிங்கப்பூர்ல பேசும்.
8: குமார் மேஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
9: Gonna blow the speakers, baby.
10: Woli, yengeyum, yappodum. Aeroplane parakkudhu paramela.

நளினி அவர்கள் சொல்லியிருக்காங்க, உயர்திணை மற்றும் அக்ரிணை அப்படின்னு அந்த இரண்டு திணைகளை நம்ம அழைப்போம். தமிழ் இலக்கணத்துல உயர்திணை அப்படின்னு அழைக்கப்படும் அனைத்தும் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்திற்கு மனிதர்கள், கடவுள், இவங்க எல்லாரையும் நம்ம உயர்திணை அப்படின்னு அழைப்போம். இதே அக்ரிணை, மிருகங்கள் மற்றும் பொருள்கள் இருக்கின்றன இல்லையா, அவைய வந்து நம்ம அக்ரிணை அப்படின்னு அழைப்போம். முக்கியமாக இரண்டிற்கும் உள்ள அந்த வித்தியாசம், வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுத்தறிவு அப்படின்னு சொல்வோம். உயர்திணையில இருக்கும் அனைவருக்கும் அந்த பகுத்தறிவு அதிக அளவுல இருக்கும், ஆனா பொருள்கள் மற்றும் மிருகங்களுக்கு அந்த பகுத்தறிவு இல்லாத ஒரு காரணத்தினால அவை வந்து அக்ரிணை என்ற ஒரு பட்டியலின் கீழ் வந்துவிடும். ஒரு சில நேரங்கள்ல குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் அந்த அக்ரிணையின் கீழ் ஒரு சிலர் பட்டியலிட்டு விட்டுருவாங்க. அதற்கு காரணம், அவர்களுடைய அறிவு இப்பொழுதுதான் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது, அதனால அவர்களை வந்து அக்ரிணை என்ற ஒரு பட்டியலின் கீழ் விட்டுருவாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த திணைகளை பற்றி தெரியுமா, இல்ல இதுதான் முதல் தடவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். 9678 9 6 8 என்ற எண்ணுக்கு. அடுத்து உங்களுக்காக தாண்டவம் படத்துல இருந்து ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையில ஹரிச்சரன் மற்றும் வந்தனா அடுத்த பாடல பாடவிருக்கிறாங்க, கேட்டு மகிழுங்கள். இது ஆனந்தம் ஆரம்பம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: ஒரு டீ போடு.
1: டீயாலே போட்டுருவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: இங்க இருக்கிற பறவைகளை பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா, அவங்களதான் சந்திக்க வந்திருக்கோம்.
5: வணக்கம் திவ்யா. வணக்கம். We are nurses, servers, we are everything for our animals.
6: உங்களா நித்யா படைக்கிற டீ கடை.

0: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க?
1: நீங்களும் அங்கிளும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே, அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: அதுக்கு காரணம் குட்டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட்டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
3: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
4: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி எடுக்கும்.
5: சிராங்கூன் சாலை, முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
6: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
7: அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
8: உள் வடிவமைப்பு சேவை, நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
7: MSR இன்டீரியர் டிசைன். விவரங்களுக்கு MSRinteriordesign.com அல்லது 9778123434.
9: எழுதிய ஒரு நூல். அந்த நூல்ல ஒரு கூற்று இருக்கு, தேடாத அழுக்கின் பாடாய் முடியும் அப்படின்ற ஒரு கூற்று. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெய்யான அறிவை, அதாவது உண்மையான அறிவை தேடாமல் தீய குணங்களை மனதில் வளர்த்து கொண்டால் வாழ்க்கை பெரும் உயரமாகவே முடியும், பாடாய் முடியும் அப்படின்னு கொன்றை வேந்தன்ல அவ்வையார் அவர்கள் சொல்ல வராங்க. எவ்வளவு காலகட்டத்திற்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு கூற்று, இன்றும் நம்ம வாழ்க்கையில நம்மளால பயன்படுத்த முடியும். நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம சென்று கொண்டே இருக்கணும். அந்த ஒரு தேடல் இல்லாவிட்டால் நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நேயர்களே, நல்லதே நினையுங்கள், நல்ல குணத்தை மனசுல வைச்சுக்கோங்க. அப்படி வைத்துக் கொண்டால் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்து உங்களுக்காக 2 பாடல்கள் வரவிருக்கின்றன. முதலாவதாக சகுனி படத்துல இருந்து ஜி வி பிரகாஷ் அவர்களுடைய இசையில
10: வெள்ள பம்பரம் மெல்ல சுத்துதே, கள்ள பார்வதா கண்ணை கொத்துதே.
9: ஆமணியர்களே, வெள்ளை பம்பரம் வந்து சுத்துதான். அடுத்து உங்களுக்காக பாகுபலி படத்துல இருந்து

அவர்களுடைய இசையில டிப்பு மற்றும் சுசித்ரா அவர்கள் பாடிய பாடல் உங்களுக்காக வரவிருக்கிறது. கேட்டு மகிழுங்கள். இது ஒலி ஒன்பது ஆறு எட்டின் ஆனந்தம் ஆரம்பம். தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி பேசணும். அடுத்து ஒரு மணிக்கு குட் டே பியூட்டி பார்லர் வழங்கும் ஒரு நிகழ்ச்சி. 69 வெள்ளி மதிப்புள்ள ஒரு கிளியர் சாய்ஸ் மாய்ஸ்சரைசரை உங்களால பெற முடியும், வெல்ல முடியும். அதற்கு நீங்க வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. நான் கேட்கும் கேள்விக்கு சரியான பதில சொல்லுங்க, பரிச தட்டிட்டு போங்க. இது ஆனந்தம் ஆரம்பம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: உங்களுக்காக செய்திகள் வரவிருக்கின்றன.
1: ஆதரவு
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வளமை போல் என்றும் நாதேஸ்வர தபிலிசை வழங்குகின்றார்கள். நாதக்கான வினோதன் சுப்புசாமி பாலமுருகன், நாத இளவரசன் பஞ்சமுத்தி குமரேசன், தவில் வித்துவான் இசை மாமரசு என் கே செல்வமணி குழுவினா்.

கேட்டது நாதேஸ்வர தமிழ் வீசியாக நாதகான வினோதன் சுப்புசாமி பாலமுருகன், நாத இளவரசன் பஞ்சமுத்தி குமரேசன், தமிழ் வித்வான் எம் கே செல்வமணி ஆகியோர் வழங்கிய நாதேஸ்வர தபிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலி, வணக்கம் தமிழலியில். இனி தொடர்கின்றது பக்தி பாமாடுகள். பக்தி பாமாடுகள் வரிசையில் விநாயகர் துதியாக வீரமணி தாசன்.

கேட்டது வீரமணி தாசன் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக ராஜி அமல்ராஜ் குழுவினர் பாடிய

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியல். வணக்கம் தமிழறியல். பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி இஸ்லாமிய கீதமாக பினோப் ரகி

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது பினோப் ரகினி பாட. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலும் தொடர்பாகும் டிஆர்டி தமிழலியல். வணக்கம் தமிழலியல் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம்

கேட்டது எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக ராணி வால்டர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது தஜாவுதீன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியிலே இனி மகாநதி சோபனா குழுவினர் பாடிய

கிருஷ்ண காரணமாக நீங்கள் கேட்டது மகாநதி ஷோபனா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளின் நிறைவாக சூரலதா குழுவினர் பாடிய கிறிஸ்தவ கீதமாக

நிகழும் பராபவ வருடம் வைகாசி திங்கள் 6ஆம் நாள் 20ஆம் தேதி மே மாதம் புதன்கிழமை சதுர்த்தி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய சுபவேளையில் காலை 11 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 11 தினங்கள் திருவிழா இடம்பெற அம்பாளின் திருவருள் கைகூடியுள்ளது. இவ்வேளையை துர்க்கை அம்மனுக்கு காலை மாலை அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று வீதியுள்ளவரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். அடியார்கள் அனைவரும் வருகைதந்து அம்பாளின் அருளை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 28ஆம் தேதி மே மாதம் வியாழக்கிழமை சப்பர திருவிழாவும் 29ஆம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை

மே தீர்த்த திருவிழாவும் 30ஆம் தேதி மே மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். மேலதிக தொடர்புகளுக்கு ஸ்ரீ ஜெயதுர்கை ஆலயம், ஒஸ்லோ, நோர்வே. ஆலய தொலைபேசி இலக்கம் 0213-92-73-4.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:02, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:02. பிறந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்து தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம். தமிழ் ஒலியில் நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. ஏமலையிலிருந்து புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
1: வாழ்ந்து கொண்டு இருந்தால், இளமை முதல் முதுமை வரை இறைவனை மறக்காமல் வாழ்ந்தால், காலை எழுந்தவுடன் இறை சிந்தனையோடும் மனத்துமையோடும் இறைவனை வணங்கி வழிபட்டால், இறைவனும் பயபக்தியாய் வாழ்ந்தால் போதும், இறைவன் வழி நடத்தையில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும். வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை, எல்லாமே இறைவன் கொடுத்த வரம் தான். எதுவும் நிரந்தரமில்லை வாழ்க்கையில், நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் நிரந்தரமான இறைவனோடு ஒன்றித்து வாழும் போது, அமைதி பொறுமை கலை கலாச்சாரத்தோடு வாழும் போது வாழ்வில் நல்லதே நடக்கும். இறை ஆசியுடன் எல்லாம் வல்ல இறைவன் அறிவான், அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இறைவன் திரு விளையாடல்களை இன்றைய கால சூழ்நிலை அறிந்தால் இறைவனை புரிந்து கொள்ளலாம். அன்றைய காலம் விடைபெற்று சென்று விட்டது. இன்றைய கால சூழ்நிலையில் வாழ்க்கையில் அவதாரம் தேவை. வாழ்க்கை என்னும் வரமுறைக்கு வாழும் போதுதான் இறைவனும் வாழ வைப்பான். நல்ல நச்சினையாகவும் வாழ்க்கை அனுபவங்களையும் சொல்ல வேண்டும். வாழ்க்கை வாழும் வாழ்க்கையில் சொல்லுவது சுலபமான இருந்தாலும், ஆனால் சொல்லுவது போல நாங்கள் செயல்பட முடியாது, மிக மிக கடினமாகத்தான் இருக்கும். எந்த காரியத்தை செய்தாலும் இறைவன் அருளும் ஆசியும் இருந்தால்தான் இதையும் சாதிக்கும் வல்லமே பெற்று சாதிக்கலாம். எப்படியும் வாழ்ந்து விட்டு போகலாம் என்றால் அதற்கு இறைவன் தடை விதிக்க மாட்டான். இறைவன் கணக்கு எல்லாமே எழுதப்பட்டு விட்டது. இறைவனை காணவில்லை என்று சொல்கின்றோம், இறைவன் காண முடியாது. நமக்கு ஒரு ஆபத்து வரும் போதும், நோய்கள் வரும் போதும், தக்க சமயத்தில் வந்து மனித ரூபத்தில் வந்து அதை சுகப்படுத்துபவன் இறைவன் தான். ஒரு தடவை அல்ல, பல தடவைகள் இறைவன் மனித ரூபத்தில் வந்து காப்பாற்றி இருக்கிறார். இறைவனை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அறிந்து செயல்படும் போது இறைவன் கைவிட மாட்டான். அதனால் இறைவனை மனத்துமையோடு அர்ப்பணித்து இறை ஆசியுடன் அருளும் பெற்று நலமாக வாழ்வோம். ஆரம்பமும் முடிவும் இறைவன் இடத்தில் தான் உள்ளது என அமைதி பொறுமையோடும் வாழும் போது இறையாற்றுடன் வாழலாம். மீண்டும் ஒரு நல்ல நச்சியோடு அறிமுகத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் புங்கையூர் ராஜா அவர்கள். ராஜாவை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் ராஜா. யோசரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நன்றி.
2: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு, திருக்குறள் மூலமும் முறையும் 103 அதிகாரம் குடி செயல் வகை. கருமன் செய்ய ஒருவன் கைதூதுவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல். ஒருவன் தன் குடியை உயர்த்த தொடங்கிய செயல் முடியும் வரை சோர்வடைய மாட்டேன் என்று கூறும் பெருமை போல அவனுக்கு பெருமை தரக்கூடியது வேறு இல்லை. ஆழ்வினையும் ஆழ்ந்த அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. முயற்சியும் நிறைந்த அறிவும் என்று கூறப்பட்ட இரண்டையும் உடைய இடையறாத செயலால் ஒருவருடைய குடி உயரும். குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மனிதற்கு தான் முன்தூறும் என் குடியை உயரச் செய்வேன் என்று முயலும் ஒருவனுக்கு உதவுவதற்காக தெய்வம் ஆடையை வரிந்து கட்டிக்கொண்டுதானே முற்பட்டு நிற்கும். தூளாமல் தானே முடிவு எய்தும் தம் குடியை தாளாது உயன்றுபவர்க்கு, தம் குடி என்றவர் உயர்வதற்காக முயற்சி செய்பவருக்கு அச்செயலை செய்து முடிக்கும் திறத்தை அவர் ஆராய வேண்டாமல் அச்செயல் தானாகவே முடிவடையும். குற்றமில்லானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. குற்றமான செயல்களை செய்யாமல் தன் குடியை உயரச் செய்து வாழ்பவனை உலகத்தார் அவனுக்கு சுற்றமாக விரும்பி தானே சூழ்ந்து கொள்வர். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல். ஒருவனுக்கு நல்ல ஆண்மை என்ற உயர்த்தி சொல்லப்படுவது தான் பிறந்த குடியை தான் ஆளும் தன்மை உள்ளதாக்கி கொள்ளுதலாம். அமர் அகத்து வன் கண்ணர் போல தமர் அகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை. போர்க்களத்தில் போரை தாங்கும் செயல் அஞ்சாலஞ்சம் உடையவரையே சார்ந்து நிற்பது போல குடியில் அதன் பேரத்தை சுமப்பது அதை தாங்கும் ஆற்றலுடையவரையே சார்ந்து நிற்கும். குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும். குடிய உயரச் செய்யும் முயற்சி உடையாருக்கு அதற்கு ஏற்ற காலம் என்பது ஒன்றும் இல்லை. காலத்தை எதிர்பார்த்து தோம்பி இருந்தால் குடி பெருமை கெடும். இடும்பக்கே கொள்கலன் இடும்பக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. குடிய காக்கும் முயற்சி உடையவனது உடம்பு துன்பத்திற்கே பாத்திரமா? அவ்வுடம்பிற்கு இன்பம் இல்லையா? இடுக்கண்கால் கொண்டிட வீழும் அடுத்து ஊன்றும் நல்லால் இல்லாத குடி. அழிவு வரும்போது பக்கத்தில் இருந்து தாங்கும் திறமையுள்ள நல்ல ஆள் இல்லாத நிலையில் குடும்பம் என்னும் மரம் துன்பம் என்னும் கோடரியால் வெட்டப்பட்டு விழுந்து விடும். நன்றி. இன்னமும் சொல்லவோ உண்மனம் கல்லோ இரும்போ பெரும் பாறையோ இரு செவியும் மந்தமோ கேளாது அந்தமோ இது உனக்கு அழகுதானோ என் அன்னை மோகமோ இது என்ன சோபமோ இதுவே செய்கைதானோ இரு பிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவேனோ உன்னை விட்டு எங்க சென்றாலும் விழல் ஆவேனோ நான் உன்னை அடுத்தும் கெடுவேனோ ஓஹோ இது உன் குற்றம் என் குற்றம் ஒன்றும் இல்லை உற்றுப்பார் பெற்ற ஐயா என் குற்றம் ஆயினும் இனி அருள் அளிக்க வருவார்.

0: தாவரு முலகலாம் தந்த நாள் முதல் தேவிதன் துணைவியாய்ச் சிறந்த வல்லுயிர் நவதோர் இருந்திடும் நலங்கொள்வார்தனை
1: அவர் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் யுவசூரியம்மா அவர்கள், அவர்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள் ஐக்கியராட்சியத்திலிருந்து. வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம் ராஜா நன்றி ராஜா அப்படின்னு இந்த கலையை உறவோட எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லோரும் நலமா இருக்கின்றோம், நன்றி தாருங்கள்.
2: நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருபத்தி நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படி அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுவநலங்களை விசாரித்தபடி ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லா உறவுகளின் குடும்பத்தினருக்கும் உயிர் தொடர்ந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பார்த்துக்கொள்ள ராஜாண்ணா. புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளர் சுவிசேஷம் 6 இறை வார்த்தைகள் 20-30 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சொத்து. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. நேற்று இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தியா உள்ளவர்களாயிருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியா இருப்பீர்கள். இப்பொழுது நாய்க்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழிவீர்கள். எல்லா மனுஷருக்கும் உங்களை குறித்து புகழ்ச்சியாக பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் பல்ல தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பாய்க்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பாய்க்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக தினமும் ஜபம் பண்ணுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக தினமும் ஜபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக் கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக் கொள்கிறவனத்தில் அதை திரும்ப கேளாதே.
1: ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
3: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்களும் அப்படியே நலமாக இருக்க வேண்டும்.
1: நன்றி
3: நன்றி. எல்லோருக்கும் காலை வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கிறேன் பிரார்த்தித்துக் கொண்டு. கடவுள் நம்பிக்கை எப்படிப்பட்டது? ஒரு நாள் ஒரு குருவும் சிஷ்யனும் நடப்பயிற்சி மேற்கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்தான் சிஷ்யன். என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் குரு. சிந்தனையை கரைத்து கொண்டு பேசினான் சிஷ்யன். கடவுள் இருப்பதை உணரத்தான் முடியும் என்றீர்கள்? ஆம், நமது நம்பிக்கைகளாலும் நாம் சந்திக்கும் நற்செய்திகளாலும் உணரலாம் கடவுள் இருப்பதை என்றார் குரு. கண்ணுக்கு தெரியாத நம்பிக்கைகளால் உணர மட்டுமே முடியும். கடவுள் நமக்கு அவசியம்தானா என்றான் சிஷ்யன். கைக்கட்டியது வாய்க்கட்டாத போது அதனால் நமக்கு பலனேதும் இல்லை. கண்ணுக்கே எட்டாத கடவுளால் என்ன பலன் கிடைக்க போகிறது என்றும் மீண்டும் கேட்டான் ஜீசர். நதியை நிறுத்தினார் குரு. சீடனின் அறியாமையை போக்க விரும்பினார். அருகே இருந்த உயரமான மரம் ஒன்றை அண்ணாந்து பார்த்தார். அதன் உச்சியில் ஒரு பழம் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த கனி உனக்கு பிடிக்குமா என்றார் குரு. ஆம் என்றான் சிஷன். அப்படியானால் மரத்தின் மீது ஏறி பறித்து வா என்றார். மரத்தையும் பழத்தையும் குருவையும் மாறி மாறி பார்த்தான் சிஷன். குரு பக்கத்தில் இருக்கும் தைரியத்தில் மடமடவென மரத்தில் ஏற ஆரம்பித்தான். பழத்தை பறித்து கொண்டு கீழே இறங்கினான். அவனை தட்டி கொடுத்தார் குருநாதர். இதற்கு முன்பு இந்த மரத்தில் ஏறி இருக்கிறாயா என்றார். இல்லை, இந்த மரம் என்றில்லை. இதுவரை எந்த மரத்திலும் நான் ஏறி பழகியதில்லை. ஆனால் கனியை சுவைக்கும் ஆவல் என்னை தூண்டிவிட்டது. ஏதோ ஒரு வேகத்தில் இந்த மரத்தில் ஏறிவிட்டேன் என்றான் திசையன். மரம் ஏறி பழக்கம் இல்லை என்று தெரிந்தும் எந்த தைரியத்தில் நீ அதை செய்தாய்? கனியை பறித்து ஆக வேண்டும் என்ற ஆவல் மட்டும்தான் அதை செய்ய வைத்ததா என்றார் குரு. யோசித்தான் சிஷன். பயமில்லாமல் தன்னை மரமேற செய்தது எது என சிந்தித்தான். பின்னர் அது சொன்னான், நீங்கள் அருகில் இருக்கும் போது எனக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டு விடாது என எண்ணினேன். அதையும் மீறி ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டாலோ, நான் மரத்திலிருந்து கீழே விழுந்து விட்டாலோ, என்னை நீங்கள் பத்திரமாக மீட்டு விடுவீர்கள் என நம்பினேன். சிஷ்யனின் தலையை வாஞ்சையோடு தடவினார் குரு. நீயாகவே மரமேறினாய், நீயாகவே கனியை பறித்தாய், நீயாகவே கீழே இறங்கினாய். நீ முயற்சித்த காரியமும் பலித்தது, அதுதான் நிஜம். இதில் என் பங்கு எதுவும் இல்லையே. நான் அணு அளவு கூட உனக்கு உதவவில்லை என்றார் குரு. ஆனாலும் நீங்கள் அருகே இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை போதுமே எனக்கு. அதுதானே என்னை பயமில்லாமல் என் முயற்சியை செய்து முடிக்க வைத்தது என்றான் சிஷ்யன். புன்னகையுடன் அதை ஆமோதித்தார் குருநாதர். ஆரம்பத்தில் நீ கேட்ட கேள்விக்கு இப்போது நீயே பதில் சொல்லிவிட்டாய் பார்த்தாயா? தொடர்ந்து பேசினார் குரு. கடவுளை நாம் நேரடியாக காண்பதில்லை என்றாலும் அவரால் அணு அளவும் நேரடியான ஆதாயம் நமக்கு கிடைக்காவிட்டாலும் ஆபத்து காலங்களில் நமக்கு உதவ அவர் நம்முடனேயே இருக்கிறார் என்ற நம்பிக்கைதான் நமது நல் முயற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் மூல காரணம். நாம் அடையும் வெற்றிகள் தான் அதனால் கிடைக்கும் பல என்று கூறி முடித்தார் என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். நேரம் சரியாக 8:19 ஐக்கியராட்சியத்தில் 7:19 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். ராணி சம்பந்தர் அவர்கள், வணக்கம் ராணி.
4: கால வணக்கம் ராஜாண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் நன்றியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கும். இன்றைய நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு. வைகாசி மாதம் 27 பொதுக்காலம் 8 புதன்கிழமை. பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 1 இறைவசனங்கள் 18-25 அன்புக்குரியவர்களே, உங்கள் மூதாதியிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அளவுக்குட்பட்டது அல்ல. மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தி உள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதாகவும் நீங்கள் வெளி வேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர். அவர்களது மேன்மை வயல்வெளியை வயல்வெளி பூவை போன்றது. புல் உயர் உலர்ந்துவோம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவாமாக்கு நன்றி. சிந்தனைக்கு எது உயர்வு? பிறப்பது பெரிதல்ல. பிறந்தது எதற்கு என உணர்வதுதான் பெரிது. எங்கிருந்து வந்தோம் என்பது வேறு அனுபவம். எதை நோக்கி செல்கின்றோம் என்பது இலக்கின் நிர்ணயம். சேர வேண்டிய இலக்கு நோக்கி நகர பார்வை தெளிவும் மன துணிவும் அவசியம். இயேசுவிடம் அது இருந்தது, ஆனால் அவரது சீடர்களிடம் அது இல்லை. எனவேதான் மீண்டும் மீண்டும் இயேசு தம் சீடர்களிடம் பார்வையை கூர்மையாக்கி அவர்களுக்கு மன உறுதி தர முனைகின்றார். அதற்கு தம்மையே அடையாளம் ஆக்குகின்றார். பிறரை அடக்கியாள அதிகாரம் செலுத்தும் உலகம் கற்றுத்தருகிறது. தன்னை அடக்கி பிறருக்கு தன்னை வழங்க இயேசு கற்றுத்தருகின்றார். இயேசுவை பின்பற்ற தெளிவுடன் பார்வை பெறுவோம், மன துணிவுடன் தொடர்ந்து செல்வோம். நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி அண்ணா.
1: அவர் சகோதரி ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார், அவர்களுக்கு நன்றிகள்.

டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் ஃபிஃப்த் டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ் பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fddaanjayc.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே ஃபிஃப்த் டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலா

0: நேரம் சரியாக 8:24 ராஜ்யத்தில் 7:24 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் மிஸ்டர் சண்முகநாதன், நலமா இருக்கீங்களா? நன்றி. சத்தம் காணாது சண்முகநாதன். இப்ப ஓகே.
1: வணக்கங்கள் என் அன்பு உறவரே, நலந்தானே நீங்கள் நலம் பாலா எல்லாமே கவர்மெல்லே ஐயப்பன் பாதங்களை பற்றி பிரார்த்தனை உண்டு எல்லாமே கத்திராயி பவானின் தெரிகள் அமிரம் புறங்கிழமை தியாகம் எனும் நட்பண்பு இதனால் உருவாகிறது. நாம் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடும் இவ்வளை பகவான் நமக்கு அன்புடன் ஏற்படுகிறார். மனம் உலக பற்றுகளில் ஈடுபட்டால் அது ஆத்மாவின் ஒளியிலிருந்து பிரிக்கப்படுகிறது. மேலும் இந்த பிரிவு மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும். இறைவனின் தரிசனத்தை பெறுவதற்கு நீங்கள் அகக்கருவிகளை தூய்மைப்படுத்தி ஒரு அறநிலை வாழ்க்கையை நடத்த வேண்டும். நமது புத்தியை உலக பிரச்சனைகளிலிருந்து விலக்கி வைத்திருக்க வேண்டும். புத்தியை உடல் மற்றும் மனப்பற்றுகளை திருப்திப்படுத்தும் ஒரு கருவியாக மாற்றக்கூடாது. மாறாக அது ஆத்மாவின் வழிபாட்டிற்காக பயன்படுத்தப்படுவார். அது ஒரு சாட்சியாக மட்டுமே இருந்து சுற்றுப்புறங்களால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். அப்போது அது உள்நோக்கிய துறவு பாதை நிலையில் இருக்கும். இந்த சூழலில் கிரியைகளை தியாகம் செய்வது நிவிருத்தியுடன் தொடர்புடைய ஒன்றாக இருக்க முடியாது. ஒருவரின் ஆடைகளை தியாகம் செய்வது மட்டுமே நிவிருத்தியுடன் தொடர்படுத்தப்பட முடியும். மக்கள் சில சமயங்களில் கர்ம பர தியாகம், அதாவது கிரியைகளின் படங்களை துரத்தல் என்று குறிப்பிட்டு ஒருவர் செய்யும் எந்த கிரியையின் பழங்களையும் தியாகம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அப்படியென்றால் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை என்றும் பகவத்கீதையை தான் போதிக்கிறது என்றும் அவர்கள் வாதிடுகிறார். இதை விட உண்மைக்கு முரணானது வேறு எதுவும் இருக்க முடியாது. எல்லா வேலைகளையும் தியாகம் செய்துவிட்டு அவதாரம் வாழ முடியாது. உடல் வேலை செய்வதற்காகவே படைக்கப்பட்டுள்ளது. எனவே ஒவ்வொருவரும் வேலை செய்வதற்காக செய்தாக வேண்டும். ஆனால் அத்தகைய வேலை செய்யும் போது உங்கள் எண்ணங்கள் புனிதமானவையாக இருந்தால் அதன் பலனை எதிர்பார்க்காமலே நீங்கள் நல்ல வேலையை செய்வீர்கள். எண்ணங்கள் நல்லதாக இருக்கும் போதுதான் செயல்கள் தூய்மையானதாக இருக்கும். மனிதனின் செயல் தூய்மையானதாக இருக்கும் போது சமூகம் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருக்கும். அந்த பகவான் உரை குறிக்கொண்டு மட்டுமொரு நச்சினை உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்முடைய நேசிக்கும் நண்பர்களாக்கணும். வணக்கம்.
0: நன்றி சண்முகநாதன், இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கின்றார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா நடேசன். நலமா இருக்கிறீங்களா?
2: நான் நலமா இருக்கிறேன். நீங்களும் தலைவர்கள் எல்லோரும் குடும்பம் எல்லோரும் நலமா இருக்கோம், சந்தோஷமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்திய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாடாமி அறிவுரை வேண்டிக் கொண்டு இந்திய மந்திரி ஜான் டீசன் இன்று பாஸ்கா காலத்தின் எட்டாம் மரத்தின் மூன்றாம் நாள் புதன்கிழமை கிறிஸ்தன் அச்சிந்தனை இயேசுவின் சீடர்கள் தங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள். இவர்கள் இப்படி எண்ணுவது இவர்களில் அறியாமை என்பது இயேசுக்கு நன்றாக தெரியும். அந்த அளவிற்கு இயேசு தனது சீடர்களை பிரிந்து கொண்டார். எனவே இயேசு அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. பணியினால் வரும் பயனை பற்றி சொல்லி அவர்களை பணிவிடை செய்ய அழைக்கின்றார். பணி வாழ்வே நிறைவாழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உள்ளத்தோடு தூய உள்ளத்தோடு சகோதர அன்பிற்காக அன்பினை காட்டுவதோடு கடவுளின் வார்த்தையால் புத்துயிர் பெற இறைவனின் வார்த்தையால் நம்மை அழைக்கின்றன. அத்தோடு இயேசு மூன்றாம் முறை தம் பாடுகளை முன்னறிவிக்கின்றார். முன்னறிவிக்கின்ற வேளை அவரது சீடர்கள் மீண்டும் அவரை பிரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற நிகழ்வை நாம் காண்கொள்ளும். அரியணையின் வலப்பக்கம் இடப்பக்கம் என்பது ஒரு மது சீடத்துவ வாழ்வின் சீடர்களாக கழமையக்கூடாது. மாறாக சீடத்துவத்தில் இயேசுவுக்கு இதனையும் இழக்க நாம் தயங்கக்கூடாது. இயேசுவின் சீடர்கள் தமக்குள் ஒருபோதும் பொறாமைக்காகவோ பிரிவினைக்காகவோ இடம் தரக்கூடாது என்பது இயேசுவின் விருப்பம். விரிசல்களை தவிர்ப்போம், ஒற்றுமையினை விதைப்போம். பணி வாழ்வில் நிறைவாழ்வு என்பதை நாம் புரிந்து கொண்டு இன்றைய நற்செய்தியின்படி நம் வாழ்வை மாற்றியமைக்க மன்றாடுவோம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் நன்றிகள்.
2: நன்றி.
0: அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் உமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்புறவுகளுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்புறவுகளுக்கும் அமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அன்பு உறவுகளை, இன்று மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது. பிரபல இசையமைப்பாளர் மரகதமணி அவர்கள் இசையமைத்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் உங்களுக்காக, அதாவது கொண்டாட்டம் திரைப்படத்தில் உன்னோடுதான் கனாவில் என்ற பாடல், மனோஜ் சித்ரா பாடிய பாடல், தேவராகம் திரைப்படத்தில் அழகான பாடல்கள் எல்லாம், அழகிய கார்த்திகை மாதம் என்ற பாடல், ஆனால் சின்ன சின்ன மேகம் என்ற பாடல், மற்றது அழகன் திரைப்படத்திலிருந்து சாமந்தி, சாதிமல்லி பூச்சரமே, சங்கீதை ஸ்வரங்கள், நெஞ்சமடி நெஞ்சம், நீ இருக்கும் நெஞ்சம், வானமே இல்லை என்ற திரைப்படத்தில் சோகமே இனி இல்லை, நீ ஆண்டவனா என்ற கேள்வி, மற்றது நீ பாதி நான் பாதி என்ற திரைப்படத்தில் கம்பங்காடு கம்பங்காடு ஜனகனமன, கம்பன் ஜாதிமல்லி திரைப்படத்தில் கம்பன் இங்கு போனான் மறக்க முடியவில்லை, ஸ்டூடெண்ட் நம்பர் 1 திரைப்படத்திலிருந்து விழாமலே இருக்க முடியுமா, பாகுபலி திரைப்படத்தில் பச்சை தீ கண்ணா நீ தூங்குடா, நீ பாதி நான் பாதி திரைப்படத்தில் தேவன் தீர்ப்பு என்ற பாடல், யேசுதாஸ் பாடிய பாடல், இவ்வாறு பல பாடல்கள் திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார் சகோதர இசையமைப்பாளர் மரகதமணி அவர்களுடைய பாடல் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்புறவுகளே, தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலா பலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 27ஆம் தேதி மே மாதம் புத்தன்கிழமைக்கு உரியது.
3: மேஷ ராசி நண்பர்களுக்கு நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அதிலேயே சில விஷயங்கள் விரயம், விரயம்னா ஒரு இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கணுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக செலவு பண்ணிட்டேன். அதாவது 10 ரூபா சப்ஜெக்ட்டுக்கு இங்கேருந்து ஒரு காஃபி குடிக்கலான்னு போய் நான் போனேன் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போய் ஒரு காஃபியை குடிச்சிட்டு வந்தேன். சரி பரவாயில்ல விடுங்க, போய் அப்படி ரிலாக்ஸ்டாக மைண்டு ஃப்ரீயாக இருந்ததுல, வண்டி பெட்ரோல் போனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளை அறியாமல் செலவாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட், இது சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடைபெறக்கூடிய சர்ஜரி, மருத்துவர் வந்து ஒரு சர்ஜரி சொல்லியிருக்காரு, ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க, ஒரு IVF சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறீங்க, இதுக்குண்டான ப்ராசஸ் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் யாராவது நம்பினீங்கன்னா அவங்க ஏமாற்றப்படும், அது வந்து ஏமாற்றிடுவாங்க, ரொம்ப கவனமாக இருக்கும். பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் லாபத்தை நோக்கிய செயல்கள் இன்றைய தினத்தில் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு லாப விஷயமா நான் வந்து ஒன்று பண்ண போகிறேன், இதை கொடுத்தா திருப்பி வந்து எனக்கு இது வரும் அப்படி கொடுக்க வேண்டாம். கடன் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. யாருக்கேனா ரொம்ப முடியல மருத்துவ ரீதியான விஷயங்களுக்காக ஹெல்ப் பண்ணலாம், அது உங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய மன திருப்தியாக இருந்துருக்கும். இந்த வீண் விரயங்கள்னு சொல்லுவாங்க, அதுக்குண்டான காலமாக இருக்கும். அதனால சுப விரயமாக ஏதாவது பண்ணிக்கிறது கூட இங்கே தினத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும். ரொம்ப அதிக முதலீடுகள்லாம் போடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. வெளிநாடு, வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக உண்டு. மேஷராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தா ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. நினைச்சது நடக்கும், நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க, ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கையெழுத்தாகும். அதே மாதிரி பதவி, பேர், புகழ், அந்தஸ்து நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜாக்பாட்டாக கண்டிப்பாக அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி மட்டும் இருக்கணும். முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி பெறும். இன்னைக்கு செயல்படக்கூடிய எல்லா காரியங்களும் சில நேரம் உங்க மனசுலயே தோல்வி ஆயிடும் நினைச்சா கூட அது வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். படம் எடுத்துட்டு இருக்கவங்க அல்லது உட்கார்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்றவங்க, பிசினஸ் மீட் பண்றவங்க, அதெல்லாம் கைகூடி வரும், பின்னாடி சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். மூத்த சகோதர சகோதரர் அண்ணா அக்கா அவங்க மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான ஒரு நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துட்டு இருக்கு. கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமா இருந்துட்டு இருக்கு. அதனால நீங்க நினைச்ச விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நான் வீட்டுல இருந்துட்டு எனக்கு எல்லாமே நடக்கும் மகேஷ் சொல்லிட்டார், கண்டிப்பா அது நடக்காது. நீங்க உட்காந்து செயல்பட்டாதான் அந்த காரியங்கள் வெற்றி பெறக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதற்கு இன்றைய தினத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் தொழிலாக எடுத்துக்கோங்க. அதாவது பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளா இருக்கும், கௌரவமான நாளா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய பேரை நான் தக்க வச்சுக்கணும், என்னோட பேரை காப்பாத்திக்கணும், இந்த பிரச்சனையால நான் கலந்து கொள்ள மாட்டேன், இதுக்கு நான் உதவி பண்ணி கடைசியில் கெட்ட பேர் வாங்கினதுதான் மிச்சியம், அதனால இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன், ரொம்ப கண்ணியமா இருப்பேன், ரொம்ப பார்த்துதான் பேசுவேன், நீ சொன்னதெல்லாம் பேச மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பீங்க. எப்பவுமே ரொம்ப சிரிச்சு பேசினாலோ ரொம்ப இறங்கி பேசினாலோ ரொம்ப வந்து நம்ம வந்து கேஷுவலா இருந்துட்டாங்களோ அவங்க வந்து நம்ம கிட்ட ஒரு அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிரச்சனை கிடையாது, அட்வான்டேஜ் எடுத்தா எனக்கு பிடிக்காது, நான் இப்படிதான் ஸ்ட்ரிக்ட் மேன் அப்படின்னு சொன்னா நீங்க எப்பவுமே உங்களுடைய பாதைகள்ல கரெக்டா இருக்கணும், உங்க கோல்ல கரெக்டா இருக்கணும். இன்னைக்கு யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவர்கள் இறைவன் கொடுத்த வரமாக உங்களுடைய பதவி பேர் புகழ் அந்தஸ்து அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்குண்டான வாய்ப்புகளே இருக்கும். ஆனா அதற்கு நீங்க முயற்சி எடுக்கிறது நல்ல முயற்சி எடுக்கணும். ஒருவேளை தப்பான விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுவே பேர் கட்டுறதுக்குண்டான தன்மைகளும் உண்டு. சோ இந்த ரெண்டுலையும் இன்றைய கிரக நிலை உங்களுக்கு இருக்கிறத நீங்க பார்க்க முடியாது. அதனால நீங்கள் வெற்றி பெறுறதுக்குண்டான முயற்சி எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அதே சமயத்துல பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நீயா நானா நீயா நானா நீயா நானான்ற ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குமே தவிர அதுல தீர்வு இன்னைக்கு கிடைக்காது. அதனால இன்றைய தினத்துல பதவி பேர் புகழ் அந்தஸ்து உயர் நிலைக்கு அடுத்த நிலையுடைய வேலை, அடுத்த நிலையுடைய தொழில், தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போறது, இதெல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடுறது, ஒப்பந்தங்கள்லாம் உட்காந்து எழுதுறது, இதை வாசிச்சு இந்த தொழில் நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறதுக்கெல்லாம் இந்த தினம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. மிதுனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையார் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். கடகராசி நண்பர்களுக்கு, கடகராசிக்கு இன்றைய தினத்துல பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பிரயாணங்கள் நிறைய இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் ரொம்ப அற்புதமான பிரயாணமா இருந்திருக்கு. கான்ட்ராக்ட் பிசினஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும். கோயில் அர்ச்சகரா இருக்கவங்க, யோகா ஆசிரியா இருக்கவங்க, சொற்பொழிவாளராக இருந்துருக்காங்க, மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மேட்ரிமனி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி யோகா ஆசிரியராக இருந்திருக்காங்க, தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்மீக குருமார்களாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயில் அறக்கட்டளை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் இது போன்ற வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமா இருந்துட்டு இருக்கு. அப்பா தாத்தா பெரியப்பா பெரியவங்க செய்த தொழிலையே நான் எடுத்து பண்றேன், ஹெரிடிட்டியா இதை வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய எல்லா தொழில்களும் வெற்றி கொடுக்கக்கூடிய நாளா இருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், மேல எக்ஸாம் எழுதுறது, உயர் பதவிக்காக எழுதக்கூடிய எக்ஸாம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. எக்ஸாமுக்கு படிக்கிறது, எஜுகேஷனுக்காக லோன் வாங்குறது போன்ற எல்லா விஷயங்களும் ரொம்ப சாதகமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளுக்குலாம் ரொம்ப உகந்த நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்னைக்கு வந்து ஒரு 70% நீங்க நடத்துறீங்கன்னா 30% உங்களுடைய பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க பண்ண நல்லது அது வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துரும், பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்றைய தினம் ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு. இன்றைய தினத்துல ஏதேனும் ப்ராப்ளம், ஏதேனும் ஐயோ இன்னைக்கு காலையில என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க, என்ன இரிட்டேஷன் பண்றாங்க, அவங்களுக்கு டைம் சரியில்லை, அதை உங்ககிட்ட வந்து உங்களுடைய நல்ல விஷயத்தை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணீங்கன்னா இந்த சாதகமான நாளை உங்களால அனுபவிக்க முடியும். இன்றைய தினத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா அம்பாள் வழிபாடு, சக்தி வழிபாடு, சக்தியை கொண்டு செயல்படுங்க, வெற்றி வழிபாடாக மாறும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம், காசிப்ஸ் பேச வேண்டாம், மற்றவங்களை பத்தி பேச வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம், மனதில் நினைக்கிறத பெர்ஃபெக்ட் கரெக்ட்னு நினைக்க வேண்டாம், நான் கரெக்ட் நீங்க தப்புன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டாம். ஒருத்தர் ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா முழுசா அதை லிசன் பண்ணுங்க, கேளுங்க. அது மற்றவர்களை பத்தி இருந்ததுன்னா கண்டிப்பா கேட்காதீங்க, அவர்களை பற்றி இருந்ததுன்னா கேளுங்க, தப்பு கிடையாது. அதே மாதிரி கிண்டல் கேலி இரவு நேர பிரயாணங்கள், தெரியாத தொழிலுக்காக ஈடுபடுறது, தெரியாத விஷயத்துக்காக செயல்படுறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இன்றைய தினத்துல ராமநாமத்தையும் கிருஷ்ணநாமத்தையும் அதே போன்று பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கும் போயிட்டு வழிபாடு பண்றது அற்புதமான பலன்களை கொடுக்கும். பிள்ளையார் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். கன்னிரா கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் திருமண காரியம் கைகூடி வரும். பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக மற்றவர்களுக்கும் சேர்ந்து சாதகமாக 50-50 வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. நிச்சயதார்த்தம் ஸ்ரீமந்தம் போன்ற நல்ல விஷயங்களுக்காக பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு ரொம்ப உகந்ததாக இன்றைய தினம் வந்து இருந்திருக்கு. அந்த நாள் குறிக்கிறதுக்கு போய் ஜோதிடரை பார்க்கறதுக்கு அர்ச்சகரை பார்க்கறதுக்கு ரொம்ப சிறந்ததான நாளாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமா இருக்கும். மற்றவர்கள் மூலமா காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இடம் விற்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, என்னுடைய காரியம் இருக்குன்னு மற்றவங்க கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அவர்கள் மூலமா அந்த ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்களே, ரெஃபரன்ஸ் மூலமா அந்த காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வயதானவர்கள், கன்னிராசியில் இருக்கக்கூடிய ரொம்ப வயதானவங்க கவனமா இருக்கணும். பாதகம்னு சொல்லுவாங்க, சில விஷயங்கள் ரொம்ப ஆபத்து, ரொம்ப பிரச்சனை இருந்ததுன்னா அது பக்கத்திலே போகக்கூடாது. இன்றைய தினத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல கண்டிப்பா பல விஷயங்கள்ல வெற்றி உண்டு. எதிரிகள்ட்ட கவனமா இருக்கணும், பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தெரிந்தே ஒரு விஷயத்த தப்பு பண்ணப்படாதுன்னு சொல்லுவாங்களா, அதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. மறைமுக எதிரிகள் இருந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வேலையிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சக்சஸ்ஃபுல்லா வந்துடுறது. இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இன்டர்வியூல ஜெயிச்சு வந்துடுவீங்க. நான் வெளிநாடு போனோம், அதாவது அந்த சப்ஜெக்ட்ல மட்டும் நீங்க கிளியரா இருந்துட்டீங்க, ரொம்ப கான்சென்ட்ரேட்டா ஃபோக்கஸ்டா இருந்துட்டீங்கன்னா அந்த காரியங்கள் ஃபுல்லா உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குனான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இடமாற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் ஸ்கூல்லலாம் கம்ப்ளைண்ட்லாம் வரும் இல்லையா, அதை பார்த்து உட்காந்து திட்டாமல் உட்காந்து தெளிவாக பேசி இது இப்படித்தான் இது இப்படித்தான், ஏன் அப்பா கஷ்டப்படுறோம், ஏன் அம்மா கஷ்டப்படுறோம், ஏன் இந்த இந்த மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல சேர்த்துருக்கோம், இதெல்லாம் எடுத்து சொல்லி அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு பாண்டிங் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தை மறக்க முடியாத ஒரு ஞாபகம் ஃபேமிலியில் ஏற்பட்டும் இல்லையா, ஒரு கசப்பான சம்பவம் அதுவும் ஞாபகத்துக்கு வரும். ஒரு நல்ல விஷயங்களும் ஞாபகத்துக்கு வரும். நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை விட்டுருங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு தான், வெற்றி தரும் வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருக்கும். வீடு, தொழில், குடோன், அதே சமயத்தில் இடம், ஒரு ஒர்க் ஷாப் வைக்கிறது, ஒரு தொழில் எடுத்து நம்ம பண்ணுறது, அதற்குண்டான முதலீடை போடுறது, இதுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு இருந்துருக்கு. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில். குழந்தைய வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தையில நான் போய் ஒரு டாக்டரை பார்க்குறேன், அவங்க சொன்ன சிகிச்சைகள்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், இது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருந்துட்டு. ரொம்ப நாளாக ஒரு காரியம் நடக்கல சார், இட சம்பந்தமான விஷயம் பாப்பா நான் பட்ட பாடு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்குலாம் மாறு. இந்த பேசாமல் இந்த இடத்த என்னோட குழந்தை கொடுத்துள்ளேன், எங்கள் மனைவி பேரில் மாற்றிடலான்ருக்கேன், கணவர் பேரில் மாற்றிடலான்ருக்கேன், இது போன்ற விஷயங்களும் இருக்கும். நம்பி ஏமாந்தது இருந்துன்னு பார்த்தீங்களா, அதெல்லாம் நினைவுக்கு வர வேண்டிய தினத்தில். இவங்க நம்பி ஏமாந்து இந்த காசு போயிடுது, இது எப்படி வாங்கலாம் இப்படிங்கிற யோசனைகள்லாம் இந்த தினத்தில் இருந்துட்டு இருக்கும். வேலையை விட்டு இடமாற்றம் பண்ணுறதுக்கு கூட, வேற வேலை மாறுறது கூட யோசிப்பீங்க. ஒன்றை பிடிச்சிட்டு ஒன்றை விடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய அலைச்சல்கள் இருக்கும். எழுத்துப்பூர்வமான வேலைகள் பண்ணிட்டு இருக்கவங்க, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எழுத்துப்பூர்வமான வேலைகள் அந்த மாதிரி டைப்பிங், கம்ப்யூட்டர் டைப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டிசிஏ படிச்சுட்டு இருக்கோம், பிஜி டிசிஏ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் டெக்னாலஜி சம்மந்தமான வேலைகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும், அதுமாதிரி டீச்சிங் லைனில் இருந்துருக்க ஸ்டேஷனரி சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி டீச்சராக இருந்துருக்க, ஹெச்ஓடியாக இருந்துருக்க, ப்ரொஃபஸராக இருந்துருக்க, கெஸ்ட் லெக்சராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு காலேஜில் பண்ணி அட்மினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. பிரயாணங்கள் இருக்கும், அலைச்சல் இருக்கும், மற்றவங்களுடைய ஏதேனும் ஒரு தூண்டுதல் மூலமாக உங்களுக்கு சில கெட்ட பெயர்களும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். மடியில கனம் இருந்தால் வெளியில பயம் இருக்கும்னு சொல்லுவாங்க. எந்த விதமான கவலையும் இல்லாமல் தைரியமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை எந்த விதமான பாதிப்புகளும் பாதிக்காது. ஆனாலும் இன்றைய தினத்தில் யார்ட்டையும் பேசும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஃபோனில் பேசும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும், பிறரை பற்றி எடுத்து சொல்லும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க நம்பிக்கை ஊட்டுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சொல்லுங்க, அவங்கள பற்றி நீங்கள் சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப பார்த்து தான் பேசணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டா முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய வரத்தை தரும் அற்புத வழிபாடு. மகரராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் கண்டிப்பா இருந்துருக்கும், பண வரவுகள் கூடி வரும். ஒரு விஷயத்துக்காக நீங்க பிரயாணம் பண்றீங்க, இந்த காரியத்துக்கு போனா எனக்கு பணம் வரும், எனக்கு வந்து இந்த காரியத்துக்கு போனா எனக்கு லாபம் கிடைக்கும், எனக்கு இந்த காரியத்துக்கு போனா எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், எனக்கு இந்த காரியத்துல போனா நான் எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து அமையும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா இன்றைய தினத்துல வெற்றிகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். அதே சமயத்தில் குடும்ப சம்பந்தமான விஷயங்களை இன்றைய தினத்துல உட்கார்ந்து பேசுறது, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கு உண்டான அற்புதமான நாளா இருக்கும். ஃபேமிலியில இந்த பாயிண்ட் பாயிண்ட் இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு, ஸோ நான் இந்த மாதிரி முடிவெடுக்க போறேன், இனிமே இப்படி எல்லாம் நான் பிளான் பண்ண போறேன்னு பேசுறதுக்கு உண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சொத்து வித்து அந்த சொத்து மூலமா வரக்கூடிய பணத்தை டெபாசிட் பண்றது, அதே மாதிரி அதை எப்படி தொழிலுக்காக பயன்படுத்துறது போன்ற விஷயங்களுக்காக இன்றைய தினம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். அடமானம் வச்ச நகைகள்லாம் மீட்டுறதுக்குண்டான ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. இன்றைய தினத்துல பாத்துட்டீங்கன்னா நிறைய பிளான் பண்ணி ஒரு காரியத்தை எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். குழந்தைய பார்த்தா குழந்தை மாதிரி மாறிவிடுவேன், சில நேரம் ஹோட்டல்ல போன உடனே பக்கத்துல இருக்கிறத பார்ப்பேன் சாப்பிடறதுக்கு, ஆஹா அப்படின்னு கேட்பேன், என்ன சார் அப்படின்னு கேட்பேன், திருப்பி சார் அது என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டா, ஐயோ அது என்னப்பா சாப்பிடுறாங்க அதையே கொண்டு வா எனக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி அவா புரிஞ்சுக்காம, அதாவது நீங்க காமிக்கக்கூடிய சில விஷயம் நீங்க பேசக்கூடிய சில விஷயம் சில பேருக்கு புரியாம இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துல மகர ராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு, கும்பராசிக்கு இன்றைய தினத்துல பண வரவுகள் உண்டு. இன்றைய தினம் எனக்கு எங்கெங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் எதையும் இன்னைக்கு விதை போட்டால் அது செடியாக முளைச்சு உங்களுக்கு காரியம் நடந்துடும் ஃபியூச்சரில். அதனால் இன்னைக்கு எந்த முயற்சியும் பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. இது சொல்லிட்டார் பணம் வரும், அதனால் உட்காந்த இடத்துல முயற்சி பண்ணணும், தொழில் பண்ணணும், அதுக்கு கஷ்டப்படணும், இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு 100% இருந்துட்டுருக்கும். இன்றைய தினம் சாதகமாக இருந்துட்டுருக்கு. எந்த காரியத்தை பயந்துக்காங்க, தைரியமாக அந்த காரியத்தில் செயல்பட்டீங்கன்னா காரிய வெற்றி உண்டு. பெற்றவங்க சொல்கிறத கடைபிடிக்கணும், வண்டியில வேகமா போகாத போகக்கூடாது, இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, ரொம்ப கேர்ஃபுல், இவாட்ட பேசுறதுல கேர்ஃபுல்லா இரு, எப்ப பார்த்தாலும் யார்ட்டி பேசவே விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க சொல்றத கவனித்தீங்கன்னா கண்டிப்பா அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குள்ள வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு, சில பேருக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும், சில பேருக்கு இன்னைக்கு அப்படி ரொம்ப டல்லாக இருக்கும், சில பேருக்கு இன்னைக்கு தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும், சில பேருக்கு இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இருந்துட்டுருக்கா, டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஹாரோஸ்கோப் தசா புத்தி அந்தரத்தை பொறுத்து இருந்துட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு நாள் போகிற போக்குலேயே நீங்களும் போகிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு கெட்டதாக இருக்கா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு நாள் நன்னா இருக்கா, அப்பாடா இன்னைக்கு லக்கி நாளாக இருக்குது, பிள்ளையாரப்பா என்னை காப்பாத்தி விட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்றைய தினத்துல இருந்து. ஆக இன்றைய தினத்துல நாள் போற போக்குலயே உங்களுடைய சூழ்நிலைகளையும் உங்களுடைய விஷயங்களையும் மாத்திக்கிறது நல்லது. நல்லதை மட்டும்தான் பண்ணணும், நல்லதை மட்டும்தான் கடைபிடிக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்துல ஆரோக்கியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கணும். டக்குன்னு நீங்க இதை நான் சோசியல் மீடியால பார்த்தேன், இந்த இதை சாப்பிட சொன்னாங்க, அதை பண்ண சொன்னாங்க, இந்த பண்ண அப்படி கிடையாது. உங்களுக்கும் தோணி இது ரைட்டுன்னு படுது, நாலு பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் செயல்படுத்துறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடும் வெற்றி வழிபாடாக அமையும். மேஷம் முதல்
0: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலா பலன்களை கேட்டீர்கள், தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள், அவர்களுக்கும் எமது நன்றிகள். நேரம் சரியாக 8:48, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:48 தொடர்கின்றது.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் வானொலியில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பதனா, நலமா இருக்கீங்களா? எல்லாரும் நலமா இருக்கிறோம் பதனா.
1: நன்றி ரதண்ணா. இன்று பிறந்த நாளைக்கான உங்கள் டிஆர்டி நேயர் இத்தாலியில் இருந்து வரும்
0: ஜேசுதாசன்
1: அவர்களுக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்து. அவர் என்றென்றும் நலமாக சந்தோஷமாக இருக்க வாழ்த்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு தகவலை அறிய தந்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி வதனா தயாளன் அவர்கள் இணைந்து கொண்டு இத்தாலி ஜேசுதாசன் அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, யுவசரி குணராஜா கிடைக்கிறேன்.
0: வணக்கம் யுவசரி அம்மா, நலமா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் இருக்கிறீங்கள் தானே?
0: நல்ல நல்ல உற்சாகமா கலகலப்பா இருக்கிறோம், அவசரப்படாம ஆனந்தமாக மெல்ல மெல்ல கதையுங்க.
2: நன்றி நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் இத்தாலியில் வசிக்கும் இயேசுதாஸ் என்பவரின் பிறந்த நாள் என்று அவரை நாங்கள் நீடுழி காலம் ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் வாழ்க வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றேன்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்களுக்கு நிறைந்த நன்றிகள்.
2: நன்றி.
0: அவர் திருமதி ஜோசரி அம்மா அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஆர்த்திகன், நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமா இருக்கின்றோம். நன்றி. சொல்லு
3: நன்றி.
0: சௌகரம் பாடு பாடி பாடி பாடி வாழ்த்துங்க.
3: நலம் வாழ தமிழ் கூறும் என் வார்த்தைகள் இளவெண்ணில் உங்கள் மீது நலம் வாழும் என் வாழ்த்துக்கள் மாமா.
0: நன்றி குஞ்சு. ஜேசாசன் மாமாக்கு உங்களுடைய பாசமான வாழ்த்துகள். அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார், மிக்க மகிழ்ச்சி அடைவார். நன்றி.
4: அவர்களை நாங்களும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர் இன்று போல் என்றும் சகல சௌபாக்கியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அபிராமியம்மா வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பா விடப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துகள் ஜேசுதாசன் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி சாந்தினி வடிவேல் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம்
0: ராஜா, நலமா இருக்கிறீங்களா? நல்ல என்ன ஒரு ஸ்டைல் வணக்கம் அப்படியா?
5: ஐசுவலம் பெற்று சகல செல்வம் பெற்று மனைவி பிள்ளையுடன் உற்றா உறவுகளும் ஈரா கலந்து என்றென்றும் சிரஞ்சீவியாக நோய் நொடியின்றி முருகன் திருவழி பாலித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென
6: அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் என்றென்றும் உடனுள்ள ஆரோக்கியத்தோடு சிறப்பாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
6: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் குணநாயகி அவர்கள், குணநாயகியை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் ராஜினி ஆல்போன்ஸ் அவர்கள். வணக்கம் ராஜினி.
7: வணக்கம் ராஜா, நிலமா
0: நல்லா இருக்கிறோம், நீங்கள்?
7: ஆமாம் ராஜா, நன்றி. இப்படி நிலமேறங்க ஒன்று சொல்லிக்கொண்டு இன்று பிறந்த நாளில் இத்தாலி ஜேசுதாசன், அதாவது ஜேசுதாசன் தாத்தாவுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாக வாழ்ந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கு கொண்டு. நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் சௌதரி. மாமா நலமா இருக்கிறீங்களா?
8: எல்லோரும்
0: நலமா இருக்கிறோம். நன்றி.
8: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சகோதரன் ஜேசுதாசுக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் சீரும் சிறப்புமாக வாழ்வனு வாழ்த்தி விட வருவன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஜெயா நடேசன்.
9: வணக்கம் ராஜா,
0: நலமா இருக்கிறீங்களா?
9: நான் நலமா இருக்கிறேன், நீங்களும் எல்லோரும் நலமா இருக்கிறேன். பிரார்த்தித்துக் கொண்டு இந்திய பிறந்த நாளை கொண்டாடும் திருவாளர் ஜெயசுதாசன் அவர்களுக்கு எனது தேங்கறிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் என்றும் சுவலத்துடன் ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாக இருக்க இடையாசியுடன் நான் வாழ்த்துகிறேன். நல்வாழ்த்துக்கள் அவருக்கு.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகள். அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். இணைந்து கொண்டு வாழ்த்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவருக்காக நாம் தரும் பாடல்

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினூடாக சகோதரர் இத்தாலி ஜெயசுதாசன் அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கன டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தியை மகிழ்கின்றது.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் இடத்தினர். சாசல் கார்சலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் இடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வடக்கில் தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் காணிகளை விடுவிப்பதற்கான சாதகமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசிகர தெரிவித்திருக்கிறார். பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் மாணவர் நலவசதிகள் தொடர்பாக நீடித்து வரும் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேராதனை பல்கலைக்கழக மகா மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்று பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கடந்த 2010 பின் பிறந்தவர்களுக்கு புயலை பொருட்களை முற்றாக தடை செய்யும் புயலையில்லா தலைமுறை கொள்கை முன்மொழிவு இன்னும் அமைச்சரவை அங்கீகார நிலைக்கு முன்னேறாமல் தாமதிக்கப்பட்டு வருவதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் கவலையை வெளியிட்டுள்ளது. மக்களுக்காக சிறைக்கு செல்ல நேரிட்டாலும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் என் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான அனைத்து ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அப்படியிருந்தும் சம்பந்தப்பட்ட நபர்களை ஏன் இன்னமும் கைது செய்யவில்லை என்று போலீசாரிடம் கேள்வி எழுப்பியுள்ளேன் என்று புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டாரா தெரிவித்திருக்கிறார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா நாட்டின் மாகாண சபை தேர்தல்கள் இந்த ஆண்டு நடைபெறாது என்று தன்னிச்சையாக அறிவித்திருப்பது மக்களின் இறையாண்மையை அப்பட்டமாக உதைத்து தள்ளும் ஒரு சர்வாதிகார செயலாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் இந்த ஆண்டுக்குள் நடத்த வேண்டும். தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று எதிர்கட்சிகளின் பிரதிகள் கூட்டாக வலியுறுத்தி இருக்கிறது. மாகாண சபை தேர்தலுக்காக பெண்கள் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்துக்கு வேட்புமனு தாக்குதலின் போது 25% ஒதுக்கீட்டை வழங்க எழுத்து மூலமாக இணக்கம் தெரிவித்துள்ளோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின்

பொதுச்செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். விரிவாக்கப்பட்ட நிதிவசதி சேத்திட்டம் தொடர்பான 5ஆம் மற்றும் 6ஆம் கட்ட மீளாய்வுகள் குறித்து எட்டப்பட்ட உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாட்டுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபை இன்று கூடுகிறது. மத்திய கிழக்கு பிராந்திய மோதல்களுடன் தொடர்புடைய நெருக்கடிகள் தணியும் வரை தற்போதைய எரிபொருள் மானிய நடைமுறையை நிறுத்தும் திட்டம் எதுவும் அரசாங்கத்துக்கு கிடையாது என்று மின்சக்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களை சமர்ப்பிப்பதற்காக நிறுவப்பட்டுள்ள மத்தியமயமாக்கப்பட்ட மின்னணு முறைமையை பயன்படுத்துவது தொடர்பாக உத்தியோகபூர்வமற்ற வழிகாட்டல்களை பின்பற்றுவதை தவிர்க்குமாறு, கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு பொதுமக்களிடம் வலியுறுத்தியிருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனாவின் கைபேசியை அன்லாக் செய்வதற்கு அமெரிக்காவின் பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எனப்படும் FBI அமைப்பின் உதவி கோரப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள். போதைப் பொருட்களை பயன்படுத்தும் பொது போக்குவரத்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை கண்டறியும் விசேட வேலை திட்டத்தை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு தீவிரப்படுத்தியிருக்கிறது. கௌபே இணையதளம் ஊடாக போக்குவரத்து அபராதங்களை சம்பவ இடத்திலே செலுத்துவதற்கு வசதி செய்து தராத போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கடந்த திங்கட்கிழமை அன்று கிரிந்த கடற்கரையில் நீராடிக் கொண்டிருந்த போது பலத்த அலைகளினால் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்ட பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை காப்பாற்ற காவல்துறையின் 3 அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சி பேசுபொருளாகியிருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இதுவரை 203 பேர் மூளைக்காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. நாட்டில் நிலவிவரும் சீரற்ற வானிலை காரணமாக 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 11,500 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் விடுத்துள்ள புதிய நிலவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகர மற்றும் கம்புகா பிரசபை பகுதிகளில் இன்று 12 மணி நேர நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்திருக்கிறது. உள்நாட்டு சந்தையில் மரக்கறிகளின் விலை சற்று அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது. சிட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,55,200 ரூபாவாகவும், 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,400 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் முன்னாள் பிரதமர் நேருவின் நினைவு நாளான இன்று தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கீழடி ஆய்வறிக்கையை திருத்த முடியாதென்று தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சனாதன தர்மத்தை அசுத்தமான மதம் என்று கூறி மத உணர்வுகளை புண்படுத்தி பேசியதாக மம்தா பானர்ஜி மீது மேற்குவங்க போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் இன்று காலை இந்தியாவின் தலைநகரான டெல்லிக்கு புறப்பட்டார். ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் மேற்கொள்ளும் முதல் டெல்லி பயணம் இது என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து கர்நாடகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்ற போட்டியில் முன்னணியில் உள்ள அந்த மாநில துணை முதல்வர் DK சிவகுமாருக்கு முதல்வர் பதவி வழங்க ஏதுவாக அந்த மாநில முதல்வர் சித்தராமையாவை ராஜினாமா செய்ய நேற்று டெல்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் மேலிடம் அழுத்தம் கொடுத்திருப்பதாக அந்த கட்சி வட்டாரங்களிலிருந்து வரும் தகவல்கள் மூலம் அறிய முடிகிறது. சுயநலத்துக்காக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யும் அரசியலை தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். விடைத்தாள் மதிப்பீடு இணையதளம் ஹேக் செய்யப்பட்டதாக வெளிவந்த செய்திக்கு அந்த URL வேறு என்றும் உண்மையான URL ஹேக் செய்யப்படவில்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. கேரள முன்னாள் முதல்வர் பினராஜி விஜயன் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினார்கள். கேரள முன்னாள் முதல்வர் பினராஜி விஜயன் வீடு உட்பட 10 இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனையை நடத்தியுள்ளது. குவாட் பாதுகாப்பு கூட்டணி நாடுகள் கடல் பாதுகாப்பு, எரிசக்தி பாதுகாப்பு, கனிமப்பொருள் தொடர்பில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இருக்கின்றன. அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகியவற்றின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுடில்லியில் இதற்காக கூடியிருக்கிறார்கள். அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா இணைந்து உருவாக்கப்பட்டுள்ள குவாட் கூட்டமைப்பானது குறிப்பிட்டதொரு 3வது தரப்பை குறிவைத்தலை தவிர்க்க வேண்டும் என்று சீனா வலியுறுத்துகிறது.
இந்தியாவின் புகழ்பெற்ற அல்போன்சா மாம்பழ விளைச்சல் கடுமையான வானிலையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. உலகின் ஆகப்பெரிய மாம்பழ உற்பத்தி நாடு இந்தியாவாகும். எரிபொருள் விலையேற்றத்தால் கேரளத்தில் பணவீக்க அழுத்தம் அதிகரித்துள்ளதாக அந்த மாநில முதல்வர் தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலி நகரம் நெல்லியப்பர் காந்தியம்மன் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின் வெள்ளித்தேரில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி ரதவீதிகளில் உலாவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாட்டில் நேற்று 10 இடங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு அதிகமாக வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் ஆபனத்தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 600 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,17,200 ரூபாவாகவும் கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,650 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் இபோலா கிருமி தொற்று குறித்த அக்கறைகள் அதிகரிக்கின்றன. நோயால் சுமார் 220 பேர் உயிரிழந்திருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. ஈரான் தனக்கு 10 அடி கொடுக்கும் உரிமை இருப்பதாக எச்சரித்திருக்கிறது. அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் அந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலின் ராணுவம் லெபனானில் கூடுதல் நடவடிக்கை எடுப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கூறியிருக்கிறார். உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள ராணுவ நிலைகள் மற்றும் அதிகார மையங்களை குறிவைத்து வரும் நாட்களில் தீவிர வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட உள்ளதாக ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ரஷ்யாவுடன் நெருங்கிய நட்பு கொண்ட பெலருஸ் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்வீட்லானா சிகான்ஸ்கியா நேற்று முன்தினம் கீவ் நகருக்கு பயணம் மேற்கொண்டார். உக்ரைன் வெளியுறவு அமைச்சரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெலருஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகாசென்கோ போருக்கான தயாரிப்புகளை தீவிரப்படுத்தி வருவதாக தனது கவலையையும் தெரிவித்தார். காசா நகரில் கடுமையான போரால் நிலங்களை இழந்த விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த புதிய நுட்பத்தை கண்டறிந்துள்ளார்கள். காலியான தகர டின்களில் காய்கறி செடிகளை வளர்த்து சாகுபடியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மேற்காப்பிரிக்க நாடான செனகலில் அதிபரால் அண்மையில் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் உஸ்மான் சோன்கோ அந்த நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவராக நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடிமை வணிகத்தை சட்டபூர்வமாக்கியதில் வத்திக்கானே பங்காற்றியதற்காகவும் பல நூற்றாண்டுகளாக இதை கண்டிக்க தவறியதற்காகவும் மன்னிப்பு கோருவதாக போப் 14 லியோ தெரிவித்திருக்கிறார். மேலும் வத்திக்கானின் இந்த செயல்பாட்டை கிறிஸ்தவ வரலாற்றில் நீங்காத வடு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தமது அண்மைய மருத்துவ பரிசோதனை சிறப்பாக நடந்திருப்பதாக கூறியிருக்கிறார். ஐரோப்பாவில் வரலாறு காணாத வெயில் பதிவாகி வரும் நிலையில் பாரிஸ் நீஸ் நகரங்களுக்கு இடையே இயக்கப்படும் தொடர்ந்து திடீரென நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். உச்ச வெயிலில் குளிர்சாதன வசதி இல்லாமல் 4 மணி நேரம் பயணிகள் தொடர்ந்து நடுவழியில் நிறுத்தப்பட்டிருந்த சம்பவம் உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. வடக்கு பெல்ஜியத்தில் நேற்று பள்ளி பேருந்து மீது அதிவேக தொடர்ந்து மோதிய விபத்தில் பேருந்து ஓட்டுநர் உதவியாளர் 2 குழந்தைகள் ஆகிய 4 பேர் உயிரிழந்து போனார்கள். நாசா என்ற அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிலையம் நிலவில் தளம் அமைப்பதில் மும்முரமாக இறங்கியுள்ளது. தளத்துக்கு தேவையான ஆளில்லா வானூர்திகள் ஆய்வுக்கலங்கள் போன்றவற்றுக்கு அது ஏற்பாடு செய்திருக்கிறது. தென்கொரியாவின் சோல் நகரில் இடிக்கப்பட்டுக் கொண்டிருந்த மேம்பாலம் சரிந்து விழுந்ததில் 3 பேர் இறந்து போனார்கள். லாவோஸ் குகையில் சிக்கியிருப்பவர்களை காப்பாற்ற முடியும் என்று மீட்புக் குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கிலாந்தில் விலங்கு நலன் அமைப்புக்கு வித்தியாசமான கோரிக்கை வந்தது. டயருக்குள் சிக்கிய மட்ட குதிரையை காப்பாற்ற வேண்டும் என்று ஸ்டோக் ஆன் ட்ரென்ட் நகருக்கு சென்று பார்த்தால் மட்ட குதிரை உழவு இயந்திரத்தின் டயருக்குள் சுண்டு இருந்தது தெரிய வந்தது. கையில் 10 யுவான் அதாவது 1.5 அமெரிக்க டாலர் மட்டும்தான். டாக்ஸி கட்டணம் அதைவிட அதிகம். என்ன செய்வது என்று தெரியாமல் தேம்பி தேம்பி 10 வயது பையன் அழுகின்றான். சிறிதும் தயங்காமல் அந்த சிறுவனுக்கு ஆறுதல் கூறி வீட்டுக்கு அவனை பத்திரமாக கொண்டு சேர்த்தார் ஓட்டுநர் வாங். டாக்ஸியின் கமரா மூலம் பதிவான அந்த மனமுருகும் காட்சி இணையத்தில் தற்போது பரவி வருகிறது. ஜப்பான் திருவிழாவில் மிரண்டு பாய்ந்த குதிரையால் 6 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அசுர வேகத்தில் செல்லும் சொகுசு கார்களுக்கு பிரபலமானது ஃபெராரி 5 பேர் அமரக்கூடிய காரை அது அறிமுகம் செய்துள்ளது. இத்தாலியன் நிறுவனத்தின் முதல் மின்சார காரும் இதுவாகும்.
சுமார் 1000 ஆளில்லா வானூர்திகள் கண்ணை கவரும் விதமாக காட்சியளிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நேற்று முன்தினம் பார்வையாளர்களுக்கு ஏமாற்றம். நிகழ்ச்சியின் போது 89 ஆளில்லா வானூர்திகள் திடீரென்று கீழே விழுந்ததால் அந்த நிகழ்ச்சி குழம்பி போயிருந்தது. நம் முடிவு காலம் நெருங்குகிறது என்று தெரிந்தால் நாம் என்ன செய்வோம்? உயிரெழுதுவோமா? மரணப்படுக்கையில் காத்திருப்போமா? இளம் வயதிலிருந்தே இறப்பதற்கு முன் எதை விட்டு செல்ல போகின்றோம் என்பதை பற்றி சிந்திக்க தொடங்கலாம் என்று நிபுணர்கள் தற்போது ஊக்குவித்து வருகிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், IPL போட்டியின் குவாலிஃபயர் 1 ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 92 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டனஸை நேற்று வென்றது. இதன் மூலமாக பெங்களூர் முதலணியாக இறுதி ஆட்டத்துக்கு முன்னேற குஜராத் குவாலிஃபயர் 2க்கு சென்றது. U18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் ஜப்பான் புறப்பட்டு சென்றுள்ளன. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிமுக உலக யோகாசனம் சாம்பியன்ஷிப்புக்கு முன்பாக அளித்த பேட்டியில் யோகாசனம் போட்டியை ஒலிம்பிக்கில் சேர்க்க திட்டமிடப்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். நடப்பாண்டின் 2வது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான பிரெஞ்சு ஓபனில் பெலாருசின் அரினா சபலங்கா 2வது சுற்றுக்கு முன்னேற, முன்னணி வீரரான ரஷ்யாவின் டேனியல் மெட்ரெவ் முதல் சுற்றிலே அதிர்ச்சி தோல்வியை சந்தித்திருக்கிறார். இன்டர் மியாமிக்கான போட்டியில் விளையாடும் போது கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸிக்கு தொடை தசையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகள் June 11 தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் மெஸ்ஸிக்கு ஏற்பட்ட காயம் அர்ஜென்டினா ரசிகர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் இனியன் பன்னீர்செல்வம் இலங்கையில் நடைபெற்ற காமன்வெல்த் செஸ் சாம்பியன்ஷிப்பில் இரட்டை தங்கத்தை வென்றிருக்கிறார். நோர்வே செஸ் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியாவின் நடப்பு உலக சாம்பியனான குகேஷ் ஆர் பிரஜானந்தா ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 379.35 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.47 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 325.86 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.75 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.72 ரூபாய், இந்திய பெறுமதியில் 121.95 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 438.43 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.84 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.94 ரூபாய், இந்திய பெறுமதியில் 69.32 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: என்னைக்கே மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: நெய் நெய் நெய் இதுதான் அசல் நெய்.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris.
3: VT Superstore Gala Gonesse Sassenil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: Mélodie et Tonnerbrelke VT Cash and Curry Paris La Chapelle Tonnerbre Televisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:17, ஐக்கியராச்சியத்தில் 8:17. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது

0: காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக நலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தில். அவர்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களோடு ஒரு சில நிமிடங்கள்.
1: சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும் அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரிச். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ என்எஸ் சைபர் 44 440 60 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 04.
0: ஆமாம் அன்பு உறவுகளை மறந்து விடாதீர்கள். சூரிச் மாநகரில் தங்க நகை பிரிவுகளுக்கும் ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தேர்வுக்கும் நம்பி நாடுங்கள் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இணைப்பில் வைபரோடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் மிஸ்டர் ஜேசுதாஸ், நலமா இருக்கீங்களா?
2: ஓம் நலம். இனிய காலை வணக்கத்துடன் நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் நலமாகவும் மிக உற்சாகமாகவும் இருக்கின்றீர்கள். இந்த உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. உங்களோட அன்புதான், நீங்கள் தர்ற அன்பு உற்சாகம் தான் அந்த வகையில் இருக்கின்றோம். அதேபோல் நீங்கள் இன்றைய கதாநாயகனா இருக்கிறீங்க.
2: தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளை உற்சாகமாக நடத்த வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த காலை பூந்தன்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்ற சுவிஸ் என்எஸ் வீரரி ஸ்தாபனத்திற்கு நன்றியை தெரிவித்து காலை பூந்தன்றில் பாடல்களுக்கு ஓடோடி வந்து என்ன ஏமாத்தி விடாமல் ஒரு பாடல் தருவீங்களா?
0: நிச்சயமா நிச்சயமா. உங்களுக்கு இல்லாத பாடல
2: எல்லாவற்றுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு ஒரு பாடல். முதலில் கடவுளுக்கு, பின்னர் இயற்கைக்கு, அதன் பின்னர் என் அம்மாவுக்கு.
0: ஓகே, அப்ப மூன்று செக்ஷனும் எடுக்க போறீங்க.
2: கடவுள் வாழ்த்து பாடும் இளம் காலை நேர காற்று என் கைகள் வணக்கம் செல்லும் செங்கதிரவனை பார்த்து தாயின் வடிவில் வந்த அப்படி அந்த வரிகள் அடுக்காக வருகின்றதுன்னா படம் நீரில் நிற்கும் என்று
0: நினைக்கின்றேன். பாட்டு
2: ஓ வாலிகுடி பாட்ட உங்களுக்கு தெரியாத அந்த காலை வேளையில அந்த பாடலை கேட்கிற பொழுது இந்த நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இறை வணக்கத்துடன் இந்த பாடலை கேட்க எனக்கு ஒரு மிக விருப்பம். அதனால்தான் ஓடோடி வந்தேன், ஓடோடி வந்தேன் என்ன ஏமாற்றாமல்
0: உங்கள் இல்லத்தில் அனுப்பி வைக்கின்றோம். நினைத்து
2: கொண்டுடாக இத்தாலிக்கு அனுப்பி வைங்கள் ராஜா.
0: உங்கள் இல்லத்திற்கே வருகின்றது, இத்தாலியிலே இருக்கின்ற உங்கள் இல்லத்துக்கே அனுப்பி வைக்கின்றோம். இணைந்து கொண்டு சிறப்பிட்டமைக்கு நன்றிகள். நீங்களும்
2: வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி
0: மகிழ்ச்சியாக வழங்குகின்றோம். எம்எஸ்வி அவர்களுடைய இசை, டிஎன்எஸ் கண்ணீர் குரல், வாத்தியாருடைய நடிப்பு,
3: கடவுள் வாழ்த்து.

என்றும் நலம் பெற வேண்டாமோ அந்த

0: ஒலித்த பாடலை இத்தாலியிலிருந்து ஜேசுதாசன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சகோதரி சித்ரா, நலமா இருக்கிறீங்களா? நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் சித்ராவுடைய அன்போடு. சித்ரா, நீண்ட நாள் குரலே காணவில்லை. டீ குடிக்கலையா? என்ன சத்தத்தை காணல? அப்படியா? நாங்களும் குடிச்சிட்டு நல்லா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடலுக்கு போறீங்க சித்ரா?
1: நீங்க நல்லமா இருக்கிறீங்களா?
0: நாங்களும் நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
1: ஓகே, நீங்களும் நல்லா இருக்கணும் கொண்டு இல்லாம சுருஜேதுக்கு பிரார்த்திட்டு கொண்டு நான் வந்து வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே,
0: அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே என்ற பாடலை கேட்கின்றீர்கள்.
1: ஆமா.
0: ஓகே, நல்ல பாடல். விஜயகாந்தன் பாடல் இல்ல, நல்ல பாடல்.
1: ஆமா, அப்ப அவர் இருக்க
0: தெரியல
1: பாக்கும் போது கருத்துக்களை கேட்கும் போது அவருக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்ச பாடல்கள்
0: எல்லாமே. அப்ப அவருக்காக அந்த பாடலை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்காக பாடலை தருகின்றோம், கேட்டு மாலுங்கள். நன்றி. அவர் அன்பு சகோதரி சித்ரா மோகன் அவர்கள் நோர்வேல இருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் கேட்ட பாடல் இதோ வானொலியில் மலர்கின்றது. கேட்டு மகிழுங்கள் அன்பு உறவுகளே.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்த அருஷித்ரா பவன் அவர்கள் நோர்வேயில் இருந்து. நேரம் சரியாக 9:31 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:31 அன்புறவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லம் தேடி வருகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். ஒலித்த பாடலை இயற்றியவர் இயக்குனர் ஆர் வி உதயகுமார், பாடலை பாடியவர் இசையமைத்து இசைஞானி இளையராஜா. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி ரதியம்மா, நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். உங்களோட அன்போடு நீங்களும் நலமா இருக்கணும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு. என்ன உங்களோட சத்தம் எல்லாம் குறைவா வருகிறது, உட உற்சாகம் இல்லாம இருக்கிறீங்க? நல்ல உற்சாகமா தேநீரை குடிச்சு, நல்ல உற்சாகமா உடம்ப கவனியுங்கள், தேசிக்க தண்ணியில கரைச்சு குடியுங்க, மக்கைக்கு வாடி விட்டுறாங்க புடலங்காய் மாதிரி. வெக்கை ஒன்றும் செய்யாது, உங்களை வெக்கை ஒன்றும் செய்யாது. இப்ப என்ன பாடலுக்கு உங்களுக்கா இப்படி ஒரு அதிர்ஷ்டமா இருக்கு கிடைச்சு? தலையை சுத்துறா இந்த உலகம் முழுக்க அப்படி சுத்தி பார்த்து வந்துடலாமே. பெண்களுக்கு எல்லாம் தலை சுத்துது இல்லையே, பிடரி பக்கம் ஒன்றும் தெரியுது இல்லையே. எங்கிட்ட நாங்க ஒரு புளி எலும்பு அதுவும் தெரிஞ்சு அந்த புளியை விடாம இருக்கலாம். என்ன பாடல கேட்க போறீங்க ரதியம்மா?
1: பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே.
0: என்னப்பா இது காதல் பிரேக்கான பாட்டு ஒன்று கேக்குறீங்க, எனக்கு பயமா கிடக்கு. காதல்
1: எனக்கு
0: நல்ல சந்தோஷமா இருக்கு. உங்களுக்காக அந்த பாடலை தருவதற்கு முதல் ஒரு வட்டக்க விளம்பரத்தை கேட்டு பாடலை கேளுங்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அவர் சகோதரி திருமதி ரதியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடலை தருவதற்கு முதல் நோர்வே ஒஸ்லோவில் எழுந்தள்ளி அடியாளர்களுக்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஜெயதுர்க்கை அம்மன் ஆலய மகோத்சவ பெருவிழா.

0: நிகழும் பராபவ வருடம் வைகாசி திங்கள் ஆறாம் நாள் 20 தேதி மே மாதம் புதன்கிழமை சதுர்த்தி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய சுபவேளையில் காலை 11 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக தொடர்ந்து 11 தினங்கள் திருவிழா இடம்பெற அம்பாளின் திருவருள் கைகூடியுள்ளது. இவ்வேளையை துர்க்கை அம்மனுக்கு காலை மாலை அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று வீதி உள்ளவரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். அடியார்கள் அனைவரும் வருகை தந்து அம்பாளின் அருளை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 28 மே மாதம் வியாழக்கிழமை சப்பர திருவிழாவும், 29 மே மாதம் வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 30 மே மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். மேலதிக தொடர்புகளுக்கு ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஆலயம், ஒஸ்லோ, நோர்வே. ஆலய தொலைபேசி இலக்கம் 0213927334.
1: ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம்.
0: அன்பு நோர்வே வாழ், அதாவது அன்பு உறவுகள் எமது நேர்கள் இருக்கின்றீர்கள். நோர்வேல் இருப்பவர்கள் அதாவது தேர்த்திருவிழாக்கு சென்று அன்னையினுடைய வெள்ளிக்கிழமை தேர்த்திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. இளந்தள்ளி வருகின்ற துர்க்கை அம்மனோடு அவருடைய பிள்ளைகள் பிள்ளையார் வருவார், அங்கால முருகன் வருவார், எல்லாரையும் பாட்டு மகிழ்ந்து நீங்கள் அம்மனுடைய அருளையும் பெற்றுக்கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். நாளை வியாழன் வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழா, சனிக்கிழமை தீர்த்த திருவிழா அந்த மாதிரி நடக்கும். அன்புறவர்களே, சென்று இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் சக்கரை தண்ணியெல்லாம் மூத்துவார்கள், வாங்கி குடியுங்கள், சந்தோஷமாக இருங்கள். இப்பொழுது ரதி அம்மா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல், இப்பொழுது வானலையில் பழனி பாரதி அவர்களுடைய கவிதை வரியில் வந்த பாடல். பாலாவனுடைய சுவாசத்தல் குரலில் அப்படி இயங்கி படிக்கிறார்.

0: ஒலித்த பாடலை ரதியம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து இந்த நேரத்தில் நிமலசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் நிமலசிங்கம்.
1: வணக்கம் ராஜா, நான் நிமலா இருக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க நிமலசிங்கம்?
1: நிலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்கள் நல்லா இருக்கிறோம். இங்கே நீண்ட மாதமாக ஒரு மாதம் மக்கணக்கில் காண இல்லை
1: உங்களை. காணையில் தான்.
0: அப்போ டக்குனு பதில் சொல்லணும். இங்கே காண இல்லைண்டா என்ன? நான் அயல் நாட்டுக்கு போனேன், நல்ல ஊருக்கு போனேன்.
1: அயல் நாட்டு ஊருக்கு போகிறதுல நான் போகல.
0: அப்போ
1: வீட்டோட மாப்பிள்ளை.
0: ஆ, வீட்டோட மாப்பிள்ளையா சமைச்சு சாப்பிட்டு இருந்தீங்களா?
1: ஆமாம்.
0: ஏனையாப்பா, அப்போ வானொலிக்கு போனாலும் சொல்லிட்டாவா உங்களோட இல்லத்தரசி? ஒவ்வொரு நாளும் வாத்தியாற்ற பாட்டை கேட்கணும். நீங்க வாத்தியார் இல்லாமல் ஒன்றும் முடியாது, பொழுதே முடியாது. நினைச்சு பார்க்கலும் மாதிரி ஒரு ஆக்டரும் அவர் நடிப்பும் அவற்ற அழகும். எத்தனை பெண்கள் தவம் இருந்திருப்பா, எத்தனை அம்மாமார்கள்லாம் தவம் இருந்து வாத்தியார தொட்டிருக்கணும், கதைக்கணும் என்று ராசாவை கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் ஒரு மண்டு போல் அழகாக பார்த்து கொண்டு ரசித்திருப்பார்கள். அவர் ஒருவரையும் கண்டுபிடிக்கிறார். ஆனால் கண்ணில் எம்புற வயதானவர் பாஸ் காரில் போவேறாம். அப்படி வயதான வயதான தாயோண்டு நின்றால் அவர் வர சொல்லுவார். அவர் பார்க்கிட்டு அவர் செயலாளர் இருப்பார், அவர் போய் ஓடி போய் கூட்டிட்டு வாங்கன்ட்டு. அவருக்கு தெரியுமாவா பசியில் இருக்கிறவா? அழகு வந்தெல்லாம் குறைஞ்சு பசி என்றால் தெரியும் தானே, வாடி இருக்கு முகமெல்லாம்.
1: என்ன
0: பாடல கேட்க போறீங்க?
1: ஒன்றே குளம் ஒன்று பாடுவோம்.
0: ஐயோ, என்ன பாட்டு? கடவுள் வாழ்ந்து பாடுவோம். ஏன் ஹரிகாலனுக்கு மற்றவருக்கு என்ன வேணும்? மற்றவருக்கு ஹரிகாலனோட மணிவண்ணனா?
1: நாளை நமதுக்கு
0: உலக அதிசயங்கள்ல எம்ஜிஆர் பெரிய அனுபவசாலி என்றெல்லாம் புழுவார்கள் எல்லாரும் மீடமடியா. குன்னக்குடி வைத்தியநாதனை கொடுத்து நான் குன்னக்குடி வைத்தியநாதனை குற சொல்லும் நவரத்னம் படத்தை எடுப்பாரா? அந்த இந்த ஒரு டேலண்ட் அதுல என்ன இருக்குதுன்றது தெரியல. படம் அந்த படம் எவ்வளவு தோல்வி அடைஞ்சது.
1: குருவிக்கு ஆரம்பிச்சான் அவருக்கு கொடுத்திருக்கிறார்
0: ஐயோ, இதுல கேக்க அந்த கதையில வந்து இவங்க கண்ட மாதிரி வந்து சொல்லி எங்கன்னா கேக்க விசர் வரும்பப்பா. வெளிநாட்டுல போய் எடுக்கிற படத்தை
1: வெளிநாட்டு காட்சிகளுக்கு ஏற்றமா எடுக்கணும். இவர் நல்ல இசையமைப்பாளர் தான். ஆனா உங்கள்கிட்ட படத்துக்கு சரி வேற
0: சரணத்துக்கு பாட்டு எழுதுவோம். கடல் எது நதி எது கட கட கடன்னு வேற சரணத்தை போடுவோம். அந்த சும்மா எழுதி தள்ளிஞ்சுதான்
1: ஐயா.
0: கவியரசர், ஓ, இவர் நினைச்சா அவர் தோல்வி அடைவர் என்று கடந்து பிற நீ சரஸ்வதி தாயினுடைய அருள் பெற்றனே என்று உடம்பி கும்பிட்டு சொன்னான்.
1: கண்ணதாசன் தானே சொன்னாருக்கு, இவருக்கு என்ன விஷோவுக்கு சொன்னாரு
0: எப்படியும் அந்த கட்சியை காத்து கொண்டுதான் இருந்திருக்கேன். 13 வருஷம் 14 வருஷம் இவ்வளவு பெருமைசாலி என்று ஜோதி பாருங்க.
1: அந்த நல்ல பொறுமை இருக்கும்.
0: பொறுமை கதை இல்ல, கண்ணியமான கதை.
1: இதுவரைக்கும் வாத்தியார் வந்து கலைஞரை கருணாநிதியை கூப்பிடவும் இல்லை, கலைஞர் தான்
0: கூப்பிடுறது. ஓகே, அது நல்ல நட்பு, அவர்களுக்கு 40 வருஷம் நட்பு இருந்தது. அதுக்கு சும்மா இந்த நம்மளோட ரசிகர் கூட்டம் இல்லை அடிபடுறது. என்ன செய்ய போனாலும் கலைஞர்கிட்ட கேட்பேன் தொலைபேசி விடாத.
1: ஆமாம் ஆமாம்,
0: நன்றி. இனிமேல் நல்லா கதைச்சிட்டோம், காணும் இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறார்கள். உங்களுக்கான பாடல்
1: இன்றைக்கு இது போதும்,
0: இன்றைக்கு இது போதும், வாழ்த்துக்கள்.

என்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி என்றுதான் எங்கள் வழி என்று.

இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார். அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார். அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளி காணலாம் சொன்ன வழி போ.

0: ஒலித்த பாடலை நிமல சிங்கம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஏர்மனிலிருந்து அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் மிஸ்டர் ராஜா, நலமா இருக்கீங்களா ராஜா? நல்ல உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றோம் ராஜா. என்ன பாடல்? என்ன சௌரம், இவ்வளவு ரசனையான பாட்டு போயிருக்கு. நீங்க கண்ணும் கண்ணும் பாத்துக்கிட்டா டிங்கு டங்கு டங்குன்னு எனக்கு விளங்குது இல்லையே.
1: அதான் பார்த்து பார்த்து பேசிக்கிட்டா டிங் டிங் டிங் டிங்
0: டிங்
1: கண்ணும் கண்ணு வரும். கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டா லவ் நமகா, பார்த்து பார்த்து பேசிக்கிட்டா லவ் மகா அது வரும். ஆனா சுந்தரம், சுந்தரம் டிரைவர் என்று போட்டிருக்காரு.
0: சுந்தரம் டிராவல்ஸ்
1: ஆயா
0: படம்,
1: படம் படம் திரைப்படம்.
0: சுந்தரம் பார்த்துக்கிட்டா
1: டிங் டிங் டிங் டிங்
0: பாட்டு பிடிக்கும்.
1: எனக்கு வந்து சவுந்தரராஜன் பாட்டும்
0: பாட்டு கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள். இத்தனை வருஷம் பாடிக்கிட்டு இருக்கீங்க, முறிக்காதீங்க பாட்டு. நன்றி. தெரியுமா எங்க முறிக்கிறீங்கன்னு? தெரியுமா நீங்க
1: இல்ல, இது வந்து என்னன்னு
0: பாட்டு பாடிக்கிட்டு
1: கடினமான பாட்டு எடுக்காம
0: நல்ல பாடம், மென்மையான பாடல் எடுக்கும்.
1: மென்மையான பாடல் எடுத்தா வடிவா ரசிச்சு
0: நீங்க தான் கதாநாயகன் மாதிரி நின்று கொண்டு இப்ப எம்ஜிஆர் பாடின மாதிரி பாடணும்.
1: அதான்
0: நன்றி வாழ்த்துக்கள் சோதரம்.
1: நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் புத்தேவ் ராஜா அவர்கள். பாடலை பாடியவர் கிருஷ்ணராஜ் அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் பரணி, பாடலை யாற்றவர் சினேகன் அவர்கள். நேரம் சரியாக 9:56 ஐக்கியராச்சியத்தில் 8:56 இந்த நேரத்தில் இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ராதா அவர்கள். வணக்கம் ராதா.
1: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றோம் ராதா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: அதே போல் நாங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறோம் அண்ணா.
0: எப்படி வீட்டு தோட்டத்தில் என்னென்ன வச்சிருக்கீங்க?
1: வீட்டு தோட்டத்துல வந்து துளசி, கற்பூரவள்ளி, அருகம்புல்லு, மிளகா கண்டு.
0: மறைவனுக்குரியதான் வச்சிருக்கீங்க?
1: மிளகா கண்டு
0: வச்சிருக்கேன்.
1: தக்காளி பழம்
0: வச்சிருக்கீங்க?
1: ஆமா ஆமா,
0: மிளகாயும் தக்காளி பழம். வேற

இந்த பாடலுடைய நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய காலை பூந்தங்கள் காலை பூந்தங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்புறவர்கள், நாளைய நிகழ்ச்சியில் நீங்களும் நேரத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இன்று அன்புறவில் 7 மணிக்கு இசையமைப்பாளர் மரகதமணி அவர்களுடைய இசையில் உருவாக்கப்பட்ட பாடல்கள் உங்களிடம் கேட்டிருந்தேன். காலை 8 மணிக்கு சொன்னேன், அதற்கு முதலே பாடலை தந்துவிட்டார்கள் எங்கள் அன்பு உறவுகள். அதனால் நான் காலை பூந்தல் நிகழ்ச்சியில் அதை பற்றி கூறவே இல்லை. பாடல்களை அவ்வளவு சை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டேன். ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலை ராதா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார், அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது காலை பூந்தல். இந்த நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கொடுத்து வந்தவர்கள் சூரச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்ன சூழலி

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உம்பனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உம்பனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அந்தாதபுரத்தில் பௌத்த பிக்குவால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமிக்கு நீதி வழங்குமாறு கோரி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று காலை பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து சிறப்பித்தார்கள்.

சட்டவிரோதமான முறையில் 19 சீன பிரஜைகளின் கடவுள் சீட்டுகளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழும் அவற்றை விடுவிப்பதற்காக 100,000 ரூபாய் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் கீழும் வெலிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வேங்குட பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். 20 நாட்களையான கை குழந்தை ஒன்றை 1,00,000 ரூபாவுக்கு விற்பனை செய்த இளம் தாய் ஒருவரும் அந்த குழந்தையை விலைக்கு வாங்கிய பெண்ணும் புத்தளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டுள்ள 25 வயதுடைய இளம் தாயிடம் போலீசார் நடத்திய ஆரம்ப கட்ட விசாரணைகளில் குடும்பத்தில் நிலவிய கடுமையான பொருளாதார கஷ்டம் மற்றும் வறுமை காரணமாகவே தான் பெற்ற குழந்தையை விற்க துணிந்ததாக அவர் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். 2026 ஆண்டு தேசிய வெசாக் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து மதுபான சாலைகள், இறைச்சி கடைகள், பந்தய மையங்கள், சூதாட்ட விடுதிகள் மற்றும் இரவு விடுதிகள் 3 நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கும் என்று பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்திருக்கிறது. வடக்கில் தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் காணிகளை விடுவிப்பதற்கான சாதகமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் அருண ஜெயசேகர யாழ்ப்பாணத்தில் வைத்து தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் பலாலி வீதியை மேலும் 1 மணி நேரம் திறந்து விடுவதற்கு ராணுவத்தினர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இதுவரை காலமும் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்துவிடப்பட்ட வீதியை தற்போது 1 மணி நேரம் நீடித்து இரவு 8 மணி வரையில் போக்குவரத்து செய்ய ராணுவத்தினர் அனுமதித்துள்ளார்கள். பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் மாணவர் நல வசதிகள் தொடர்பாக நீடித்து வரும் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேராதனை பல்கலைக்கழக மகா மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்று பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கடந்த 2010 ஆண்டுக்கு பின் பிறந்தவர்களுக்கு புயலை பொருட்களை முற்றாக தடை செய்யும் புயலையில்லா தலைமுறை கொள்கை முன்மொழிவு இன்னும் அமைச்சரவை அங்கீகார நிலைக்கு முன்னேறாமல் தாமதிக்கப்பட்டு வருவதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் கவலையை வெளியிட்டுள்ளது. மக்களுக்காக சிறைக்கு செல்ல நேரிட்டாலும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் என் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான அனைத்து ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அப்படியிருந்தும் சம்பந்தப்பட்ட நபர்களை ஏன் இன்னமும் கைது செய்யவில்லை என்று போலீசாரிடம் கேள்வி எழுப்பியுள்ளேன் என்று புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டாரா தெரிவித்திருக்கிறார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா நாட்டின் மாகாண சபை தேர்தல்கள் இந்த ஆண்டு நடைபெறாது என்று தன்னிச்சையாக அறிவித்திருப்பது மக்களின் இறையாண்மையை அப்பட்டமாக உதைத்து தள்ளும் ஒரு சர்வாதிகார செயலாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் இந்த ஆண்டுக்குள் நடத்த வேண்டும். தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று எதிர்கட்சிகளின் பிரதிகள் கூட்டாக வலியுறுத்தியிருக்கிறது. மாகாண சபை தேர்தலுக்காக பெண்கள் மற்றும் இளைஞர் பிரதித்துவத்துக்கு வேட்மனு தாக்குதலின் போது 25% ஒதுக்கீட்டை வழங்க எழுத்து மூலமாக இணக்கம் தெரிவித்துள்ளோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். விரிவாக்கப்பட்ட நிதிவசதி சேத்திட்டம் தொடர்பான 5ஆம் மற்றும் 6ஆம் கட்ட மீளாய்வுகள் குறித்து எட்டப்பட்ட உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாட்டுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபை இன்று கூடுகிறது. மத்திய கிழக்கு பிராந்திய மோதல்களுடன் தொடர்புடைய நெருக்கடிகள் தணியும் வரை தற்போதைய எரிபொருள் மானிய நடைமுறையை நிறுத்தும் திட்டம் எதுவும் அரசாங்கத்துக்கு கிடையாது என்று மின்சக்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களை சமர்ப்பிப்பதற்காக நிறுவப்பட்டுள்ள மத்தியமயமாக்கப்பட்ட மின்னணு முறைமையை பயன்படுத்துவது தொடர்பாக உத்தியோகபூர்வமற்ற வழிகாட்டல்களை பின்பற்றுவதை தவிர்க்குமாறு கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு பொதுமக்களிடம் வலியுறுத்தியிருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனாவின் கைபேசியை அன்லாக் செய்வதற்கு அமெரிக்காவின் பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எனப்படும் FBI அமைப்பின் உதவி கோரப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள். போதைப் பொருட்களை பயன்படுத்தும் பொது போக்குவரத்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை கண்டறியும் விசேட வேலை திட்டத்தை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு தீவிரப்படுத்தியிருக்கிறது. கௌபே இணையதளம் ஊடாக போக்குவரத்து அபராதங்களை சம்பவ இடத்திலே செலுத்துவதற்கு வசதி செய்து தராத போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது.
கடந்த திங்கட்கிழமை அன்று கிரிந்த கடற்கரையில் நீராடி கொண்டிருந்த போது பலத்த அலைகளினால் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்ட பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை காப்பாற்ற காவல்துறையின் 3 அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சி பேசுபொருளாகியிருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இதுவரை 203 பேர் மூளைக்காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. நாட்டில் நிலவிவரும் சீரற்ற வானிலை காரணமாக 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 18,500 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் விடுத்துள்ள புதிய நிலவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகர மற்றும் கம்புகா பிரசபை பகுதிகளில் இன்று 12 மணி நேர நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்திருக்கிறது. உள்நாட்டு சந்தையில் மரக்கறிகளின் விலை சற்று அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது. சிட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுனொன்று 3,55,200 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,400 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் முன்னாள் பிரதமர் நேருவின் நினைவு நாளான இன்று தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கீழடி ஆய்வறிக்கையை திருத்த முடியாதென்று தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சனாதன தர்மத்தை அசுத்தமான மதம் என்று கூறி மத உணர்வுகளை புண்படுத்தி பேசியதாக மம்தா பானர்ஜி மீது மேற்குவங்க போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் இன்று காலை இந்தியாவின் தலைநகரான டெல்லிக்கு புறப்பட்டார். ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் மேற்கொள்ளும் முதல் டெல்லி பயணம் இது என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து கர்நாடகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்ற போட்டியில் முன்னணியில் உள்ள அந்த மாநில துணை முதல்வர் டி.கே. சிவகுமாருக்கு முதல்வர் பதவி வழங்க ஏதுவாக அந்த மாநில முதல்வர் சித்தராமையாவை ராஜினாமா செய்ய நேற்று டெல்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் மேலிடம் அழுத்தம் கொடுத்திருப்பதாக அந்த கட்சி வட்டாரங்களிலிருந்து வரும் தகவல்கள் மூலம் அறிய முடிகிறது. சுயநலத்துக்காக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யும் அரசியலை தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். விடைத்தாள் மதிப்பீடு இணையதளம் ஹேக் செய்யப்பட்டதாக வெளிவந்த செய்திக்கு அந்த URL வேறு என்றும் உண்மையான URL ஹேக் செய்யப்படவில்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினார்கள். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீடு உட்பட 10 இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனையை நடத்தியுள்ளது. குவாட் பாதுகாப்பு கூட்டணி நாடுகள் கடல் பாதுகாப்பு, எரிசக்தி பாதுகாப்பு, கனிமப்பொருள் தொடர்பில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இருக்கின்றன. அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகியவற்றின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுடில்லியில் இதற்காக கூடியிருக்கிறார்கள். அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா இணைந்து உருவாக்கப்பட்டுள்ள குவாட் கூட்டமைப்பானது குறிப்பிட்டதொரு 3வது தரப்பை குறிவைத்தலை தவிர்க்க வேண்டும் என்று சீனா வலியுறுத்துகிறது. இந்தியாவின் புகழ்பெற்ற அல்போன்சா மாம்பழ விளைச்சல் கடுமையான வானிலையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. உலகின் ஆகப்பெரிய மாம்பழ உற்பத்தி நாடு இந்தியாவாகும். எரிபொருள் விலையேற்றத்தால் கேரளத்தில் பணவீக்க அழுத்தம் அதிகரித்துள்ளதாக அந்த மாநில முதல்வர் தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலி நகரம் நெல்லியப்பர் காந்தியம்மன் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின் வெள்ளித்தேரில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி ரதவீதிகளில் உலாவர நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாட்டில் நேற்று 10 இடங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு அதிகமாக வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் ஆபனத்தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 600 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,17,200 ரூபாவாகவும் கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,650 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் இபோலா கிருமி தொற்று குறித்த அக்கறைகள் அதிகரிக்கின்றன. நோயால் சுமார் 220 பேர் உயிரிழந்திருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. ஈரான் தனக்கு 10 அடி கொடுக்கும் உரிமை இருப்பதாக எச்சரித்திருக்கிறது. அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் அந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலின் ராணுவம் லெபனானில் கூடுதல் நடவடிக்கை எடுப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கூறியிருக்கிறார். உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள ராணுவ நிலைகள் மற்றும் அதிகார மையங்களை குறிவைத்து வரும் நாட்களில் தீவிர வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட உள்ளதாக ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது.
ரஷ்யாவுடன் நெருங்கிய நட்பு கொண்ட பெலருஸ் நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்வீட்லானா சிகாட்ஸ்வாஸ்கியா நேற்று முன்தினம் கீவ் நகருக்கு பயணம் மேற்கொண்டார். உக்ரைன் வெளியுறவு அமைச்சரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெலருஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகாசென்கோ போருக்கான தயாரிப்புகளை தீவிரப்படுத்தி வருவதாக தனது கவலையையும் தெரிவித்தார். காசா நகரில் கடுமையான போரால் நிலங்களை இழந்த விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த புதிய நுட்பத்தை கண்டறிந்துள்ளார்கள். காலியான தகர டின்களில் காய்கறி செடிகளை வளர்த்து சாகுபடியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மேற்காப்பிரிக்க நாடான செனகலில் அதிபரால் அண்மையில் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் உஸ்மான் சோன்கோ அந்த நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவராக நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடிமை வணிகத்தை சட்டபூர்வமாக்கியதில் வத்திக்கானே பங்காற்றியதற்காகவும் பல நூற்றாண்டுகளாக இதை கண்டிக்க தவறியதற்காகவும் மன்னிப்பு கோருவதாக பதினான்காம் லியோ தெரிவித்திருக்கிறார். மேலும் வத்திக்கானின் இந்த செயல்பாட்டை கிறிஸ்தவ வரலாற்றில் நீங்காத வடு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தமது அண்மைய மருத்துவ பரிசோதனை சிறப்பாக நடந்திருப்பதாக கூறியிருக்கிறார். ஐரோப்பாவில் வரலாறு காணாத வெயில் பதிவாகி வரும் நிலையில் பாரிஸ் நீஸ் நகரங்களுக்கு இடையே இயக்கப்படும் தொடர்ந்து திடீரென நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். உச்ச வெயிலில் குளிர்சாதன வசதி இல்லாமல் 4 மணி நேரம் பயணிகள் தொடர்ந்து நடுவழியில் நிறுத்தப்பட்டிருந்த சம்பவம் உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. வடக்கு பெல்ஜியத்தில் நேற்று பள்ளி பேருந்து மீது அதிவேக தொடர்ந்து மோதிய விபத்தில் பேருந்து ஓட்டுநர், உதவியாளர், 2 குழந்தைகள் ஆகிய 4 பேர் உயிரிழந்து போனார்கள். நாசா என்ற அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிலையம் நிலவில் தளம் அமைப்பதில் மும்முரமாக இறங்கியுள்ளது. தளத்துக்கு தேவையான ஆளில்லா வானூர்திகள், ஆய்வுக்கலங்கள் போன்றவற்றுக்கு அது ஏற்பாடு செய்திருக்கிறது. தென்கொரியாவின் சோல் நகரில் இடிக்கப்பட்டுக் கொண்டிருந்த மேம்பாலம் சரிந்து விழுந்ததில் 3 பேர் இறந்து போனார்கள். லாவோஸ் குகையில் சிக்கியிருப்பவர்களை காப்பாற்ற முடியும் என்று மீட்பு குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கிலாந்தில் விலங்கு நலன் அமைப்புக்கு வித்தியாசமான கோரிக்கை வந்தது. டயருக்குள் சிக்கிய மட்ட குதிரையை காப்பாற்ற வேண்டும் என்று ஸ்டோக் ஆன் ட்ரென்ட் நகருக்கு சென்று பார்த்தால் மட்ட குதிரை உழவு இயந்திரத்தின் டயருக்குள் சுண்டு இருந்தது தெரிய வந்தது. கையில் 10 யுவான், அதாவது 1.5 அமெரிக்க டாலர் மட்டும்தான். டாக்ஸி கட்டணம் அதைவிட அதிகம். என்ன செய்வது என்று தெரியாமல் தேம்பி தேம்பி 10 வயது பையன் அழுகின்றான். சிறிதும் தயங்காமல் அந்த சிறுவனுக்கு ஆறுதல் கூறி வீட்டுக்கு அவனை பத்திரமாக கொண்டு சேர்த்தார் ஓட்டுநர் வாங். டாக்ஸியின் கமரா மூலம் பதிவான அந்த மனமுருகும் காட்சி இணையத்தில் தற்போது பரவி வருகிறது. ஜப்பான் திருவிழாவில் மிரண்டு பாய்ந்த குதிரையால் 6 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அசுர வேகத்தில் செல்லும் சொகுசு கார்களுக்கு பிரபலமானது ஃபெராரி 5 பேர் அமரக்கூடிய காரை அது அறிமுகம் செய்துள்ளது. இத்தாலியன் நிறுவனத்தின் முதல் மின்சார காரும் இதுவாகும். சுமார் 1000 ஆளில்லா வானூர்திகள் கண்ணை கவரும் விதமாக காட்சியளிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நேற்று முன்தினம் பார்வையாளர்களுக்கு ஏமாற்றம். நிகழ்ச்சியின் போது 89 ஆளில்லா வானூர்திகள் திடீரென்று கீழே விழுந்ததால் அந்த நிகழ்ச்சி புலம்பி போயிருந்தது. நம் முடிவு காலம் நெருங்குகிறது என்று தெரிந்தால் நாம் என்ன செய்வோம்? உயிரெழுதுவோமா? மரணப்படுக்கையில் காத்திருப்போமா? இளம் வயதிலிருந்தே இறப்பதற்கு முன் எதை விட்டு செல்ல போகின்றோம் என்பதை பற்றி சிந்திக்க தொடங்கலாம் என்று நிபுணர்கள் தற்போது ஊக்குவித்து வருகிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில் IPL போட்டியின் குவாலிஃபயர் 1 ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 92 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டனஸை நேற்று வென்றது. இதன் மூலமாக பெங்களூர் முதலணியாக இறுதி ஆட்டத்துக்கு முன்னேற குஜராத் குவாலிஃபயர் 2க்கு சென்றது. U18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் ஜப்பான் புறப்பட்டு சென்றுள்ளன. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிமுக உலக யோகாசனம் சாம்பியன்ஷிப்புக்கு முன்பாக அளித்த பேட்டியில் யோகாசனம் போட்டியை ஒலிம்பிக்கில் சேர்க்க திட்டமிடப்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். நடப்பாண்டின் 2வது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான பிரெஞ்ச் ஓபனில் பெலருசின் அரினா சபலங்கா 2வது சுற்றுக்கு முன்னேற, முன்னணி வீரரான ரஷ்யாவின் டேனியல் மெட்ரெஃப் முதல் சுற்றிலே அதிர்ச்சி தோல்வியை சந்தித்திருக்கிறார். இன்டமியாமிக்கான போட்டியில் விளையாடும் போது கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸிக்கு தொடை தசையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகள் June 11 தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் மெஸ்ஸிக்கு ஏற்பட்ட காயம் அர்ஜென்டினா ரசிகர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் இனியன் பன்னீர்செல்வம் இலங்கையில் நடைபெற்ற காமன்வெல்த் செஸ் சாம்பியன்ஷிப்பில் இரட்டை தங்கத்தை வென்றிருக்கிறார்.
நோர்வே செஸ் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியாவின் நடப்பு உலக சாம்பியனான குகேஷ் ஆர் பிரஜானந்தா ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளார்கள். நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 379.35 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.47 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 325.86 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.75 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.72 ரூபாய், இந்திய பெறுமதியில் 121.95 ரூபாய். ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 438.43 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.84 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.94 ரூபாய், இந்திய பெறுமதியில் 69.32 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர் சாசல் காஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு
2: போடாதீங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris,
3: VT Superstore Gare La Gonesse Sasseville
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gare La Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: கனடா வன்கூவர் சரையில் பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரம்மாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு 25 கனடிய டாலர். ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fddaanjaycandracker.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சார விழா.
1: நேரம் சரியாக 10:23 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 9:23. இந்த நேரத்தில் பேராசிரியை டாக்டர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையை உங்களுக்காக தருகின்றேன். அன்பர்களே, தாய் தகப்பன் அன்பே குழந்தைக்கு மிகப்பெரிய கொடை என்று சொல்லுகின்றார் இந்த அறிவாளி.
2: எப்படியாவது எல்லார்கிட்டையும் பேசிட்டு போகணும். என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் என்னுடைய வகுப்பறைக்குள்ள என்னை நீங்க கூட்டிட்டு போனதுதான். பணி நிறைவு பெற்றதுக்கு அப்புறம் மக்களை சந்திக்கிறேன். மனித மனங்களோட உறவாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. பெரும்பாலும் நான் சொல்லக்கூடியது, ஐ எம் நாட் அ ஸ்பீக்கர், நான் மேடை பேச்சாளர் அல்ல. பேசுவதை நிறுத்தி வருடங்கள் ஆகிவிட்டது. ஐ கம்யூனிகேட், அவ்வளவுதான். உங்களோடு ஒரு தொடர்பு, கையை நீட்டி விரலால தொட முடியுமா அப்படின்னு பாக்குறது. பக்கத்துல வந்து ஓ தொட்டுட்டேனே அப்படின்னு ஓடுற ஓட்டம் அல்ல, இருந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தைங்கிற வலை வீசி வசியப்படுத்த முடியுமா அப்படின்னு பாக்குறதுக்காக. இந்த குழந்தைங்க வந்து இவ்வளவு அழகா பேசின போது நான் திரும்பி என் கணவர்கிட்ட சொன்னேன், எவ்வளவு பெரிய ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க இவங்களை அறியாம, எவ்வளவு பெருசா ஆழக்கால் பாசிச்சு நடக்க போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நான் எப்படி தொடங்கணும் அப்படின்னா, தமிழின் வரலாற்றுக்கும் தமிழின் நிகழ்காலத்திற்கும் தமிழின் எதிர்காலத்திற்கும் தமிழ்நாட்டில் இருந்து வணக்கங்களோடு வந்திருக்கிறேன். வரலாறுன்னு சொன்னாலே என்னுடைய காலம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதை வார்த்தையால சொல்ல வேண்டிய தேவையில்லை. நிகழ்காலம் ஒண்ணு எதிரிலேயே உட்கார்ந்துருக்கு. இறந்த காலம் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்க்கிறதுக்காக தான் இத்தனை முயற்சியும். எதிர்காலம் இவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்கு. பாட்டு திறத்தாலே அப்படின்னு பாரதி சொன்னதை அந்த பட்டியலிட்டு என்கிட்ட நிறைய தலைப்புகள் கொடுத்தாங்க. இது பேச முடியுமா, இது பேச முடியுமா அப்படின்னு. எல்லாத்தையும் பேசணும் அப்படின்னா ஒரே ஒரு வரியே உருவினா போதும், பாட்டு திறத்தாலே. அப்ப அடுத்ததும் கேட்டாங்க, பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரதியை பத்தி மட்டும்தான் பேச போறீங்களா அப்படின்னு. பாரதியை பத்தி பேசினா எல்லாரையும் பேசினதா அர்த்தம், எல்லாரையும் பேசினா பாரதியை மட்டும்தான் பேசினதா அர்த்தம். ரொம்ப அழகா சொல்லுவோம், தமிழ் இலக்கியத்தை பத்தி பேசும்பொழுது யாராவது புதிதாக கவிதை எழுத வந்தாங்கன்னா, சங்க இலக்கியம் படிச்சாச்சா அப்படின்னு கேட்போம். இல்லையே அப்படின்னு சொன்னா, அப்புறம் எதுக்காக எழுதுறீங்க அப்படின்னு கேட்போம். சங்க இலக்கியம் படிச்சிட்டீங்களா, ஓ படிச்சுட்டேனே, அப்புறம் என்ன இருக்கு எழுதுறதுக்குன்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்போம். ஆக இந்த வேற விட்டு விலக முடியாது, அதேதான் பாரதியும். ஆனா பாட்டுன்னா என்னன்னு புரியணும், திறம்னா என்னன்னு புரியணும். இயற்கை ரொம்ப பெரிய பெரும் கருணையோட எல்லாத்துக்கும் மொழி கொடுத்துருக்கு. ஊர்வன அசைவன பரப்பன எல்லாவற்றுக்கும் மொழி இருக்கு. உயிர் இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாவற்றுக்கும் மொழி இருக்கு. நதிக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட பேசிட்டே போகக்கூடிய வாயாடி நதியை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு தோணும் ஆஹா அப்படின்னு. இல்ல பூக்களுக்கு மொழி இல்லை அப்படின்னா வாசனையை வேற என்னவா சொல்வீங்க? அதனுடைய மொழியா மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த மொழி புரிஞ்சதுனால்தான் வண்டு இங்கிருந்தோ வந்து அதுகிட்ட உறவாடிட்டு போகக்கூடிய தன்மை இருக்கு. சூரியனுக்கு இல்ல அப்படின்னு சொன்னா சுட்டரிக்கக்கூடிய வெயில் உங்க தோளோட உறவாடும் போது அது மொழி இல்லாம என்னவாக இருக்கும்? காற்று ஏதோ பேருந்துல நீங்க பயணம் பண்ணும்பொழுது வேர்த்து மயிர்கால்கள் எல்லாம் ஈரப்பட்டிருக்கும் போது உள்ளுக்குள்ள விரல விட்டு கோதி விட்டுட்டு போகக்கூடிய காத்து உங்ககிட்ட மொழி பேசலன்னா அது என்னவாக இருக்கும்? கவிதை இல்லாத இடமே இல்லை. வகுப்பறைகளை நான் ரொம்ப ரொம்ப இழக்கிறேன் அப்படின்னு தோணின பொழுது இங்க வந்து உட்கார்ந்த போது எனக்கு என்னுடைய வகுப்பறை தான் ஞாபகம் வந்தது. மாணவர்கள் அப்படிங்கக்கூடியது ஒரு சந்தோஷத்தினுடைய முன்னால உட்கார்ந்துருக்க மாதிரி எப்பொழுதும் நான் நினைப்பேன். ஆசிரியராக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கவச குண்டலம் இல்லை, அதை கூட பல நேரங்களுக்கு கொய்து கொடுக்க வேண்டும் கர்ணனாக இருந்தா. ஆடை அல்ல துணி அல்ல மாற்றி மாற்றி எடுக்கிறதுக்கு. ஆசிரியர் அப்படிங்கிறது ஒரு தோல், அந்த தோல் ஒரு தடவை மேலே வந்தாச்சு அப்படின்னு சொன்னா எப்ப தோல் போர்த்தியாச்சோ அப்ப தோல் போர்த்தியாச்சுன்னு தான் அர்த்தம். அதற்கப்புறம் நம்மளுடைய நடை நிமிர்ந்த பார்வை எல்லாமே மாறி போயிடும். இந்த குழந்தைங்க வந்து பேசும்பொழுது எனக்கு தோணதுதான், எது கவிதை எது கவிதை இல்லை. ஒரு ஆடம்பரமான சந்தோஷத்தை அனுபவித்த நபர் தான். என்னுடைய மாணவர்கள்கிட்டையும் அதுதான் சொல்வேன், இயற்கை எல்லாவற்றுக்கும் மொழி கொடுத்துருக்கு, ஆனா மொழியை இலக்கியமா மாத்தின மிகப்பெரிய கற்பனை மனித இனத்துக்கு மட்டும்தான் உண்டு. வண்டு பேசுறது மொழியாக இருக்கலாம், ஏன் உங்களை சுத்தி சுத்தி வந்து எப்போ உங்ககிட்ட இருந்து ரத்த பந்தத்தை உருவாக்கிக்கலாம் நினைக்கக்கூடிய கொசு பேசுறது கூட மொழியாகத்தான் இருக்கலாம். இந்த அத்தனை மொழியும் தாண்டி மொழிகளை உருவாக்கினவ மனிதன் மட்டும்தான். அதை எதிர்காலத்திற்கும் இறந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் பதிவு செய்து உணர்வுகளையும் எண்ணங்களையும் உருவாக்கி பதிவு செய்து வரலாற்று பெட்டகங்களாக மாற்றி அமைச்சிட்டு போன இலக்கியம் மனிதனுடைய சர்வ வல்லமை வாய்ந்த சொத்து. மனிதனை மிஞ்சி மொழிகளை ஒருத்தரும் கண்டுபிடிச்சதில்லை, இலக்கியத்தை கண்டுபிடிச்சதில்லை. அதே மாதிரி ஒலிகள் எல்லாவற்றுக்கும் இருக்கு, ஒலியை இசையா மாத்தினவன் மனிதன் மட்டும்தான். குயிலுக்கு தெரியாது அது இசை அப்படின்னு சொல்லி, கூவும் போது நான் இசைக்கிறேன் இசைக்கிறேன்னு அதுக்கு சொல்ல தெரியாது. வண்டனுடைய ரீங்காரம் இசைன்னு தெரியாது, இடிமுழக்கம் இசைன்னு தெரியாது, மழையினுடைய சாரல் விழும்பொழுது ஏற்படக்கூடியது இசைன்னு தெரியாது, ஏன் மின்னல் வெட்டும் போது வந்து போகக்கூடிய சலசலப்பு கூட இசைன்னு தெரியாது. ஒலிகளை எல்லாம் இசையா மாத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய கற்பனை இருக்கணும். யாருக்கு இப்ப பெரிய நன்றி நம்ம சொல்லணும்? நீங்களும் நானும் வருவோம்னு தெரிஞ்சு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு திருக்குறள் அளவு ஆழமாக ஒரு பெட்டகத்தை வச்சுட்டு போகணும் அப்படின்னா என்னுடைய மூதாதையர்கள் நம்ம வருகைக்காக மொழிகளை உருவாக்கி வார்த்தைகளை உருவாக்கி செழுமையாக்கி செதுக்கி செப்பனிட்டு கவிதையாக கண்முன்னால கொண்டு வந்து வச்சிருக்குன்னா எத்தனை பெரிய பாரம்பரியத்தினுடைய பெருமையை ஒரு 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். அதற்காக நன்றியோட ஒரு தடவை கைதட்டலாம். பட்டங்கள் வாங்கியிருக்கலாம், பெரிய பெரிய பதவிகள் வகிச்சிருக்கலாம், ஆனா இன்னும் ஒரு வார்த்தை கூட வழக்கில் இருக்கிற மொழிக்கு நீங்களும் நானும் கொடுக்கல. அப்போ யாரோ கொண்டு வந்து கொடுத்தது அந்த மொழியை பயன்படுத்தி திருத்தமாக குழந்தைங்க பேசினாங்க. உங்கள் நகரத்துக்கு என்னுடைய நன்றி. எவ்வளவு அழகா இருக்கு அந்த காதல கேட்கும் போது, அந்த சிறப்பு நகரம் புரண்டு பிறண்டு வந்து மடியில குழவி மாதிரி வந்து உட்காரும் பொழுது அடுத்த தலைமுறை கையில் தமிழ் மிகுந்த ஆரோக்கியமாக இருக்கு. நீங்க படியில எங்களுக்கு கீழே நிக்கலாம், ஆனா எங்களோட ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர்கள். உங்க வயசுல எங்களுக்கு இப்படி கவிதை பாட தெரியாது, உங்க வயசுல இப்படி முன்னால வந்து நிக்க கூட எங்களுக்கு அச்சம். இங்க வந்து நின்னா நாக்கும் பல்லும் ஒட்டி வாய் வார்த்தை வெளியில வராத அளவுக்கு தான் நாங்கெல்லாம் இருந்தோம். வந்து இங்க உட்காரதும் ஒரு தடவைக்கு ஒரு தடவை மீண்டும் மீண்டும் தமிழை நேசிப்போம், கவிதை வாசிப்போம் அப்படின்னு காதாலையும் மனதாலையும் வாய்கள் மலர மலர சொல்லக்கூடியதும் பெரிய ஆட்கள் பண்ணீங்களாம். உங்களை நம்பி எதையும் விட்டுட்டு போக முடியும். தமிழர் பத்திரமா, யாராவது குழந்தைங்க தமிழே படிக்கிறது இல்லை அப்படின்னு உறக்க 10 பேர் நடுவில் சொன்னா போய் தோளை தொட்டு காதல சொல்லுங்க, தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. குழந்தைங்க கையில நம்மளை விட தமிழ் இன்னும் ஆரோக்கியமா இருக்கு, இன்னும் பத்திரமா இருக்கு. இன்னொன்னு, தமிழை காப்பாற்றுவோம் அப்படின்னு யாரும் புறப்பட வேண்டாம், தமிழ் நம்மளை காப்பாற்றுவோம் அதை ஒத்துக்கிட்டா போதும். ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நிக்கக்கூடிய பெரும் மரம் அது. அதனோட நிழல்ல, அதனோட கிளையில, அதனோட காலடியில அண்டி பிழைக்கக்கூடிய நமக்கு இந்த அளவு ஒரு இருமாப்பும் செருக்கும் இருக்கும் அப்படின்னா அது கூட தமிழ் கொடுத்ததுதான். தமிழ் ஒரு நாளும் பிச்சை பாத்திரம் அல்ல, தமிழ் அக்ஷய பாத்திரம். தமிழுக்கு கொடுத்துத்தான் பழக்கமே தவிர கேட்டு பழக்கம் இல்லை. சில சமயம் உரத்து கேட்கும், சில சமயம் மென்மையா கேட்கும், சில சமயம் வாயே திறக்காம கேட்கும், சில சமயம் கையே நீட்டாம கேட்கும். ஆனா தமிழ் கேட்கும் போது கொடுக்க தகுதியான ஒன்றே ஒன்றுதான் உலகத்துல இருக்கு. என்ன தெரியுமா? உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய அன்பு. அம்மாவுடைய வயிற்றுல உருண்டு புரண்டு எப்ப நான் வெளியில வரட்டும் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையும் கேட்ட போது அந்தரங்கமாக உங்க காதுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி ஒரு மொழியில பேசினால அதுதான் தாய்மொழி. அதனாலதான் அது இவ்வளவு இணக்கமா இருக்கு, இவ்வளவு நெருக்கமா இருக்கு. இதுதான் பாட்டுத்திறன். இதத்தான் பாட்டுத்திறத்தாலே ஃப்ராய்டு ரொம்ப அழகா சொல்வாரு, until the death of the last man upon the planet, a poet will not die. உலகத்தின் கடைசி மனிதன் இருக்கும் வரை கவிஞனுக்கு மரணம் இல்லை. அப்படின்னா என்ன? அத்தனை பேர் மனதிலும் கவிஞன் இருக்கான், அத்தனை பேர் மனதிலும் கவித்துவம் இருக்கு. ஆனா சில பேர் வார்த்தைகளை போட்டு கொடுக்கறதுல மட்டும்தான் கவிதை ரொம்ப அழகா வருது. பாமரர்கள் நடுவில் கவிதையை பார்த்திருக்கேனா, படித்தவர்கள் நடுவில் கவிதை காணாமல் போனதையும் பார்த்திருக்கேனா. பாமரர்கள் நடுவில் அப்படின்னா ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல நாங்க இருந்த பொழுது இதெல்லாம் பாட்டுத்திறம். அவருக்கு பாட்டுத்திறம்னு கூட தெரியாது. நல்ல மைக்கருப்புல இருக்கக்கூடிய ஒரு பால்காரர், மீறி போனா அதாவது தொட்டு வைக்கலாம் ரிஷிப்பட்டுன்னு சொல்லாங்களே, அந்த அளவுக்கு பாரதி கிட்ட கொட்டு போனீங்கன்னா பட்டுக்கரு நீளம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மைக்கருப்பு நிறத்துல ஏதோ சிலைக்கு கச்சிலைக்கு எண்ணெய் காப்பு போட்டது மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அவ்வளவு அழகான புருவம் ஒரு கருப்பு, கண்ணொரு இமை ஒரு கருப்பு, தலைமுடி ஒரு கருப்பு, அது போக மிச்சம் இருக்கிறது உடம்பு இன்னொரு கருப்பு. அப்படி லேயர்ஸ் ஆஃப் இன்டென்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோமே, டார்க்னஸ் கூட கிடையாது, பிளாக்கே தான் அது. அந்த மாதிரி மைக்கருப்பு நிறத்துல ஒரு பால்காரர், அதுக்கு முற்றிலும் முரணாக இருக்கக்கூடிய பால், அடுக்குமாடி குடியிருப்பு, மழைக்காலம், ஓடி ஓடி பால் ஒவ்வொருத்தருக்கா கொண்டு வந்து விட்டுட்டே போறாரு. ஒவ்வொரு மாடியும் நாலு கால் பாய்ச்சல அவர் ஓடும் பொழுது ஐந்தாம் நம்பர் பிளாட்ல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, மழை வந்தா பிரச்சனையே இல்லை, பால் கேனை திறந்தே வச்சிடலாம், நீ தண்ணி ஊத்த வேண்டாம், அதுவே ஊத்திக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன் இவ்வளவு தண்ணியா இருக்கு அப்படிங்கும் பொழுது அவருக்கு வந்த கோவம் 12 மாடிக்கு போய் பால் ஊத்திட்டு கீழே ஓடி வராரு. ஒரு அரைக்கொட்டாவில நான் வெளியில நின்றுட்டு இருக்கேன், கீழே இருக்கக்கூடிய குடியிருப்பினுடையது வந்து நிற்கும் போது அவர் முணுமுணுத்துட்டு போனாரு. அப்ப நான் நினைச்சேன், இன்றைய ராசி பலன் காலை நேரத்தில் கவிதை கேட்பது அப்படின்னு. ஒன்னும் சொல்ல, பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறேன் தண்ணியாமல்ல அப்படின்ட்டு போனாரு. பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறேன் அப்படின்னா அது வெள்ளை நிறம் அல்ல, பௌர்ணமி மெதுவா பொங்கி வெளியில வரும்பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? பீட்சா பேஸ் மாதிரி இருக்கும், வெண்ணெய சப்பையா அப்பி அப்படியே வச்ச மாதிரி இருக்கும், தொட்டா ஒட்டிக்குமோ அப்படின்னு தோணும். பாட்டி ஒரு காலத்துல காலை நீட்டி தயிர் கடையும் பொழுது பக்கத்துல உட்காந்து அந்த துளி மேல விழ விழ வெண்ணெயே கண்ணு திறக்க குழந்தை பார்க்கும்போது இந்த அப்படின்னு உருட்டி பாட்டியோட கையில வெண்ணையும் அன்பும் சேர்த்து ஒட்டாம உள்ளங்கையில வைப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துல பாட்டி கொடுக்கக்கூடிய அந்த வெண்ணவன் இருக்குமே, அந்த மாதிரி பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் நினைச்சேன், ஆஹா, சுபிட்சமான காலை பொழுது, எதை கேட்டு பொழுது விடியணும், பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறேன். அவருக்கு இலக்கியம் தெரியாது, அவருக்கு கவிதை தெரியாது. யார் சொன்னாங்க கவிதை கவிதையில இருக்குன்னு? யார் சொன்னாங்க கவிதை கவிஞன்கிட்ட இருக்குன்னு? கவிதை கேட்கிறவன் காதுல இருக்கு, கவிதை கேட்கிறவன் மனசுல இருக்கு. அதனால எப்பவும் சொல்லுவோம், எல்லார் பேசுறதும் கீதோபதேசம் தான், எதிரில கேக்குறவனுக்கு அர்ஜுனன் மாதிரி காதுகள் இருந்தா. யார் சொல்றதும் கீதோபதேசம் தான், யார் சொல்றதும் கவிதை தான், அதுக்கு அர்ஜுன் வேண்டாம், நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதீங்க, கவிதைக்கும் கிடையாது. அப்படி அவருக்கு சொல்லிட்டு போறபோது நான் சந்தோஷப்பட்டேன், ஆஹா, பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறாராமே அப்படின்னு. பால் அப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனா கவிதை ரொம்ப தரமுள்ளதாக இருந்தது, அன்னைக்கு குடிச்ச காஃபி ரொம்ப நல்லாவே இருந்தது. சரி, இவருக்கு மட்டும்தானா அப்படின்னா, வீட்டை சுத்தி நிறைய புல்லு முளைக்கும் அந்த இடத்துக்கு, இதெல்லாம் முன்னொரு காலத்தில் இந்த கல் தோன்றி மண் தோன்றி புல் தோன்றிய காலத்தில் அந்த புல் தோன்றி, ஏன்னா அப்பார்ட்மெண்ட் வீட்டுல புல் அப்படின்னு எழுதி வச்சா கூட முளைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு பாட்டி வருவாங்க, அந்த பாட்டி எங்க பக்கத்து வீட்டுக்கு வந்து அவ்வை பாட்டி அப்படின்னு கூப்பிடுவோம். ஏன்னா அவ்வை பாட்டி அப்படிதான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேர்ட்ஸ் வேர்ட் சொல்ற லீச் கேதரர் மாதிரி டபுளி பெண்ட், மடிஞ்சு மறுபடியும் மடிஞ்சு, இதுக்கு முன்னால மடிச்சா பொட்டலமா ஆயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு மடிந்திருக்கக்கூடிய ஒரு பாட்டி. கையில கூண்டக்கூடிய அந்த கோல் அவங்களோட உயரமாக இருக்கும், ஆடுகளை மேய்ச்சிட்டு வரக்கூடிய பாட்டி. ஒரு நாளே நாலு ரோஜா நாத்து வச்சிருந்தேன். யாரோ சொன்னாங்க ஆட்டினுடைய ஆட்டம் புழுக்கை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வழக்கொழிந்து போச்சு. அந்த ஆட்டம் புழுக்கைன்னு சொல்லக்கூடியது போட்டோம் அப்படின்னா செடி நல்லா வளரும் அப்படின்னு. அது செடிக்கு தெரியுமா ஆட்டுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது, ஆனா எல்லாரும் சொன்னாங்க. சரி பாட்டி கிட்ட கேட்டேன் ரெண்டு டின் வேணும். கேட்ட அடுத்த நிமிஷம் பாட்டி சொன்னாங்க நீங்க தான் வந்து வாங்கிப்போம். நானும் கொண்டு கொடுக்க முடியாது. சரி வந்து வாங்கிப்பாரு. அவங்க கிளம்பும் போது மறுபடியும் இந்த the so called educated அப்படின்னு சொல்லுவோம், டிஎஸ் லாரன்ஸா அக்கர்ஸ்ட் எஜுகேஷன் அப்படிம்பாரு, சபிக்கப்பட்ட கல்வி அப்படின்னு. ஏன்னா சந்தேகம் வந்துட்டே இருக்கும், படிச்சவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சந்தேகம் வரும். எதிரில் படிப்பறிவு இல்லாதவங்க உறுதியா நிற்பாங்க, தள்ளாட்டம் போறவே கல்வியோட வரக்கூடியது. சரி அவங்க கிட்ட கேட்டேன் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா மாறமாட்டீங்கல்ல அப்படின்ன போது, நாம நினைக்கக்கூடிய கல்வியின் ஆழமோ அகலமோ விசாலமோ உயரமோ எதுவும் இல்லாத, கல்வியும் இருக்கிற விஷயம் கூட தெரியாத, வாழ்க்கையை மட்டுமே பாடப்புத்தகமா பிரித்து பக்கம் பக்கமாக உதுத்து உதுத்து படித்த அந்த பெண்மணி, சுலபமாக 75 கூட்டல் என்ன வேண்டாமல் இருக்கலாம் அவங்க வயது. அந்த பாட்டி சொன்னது பூ தான் ரெண்டு பூக்கும், நாம் ரெண்டு பேசுமா என்ன? ஆஹா, பேசுறது பாட்டுன்னு தெரியாது, சொல்றதுக்கு திறமை வேணும் தெரியாது. வழக்குல உங்க வழக்குல மலையளவு வயசான பழமொழிகள் எல்லாமே பாட்டு திறம்தான். பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து அப்போ பூதான் ரெண்டு போக்கும் நாம் ரெண்டு பேசுமா? அதுக்கப்புறம் பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க இனி ஆட்டாமழக கொண்டு வந்து கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஆஹா, கைவசம் ஒரு பாட்டு இருக்கு. அழகழகா மொழிபெயர்த்திருக்கீங்க. மொழிபெயர்க்கிறது அப்படிங்கிறது கூட ஒரு வினோதமான கர்வம் தான். மொழிய யாராலையாவது பெயர்க்க முடியுமா என்ன? மொழிய அதே மாதிரி புத்தகம் விலை கொடுத்து வாங்கிவிட்டேன் அப்படிங்கும் போதெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். புத்தகத்தை விலை கொடுத்து வாங்க படைச்சவனாலேயும் முடியாது. நீங்களும் நானும் அச்சிடப்பட்ட தொகையை கொடுக்குறோம், அவ்வளவுதான். We just give the print cost. புத்தகத்தெல்லாம் யாரும் வாங்க முடியாது அப்படின்னா மனிதனை விலைக்கு வாங்கிட்டோன்னு அர்த்தம். சரி, இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது நான் வகுப்புகளை நடத்தக்கூடிய ஒரு பாடமாகவே இருந்தது. அப்போ என்னுடைய மாணவர்கள் கதவு சாத்திடுவோம், என் இதற்கு மேல் யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னா என்ன, உள்ள வர்றதுக்கு இல்லை வெளியில போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கதவு சாத்திடுவோம். சாத்தி அப்படியே இருக்கும் பொழுது பார்த்தா மாணவர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. நல்ல மழை நேரம், மொழிபெயர்ப்பு கிளாஸ் எடுக்கணும்னா மழை வரணும், மழை வரணும். அதுவும் மழை எப்படி அப்படின்னா ஆவேசமா வரும், அமைதியா வரும், சீண்டிட்டே வரும், கிட்டல் பண்ணிட்டு வரும், ஆனா வரும். மழை வர்றதுக்கு முன்னால மழை வரே அப்படின்னு ஒரு வாசனை ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் வரக்கூடிய மழையெல்லாம் வாசனை கொண்டு வராது. இந்த மண் வாசனை மூக்கு நிறைய எடுத்து உங்களுடைய நுரையீரல் புறை அப்படியே அடக்கி வச்சுட்டு அது ஒரு அடுத்த வருஷம் மழை வர வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அப்படி நின்றுட்டு இருக்கும் போது மழை வந்தது. அண்ட் இட் வாஸ் அ டிரான்ஸ்லேஷன் கிளாஸ். ஷேக்ஸ்பியருடைய மேக்பத் அப்படின்னு மிக அற்புதமான ஒரு காவியம். அந்த மேக்பத் அப்படிங்கிற காவியத்தினுடைய முதல் ஃபர்ஸ்ட் சீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த முதல் பகுதி வெறும் 13 வரிகளால் ஆனது. 13 வரிகள். ஏன் இன்னும் ஷேக்ஸ்பியர் இஸ் தி அன்க்ரௌண்ட் மனார்க் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், முடிசூடா மன்னனா கொண்டாடுறோம் அப்படின்னா பள்ளிக்கூடம் பக்கம் போனதில்லை. 20 வரிகளுக்கு மிகாமல் கற்று எழுதின பழக்கம் கிடையாது, அனோடேஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. வாழ்க்கைய புத்தகமா படிச்சு வாழறவன ஒரு காவியமா மாத்தின ஒரு பெரிய விஷயம். அப்படி பார்த்தா அதுல கடைசியாக 3 சூனியக்காரிகள் சுத்தி சுத்தி வந்து பாடுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபேர் இஸ் ஃபவுல், ஃபவுல் இஸ் ஃபேர், ஹாவர் த்ரூ, ஃபாக் அண்ட் ஃபில்தி ஏர். மொழிபெயர்ப்பு 13 வரிகளில் இருக்கக்கூடிய இந்த முதல் சீன், அதை மொழிபெயர்க்கணும் மாணவர்கள் கிட்ட கொடுத்தாச்சு. என்ன சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஷேக்ஸ்பியரை நீங்க இங்கிலாந்திலிருந்து லண்டன்லேருந்து தூக்கணும், தூக்கி கோயம்புத்தூருக்கு கொண்டு வரணும், கொங்கு மண்ணில் கொண்டு வந்து வைக்கணும், அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் ஆனாலும் சரி, சின்னியம்பாளையம் ஆனாலும் சரி, எங்கேயாவது கொண்டு வந்து ஷேக்ஸ்பியரை உட்காத்தணும், பார்க்கலாம், முடியுதான்னு பார்க்கலாம், அவ்வளவே தான். இந்த மாதிரி குழந்தைங்க உங்களை விட இன்னொரு 4 வயசு பெரிய அண்ணா கிளாக இருப்பாங்க, அக்கா கிளாக இருப்பாங்க, அவ்வளவுதான். தொந்தரவு பண்ணாம விட்டாலே மொழிபெயர்ப்பு அமோகமா நடக்கும். பெரும்பாலும் நம்ம அது பண்ணுவோம், ஒன்னு நான் தொந்தரவே பண்ண மாட்டேன், நீ உட்காந்து படிமா அப்படின்னு சொல்லிட்டு போய் 10 தடவை அம்மா வந்து காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இது எல்லாமே தொந்தரவாங்க, நம்ம அன்பம் அக்கறையா, அதுக்கப்புறம் புதுசா பேர் கொடுப்போம். இப்ப தொந்தரவே பண்ண மாட்டேன்னு சொல்லியாச்சு. பார்த்தா என் வகுப்புக்கு ரெகுலர்லி இர்ரெகுலர் அப்படிங்கிற ஒரு மாணவர் ஒருத்தர் உண்டு. பெரும்பாலும் நான் வந்து 3 பிறையை பார்த்தது கூட அதிகமாக பார்த்துருக்கலாம், அவரை பார்க்கறது இன்னும் குறைவாக தான் இருக்கும். ஆனால் எங்கள் 2 பேருக்கும் இடையில ஒரு கெழிய நட்பு அப்படின்னு சொல்ற சங்க இலக்கிய நட்பு ஒன்று உண்டு. ஒரு தலைமுறை தலைமுறையாக மாணவன் ஆசிரியராக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு வன்மம் கிடையாது, கோபம் கிடையாது, தவம் கிடையாது, என்ன சந்தித்ததே கிடையாது. அதனால அப்படிப்பட்ட மிக அழகான ரம்யமான ஒன்று. அப்போ அவர் மட்டும் எழுந்திருச்சு சொன்னார், நான் மொழிபெயர்த்திருக்கேன் அந்த கடைசி 2 வரிகளை. அப்போ கடைசி 2 வரிகள் சந்தோம் இருக்கணும், சொல்லெடுக்கு இருக்கணும். There should be music in it. That's exactly where a poem becomes a song. ஒரு கவிதை பாடலாக மாறுது. சந்தோலயத்தோட வரணும். என்ன இருக்கணும்? Fair is foul, foul is fair, hover through, fog and filthy air. மூன்று சூனியக்காரிகளும் கையை தட்டிட்டு வட்டமா சுத்தி இந்த நாடகம் இப்படித்தான் முடிய போகிறது, நல்லதெல்லாம் கெட்டதா மாறும், கெட்டதெல்லாம் நல்லதா மாறும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அழகான கொங்கு தமிழ்ல அந்த மாணவர், ஹி இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் டிரான்ஸ்லேட்டர், படித்து பட்டம் வாங்கி துறை போகியவர் அல்ல, ஆனா உள்ளுணர்வு உந்த ரொம்ப அழகாக மொழிபெயர்த்து கொடுத்தாரு. நல்ல மழை வழியில அழகான சூழல், இதுக்கு மேல அமைதியான ஒரு சூழல் கவிதை எழுதுறதுக்கும் மொழிபெயர்க்கிறதுக்கும் கண்டிப்பா வாய்க்காது. எல்லாரும் சுதந்திரத்தை சுவாசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஆனந்தமா உட்கார்ந்துட்டு இருக்கோம், கவிதை எழுத போறோம், மொழிபெயர்க்க போறோம் அப்படிங்கிற அந்த சூழல்ல அவர் எழுதினார். மூடு பனி இருட்டுல மோசமான காத்துல நல்லதெல்லாம் கெட்டதா, கெட்டதெல்லாம் நல்லதா. அவ்வளவு ஹோல் கிளாஸ் broke into a thunderous applause. மழையுடைய சத்தமா இவங்க சத்தமா அப்படின்னு. மறுபடியும் மொழிபெயர்ப்பு அப்படின்னு வரும்பொழுது படைத்தவனுடைய உதடுகளும் கேட்பவனுடைய காதுக்கும் இருக்கக்கூடிய உறவு தான் மொழிபெயர்ப்பு. தி ஆத்தர்ஸ் வாய்ஸ் அண்ட் தி ரீடர்ஸ் ஈவர்ஸ். காதுக்குள்ள வந்து இந்த மொழியிலேயே பேனாவெடுத்து ஷேக்ஸ்பியர் எழுதியிருந்தா, கொங்கு மண்ணுக்குள்ள வந்து வேரோடி விழுது பரத்தி ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நின்றுதான் இப்படித்தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க வாசித்த மொழிபெயர்ப்புகள்னா எனக்கு அவ்வளவு இணக்கமாக இருந்தது. யார் சொன்னாங்க ஒரு விசா பாஸ்போர்ட் செலவு இல்லாம சிங்கப்பூர்ல இருந்து என்னை மறுபடியும் தூக்கி என்னுடைய வகுப்புக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சு ஒரு 2 நிமிஷம் எல்லா குழந்தைங்களும் மனதுக்குள்ள வந்தாங்க. கண்டிப்பாக என்னுடைய எண்ணங்களுக்கு உறுதி இருக்கும்னா, சிக்னல் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிருக்கும்னா அத்தனை குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா இப்ப பொறையேறி இருக்கும் அப்படி நான் நினைச்சு பார்த்தேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்த உணர்வு இல்லாமல் கவிதை கைவசப்படாது. கவிதை பேசுறவன் எதிரில் இருக்கிறவன் படித்தவனா பாமரனான்னு விட்டு விலகுங்க. பேசுறது கவிதையான்னு மட்டும் புரிஞ்சா போதும். ஏன்னா பேசுறவங்க கவிதை பேசணும்னு அவசியம் இல்லை, கவிதை பேசும். கவிதை யாருக்குள் இருந்தாலும் பேசும். மூ மேத்தா ரொம்ப அழகா சொல்லுவாரு, எழுத்து விதைகளை இதய மண்ணில் தூவினால் செழித்து வளர்வது தனி மனிதன் அல்ல, சமுதாயம். இந்த குழந்தைங்க தான் பண்ணாங்க. எழுத்து விதைகளே உட்கார்ந்திருந்த அத்தனை பேருடைய இதய மண்ணிலும் தூவினாங்க. செழித்து வளர்வது தனி மனிதன் அல்ல, சமுதாயம். சரி, இப்படிப்பட்டதுதான் கவிதையா? அப்போ சங்க இலக்கியம் கவிதை கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை என்ன அப்படின்னா, குழந்தைங்களை எதிர்காலம்னு சொல்லிட்டேன் இல்லையா, ரொம்ப அழகாக சொன்னோம், வரலாறு தெரியாதவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி பேச உரிமை கிடையாது. கடந்து வந்த பாதையும் தீர்க்க தரிசனம் தான், கடக்க போற பார்வை எட்டி பார்க்கறதும் தீர்க்க தரிசனம் தான். தீர்க்க தரிசனம் அப்படின்னா எல்லையில்லாத எதிர்காலத்தை எட்டி பார்க்கறது மட்டும் அல்ல, எல்லையில்லாத எனது வரலாற்றை பத்தின பூரணமான புரிதலும் இருக்கும். பூக்கள் அழகா இருக்கு, காய்கள் அழகா இருக்கு, இலை அழகா இருக்கு, எல்லாம் அழகா இருக்கு அப்படின்னா குப்பரப்படுத்து குமிஞ்சு யாருக்கு நன்றி சொல்லணும்? இருட்டுக்குள்ள வெளிச்சம் இல்லாம, கைத்தட்டல் இல்லாம, பாராட்டு இல்லாம, நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கும் போது பாஞ்சு பாஞ்சு ஓடிட்டு இருக்கக்கூடிய வேருக்கு நன்றி சொல்லணும். அப்போ கடந்த கால இலக்கியங்களை பத்தின பூரணமான புரிதல் உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். பூரணமான புரிதல் வரணும் அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகளினுடைய எத்தனை பெரிய வள்ளல்களாக இருந்திருக்கணும். வள்ளுவரை பக்கத்துல உட்கார வச்சீங்க அப்படின்னாலே பாட்டு திறம் பக்கத்துல வந்தாச்சுன்னு அர்த்தம். என்ன ஒரு ஒரு நீள தாடியை விட்டுட்டு இருக்கக்கூடிய முப்பாட்டனுக்கு முப்பாட்டனுக்கு முப்பாட்டனாக வள்ளுவன் வாய்க்கப்பெறுவது எல்லாருக்கும் கிடைக்குமா? என்ன உட்காந்து அவர் மடியில உட்காரணும், காதுக்குள்ள வந்து சொல்றாரு, தப்பு செய்யக்கூடாது. அப்படியா? அதுக்கு என்ன பேரு? தீயவை. இன்னைக்கும் 2000 வருடங்களுக்கு முன்னாலும் தீயவை தீயவையாகவே இருந்திருக்கு. கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு நீங்களும் நானும் கொண்டாடப்படக்கூடிய பல மொழிகள் வழக்கொழிந்து மக்களால் புழக்கத்தில் இல்லாமல் போய்விட்ட சூழலில் தீயவை அப்படின்னு கேளுங்க. தீய பயத்தலால் ஐயோ, அப்புறம் என்னாகும்? தீயவை தீயினும் மஞ்சப்படும். இதுக்கு கண்டிப்பாக உரையாசிரியர் தேவையில்லை. பதம் பிரிச்சு பக்கத்துல உட்காந்து காதுக்குள்ள சொல்ல வள்ளுவன் மாதிரி ஒரு முப்பாட்டம் இருந்தா போதும். இது குழந்தைங்கிட்ட சொல்லுங்க, அவ்வளவே தான். அடுத்தது என்ன அப்படின்னு மறுபடியும் கேட்டீங்கன்னா, பத்திரமாறு வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த நிமிஷம் சொல்லுவாரு, தீயினால் சுட்ட புண் சரி தீயினால் சுட்டா புண்ணாகும், கொஞ்சம் கிராமர் வருது, கொஞ்சம் விஞ்ஞானமும் வருது. என்ன ஆகும், மத்த என்னதுனால புண் துசு வந்தாலும் அந்த புண் ஆறுற விதமே வேற, ஆனா தீப்புண் என்ன ஆறு பண்ணும் தெரியுமா, மேல ஓட்டமா ஆறிட்டே வரும். உள்ளுக்குள்ள அமுத்தி பாத்தீங்கன்னா குழிய உள்ள புண் ஆறாமையே இருக்கும். இப்படி என்ன வள்ளுவன் வார்த்தைகளை வீணடிக்க மாட்டான். பக்கத்துல உட்கார்ந்துட்டு குழந்தைகிட்ட தீயினால் சுட்ட புண் ஆறும் இல்ல உள்ளாறும், ஒரு குட்டியா வார்த்தை கொண்டு வந்து வச்சிருவான். ஓ அப்படியா, ஆறாதே, என்னது நாவினால் சுட்ட வடு, அவ்வளவுதானே, நாக்கால சுடும் போதே அது வடுவா விழுமே, இது எப்படிமா ஆறும். இது பாட்டு திறம், நம்ம படிச்சிருக்கோம். என்ன எல்லாம் சங்க இலக்கிய காலங்கள்ல பாடல்கள் எழுதுவாங்களாம், எழுதி கொண்டு போய் கடல்ல போடுவாங்களாம். கடல் எந்த ஓலைச்சுவடிகளை தான் கொள்ளாமல் திருப்பி கொண்டு வந்து கரை சேர்க்குமோ அந்த பாடல்கள் எல்லாமே காலம் கடந்து நிற்கும் அப்படின்னு. சாதாரண கடல்ல போட்டா தீந்து போகலாம், திரும்பி வரலாம். காலக்கடல்ல போட்டாங்க, காலங்கிற கடல்ல போட்டு 2000 ஆண்டுகள் கழித்து ஒரு 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் 20-16 அப்படிங்கிற இந்த தேதியில இந்த நேரத்துல மாலை நேரத்துல அத்தனை பேர் நடுவில் கரை வந்து சேர்ந்திருக்கிறதெல்லாம் அப்படின்னா இது பாட்டுத்திறம், இதுதான் பாட்டுத்திறம். முதுகெலும்பு சாதாரண முதுகெலும்பு அல்ல, எறும்பாலும் எக்காலும் ஆன ஒரு முதுகெலும்பு. மொழியை திருத்தமா பேசுறதுக்கும் திருத்தமா பழகிறதுக்கும் அறம் சார்ந்த இலக்கியத்தை கொடுத்து பாட்டுத்திறத்தாலே வையத்தை பாலித்திர வைக்க வேற எவராலையும் முடியாது. என் தமிழ் மொழி கொடுத்த மாதிரி வேற யாரும் கொடுக்கல, அதனால அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வரைக்கும் தமிழ் வந்ததா நம்மளை தாண்டியும் போகும், நம்மளை தாண்டியும் போகும். ஆனா என்ன, ஊர் கூடி தேர் இழுக்கும் போது ஒவ்வொருத்தரும் அவங்க பங்குக்கு கயிறை பிடிக்கணும். வலுவான கரங்கள் பிடிச்சாலும் சரி, வலு இழந்த கரங்கள் பிடிச்சாலும் சரி, தேர் வடம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தேருங்கிறதுனால மறக்காம பிடிக்கணும். சங்க இலக்கியத்துக்குள்ள வாங்க, ஆங்கிலம் தன்னை ரொம்ப பெருமையா சொல்லும், உலக இலக்கியம் அத்தனையும் படிக்கணும். பாரதி மாதிரி முறுக்கு மீசையும் முண்டாசும் போட்டுட்டு ஒரு எட்டயபுரமாக மேடையில எழுந்து வந்து நின்று ஒரு மோனோ ஆக்ட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, யாமறிந்த மொழிகளிலே அப்படின்னு பாரதி சொல்றான் அப்படின்னா அவனுக்கு 8 மொழிக்கு மேல தெரியும். அதை மேற்கோளா காட்டுற ஒரு சாதாரண அடிப்படை தகுதி நமக்கு இல்லைன்னு தோணும் சொல்லக்கூடாது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னா அவன் எங்கெல்லாமோ போனான், படிச்சான், அத்தனையும் படிச்சு பார்த்து தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னா தமிழுக்கு இவ்வளவு ஒரு இனிமை எங்க வந்தது. ஆங்கில இலக்கியம் தன்னுடைய 19ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடித்ததாக பியூட்டிஃபுல் போய்டிக் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யுக்தியாக டிராமாட்டிக் மோனோலாக், அது நீங்க போய் எங்க தேடினாலும் கிடைக்கும். மோனோனாலே ஒரு நபர், லாக்னாலே பேச்சு, இரண்டு பேர் வந்த டயலாக், இடையில நாடகத்தன்மையும் வந்ததுன்னா அது டிராமாட்டிக் மோனலாக். ராபர்ட் பிரௌனிங் கதற்காக கைதட்டியாச்சு, டென்னிசன் கதற்காக கைதட்டியாச்சு, பிரௌனிங் தான் அதை கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் சொல்லும் பொழுது மனதுக்குள்ள உட்கார்ந்து சிரிக்கலாம், ஆனா சிரிக்கிறதுக்கு முன்னாலும் இன்னொன்னு பார்க்கணும், என் வேற எவ்வளவு ஆழமா பாஞ்சிருக்குன்னு பாக்கணும். சங்க இலக்கிய பாடல்கள்ல அகப்பாடல்கள் அத்தனையுமே டிராமாட்டிக் மோனலாக தான். ரொம்ப சாதாரணமாக தலைவி கூறுவது, தலைவன் என்ன ஒரு நனி நாகரிகம் தேடி பாருங்கப்பா. ரொம்ப அழகாக இளங்கோவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, தமிழ் பிறந்த போது நாகரிகம் இருந்தது, நாகரிகம் வரும்போது தமிழ் வந்துவிட்டு இருந்தது அப்படின்னு அவர் சொன்னது. ரொம்ப அழகாக அதை மென்ஷன் பண்ணார், தமிழ் தனியா நாகரிகம் தனியா பிரிக்க முடியாது, தமிழ் பேசுற எல்லாருக்குமே நாகரிகமான நடவடிக்கை இருக்கும். வார்த்தைகள் மேல கண்டிப்பாக, சொல் மேல ஒரு அப்சல்யூட் கண்ட்ரோல் ஓவர் வாட் யூ சே கண்டிப்பாக இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த டிராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னு டென்னிசனையும் பிரௌனிங்கையும் கொண்டாடும் போது வகுப்புல நான் சொல்வேன், ஐ பிலாங் டு தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ், அதனால தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடியது, ஐ எம் அ டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ் பட் ஐ எம் அ தமிழ் டீச்சர், ஐ எம் அன் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னா அந்த நாட்டுக்கு சொந்தம்னு அர்த்தம். நான் இங்கிலீஷ் டீச்சர், ஐ எம் அ தமிழ் டீச்சர், நான் தமிழ்நாட்டுக்கு சொந்தம், தமிழ் அம்மாவுக்கும் தமிழ் அப்பாவுக்கும் பிறந்த குழந்தை, அதனால ஐ எம் அ தமிழ் டீச்சர் பட் ஐ எம் அ டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ். ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு இங்கிலீஷ்ல கிராமத்துல ஸ்ட்ராங்கா வேணும் எனக்கு. அப்படி சின்ன ப்ரிபோசிஷன் தானே, அதை எங்க வேணாலும் தூக்கி வீசினாலும் இருக்கக்கூடாது. அப்படி பாத்தீங்க அப்படின்னா மிக சாதாரணமாக தலைவர் தலைவி பேர் சொல்ல மாட்டோமா, நம்ம ஏன்னா 2000 வருடங்களுக்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் உங்க வாழ்க்கையில அன்றாடம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். ஆக பெயருங்கிறது வெறும் விபத்து, வயதுங்கிறது விபத்து, மொழிங்கிறது வெறும் விபத்து. ஆனா இந்த விபத்துக்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி இருக்கக்கூடிய நாம ஒரு நாளும் விபத்தாக மாறக்கூடாது. அப்படி பார்த்தா நீங்க எல்லாம் பார்த்து பார்த்து புழக்கத்துல விட்ட மிக சாதாரணமான ஒரு அழகான பாடல் குறுந்தவியனுடைய மிக ஆணிவேராக இருக்கக்கூடியது. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் யாரோ தெரியாது, உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் யாரோ தெரியாது, நீயும் நானும் எந்த விதத்திலையும் உறவு கிடையாது, ஆனா செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவே. கூச்சப்பட வேண்டாம், காலால கோலம்பட வேண்டாம், நகத்து கடிக்க வேண்டாம், குழந்தைங்களுக்கு இந்த பாடல்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது பயப்பட வேண்டாம். பாரதி பக்கத்துல வந்து நின்று தோளை தட்டி சொல்லுவான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருக்கிறத ஒரு குழந்தை பார்த்தது அப்படின்னா தன்னம்பிக்கையோட வளரும், தைரியத்தோட வளரும். அப்பாவும் அம்மாவும் எப்பவும் இப்படி நின்னா பள்ளிக்கூடத்துல வந்து ஆசிரியர் பாடம் எடுக்கும் போது எங்கேயோ இலக்கில்லாத ஒரு இடத்துல கண்ணை குத்திட்டு உட்காந்துருக்கும். அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்காங்களா? அப்பா அம்மா கிட்ட கோவப்படும் போதுலாம் அப்பா வந்து யாரையும் முன்னாடி பேசுறது அப்படின்னு சொல்லி அப்பா இப்படி இது பண்றாரா? அவ்வளவுதான் நான் குழந்தை சிரிச்சுட்டு போவோம். தாயும் தகப்பனும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பா இருக்கிறத பாக்குறத விட பெரும் கொடை ஒரு குழந்தை கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு அவ்வளவு என்னமா யாயும் யாயும் யாராகியாரோ, யாயினா தாய்னா, எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் யாரு தெரியாதா? சரி, எந்தையும் உந்தையும் எம்முறை கேளு கேளு கேண்மை பக்கத்துல இருக்கக்கூடிய உறவினர்கள் கேளு, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளு. சரி, நீயும் நானும் எவ்வழி அறிதும், உனக்கு எனக்கு ஏதாவது தெரியுமான்னு 2000 வருடங்களுக்கு முன்னால வந்த வார்த்தைகள் பழக்கொழியில இன்னும் புழக்கத்துல இருக்கு. சொல்ற விதத்துல சொன்னோம்னா இன்னும் அழகா வரும். நீயும் நானும் எப்படி தெரியும்? சரி, ஆனா இப்ப ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டோமா? செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவே. எழுதினவன் யாருன்னு தெரியாது, எப்ப எழுதினான்னு தெரியாது, சொன்ன ஒத்த அழகான பாட்டு திறத்தால் வந்த அந்த ஒத்த வரியை வச்சுக்கிட்டு செம்புல பெயல் நீரார் அப்படின்னு கீழே பெயர் போட்டுட்டோம். அப்படியெல்லாம் 2000 வருஷம் தாண்டி ஒரு மனுஷனால் நிக்க முடியுமாப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன அவன் சொல்லி இருந்தா, எத்தனை விதமான ஒரு அழகான மொழியில அவன் பயின்று வந்திருந்தா அதை சொல்லியிருக்கலாம். தமிழ மொழியா இல்ல, எங்கெங்கிருந்து நீர் வருதோ அந்த ஒவ்வொரு நீருக்கும் பேர் இருக்கு. ஒரு சின்ன குண்டு குழிக்குள்ள இருந்து எடுத்தீங்களா, குண்டு நீர்னு சொல்லுவீங்க, ஆற்று நீர்னு சொல்லுவீங்க, ஊற்று நீர்னு சொல்லுவீங்க, அருவியில இருந்து வருதா அருவின்னு சொல்லுவீங்க, மூன்று இடம் கடல் ஒன்னா சேருதா முன் நீர் அப்படின்னு சொல்லுவீங்க, கடல் நீர்னு சொல்லுவீங்க. ஒவ்வொரு நீருக்கும் முன்னால கொடுத்துட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, again your science comes. விஞ்ஞானம் பக்கத்துல வந்து உட்காருது, கொஞ்சம் நகரு அப்படின்னு என் தமிழ் புலவன் பாட்டு திறத்தால அந்த தமிழ் புலவன் என்ன சொல்றான் தெரியுமா? எல்லா நீருக்கும் நிலம் இருக்கிறது தெரியும், எல்லா நிலத்துக்கும் நீர் இருக்கிற விஷயமும் தெரியும். கப்பல்ல போகும்போது எங்கேயும் வெறும் தண்ணி காடாக இருந்தது அப்படின்னா ஒரு பறவை பறந்தா உங்களுக்கு தெரியும் எங்கேயோ நிலம் இருக்கு அப்படின்னு. வறண்டு போன நிலத்துல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பறவையை பாத்தீங்கன்னா தெரியும் எங்கேயோ தண்ணி இருக்கு அப்படின்னு. ஆக நீர் இருக்கிற விஷயம் நதிக்கு நிலத்துக்கு தெரியும், நிலம் இருக்கிற விஷயம் தெரியும். நதி கிட்ட கேளுங்க, கரை இருக்கிற விஷயத்த சொல்லும், கடல் கிட்ட கேளுங்க, கரை இருக்கிற விஷயத்த சொல்லும், கொற்ற அருவிட்ட கேளுங்க, ரெண்டு பக்கம் மலை இருக்கிற விஷயத்த சொல்லும். நிலம் இருக்கிறது நீருக்கு தெரியும், நீர் இருக்கிறது நிலத்துக்கு தெரியும். ஆனா ஒரே ஒரு நீருக்கு மட்டும்தான் நிலம் இருக்கிற விஷயமே தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பிரிக்க முடியாது. உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் யாருன்னு தெரியாது, நீயும் நானும் எவ்வழி அறிதும், உனக்கும் எனக்கும் என்னன்னு தெரியாது. ஆறும் ஆற்றும் கரையும் கலந்தது போல, கடலும் கடற்கரையும் கலந்தது போல, அருவியும் பக்கத்தில் இருக்கும் மறை மலைச்சாரலும், இப்படியெல்லாம் ஒன்னும் வார்த்தை பித்தலாட்டம் பண்ணல. ரொம்ப அழகா என்ன சொல்றான் தெரியுமா? செம்புலமும் நிலம்னு கூட சொல்லல. நிலம் அப்படின்னா அது வெறும் எதுவும் முளைக்காத கட்டாந்தரைய கூட நிலம் சொல்லுவோம். புலம்னு எதுக்கு தெரியுமா தமிழ்னு சொல்லுவான்? உழுது உழுது பண்படுத்தப்பட்ட ஒரு மண்ணுக்கு மட்டும்தான் புலம்னு சொல்லுவான். கொற்ற மழை காட்டுத்தனமான நிலத்துல விழுந்தா காணாம போயிடும், புலத்துல விழுந்தா மட்டும்தான் மாற்றம் சம்பவிக்கும். செம்புல நீர் போல இல்ல, பெயல் நீர் போல ஆகாயத்தில இருந்து வரக்கூடிய தண்ணிக்கு இதுவரைக்கும் பூமி இருக்கிற விஷயமே தெரியாது. பூமிக்கு தன் மேல விழப்படும் இந்த ஆகாயத்துல இருந்து வர தண்ணியை பத்தி தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரிக்க முடியாது. எத்தனை கஷ்டப்பட்டு 2 மார்க்குக்காக ஒரு டெஃபினேஷன் கொடுத்து, 4 மார்க்குக்காக ஒரு டெஃபினேஷன் கொடுத்து, நீங்களும் நானும் உருண்டு உருண்டு பாஸ்கல் லா அப்படின்னு படுத்திட்டு இருக்கிறதெல்லாம் இயல்பாக போற போக்குல போ இவ்வளவுதான் விஞ்ஞானம் அப்படின்னு தட்டிட்டு ஒருத்தன் போனா அப்படின்னா புரியாததுனால்தான் நம்ம புலம்புறோம். புரிஞ்சது நீங்க பாட்டு திறத்தாலே பாஸ்கல் விதியை மறுபடியும் கொண்டு வாங்க. லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் உட்காந்து உருப்போட்டு படிச்சுட்டு இருக்கும் போது நீங்க சொல்றீங்க, திடப்பொருளுக்கு இன்னொரு தன்மை இருக்கு, வாயுவாக இருக்கக்கூடிய காற்றாக இருக்கக்கூடிய பொருளுக்கு இன்னொரு தன்மை இருக்கு, ஆனா நீர் தன்மையில் இருக்கக்கூடிய லிக்விட் ஹஸ் காட் அ ப்ராப்பர்ட்டி. அது ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாங்க, பௌதிகத்துல மட்டும்தான் அது வரும் சொல்லி கொடுப்பாங்க. எல்லாரும் அதை சொல்லிக் கொடுக்கும் போது தமிழனையும் நம்மளுடைய அவை பாட்டியும் அத்தனை பேரையும் நகர்த்தி வச்சுட்டு நம்ம அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். ஒன்னும் இல்லை, ரொம்ப அழகா அவை பாட்டி சொல்றா, என்ன ஆழ அமுக்கி முகக்கினும் நாழி முகவாது நாள் நாழி. ஒரு நாழி அப்படின்னு ஒண்ணு ஒரு காலத்துல இருந்தது நம்ம வீட்டுல எல்லாம், சின்ன ஒரு ஆழாக்கு அப்படின்னு சொன்னோம். குழந்தை ரொம்ப குட்டியா இருந்தாவே உழக்கு மாதிரி இருந்துட்டு அப்படின்னு எல்லாம் பழமொழி கூட சொன்னோம். இப்ப அதெல்லாம் பழமொழியும் வழக்கொழிந்து போயாச்சு. மொழி வறுமைப்படுறது எப்ப தெரியுமா? தாய் தகப்பன் பழமொழிகளை எல்லாம் பழைய மொழிகளாக களையும் பொழுது மொழி வழக்கொழிந்து போயிடும். அப்போ ஆழ அமுக்கி முகக்கணும். எத்தனைதான் ஒரு ஒரு டபரா டம்ளர்ல எடுத்துட்டு நீங்க அமுக்கி அமுக்கி அந்த நாழியை முகந்தாலும் நாழி முகவாது நாள் நாழி. ஒரு நாழி எவ்வளவு தண்ணி எடுக்குமோ அவ்வளவுதான் எடுக்கும், நாலு நாழியெல்லாம் எடுக்காது. ஒரு கிலோ மாவு தான் கொள்ளும்னா ஒரு 100 கிராமம் உள்ள அடைக்கலாம். இவ்வளவு வால்யூம் தான் கேஸ் போகணும்னா இன்னும் கொஞ்சம் கூட அடைக்கலாம். ஆனா தண்ணி மட்டும் உங்களால அது முடியாது. இது அவை சொன்னா, இது ஆஃப்டர் ஆல் அவை சொன்னது. இதுவே வேற யாராவது கொண்டா ஒரு நோபல் பரிசு கொடுத்துட்டு உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி மாற்றோம்னா. ஏன்னா எங்க ஊர்ல எல்லாமே பாசத்திறத்தாலே வையத்தை பாலித்த நக்க மக்கள் தான் நாங்கெல்லாம். சரி, லா ஆஃப் பெண்டுலம், குழந்தைங்க அவ்வளவேதான். அடுத்த நிமிஷம் அந்த அனுபவத்தை அப்படியே பார்ப்பாங்க. ஆர்கிமிடிஸ் அது வந்தாச்சு, ஓகே ஹைபோடனஸ் இது பார்த்தாச்சு, அப்புறம் என்ன லா ஆஃப் பெண்டுலம் என்ன பண்ணணும்? அது இங்கிருந்து அது வரைக்கும் போகும். அஸ் லாங் அஸ் த லென்த் ஆஃப் த பெண்டுலம் டஸ் நாட் சேஞ்ச், த டைம் டேக்கன் ஃபார் அன் ஆர் டசன்ட் சேஞ்ச். அஸ் லாங் அஸ் த பெண்டுலம் உட்காந்து குழந்தை மனப்பாடம் பண்ணும், அம்மா வேற வந்து வந்து பார்த்துட்டு போவாங்க. ஒரு வாரத்தை விட்டா சமையல் அறையில தோசையை திருப்பி போடும்போது குழந்தைய ஒரு திருப்பி போட்டு விட்டுட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை ஏம்மா இதெல்லாம் கவனிக்கிற அப்படின்னு. ஆனா எங்க ஊர்ல இதெல்லாம் சாதாரண விஷயம். பிள்ளை தமிழ போக போக சொல்லிட்டு போவோம். என்ன, ஒரு பெரிய ஊஞ்சல் இருக்கு, அதுல மலைமகளை உட்கார வச்சு ஆட்டிட்டு இருக்காங்களாம். யார் ஆட்டுறாங்க? அலைமகளும் கலைமகளும் இந்த ஊஞ்சலை வீசி வீசி ஆட்ட முயற்சி பண்றாங்களாம். எத்தனைதான் உந்தி உந்தி ஆட்டினாலும் இந்த ஊஞ்சல் எந்த அளவு வேகமா போலையாம், அந்த மலைமகள் காதுல போட்டிருக்கக்கூடிய குழை இருக்கு இல்லையா, அது ஆடுற வேகத்துக்கு இது போகலையாம். அப்படின்னா என்ன, காதுல இருக்கக்கூடிய குழையினுடைய லென்த் of the pen.

0: கண்ணால மையூத்தி எழுதினா கவிதை வராது. லாசாராமாமிரதம் ரொம்ப அழகாக சொல்வாரு, நெருப்புன்னு எழுதினா புகை வரணும் அப்படின்னு சொல்வாரு. நெருப்புன்னு எழுதினா புகை வரணும்னா அப்ப எந்த அளவுக்கு யார் மைய ஊத்தி எழுதுறது? உயிரை ஊத்தியில எழுதுறோம் சொல்லுவோம், பேனால இல்லை, மையூத்தி எழுது பொய்யூத்தி எழுதாதே அப்படின்னு சொல்லுவோம். அப்படி உட்காந்து எழுதணும்னு நெருப்புன்னு வரணும். குழந்தைங்கிட்ட எங்க எழுது அப்படின்னு சொன்னா ஒத்தொத்த வரியா சின்ன சின்ன குழந்தைங்க, அதுக்கு முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, 18 வயசு, பளிச்சு பளிச்சுன்னு வந்த மின்னல் கவிதை. இதெல்லாமே பாட்டு திறம்தான். ஒரு காலத்துல ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால ஒரு மரம் வளர்க்கும் வேகம் இந்தியாவில ரொம்ப அதிகமாக இருந்தது. சுவர்கள் எல்லாம் எழுதி வச்சோம், என்ன வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு இருந்தது. என்னுடைய மாணவர் எழுதி வச்சார், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், யார் வீட்டில் நான் வளர்ப்பேன்? எனக்கு வீடுன்னு வேணும் இல்லையா? வறுமையை இதை விட அழகா சொல்ல முடியுமா என்ன? எவ்வளவு இயல்பாக இது பாட்டு திறன். அன்னைக்கு 20-25 வருடங்களுக்கு முன்னால் அவர் எழுதின போது என் மனதுல ஒரு சிரிப்பும் சோகமும் எப்படி வந்து கவிந்து மனதை ஆட்கொண்டதோ அதே தான் இப்ப நான் பாக்குற ரியாக்ஷன். இதுக்கு மனப்பாடம் வேண்டாம், இதுக்கு உரைய வேண்டாம், இதுக்கு யாரும் பக்கத்துல இருந்து பேச வேண்டாம், இது பாட்டு திறன். போற போக்குல வறுமையை சொல்லிட்டு போனது. இன்னொரு குழந்தை எழுதினாரு, கனவில மணிகிறேன். அப்பதான் கனவு காட்சிகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். எங்க வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய பெண் கூட சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட பட இயக்குனருடைய படத்தெல்லாம் மறக்காம போய் பார்ப்பாங்க. அப்ப நான் சொன்னேன், எப்படி உட்காரமா, எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால இதை ஒத்துக்கவே முடியல. ஐயோ, கனவு காட்சியெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும்க்கா, ஏன் அப்படின்னா ரொம்ப
1: அன்பு உறவுகள். இதுவரை ஏந்தாசிரியை பாலகிருஷ்ணன் அவர்களுடைய அருமையான உரையை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானொலியில் பலம் பெறுகின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்ஸ் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அண்டாதபுரத்தில் பௌத்த பிக்குவால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமிக்கு நீதி வழங்குமாறு கோரி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று காலை பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300 மேற்பட்ட பெண்கள் கலந்து சிறப்பித்தார்கள். சட்டவிரோதமான முறையில் 19 சீன பிரஜைகளின் கடவுச்சீட்டுகளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழும், அவற்றை விடுவிப்பதற்காக 100,000 ரூபாய் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் கீழும் வெலிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பெயங்குட பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். 20 நாட்களையான கைக்குழந்தை ஒன்றை 1,00,000 ரூபாவுக்கு விற்பனை செய்த இளம் தாய் ஒருவரும் அந்த குழந்தையை விலைக்கு வாங்கிய பெண்ணும் புத்தளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டுள்ள 25 வயதுடைய இளம் தாயிடம் போலீசார் நடத்திய ஆரம்ப கட்ட விசாரணைகளில் குடும்பத்தில் நிலவிய கடுமையான பொருளாதார கஷ்டம் மற்றும் வறுமை காரணமாகவே தான் பெற்ற குழந்தையை விற்க துணிந்ததாக அவர் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். 2026 ஆண்டு தேசிய வெசாக் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து மதுபான சாலைகள், இறைச்சி கடைகள், பந்தய மையங்கள், சூதாட்ட விடுதிகள் மற்றும் இரவு விடுதிகள் 3 நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கும் என்று பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்திருக்கிறது. வடக்கில் தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் காணிகளை விடுவிப்பதற்கான சாதகமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் அருண ஜெயசேகர யாழ்ப்பாணத்தில் வைத்து தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் பலாலி வீதியை மேலும் 1 நேரம் திறந்து விடுவதற்கு ராணுவத்தினர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இதுவரை காலமும் காலை 6 முதல் இரவு 7 வரை திறந்துவிடப்பட்ட வீதியை தற்போது 1 நேரம் நீடித்து இரவு 8 வரையில் போக்குவரத்து செய்ய ராணுவத்தினர் அனுமதித்துள்ளார்கள். பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் மாணவர் நல வசதிகள் தொடர்பாக நீடித்து வரும் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேராதனை பல்கலைக்கழக மகா மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்று பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கடந்த 2010 ஆண்டுக்கு பின் பிறந்தவர்களுக்கு புயலை பொருட்களை முற்றாக தடை செய்யும் புயலையில்லா தலைமுறை கொள்கை முன்மொழிவு இன்னும் அமைச்சரவை அங்கீகார நிலைக்கு முன்னேறாமல் தாமதிக்கப்பட்டு வருவதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் கவலையை வெளியிட்டுள்ளது. மக்களுக்காக சிறைக்கு செல்ல நேரிட்டாலும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் என் மீது

தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான அனைத்து ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அப்படியிருந்தும் சம்பந்தப்பட்ட நபர்களை ஏன் இன்னமும் கைது செய்யவில்லை என்று போலீசாரிடம் கேள்வி எழுப்பியுள்ளேன் என்று புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டாரா தெரிவித்திருக்கிறார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் தில்வின் செல்வா நாட்டின் மாகாண சபை தேர்தல்கள் இந்த ஆண்டு நடைபெறாதென்று தன்னிச்சையாக அறிவித்திருப்பது மக்களின் இறையாண்மையை அப்பட்டமாக உதைத்து தள்ளும் ஒரு சர்வாதிகார செயலாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் இந்த ஆண்டுக்குள் நடத்த வேண்டும். தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று எதிர்கட்சிகளின் பிரதிகள் கூட்டாக வலியுறுத்தி இருக்கிறது. மாகாண சபை தேர்தலுக்காக பெண்கள் மற்றும் இளைஞர் பிரதித்துவத்துக்கு வேட்மனு தாக்குதலின் போது 25% ஒதுக்கீட்டை வழங்க எழுத்து மூலமாக இணக்கம் தெரிவித்துள்ளோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். விரிவாக்கப்பட்ட நிதிவசதி சேத்திட்டம் தொடர்பான 5ஆம் மற்றும் 6ஆம் கட்ட மீளாய்வுகள் குறித்து எட்டப்பட்ட உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாட்டுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபை இன்று கூடுகிறது. மத்திய கிழக்கு பிராந்திய மோதல்களுடன் தொடர்புடைய நெருக்கடிகள் தணியும் வரை தற்போதைய எரிபொருள் மானிய நடைமுறையை நிறுத்தும் திட்டம் எதுவும் அரசாங்கத்துக்கு கிடையாதென்று மின்சக்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களை சமர்ப்பிப்பதற்காக நிறுவப்பட்டுள்ள மத்தியமயமாக்கப்பட்ட மின்னணு முறைமையை பயன்படுத்துவது தொடர்பாக உத்தியோகபூர்வமற்ற வழிகாட்டல்களை பின்பற்றுவதை தவிர்க்குமாறு கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு பொதுமக்களிடம் வலியுறுத்தியிருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனாவின் கைபேசியை அன்லாக் செய்வதற்கு அமெரிக்காவின் பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எனப்படும் FBI அமைப்பின் உதவி கோரப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள். போதைப் பொருட்களை பயன்படுத்தும் பொது போக்குவரத்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை கண்டறியும் விசேட வேலை திட்டத்தை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு தீவிரப்படுத்தியிருக்கிறது. கௌபே இணையதளம் ஊடாக போக்குவரத்து அபராதங்களை சம்பவ இடத்திலே செலுத்துவதற்கு வசதி செய்து தராத போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கடந்த திங்கட்கிழமை அன்று கிரிந்த கடற்கரையில் நீராடிக் கொண்டிருந்த போது பலத்த அலைகளினால் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்ட பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை காப்பாற்ற காவல்துறையின் 3 அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சி பேசுபொருளாகி இருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இதுவரை 203 பேர் மூளைக்காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. நாட்டில் நிலவிவரும் சீரற்ற வானிலை காரணமாக 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 11,500 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் விடுத்துள்ள புதிய நிலவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகர மற்றும் கம்புகா பிரசபை பகுதிகளில் இன்று 12 மணி நேர நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால அமைப்பு சபை அறிவித்திருக்கிறது. உள்நாட்டு சந்தையில் மரக்கறிகளின் விலை சற்று அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,55,200 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,400 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் முன்னாள் பிரதமர் நேருவின் நினைவு நாளான இன்று தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கீழடி ஆய்வறிக்கையை திருத்த முடியாதென்று தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சனாதன தர்மத்தை அசுத்தமான மதம் என்று கூறி மத உணர்வுகளை புண்படுத்தி பேசியதாக மம்தா பானர்ஜி மீது மேற்கு வங்க போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான யோசப் விஜய் இன்று காலை இந்தியாவின் தலைநகரான டெல்லிக்கு புறப்பட்டார். யோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் மேற்கொள்ளும் முதல் டெல்லி பயணம் இது என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து கர்நாடகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்ற போட்டியில் முன்னணியில் உள்ள அந்த மாநில துணை முதல்வர் DK சிவகுமாருக்கு முதல்வர் பதவி வழங்க ஏதுவாக அந்த மாநில முதல்வர் சித்தராமையாவை ராஜினாமா செய்ய நேற்று டெல்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் மேலிடம் அழுத்தம் கொடுத்திருப்பதாக அந்த கட்சி வட்டாரங்களிலிருந்து வரும் தகவல்கள் மூலம் அறிய முடிகிறது. சுயநலத்துக்காக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யும் அரசியலை தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள் என்று இந்திய கம்யூனிஸ்ட்
கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். விடைத்தாள் மதிப்பீடு இணையதளம் ஹேக் செய்யப்பட்டதாக வெளிவந்த செய்திக்கு அந்த யூஆர்எல் வேறு என்றும் உண்மையான யூஆர்எல் ஹேக் செய்யப்படவில்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினார்கள். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீடு உட்பட 10 இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனையை நடத்தியுள்ளது. குவாட் பாதுகாப்பு கூட்டணி நாடுகள் கடல் பாதுகாப்பு, எரிசக்தி பாதுகாப்பு, கனிமப்பொருள் தொடர்பில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இருக்கின்றன. அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகியவற்றின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுடில்லியில் இதற்காக கூடியிருக்கிறார்கள். அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா இணைந்து உருவாக்கப்பட்டுள்ள குவாட் கூட்டமைப்பானது குறிப்பிட்டதொரு மூன்றாவது தரப்பை குறிவைத்தலை தவிர்க்க வேண்டும் என்று சீனா வலியுறுத்துகிறது. இந்தியாவின் புகழ்பெற்ற அல்போன்சா மாம்பழ விளைச்சல் கடுமையான வானிலையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. உலகின் ஆகப்பெரிய மாம்பழ உற்பத்தி நாடு இந்தியாவாகும். எரிபொருள் விலையேற்றத்தால் கேரளத்தில் பணவீக்க அழுத்தம் அதிகரித்துள்ளதாக அந்த மாநில முதல்வர் தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலி நகரம் நெல்லியப்பர் காந்தியம்மன் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின் வெள்ளித்தேரில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி ரதவீதிகளில் உலாவர நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாட்டில் நேற்று 10 இடங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு அதிகமாக வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 600 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,17,200 ரூபாவாகவும் கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,650 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் இபோலா கிருமி தொற்று குறித்த அக்கறைகள் அதிகரிக்கின்றன. நோயால் சுமார் 220 பேர் உயிரிழந்திருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. ஈரான் தனக்கு 10 கொடுக்கும் உரிமை இருப்பதாக எச்சரித்திருக்கிறது. அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் அந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலின் ராணுவம் லெபனானில் கூடுதல் நடவடிக்கை எடுப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருக்கிறார். உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள ராணுவ நிலைகள் மற்றும் அதிகார மையங்களை குறிவைத்து வரும் நாட்களில் தீவிர வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட உள்ளதாக ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ரஷ்யாவுடன் நெருங்கிய நட்பு கொண்ட பெலாருஸ் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்வீட்லானா சிகார்ஸ்வாஸ்கியா நேற்று முன்தினம் கீவ் நகருக்கு பயணம் மேற்கொண்டார். உக்ரைன் வெளியுறவு அமைச்சரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெலாருஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகாசென்கோ போருக்கான தயாரிப்புகளை தீவிரப்படுத்தி வருவதாக தனது கவலையையும் தெரிவித்தார். காசா நகரில் கடுமையான போரால் நிலங்களை இழந்த விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த புதிய நுட்பத்தை கண்டறிந்துள்ளார்கள். காலியான தகர டின்களில் காய்கறி செடிகளை வளர்த்து சாகுபடியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகலில் அதிபரால் அண்மையில் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் உஸ்மான் சோன்கோ அந்த நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவராக நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடிமை வணிகத்தை சட்டபூர்வமாக்கியதில் வத்திக்கானே பங்காற்றியதற்காகவும் பல நூற்றாண்டுகளாக இதை கண்டிக்க தவறியதற்காகவும் மன்னிப்பு கோருவதாக போப் 14 லியோ தெரிவித்திருக்கிறார். மேலும் வத்திக்கானின் இந்த செயல்பாட்டை கிறிஸ்தவ வரலாற்றில் நீங்காத வடு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தமது அண்மைய மருத்துவ பரிசோதனை சிறப்பாக நடந்திருப்பதாக கூறியிருக்கிறார். ஐரோப்பாவில் வரலாறு காணாத வெயில் பதிவாகி வரும் நிலையில் பாரிஸ் நீஸ் நகரங்களுக்கு இடையே இயக்கப்படும் தொடர்ந்து திடீரென நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். உச்ச வெயிலில் குளிர்சாதன வசதி இல்லாமல் 4 மணி நேரம் பயணிகள் தொடர்ந்து நடுவழியில் நிறுத்தப்பட்டிருந்த சம்பவம் உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. வடக்கு பெல்ஜியத்தில் நேற்று பள்ளி பேருந்து மீது அதிவேக தொடர்ந்து மோதிய விபத்தில் பேருந்து ஓட்டுநர், உதவியாளர், 2 குழந்தைகள் ஆகிய 4 பேர் உயிரிழந்து போனார்கள். நாசா என்ற அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிலையம் நிலவில் தளம் அமைப்பதில் மும்முரமாக இறங்கியுள்ளது. தளத்துக்கு தேவையான ஆளில்லா வானூர்திகள், ஆய்வுக்கலங்கள் போன்றவற்றுக்கு அது ஏற்பாடு செய்திருக்கிறது. தென்கொரியாவின் சோல் நகரில் இடிக்கப்பட்டுக் கொண்டிருந்த மேம்பாலம் சரிந்து விழுந்ததில் 3 பேர் இறந்து போனார்கள். லாவோஸ் குகையில் சிக்கியிருப்பவர்களை காப்பாற்ற முடியும் என்று மீட்புக் குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கிலாந்தில் விலங்கு நலன் அமைப்புக்கு வித்தியாசமான கோரிக்கை வந்தது. டயருக்குள் சிக்கிய மட்ட குதிரையை காப்பாற்ற வேண்டும் என்று ஸ்டோக் ஆன் ட்ரென்ட் நகருக்கு சென்று பார்த்தால் மட்ட குதிரை உழவு இயந்திரத்தின் டயருக்குள் சுண்டு இருந்தது தெரிய வந்தது.
கையில் 10 யுவான், அதாவது 1.5 அமெரிக்க டாலர் மட்டும்தான். டாக்ஸி கட்டணம் அதை விட அதிகம். என்ன செய்வது என்று தெரியாமல் தேம்பி தேம்பி 10 வயது பையன் அழுகின்றான். சிறிதும் தயங்காமல் அந்த சிறுவனுக்கு ஆறுதல் கூறி வீட்டுக்கு அவனை பத்திரமாக கொண்டு சேர்த்தார் ஓட்டுநர் வாங். டாக்ஸியின் கமரா மூலம் பதிவான அந்த மனமுருகும் காட்சி இணையத்தில் தற்போது பரவி வருகிறது. ஜப்பான் திருவிழாவில் மிரண்டு பாய்ந்த குதிரையால் 6 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அசுர வேகத்தில் செல்லும் சொகுசு கார்களுக்கு பிரபலமானது ஃபெராரி 5 பேர் அமரக்கூடிய காரை அது அறிமுகம் செய்துள்ளது. இத்தாலியன் நிறுவனத்தின் முதல் மின்சார காரும் இதுவாகும். சுமார் 1000 ஆளில்லா வானூர்திகள் கண்ணை கவரும் விதமாக காட்சியளிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நேற்று முன்தினம் பார்வையாளர்களுக்கு ஏமாற்றம். நிகழ்ச்சியின் போது 89 ஆளில்லா வானூர்திகள் திடீரென்று கீழே விழுந்ததால் அந்த நிகழ்ச்சி புலம்பி போயிருந்தது. நம் முடிவு காலம் நெருங்குகிறது என்று தெரிந்தால் நாம் என்ன செய்வோம்? உயிரெழுதுவோமா? மரணப்படுக்கையில் காத்திருப்போமா? இளம் வயதிலிருந்தே இறப்பதற்கு முன் எதை விட்டு செல்ல போகின்றோம் என்பதை பற்றி சிந்திக்க தொடங்கலாம் என்று நிபுணர்கள் தற்போது ஊக்குவித்து வருகிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில் IPL போட்டியின் குவாலிஃபயர் 1 ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 92 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டனஸை நேற்று வென்றது. இதன் மூலமாக பெங்களூர் முதலணியாக இறுதி ஆட்டத்துக்கு முன்னேற குஜராத் குவாலிஃபயர் 2க்கு சென்றது. U18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் ஜப்பான் புறப்பட்டு சென்றுள்ளன. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிமுக உலக யோகாசனம் சாம்பியன்ஷிப்புக்கு முன்பாக அளித்த பேட்டியில் யோகாசனம் போட்டியை ஒலிம்பிக்கில் சேர்க்க திட்டமிடப்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். நடப்பாண்டின் 2வது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான பிரெஞ்சு ஓபனில் பெலாருசின் அரினா சபலங்கா 2வது சுற்றுக்கு முன்னேற, முன்னணி வீரரான ரஷ்யாவின் டேனியல் மெட்ரெவ் முதல் சுற்றிலே அதிர்ச்சி தோல்வியை சந்தித்திருக்கிறார். இன்டர் மியாமிக்கான போட்டியில் விளையாடும் போது கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸிக்கு தொடை தசையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகள் June 11 தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் மெஸ்ஸிக்கு ஏற்பட்ட காயம் அர்ஜென்டினா ரசிகர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் இனியன் பன்னீர்செல்வம் இலங்கையில் நடைபெற்ற காமன்வெல்த் செஸ் சாம்பியன்ஷிப்பில் 2 தங்கத்தை வென்றிருக்கிறார். நோர்வே செஸ் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியாவின் நடப்பு உலக சாம்பியனான குகேஷ் ஆர் பிரஜானந்தா ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளார்கள். நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 379.35 ரூபாய், இந்திய பிரமதியில் 111.47 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 325.86 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.75 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 414.72 ரூபாய், இந்திய பிரமதியில் 121.95 ரூபாய், 1 ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 438.43 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.84 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 235.94 ரூபாய், இந்திய பிரமதியில் 69.32 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர் சாசல் காஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு

0: என்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Brelaque VT Cash and Curry Paris La Chapelle Tordre-Brelaque Tordre-Brelaque Silakam Cyber-Ondre 40 Cyber-Inde Cyber-Ele 18 சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:19 நிமிடம், ஐக்கிய ராஜ்யத்தில் 10:19 நிமிடம். தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது தேனும் பாலும். தேனும்பால் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனும்பால் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானிலை கெடுத்து வருகின்றார்கள். பரிசுலாட்சப்பலில் அமைந்திருக்கும் அம்பாள் இஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதய பெருமளவந்திகள். அவர்கள் உங்களோடு
2: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
3: இருக்கேன். மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் கொண்டு வரதா?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: பொந்து பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொந்து பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொந்து பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue Edouard Bayonne 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட். பொந்து பொண்டிகை நேரம் சரியாக 11:23, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:23. இன்றைய தேனும்பால் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வரும் பாடல்

0: ஒலித்த பாடலை பத்மஸ்ரீ பாலா அவர்கள் பாடியிருந்தார். பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 11:28, ஐக்கியராஜ்யத்தில் 10:28. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி இல்லும் சாப்பிடுமா இருக்கும். இந்த ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசிவசர ரச்சிதான் வெளிநாட்டுல இருந்து வாரவை எல்லாம் ஆசிவசர ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரே இலக்கம் 195 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
0: ஆசி பூசரி நேரம் சரியாக 11:29, ஐக்கியராஜ்யத்தில் 10:29. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பால் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல்

0: சேர்ந்தால் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள். பாடலை யாற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் வெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி. பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் சந்திப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தீனும் பாலும். திங்கள் முதல் வெளிவரை 11-15 வரை கேட்டு மகிழுங்கள் தீனும் பாலும். தினம்பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள் பரிசு ஆட்சியப்பள்ளல் அமைந்திருக்கும் அப்பாலி ஸ்டோஸ் ஆசி பூசரி. இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ரூய் கையில் அமைந்திருக்கும் இவர்கள் உங்களோடு
1: பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9-51-15-82-3 அல்லது 6-69-58-61-61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலில் ஷெரிமஹால்.
0: ஷெரிமஹால் நேரம் சரியாக 11:35 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:35. இந்த நேரத்தில் தேனும்பாலு நிகழ்ச்சியில்

0: ஒலித்த பாடலை காற்றில் கலந்த குரல் மலேசிய வாசுதேவன் அவர்கள் பாடியிருந்தார். பாடலை யாற்றவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தர்மஜித்தம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை தருவதற்கு முதல் இதனை கேட்போம். நேரம் சரியாக 11:40, ஐக்கியராஜ்யத்தில் 10:40. செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. மியூச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேரும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

உள்ளிட்ட பாடலை பாடியவர் மனு அவர்கள். பாடல் இயற்றியவர் புலவர் புலமை பெற்ற பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. ஈரமான ரோஜாவை திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல் இதனை கேட்போம். செல் மாநகரில் புதிய வரவாக எம்மவர் நிறுவனம் செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலை வகைகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிரா, பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் சின்ன குயில் சித்ராவோடு இணைந்து பத்மஸ்ரீ பாலா அவர்கள் பாடலை யாற்றவர் கவிஞானி வாலி பாடலுக்கு இசை அமைத்தவர் இசைஞானி இளையராஜா அவரோடு சேர்ந்து மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்ரீ அவர்கள் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செந்தமிழ்ச்செல்வன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

ஒலித்த பாடலை கே கே ஓடு இணைந்து சாதனா சர்க்கம் அவர்கள் பாடியிருக்கின்றார். பாடலை யாற்றவர் பாவன் அபிஜய், பாடலுக்கு இசையமைத்தவர் பரத்வாஜ் அவர்கள். ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய செயல்படுத்தி கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வானிலைக்கு எடுத்து வருகின்ற பரிசு லாட்சப்பிலில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் நிறுவனத்திற்கும் அவரது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது இன்றைய தேனும் பால்.

வணக்கம். இது பிரான்ஸ் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அந்தாதபுரத்தில் பௌத்த பிக்குவால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமிக்கு நீதி வழங்குமாறு கோரி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று காலை பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300 மேற்பட்ட பெண்கள் கலந்து சிறப்பித்தார்கள். சட்டவிரோதமான முறையில் 19 சீன பிரஜைகளின் கடவுச்சீட்டுகளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழும், அவற்றை விடுவிப்பதற்காக 500,000 ரூபாய் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் கீழும் வெலிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வேங்குட பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். 20 நாட்களையான கைக்குழந்தை ஒன்றை 1,00,000 ரூபாவுக்கு விற்பனை செய்த இளம் தாய் ஒருவரும் அந்த குழந்தையை விலைக்கு வாங்கிய பெண்ணும் புத்தளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டுள்ள 25 வயதுடைய இளம் தாயிடம் போலீசார் நடத்திய ஆரம்ப கட்ட விசாரணைகளில் குடும்பத்தில் நிலவிய கடுமையான பொருளாதார கஷ்டம் மற்றும் வறுமை காரணமாகவே தான் பெற்ற குழந்தையை விற்க துணிந்ததாக அவர் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். 2026 தேசிய வெசாக் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து மதுபான சாலைகள், இறைச்சி கடைகள், பந்தய மையங்கள், சூதாட்ட விடுதிகள் மற்றும் இரவு விடுதிகள் 3 நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கும் என்று பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்திருக்கிறது. வடக்கில் தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் காணிகளை விடுவிப்பதற்கான சாதகமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் அருண ஜெயசேகர யாழ்ப்பாணத்தில் வைத்து தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் பலாலி வீதியை மேலும் 1 மணி நேரம் திறந்து விடுவதற்கு ராணுவத்தினர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இதுவரை காலமும் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்துவிடப்பட்ட வீதியை தற்போது 1 மணி நேரம் நீடித்து இரவு 8 மணி வரையில் போக்குவரத்து செய்ய ராணுவத்தினர் அனுமதித்துள்ளார்கள். பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் மாணவர் நல வசதிகள் தொடர்பாக நீடித்து வரும் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேராதனை பல்கலைக்கழக மகா மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்று பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கடந்த 2010 பின் பிறந்தவர்களுக்கு புயலை பொருட்களை முற்றாக தடை செய்யும் புயலையில்லா தலைமுறை கொள்கை

முன்மொழிவு இன்னும் அமைச்சரவை அங்கீகார நிலைக்கு முன்னேறாமல் தாமதிக்கப்பட்டு வருவதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் கவலையை வெளியிட்டுள்ளது. மக்களுக்காக சிறைக்கு செல்ல நேரிட்டாலும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் என் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான அனைத்து ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அப்படியிருந்தும் சம்பந்தப்பட்ட நபர்களை ஏன் இன்னமும் கைது செய்யவில்லை என்று போலீசாரிடம் கேள்வி எழுப்பியுள்ளேன் என்று புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டாரா தெரிவித்திருக்கிறார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் தில்வின் சில்வா நாட்டின் மாகாண சபை தேர்தல்கள் இந்த ஆண்டு நடைபெறாதென்று தன்னிச்சையாக அறிவித்திருப்பது மக்களின் இறையாண்மையை அப்பட்டமாக உதைத்து தள்ளும் ஒரு சர்வாதிகார செயலாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் இந்த ஆண்டுக்குள் நடத்த வேண்டும். தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று எதிர்கட்சிகளின் பிரதிகள் கூட்டாக வலியுறுத்தி இருக்கிறது. மாகாண சபை தேர்தலுக்காக பெண்கள் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்துக்கு வேட்புமனு தாக்குதலின் போது 25% ஒதுக்கீட்டை வழங்க எழுத்து மூலமாக இணக்கம் தெரிவித்துள்ளோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். விரிவாக்கப்பட்ட நிதிவசதி சேத்திட்டம் தொடர்பான 5ம் மற்றும் 6ம் கட்ட மீளாய்வுகள் குறித்து எட்டப்பட்ட உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாட்டுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபை இன்று கூடுகிறது. மத்திய கிழக்கு பிராந்திய மோதல்களுடன் தொடர்புடைய நெருக்கடிகள் தணியும் வரை தற்போதைய எரிபொருள் மானிய நடைமுறையை நிறுத்தும் திட்டம் எதுவும் அரசாங்கத்துக்கு கிடையாதென்று மின்சக்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களை சமர்ப்பிப்பதற்காக நிறுவப்பட்டுள்ள மத்தியமயமாக்கப்பட்ட மின்னணு முறைமையை பயன்படுத்துவது தொடர்பாக உத்தியோகபூர்வமற்ற வழிகாட்டல்களை பின்பற்றுவதை தவிர்க்குமாறு கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு பொதுமக்களிடம் வலியுறுத்தி இருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனாவின் கைபேசியை அன்லாக் செய்வதற்கு அமெரிக்காவின் பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எனப்படும் FBI அமைப்பின் உதவி கோரப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள். போதைப் பொருட்களை பயன்படுத்தும் பொது போக்குவரத்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை கண்டறியும் விசேட வேலை திட்டத்தை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு தீவிரப்படுத்தியிருக்கிறது. கௌபே இணையதளம் ஊடாக போக்குவரத்து அபராதங்களை சம்பவ இடத்திலே செலுத்துவதற்கு வசதி செய்து தராத போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கடந்த திங்கட்கிழமையன்று கிரிந்த கடற்கரையில் நீராடி கொண்டிருந்த போது பலத்த அலைகளினால் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்ட பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை காப்பாற்ற காவல்துறையின் 3 அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சி பேசுபொருளாகி இருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இதுவரை 203 பேர் மூளைக்காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. நாட்டில் நிலவிவரும் சீரற்ற வானிலை காரணமாக 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 11,500 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் விடுத்துள்ள புதிய நிலவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகர மற்றும் கம்புகா பிரசபை பகுதிகளில் இன்று 12 மணி நேர நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால அமைப்பு சபை அறிவித்திருக்கிறது. உள்நாட்டு சந்தையில் மரக்கறிகளின் விலை சற்று அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது. சிட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,55,200 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,400 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் முன்னாள் பிரதமர் நேருவின் நினைவு நாளான இன்று தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கீழடி ஆய்வறிக்கையை திருத்த முடியாதென்று தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சனாதன தர்மத்தை அசுத்தமான மதம் என்று கூறி மத உணர்வுகளை புண்படுத்தி பேசியதாக மம்தா பானர்ஜி மீது மேற்குவங்க போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் இன்று காலை இந்தியாவின் தலைநகரான டெல்லிக்கு புறப்பட்டார். ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் மேற்கொள்ளும் முதல் டெல்லி பயணம் இது என்று கூறப்படுகிறது.
காங்கிரஸ் கட்சியிலிருந்து கர்நாடகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்ற போட்டியில் முன்னணியில் உள்ள அந்த மாநில துணை முதல்வர் டி கே சிவகுமாருக்கு முதல்வர் பதவி வழங்க ஏதுவாக அந்த மாநில முதல்வர் சித்தராமையாவை ராஜினாமா செய்ய நேற்று டெல்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் மேலிடம் அழுத்தம் கொடுத்திருப்பதாக அந்த கட்சி வட்டாரங்களிலிருந்து வரும் தகவல்கள் மூலம் அறிய முடிகிறது. சுயநலத்துக்காக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யும் அரசியலை தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். விடைத்தாள் மதிப்பீடு இணையதளம் ஹேக் செய்யப்பட்டதாக வெளிவந்த செய்திக்கு அந்த யூஆர்எல் வேறு என்றும் உண்மையான யூஆர்எல் ஹேக் செய்யப்படவில்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினார்கள். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீடு உட்பட 10 இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனையை நடத்தியுள்ளது. குவாட் பாதுகாப்பு கூட்டணி நாடுகள் கடல் பாதுகாப்பு, எரிசக்தி பாதுகாப்பு, கனிமப்பொருள் தொடர்பில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இருக்கின்றன. அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகியவற்றின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுடில்லியில் இதற்காக கூடியிருக்கிறார்கள். அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா இணைந்து உருவாக்கப்பட்டுள்ள குவாட் கூட்டமைப்பானது குறிப்பிட்டதொரு மூன்றாவது தரப்பை குறிவைத்தலை தவிர்க்க வேண்டும் என்று சீனா வலியுறுத்துகிறது. இந்தியாவின் புகழ்பெற்ற அல்போன்சா மாம்பழ விளைச்சல் கடுமையான வானிலையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. உலகின் ஆகப்பெரிய மாம்பழ உற்பத்தி நாடு இந்தியாவாகும். எரிபொருள் விலையேற்றத்தால் கேரளத்தில் பணவீக்க அழுத்தம் அதிகரித்துள்ளதாக அந்த மாநில முதல்வர் தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலி நகரம் நெல்லியப்பர் காந்தியம்மன் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின் வெள்ளித்தேரில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி ரதவீதிகளில் உலாவர நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாட்டில் நேற்று 10 இடங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு அதிகமாக வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் ஆபனத்தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 600 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,17,200 ரூபாவாகவும் கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,650 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் இபோலா கிருமி தொற்று குறித்த அக்கறைகள் அதிகரிக்கின்றன. நோயால் சுமார் 220 பேர் உயிரிழந்திருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. ஈரான் தனக்கு 10 கொடுக்கும் உரிமை இருப்பதாக எச்சரித்திருக்கிறது. அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் அந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலின் ராணுவம் லெபனானில் கூடுதல் நடவடிக்கை எடுப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கூறியிருக்கிறார். உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள ராணுவ நிலைகள் மற்றும் அதிகார மையங்களை குறிவைத்து வரும் நாட்களில் தீவிர வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட உள்ளதாக ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ரஷ்யாவுடன் நெருங்கிய நட்பு கொண்ட பெலாருஸ் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்வீட்லானா சிகார்ஸ்வாஸ்கியா நேற்று முன்தினம் கீவ் நகருக்கு பயணம் மேற்கொண்டார். உக்ரைன் வெளியுறவு அமைச்சரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெலாருஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகாசென்கோ போருக்கான தயாரிப்புகளை தீவிரப்படுத்தி வருவதாக தனது கவலையையும் தெரிவித்தார். காசா நகரில் கடுமையான போரால் நிலங்களை இழந்த விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த புதிய நுட்பத்தை கண்டறிந்துள்ளார்கள். காலியான தகர டின்களில் காய்கறி செடிகளை வளர்த்து சாகுபடியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மேற்காப்பிரிக்க நாடான செனகலில் அதிபரால் அண்மையில் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் உஸ்மான் சோன்கோ அந்த நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவராக நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடிமை வணிகத்தை சட்டபூர்வமாக்கியதில் வத்திக்கானே பங்காற்றியதற்காகவும் பல நூற்றாண்டுகளாக இதை கண்டிக்க தவறியதற்காகவும் மன்னிப்பு கோருவதாக போப் 14 லியோ தெரிவித்திருக்கிறார். மேலும் வத்திக்கானின் இந்த செயல்பாட்டை கிறிஸ்தவ வரலாற்றில் நீங்காத வடு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தமது அண்மைய மருத்துவ பரிசோதனை சிறப்பாக நடந்திருப்பதாக கூறியிருக்கிறார். ஐரோப்பாவில் வரலாறு காணாத வெயில் பதிவாகி வரும் நிலையில் பாரிஸ் நீஸ் நகரங்களுக்கு இடையே இயக்கப்படும் தொடர்ந்து திடீரென நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். உச்ச வெயிலில் குளிர்சாதன வசதி இல்லாமல் 4 மணி நேரம் பயணிகள் தொடர்ந்து நடுவழியில் நிறுத்தப்பட்டிருந்த சம்பவம் உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. வடக்கு பெல்ஜியத்தில் நேற்று பள்ளி பேருந்து மீது அதிவேக தொடர்ந்து மோதிய விபத்தில் பேருந்து ஓட்டுநர், உதவியாளர், 2 குழந்தைகள் ஆகிய 4
பேர் உயிரிழந்து போனார்கள். நாசா என்ற அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிலையம் நிலவில் தளம் அமைப்பதில் மும்முரமாக இறங்கியுள்ளது. தளத்துக்கு தேவையான ஆளில்லா வானூர்திகள், ஆய்வுக்கலங்கள் போன்றவற்றுக்கு அது ஏற்பாடு செய்திருக்கிறது. தென்கொரியாவின் சோல் நகரில் இடிக்கப்பட்டுக் கொண்டிருந்த மேம்பாலம் சரிந்து விழுந்ததில் 3 பேர் இறந்து போனார்கள். லாவோஸ் குகையில் சிக்கியிருப்பவர்களை காப்பாற்ற முடியும் என்று மீட்புக் குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கிலாந்தில் விலங்கு நலன் அமைப்புக்கு வித்தியாசமான கோரிக்கை வந்தது. டயருக்குள் சிக்கிய மட்ட குதிரையை காப்பாற்ற வேண்டும் என்று ஸ்டோக் ஆன் டென்ட் நகருக்கு சென்று பார்த்தால் மட்ட குதிரை உழவு இயந்திரத்தின் டயருக்குள் சுண்டு இருந்தது தெரிய வந்தது. கையில் 10 யுவான், அதாவது 1.5 அமெரிக்க டாலர் மட்டும்தான். டாக்ஸி கட்டணம் அதைவிட அதிகம். என்ன செய்வது என்று தெரியாமல் தேம்பி தேம்பி 10 வயது பையன் அழுகின்றான். சிறிதும் தயங்காமல் அந்த சிறுவனுக்கு ஆறுதல் கூறி வீட்டுக்கு அவனை பத்திரமாக கொண்டு சேர்த்தார் ஓட்டுநர் வாங். டாக்ஸியின் கமரா மூலம் பதிவான அந்த மனமுருகும் காட்சி இணையத்தில் தற்போது பரவி வருகிறது. ஜப்பான் திருவிழாவில் மிரண்டு பாய்ந்த குதிரையால் 6 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அசுர வேகத்தில் செல்லும் சொகுசு கார்களுக்கு பிரபலமானது ஃபெராரி. 5 பேர் அமரக்கூடிய காரை அது அறிமுகம் செய்துள்ளது. இத்தாலிய நிறுவனத்தின் முதல் மின்சார காரும் இதுவாகும். சுமார் 1000 ஆளில்லா வானூர்திகள் கண்ணை கவரும் விதமாக காட்சியளிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நேற்று முன்தினம் பார்வையாளர்களுக்கு ஏமாற்றம். நிகழ்ச்சியின் போது 89 ஆளில்லா வானூர்திகள் திடீரென்று கீழே விழுந்ததால் அந்த நிகழ்ச்சி புலம்பி போயிருந்தது. நம் முடிவு காலம் நெருங்குகிறது என்று தெரிந்தால் நாம் என்ன செய்வோம்? உயிரெழுதுவோமா? மரணப்படுக்கையில் காத்திருப்போமா? இளம் வயதிலிருந்தே இறப்பதற்கு முன் எதை விட்டு செல்ல போகின்றோம் என்பதை பற்றி சிந்திக்க தொடங்கலாம் என்று நிபுணர்கள் தற்போது ஊக்குவித்து வருகிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில் IPL போட்டியின் குவாலிஃபயர் 1 ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 92 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டனஸை நேற்று வென்றது. இதன் மூலமாக பெங்களூர் முதலணியாக இறுதி ஆட்டத்துக்கு முன்னேற குஜராத் குவாலிஃபயர் 2க்கு சென்றது. U18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் ஜப்பான் புறப்பட்டு சென்றுள்ளன. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிமுக உலக யோகாசனம் சாம்பியன்ஷிப்புக்கு முன்பாக அளித்த பேட்டியில் யோகாசனம் போட்டியை ஒலிம்பிக்கில் சேர்க்க திட்டமிடப்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். நடப்பாண்டின் 2வது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான பிரெஞ்சு ஓபனில் பெலாருசின் அரினா சபலங்கா 2வது சுற்றுக்கு முன்னேற, முன்னணி வீரரான ரஷ்யாவின் டேனியல் மெட்ரெவ் முதல் சுற்றிலே அதிர்ச்சி தோல்வியை சந்தித்திருக்கிறார். இன்டர் மியாமிக்கான போட்டியில் விளையாடும் போது கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸிக்கு தொடை தசையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகள் June 11 தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் மெஸ்ஸிக்கு ஏற்பட்ட காயம் அர்ஜென்டினா ரசிகர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் இனியன் பன்னீர்செல்வம் இலங்கையில் நடைபெற்ற காமன்வெல்த் செஸ் சாம்பியன்ஷிப்பில் 2 தங்கத்தை வென்றிருக்கிறார். நோர்வே செஸ் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியாவின் நடப்பு உலக சாம்பியனான குகேஷ் ஆர் பிரஜானந்தா ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளார்கள். நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 379.35 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.47 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 325.86 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.75 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.72 ரூபாய், இந்திய பெறுமதியில் 121.95 ரூபாய், 1 ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 438.43 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.84 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.94 ரூபாய், இந்திய பெறுமதியில் 69.32 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர் சாசல் காஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: Viti Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
2: Mélodie et Tordre-Gilakke Viti Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakkam Saivarondru 40 Saivarindu Saivarilu 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே 93,120 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 7 83 20 45 85 அல்லது 7 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

Kahve koru kanım. கதை கொரு காலம் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள்.

கதைக்குறு காணும் நிகழ்ச்சிக்காக ஆக்கங்களை எழுதி அனுப்பும் அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நேர்களே, நீங்களும் கதைக்குறு காணும் நிகழ்ச்சிக்காக படித்து சுவைத்த கதைகள் மற்றும் உண்மை சம்பவங்கள், நீங்கள் கேட்டறிந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்களும் இந்த கதைக்கு ஒரு காணும் நிகழ்ச்சிக்காக அந்த கதைகளை நீங்கள் இங்கு எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். வந்த ஒழுங்கின் பிரகாரம் அந்த கதைகள் எல்லாம் உங்கள் வானொலியில் இடம்பெறும். அந்தவேளை இன்னும் ஜோட்ஸ் ரதினி அவருடைய கதை வானொலிக்கு வர இருக்கின்றது. அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜோட்ஸ் ரதினி ஒரு படித்து சுவைத்த கதையை தான் எங்களுக்கு எழுதி அனுப்பியிருக்கின்றார். நல்லது நேர்களே, நீங்களும் இந்த கதையை கேட்டு இதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். இதோ உங்களுக்கான கதை ஆரம்பமாகின்றது.

நான் ஒரு டெலிவரி பையன். பெரும்பாலும் மாலை சிப்தான் வேலை செய்வேன். அன்று இரவு 9 மணி இருக்கும் கடைசி ஆர்டரை எடுத்தேன். உணவகத்தில் இருந்து பார்சலை வாங்கும்போது கவனித்தேன், சின்ன ஆர்டர் தான், வெறும் கிச்சடி, தயிர், 2 வாழைப்பழம். முகவரி நகரத்தின் பழைய பகுதியில் ஒரு பழைய கட்டிடம், 3வது மாடி. கதவு மணியை அழுத்தினேன். ஒரு வயதான பெண்மணி கதவை திறந்தார். வெள்ளை முடி, நடுங்கும் கைகள், கண்களில் தடிமனான கண்ணாடி, முகத்தில் களைப்பு, ஆனால் குரலில் ஒரு இனிமை. மகனே, உள்ளே வச்சிட்டு போப்பா, கை நடுங்குது. நான் சாப்பாட்டை மேசையில் வைத்துவிட்டு கிளம்ப எத்தனித்த போது அவர் கேட்டார், மகனே, ஒரு 2 நிமிஷம் உட்காருவியா? தனியா சாப்பிட பிடிக்கல. நான் கை கடிகாரத்தை பார்த்தேன். என் ஷிப்ட் முடிந்து விட்டது. கொஞ்சம் களைப்பாகவும் இருந்தது. ஆனால் ஏனோ உட்கார்ந்தேன். அறை அமைதியாக இருந்தது. சுவரில் ஒரு பழைய கடிகாரம் டிக் டிக் என்று ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு மூலையில் சின்ன சாமி படம், எதிர்ச்சுவரில் டசின் கணக்கில் புகைப்படங்கள். அவர் தட்டை திறந்தார். மெதுவாக கிச்சடியை சாப்பிட ஆரம்பித்தார். ஒவ்வொரு 2 வாய்க்கும் என்னை பார்த்து புன்னகைத்தார். பிறகு சொன்னார், தெரியுமா மகனே, நான் தினமும் வெளியே சாப்பாடு வாங்க மாட்டேன். இன்னைக்குத்தான் தோணிச்சு, ஒரு மனுஷ குரல் கேட்கணும்னு. நான் அமைதியாக இருந்தேன். அவர் சுவரில் இருந்த ஒரு படத்தை காட்டினார். இது என் கணவர். ரயில்வே வேலை பார்த்தார். 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்து விட்டார். பிறகு இன்னொரு படம், இது என் மகன். கனடாவில் இருக்கான், ரொம்ப நல்லா இருக்கான். மாசம் மாசம் பணம் அனுப்புவான். பிறகு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார், புன்னகைத்தார். ஆனால் இந்த முறை கண்கள் கலங்கி இருந்தன. ஆனா அனுப்புறதுக்கு நேரம் இல்லை அவனுக்கு. திடீரென அறையில் கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் ரொம்ப பெரிதாக கேட்டது. அவர் இன்னொரு வாய் சாப்பிட்டார். இது என் மகள், பெங்களூர்ல இருக்கா. அவ உலகத்தில அவ சந்தோஷமா இருக்க இருக்கணும், சந்தோஷமா தான் இருக்கணும். பிள்ளைங்க பறக்கலன்னா வளர்த்ததுக்கு என்ன அர்த்தம்? பேசும்போது குரல் உடைந்தது. ஆனால் முகத்தில் எந்த குறையும் இல்லை, வெறும் வெறுமைதான். என்னை கேட்டார், உனக்கு அம்மா இருக்காங்களா? நான் சொன்னேன், இருக்காங்க அம்மா. திரும்பவும் பேசுவியா? நான் அமைதியாகிவிட்டேன். உண்மை என்னன்னா, நானும் வீட்டுக்கு போன் பண்ணாம நாட்கணக்கா இருந்திருக்கேன். களைப்பு, வேலை, அவசரம், ஒவ்வொரு முறையும் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு தள்ளி போட்டுடுவேன். அவர் என் மௌனத்தை புரிந்து கொண்டார். மெதுவாக சொன்னார், பெத்தவங்க பணத்தை எண்ண மாட்டாங்க மகனே, குரலைத்தான் எண்ணுவாங்க. எனக்குள் ஏதோ உடைந்தது. சாப்பாடு முடிந்தது. தண்ணீர் குடித்தார். பிறகு பரிசில் இருந்து 500 ரூபாய் எடுத்து என்னிடம் நீட்டினார். இது டிப்ஸ் இல்ல, அந்த அரை மணி நேரத்துக்கான விலை. நீ என்னை தனியா சாப்பிட விடல. நான் உடனே மறுத்தேன். வேண்டாம் அம்மா, என்னால் வாங்க முடியாது. அவர் புன்னகைத்தார். வாங்கிக்கோ, இன்னைக்கு நீ சாப்பாடு கொண்டு வரல, துணியை கொண்டு வந்திருக்க. நான் பணத்தை வாங்கினேன். ஆனால் பாக்கெட்ல வைக்கவில்லை, கையிலேயே வைத்திருந்தேன். கிளம்பும் போது அவர் சொன்னார்,
ஆமா, இன்னைக்கு வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு கண்டிப்பா போன் பண்ணு. அன்று இரவு கட்டிடத்தின் கீழே பைக்கை ஸ்டார்ட் பண்ணவில்லை. முதலில் அம்மாவுக்கு போன் செய்தேன். மறுமுனையில் அம்மாவின் குரல். என்ன திடீரென்று போன் பண்ற? எல்லாம் சரிதானே? அதை கேட்டதுமே எனக்கு தொண்டை அடைத்தது.

ஆமாம், பெற்றவங்களை எப்பொழுதும் நாங்கள் மறக்க கூடாது. பணம் எப்பொழுதும் வரலாம், சொத்துக்கள் எப்பொழுதும் வரலாம், ஆனால் பெத்த தாய் தகப்பனை நாங்கள் எப்பொழுதும் மறக்க கூடாது. அந்த நொடியிலே, அந்த தாயின் வார்த்தையிலே, அந்த தாய் கொடுத்த ஒவ்வொரு சொல்லும், அந்த டிப் சாப்பாடு கொண்டு வந்த அந்த பையனுக்கு முழுமனதாக விளங்கிக் கொள்ளப்பட்டது. அவனும் தாய்க்கு போன் பேசி வெகு சந்தோஷமாக உரையாடினான். இனிமேல் அம்மா, உன்னை நான் பார்த்து கொள்ளுவேன் என்று உனக்கு நான் அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன் அம்மா. இன்று நான் ஒரு தாயை சந்தித்தேன், அந்த தாய் கூறிய அந்த வார்த்தை என் உள்ளத்தை தொட்டதம்மா என்று சொல்லி முடிவடைகின்றது இந்த கதை. நல்லது நேர்களே, நீங்களும் இந்த கதைக்கு பொருத்தமான ஒரு பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். சிறிய கதையாக இருந்தாலும் மிகவும் ஒரு உன்னிப்பான, ஒரு மனதை கவர்ந்து கொள்ளக்கூடிய, அதாவது அந்த தாயின் வார்த்தைகள், அந்த தாய் கூறிய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் அது சென்றடைய வேண்டும் என்றுதான் இந்த கதையின் அர்த்தமாக இருக்கின்றது. நல்லது நேர்களே, நீங்கள் இணைந்து கொண்டு இதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். அதற்கான தொலைபேசி இலக்கம் 0033 1 48 32 15 40.

0: நேரம் சரியாக 12:33. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கதைக்கொரு காணம். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சிக்காக அக்கங்களை எழுதி அனுப்பிய அன்பூர் அவளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது ஜோர்ஜ் ரதினி இந்த கதையை எமக்காக எழுதி அனுப்பின அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நல்லது நேர்களே நீங்களும் இதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோவிதா.
0: வணக்கம் குணநாயகி பசுபதி.
1: இருக்கிறீங்களோ?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள்?
1: ஓ, நானும் இருக்கிறேன். நன்றி நன்றி. அதை எழுதின ஜோதிச்சுரதனிக்கும் உங்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, அதான் அன்னை என்பவள் தான் முதல் தெய்வம். என்ன அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அந்த பாட்டை நான் சொல்லிக்கொண்டு, அதான் நீங்க என்னதான் செய்யாட்டியும் அம்மாவுக்கு ஒரு தெளிவன் எடுத்து கரைச்சால் அதை போல சந்தோஷம் அந்த தாய்க்கும் இல்லை பிள்ளைக்கும் இல்லை. அன்றைக்கு இதுல ஒரு இது கொண்டு பார்த்தேன். ஒரு ஆள் மோட்டர் சைக்கிள் அப்பாவும் அம்மாவே மேத்தி கொண்டு வார கொண்டு வந்து நடு ரோட்டுல கொஞ்சம் தூரம் ஓடி போயிரு நடு ரோட்டுல இறக்கி விட்டுட்டு பிறகு நல்ல பேச்சு கொடுத்து விட்டுட்டு நெல்ல வாரம் நின்றுட்டு போறான். உண்மையா? உண்மையா தான். அப்ப அதுகள் இந்த விஜிலுக்கு நின்று அப்படியே இருந்து அவர் என்ன செய்யறாரு, அந்த மோட்டர் சைக்கிளை திருப்ப அந்த ரோட்டு அந்த கரையல்ல அந்த பிளவு மாதிரி இருக்கிறது இல்லையே உருவே மாதிரி அதுக்குள்ளே வைத்த மோட்டர் சைக்கிள் கொழுவி விழுந்து போனார். அப்ப ஓடி போய் அப்ப ஓடி கடவுள் நேர காட்டி போட்ட. அப்ப அந்த தாயும் தீப்பனும் ஓடி போய் அவனை தூக்கி விட்டு துடைச்சு என்னையா என்ன நடந்துட்டு கவனம் கவனம் உண்டு. அவன் அப்பவும் அவர்களுக்கு 4 பேச்சு கொடுத்துட்டு போடுறான் அந்த கதையில விட்டுட்டு. அப்படியானது அப்படி எல்லாம் நடக்க கூடாது. பெற்று எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை பெற்று வளர்த்தது நீங்க குடு ஒரு காசுகள் தான் இல்லாட்டியும் ஒரு மனதாரி ஒரு சந்தோஷத்து கொடுக்கலாமென்று நான் நினைக்கிறது. அப்படித்தான் என்ன போல இப்ப அவன் டெலிபோன் எடுக்கிறதும் சில பேர் எடுப்பம் எடுப்பம் எடுப்பம் என்று அது மாசம் வருஷமாகவும் போடும். நினைச்ச உடனே ஒரு 2 நிமிஷம் கரைக்கிறதுக்கு அது பெரிய வேலையும் இல்லை. நினைச்சு நான் அம்மாவோட கரைக்கணும்னா அதை உடனே அதை கரைத்து விடுங்கள், பின்போடக்கூடாது. அப்படியே போயிட்டான். அப்படியே அன்னைய போல் தெய்வம் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அந்த பாட்டு நான் இதை சொன்னேன். இன்னும் நேரது வரிவினம் தானே கேளுங்கோ போடுங்கோ கேட்கிறேன்.
0: ஓகே, நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா.
0: ஓ வணக்கம். நலமா இருக்கிறீர்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி.
2: இல்ல சாரி, குணநாயகம் சொன்னாவல்லோ அது சரியா உண்மையான ஒரு தாய் அப்படி செய்வாங்களா இல்ல யூடியூப்ல இப்படி போட்டால் சில பிள்ளைகள் திருந்துவாங்களேன்னு போட்டாங்களோன்னு தெரியாத உண்மையா இதக்கம் உள்ள இல்லாம கொண்டு அப்படின்னு ரோட்ல விட்டு வர்ற அப்படி கூட பிள்ளை இருக்குதா உலகத்துல?
0: இப்ப அப்படித்தானே நடக்கிறது. இப்ப
2: அப்படி இருந்தாலும் சரி இல்லாட்டி சும்மா போட்டாலும் சரி மற்றவர்களை பார்த்து ஒரு இதக்க உணர்வை உண்டாக்குவது. நாங்கள் எது போய் எது உண்மையென்றாலும் இது நல்ல ஒரு விஷயம். இந்த விஷயம் என்ன அறிகிறதுக்கும் திருந்துறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்று சொல்லிக்கொண்டு யோசிச்சதைக்கும் கலை கதை எழுதுமாக்கும் நம்பிக்கை மாட்டுகளும் கூறிக்கொண்டு அதை வாசி உங்களுக்கும் வார்த்தைகளை கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம் ஜோவிதா.
0: நன்றி அம்மா. நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து ராணி சம்பந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
3: வணக்கம் சோபிதா.
0: ஆம், வணக்கம். நலமா இருக்கிறீர்களா?
3: ஆமா, நிலமா இருக்கிறேன். நன்றி. வேலையில வந்து டீ குடிச்சோண்டு உங்களோட கதையை கேட்டேன். அருமையான கதை. நினைக்கும் போது எங்களுடைய அம்மாண்ட ஞாபகமும் வந்தது. ஜோஜ் ரஜினிக்கும் பாசி தளித்தவங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் முதல் கூறிக்கொண்டு நான் ஒருக்கா 2010 எங்கட அம்மாட்ட போனேன். அப்ப அம்மா ஒரு ஈசி சேர்ல இருந்தவா பக்கத்துல ஒரு பூனைக்குட்டி அங்கால பக்கத்துல படுத்திருந்தது. நான் இறங்கி போன உடனே அம்மா என்ன கேட்டா, பிள்ளை உன்னட்டி ஒரு கேள்வி கேட்கணும், நீ பிள்ளை தேவி இந்த மகளோண்டு கேட்டா. அப்ப நான் என்னன்னா 2வதக்காதான் தேவி பெயர், அவன் இந்த மகளோண்டு கேட்டான். நான் சொன்னேன், அம்மா என்ன தெரியலையோ என்ன தெரியலையோன்றாங்க, தெரியல புள்ள நீ வந்து வேற மாதிரி இருக்கிற தெரியல. அப்ப அப்படி வந்து பாத்தீங்களா?
0: ஓ அதான்
3: ஓ நான் சொன்ன அம்மா நான் கடைசி குட்டியும் கூட ராணி செல்ல குட்டியம்மான்னு சொன்ன. ஐயோ இந்த செல்ல குட்டியோன்னு கண்டுபிடிச்சா என்ன பாருங்க அந்த அவையண்டு அந்த உண்மையில என்னன்னு சொல்லிச்சோன்னா அந்த அந்த நேரங்கள்ல எல்லாம் எங்களை வர சொல்லி கேப்பினம் என்ன. அப்ப எங்கள்ட்ட விசா ஒன்றும் போய் வர்ற விசா ஒன்றும் இல்ல. அது இருந்தா பிறகுதான் நாங்க போய் வந்தோம். நாங்க எங்கட அப்ப இறந்துட்டோம். அம்மா தான் இருந்தவ தன்னை பாக்க வாங்கோ வாங்கோன்னு சொல்லி. உண்மையில நீங்க சொன்ன கதைக்கு அந்த நாங்க வெளிநாட்டுக்கு வந்த உடனே எங்கட அந்த பாச பிணைப்பு எல்லாம் கொஞ்சம்
0: விட்டு போன மாதிரி
3: விட்டு போன மாதிரி பாருங்க. அவ மறக்கிற அளவுக்கு அந்த கடவுள் எங்களை தூர வச்சுட்டாரு. கதைச்சாலும் விளங்காதான அவக்கு வந்து கதை விளங்குறேன்னு சொல்லி சொன்னா அவன் இப்ப என்னட்டா நான் அக்கண்ண மாதிரி தான் கதைக்கிறேன்னு நினைச்சிருப்பேன்.
0: இது எத்தனை வருடம் நடந்தது? 2010 கொஞ்சம்
3: தொடர்பு கூடாண்டபடியா கொஞ்சம் ஞாபகம் எங்க இருந்தாலும் விட பெற்றோரை ஒரு நாளும் மறக்க கூடாது.
0: உண்மைதான். ஆமா
3: அது வந்து நாங்க கூட்டு குடும்பமா இருந்தது இன்னும் சரியான கவலையா இருக்கும்.
0: என்ன
3: இந்த காலம் அவையோட தான் நாங்க உண்டா சாப்பிட்டு கறிய மாத்தி சாப்பிடுவோம். வேணுமெண்டா எங்கட கறி அங்க கொடுப்போம் அப்படி என்றெல்லாம் அவ்வளவு கூட்டு குடும்பமா இருக்கீங்களா. உண்மையான சந்தோஷம் ஒரு காலம் வராது. இவ குண்ணனா இயக்கா சொன்ன பாட்டு நல்ல பாட்டு. நான் நினைச்சேன் அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே தெய்வத்தை பாடல் இருக்கு. ஆனா அதை விட அக்கா சொன்ன பாடல் வந்து நல்ல உண்மையில அது வந்து பொருத்தம் மாதிரி. என்ன அன்னைய போல ஒரு தெய்வம் இல்ல கூட பொருத்தம். நீங்க நிலைமை இருங்க. நீங்க உங்களோட பாடலோட நானும் இணைந்து கொள்றேன். நன்றி வணக்கம்.
0: ஓகே நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் சோபிதா, ஜெர்மலிருந்து புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் ஜெர்மலிருந்து புங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீர்களா?
4: நலமா இருக்கோம். நாங்களும் நீங்க நலமா இருக்கிறீர்களா?
0: ஆம் நலமாக இருக்கிறோம். நன்றி.
4: கலைக்குறு காலத்தை எழுதி அனுப்பிய கேடிஎஸ் சிறவித்த ஜோதி அவர்களுக்கும் நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கலைக்குறு காலத்தை திறம்பட வாசித்த தொகுத்து வழங்கிய சோபிதா உங்களுக்கும் நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எப்படி அண்ணே இந்த இது பாத்தீங்களா எப்படி உலகுள்ள விட்டாலும் அங்க ஒரு கணவன் இல்லாட்டி சரி.
0: உண்மைதான்.
4: இல்ல கணவன் இல்ல இப்ப வந்து நாங்களும் ரெண்டு பேரும் இந்த பத்து வளர்த்து அழகியா குடுத்தாச்சு. ஆனா வந்து போயினம் பிள்ளைகள் வந்து போயினம் இங்க இந்த பிறந்த பிள்ளைகள் வந்து போகலாம். ஆனால் ஒரு கணவன் இழந்தால் ஒரு அநாதான் ஒரு மனைவி மனைவியை இழந்தால் நானும் நாங்களும் ஒரு அநாததான். என்ன யாரும் வந்து பார்க்க மாட்டாரு ஒருவரும் பார்க்க
0: மாட்டாரு.
4: அந்த டைம் அவைக்கு வந்த பித்து வளர்த்த அழகியா இருக்கு தாய் அந்த பிச்சை பிறந்தேனம்மா இந்த அந்த அந்த ஒன்று ஞாபகம் தராது. பணம் என்னடா பணம் குணம் குணந்தாண்ட அதெல்லாம் அதுக்குள்ள செய்வதில்லை எல்லாம் செய்வதில்லை. ஆனா சரி குணநாயி அம்மா அந்த பாடல் தெரிஞ்சு இருக்கு அது ஒரு நல்ல பாடல் உண்டு.
0: அன்னியை போல ஒரு தெய்வம் இல்லாதா?
4: அன்னி யாருக்கும் இல்ல யாருக்கும் இல்ல யாருக்கு சொல்லுதான் சரி எனக்கும் சரி அன்னை இல்லாட்டி நாங்க ஒரு
0: அனாதுதானே.
4: ஐயோ அது நல்ல ஒரு கதையை யோசிச்சு போன முறையும் நல்ல ஒரு கதையை எழுதி அனுப்பிடுவான்.
0: போனதுக்கு முதல் முறை
4: ஒரு நல்ல கதையை ஒரு கதையை ஒட்டி இது எல்லாருக்கும் சரி அன்னையை போல் தன்னோட தெய்வம் உண்டோ அந்த பாடல உலகத்தை இணைந்து கொள்றேன். நன்றி வணக்கம் சொல்லுதா.
0: ஓகே நன்றி வணக்கம்.
4: நன்றி.
0: அவரை தொடர்ந்து பைபருடாக ஷியாமலா அணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
5: வணக்கம் சோபிதா. நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம் நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
5: நாங்களும் நலமா இருக்கிறோம் நன்றி. கதை வாசிச்சு அளிச்ச உங்களுக்கும் கதை எழுதின ஜோச்சுராதனிக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நானும் சந்தர்ப்பம் கிடைக்கல ஓடி ஓடி போய் அம்மாவை பாத்துட்டு வந்துடுறது ஒரு வருஷமும் பக்கத்துல இல்ல தானே வெளிநாட்டுல வந்து எல்லாருக்கும் பெற்றோரை பாக்குறதுக்கு சந்தர்ப்பங்கள் குறைவு
0: குறைவு தானே. இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறது நல்ல என்ன இப்ப அங்க இருந்தா பக்கங்கள்ல உறவுகள் இருக்குமினம் தானே என்ன சொந்தங்கள் இருப்பினம் பாக்கலாம். இங்க வந்து வீட்டுக்குள்ள தனியா இருக்கிற நேரம் அங்க போய்
5: வயசு குறைவான நேரத்துல வந்திருந்தா அவன் சமாளிச்சினம்.
0: ஓ, இந்த வயசு
5: கொஞ்சம் 60 மேல வந்துட்டா வந்து சமாளிக்கிறது
0: கஷ்டம் கஷ்டம். ஆமா,
5: அப்ப ஒண்ணும் செய்யல. எனக்கு நான் தெரிவு செய்த பாட்டு தாயின் முகம் என்று நிழலாடுது, அந்த பாட்டை சொல்லி பாக்குறேன்.
0: ஓகே, நன்றி சியாமலா.
5: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம் ஜெவிதா, திருமதி தேவேந்திரம்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
6: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம் அம்மா, நன்றி.
6: நானும் என்ன அம்மாண்ட பாட்டுக்கு என்ன பாட்டு வரும்.
0: ஓ,
6: நானும் ஒரு பாட்டு தெரிவு செய்திருக்கேன், தாய் மனசு தங்கம் அந்த பாடத்தை தெரிவு செய்திருக்கிறேன். பாப்பா, நீங்க என்ன வச்சுக்கிறீங்களோ தெரியாதானேம்மா, கேட்டுக்கொண்டு இருப்பவம்மா.
0: நன்றி அம்மா.
6: நன்றி, நன்றி,
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
7: வணக்கம் சோவினா. சித்ரா ஜெயக்குமார், நீங்க நலமா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம் சித்ரா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
7: ஓம், நலமா இருக்கிறோம். நல்ல ஒரு ராக்கம் இதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு வாசித்தவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நானும் பசுபதி குணநாயக்க அந்த பாடல்களோடு இணைந்து கொள்கிறேன். நன்றி சோவிதா.
0: ஓகே, நன்றி சித்ரா. நன்றி, வணக்கம்.
7: நன்றி, நன்றி.
0: அவர் சித்ரா ஏகுமார். அவரை தொடர்ந்து சரஸ்வதி சில ஞானம் அவர்கள், வணக்கம்.
8: வணக்கம் சோபிதா. நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கின்றோம். நீங்கள் நலமா இருக்கின்ற ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு கதை எழுதிய ஜோஜ் ரஜினிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு குணநாயக காசு சொன்ன பாட்டோட நானும் விளைந்து விட்டுருக்கிறேன்.
0: ஓகே, நன்றி.
8: நன்றி,
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
9: வணக்கம் ஜோதி, நலமா இருக்கிறீங்களா? சோதி,
0: நலமா இருக்கிறோம். சுபா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
9: நாங்களும் நலமா இருக்கிறோம் சோதி. அதே நீங்களும் நலமா இருக்கணும்னு வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கதையெழுதிய ஜோஸ் ரவினிக்கு நன்றியை தெரிவித்து நானும் அந்த அன்னை எப்போல் ஒரு தெய்வம் இல்லை அந்த பாடலத்தை நானும் தெரிவு செய்தேன்.
0: ஓகே, நன்றி சுபா.
9: நன்றி, வணக்கம் சோதி.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
10: வணக்கம்
0: பிரான்சிலிருந்து ராஜலிங்கம் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
10: நலமா இருக்கோம். புக் என்ன சும்மா தூக்கி சுத்துது, சரியா? வீட்டுக்கு தலையை சுத்துதான் மகிழ்ச்சி. அந்த வகையில கதை எழுதிய தங்கச்சி
0: நேரம் சரியாக 12:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கதைக்கொரு காணம். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சிக்காக கதையை எமக்காக எழுதி அனுப்பிய ஜோட்ஸ் ரதினி அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்து கொண்டு இதற்கு பொருத்தமான பாடலோடு பலவிதமான பாடல்கள், அம்மா பற்றிய பாடல்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கிறது. அதனால பார்ப்போம் யாருடைய பாடல் என்று தெரிவாகிறது என்று இணைந்து கொள்ளுங்கள்.

0: நேரம் சரியாக 12:47. நீங்கள் இணைந்திருப்பது கதைக்குறுகான்மிச்சோடு. அந்த வயலே சாந்தினி அம்மா இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் சோபிதா. நீங்க நலமா இருக்கின்றீங்களோ?
0: ஓம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி அம்மா.
1: நன்றி. நீங்க அப்படியே இருக்கணும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு ஜோர்ஜ் ரதனி எழுதின கதைக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு நீங்களும் அது திறம்பட வாய்த்ததுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு நானும் பசுபதி குணபதி அவர்கள் இந்த பாட்டோட நன்றி கொள்றேன்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் ஜெயந்திமாலா.
0: வணக்கம் ஜெயந்திமாலா, நலமா இருக்கிறீர்களா?
2: நான் நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ஓம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி ஜெயந்திமாலா.
2: நன்றி நன்றி. நான் உங்களுக்கும் நன்றிகளையும் பாத்துக்களையும் தெரிவித்து கொண்டு ஜோஷ் வதனி அவருக்கும் நன்றிகளையும் பாத்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அந்த பாட்டோட இணைந்து கொள்றேன்.
0: அந்த பாடலோடு இணைந்து கொள்ளுகிறீர்கள். நன்றி ஜெயந்திமாலா.
2: நன்றி வணக்கம் சபிதா.
0: நன்றி வணக்கம்.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்லுவோம்.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்றுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்றுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொன்றுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்றுபொண்டி மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டனி பாரிஸ்பத்தி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா.
1: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம்
2: பாயத்திலிருந்து உடன் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 இறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
2: மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம், கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

கலைநேரம் சரியாக 12:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கதைக்கொரு காணம். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சிக்காக ஜோர்ஜ் ரதினி அவருடைய கதையை கேட்டீர்கள். நீர்களை படித்து சுவைத்த கதையாக அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சனி நேர்களே, நீங்களும் இதுக்கு பொருத்தமான பாடல்கள் நிறைய அம்மா பாடல்னு சொன்னால் சொல்லவா வேணும், நிறைய பாடல்கள் வந்திருக்கின்றன. அந்த வகையிலே முதலில் குணநாயகி பசுபதி அவர்கள் அன்னியை போல ஒரு தெய்வம் இல்லை என்ற பாடலை தெரிவு செய்திருந்தார். அதுக்கு பிறகு ராணி சம்பந்தம் அவர்களும் அம்மா என்றழைக்காத உயிர் இல்லை என்ற பாடல், இப்படி நிறைய பாடல்கள் வந்திருக்கிறது. ஆனால் கூடுதலாக அன்னிய போல ஒரு தெய்வம் இல்லை என்ற பாடல் நல்ல வரிகள். அந்த பாடல் குணநாயகி பசுபதி அவர்கள் தெரிவு செய்த பாடல். சியாமலாம் இன்னொரு பாடல் தெரிவு செய்திருக்கார். தாயின் முகம் இங்கு நிழல் ஆடுது, தந்தை முகம் இங்கு உறவாடுது என்ற பாடல் கேட்போம். இந்த பாடலை

நல்லது நேர்களே, இந்த பாடல் இந்த கதைக்கு பொருத்தமான பாடலாக அமைந்திருக்கிறபடியால் இந்த பாடலை தெரிவு செய்த குடநாயகி அவர்களுக்கும் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மத்திய நேர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு செவ்விமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக ஜோஷ் ரதினி அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயம் உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா? இல்லவே இல்லை. உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் போஸ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
1: ஹாய் ரவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78 மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக

காற்றம், பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலவிய பிறங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இந்த நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கிறது.

Meyer. இந்த நேயர் நிகழ்ச்சி கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்திய நேர் நிகழ்ச்சிக்காக இன்று தன்னை பற்றி அறிமுகத்தோடு தனக்கு பிடித்த பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கின்றார் ஜெர்மனியிலிருந்து சுபாசினி பத்மநாதன் அவர்கள். அவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்காக சுபாசினி பத்மன் அவர்கள் தன்னை பற்றிய அறிமுகத்தை சிறிதாக குறிப்பிட்டிருக்கிறார். காரணம், நான் நீண்ட காலமாக வானொலியிலே இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறேன். என்னை பற்றிய அறிமுகத்தை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். நான் தாயத்தில் கரணவாய பிறப்பிடமாக கொண்டேன். ஜெர்மனியிலே எனது கணவர் பிள்ளைகளோடு வாழ்ந்து வருகிறேன். பொழுதுபோக்கு டிஆர்டி கேட்டல் தான் என்னுடைய பொழுதுபோக்கு. அந்த வகையில் எனக்கு பிடித்த பாடல்களை நான் நிறைய விரும்பி கேட்பேன். பாடல் நிகழ்ச்சி என்று சொன்னால் நான் நல்ல நல்ல பாடல்களெல்லாம் விரும்பி கேட்டு மகிழ்வேன் என்று எழுதியிருக்கும் சுபாசினி பத்மநாதன் அவர்கள் தெரிவித்ததற்கு முதலாவது பாடல் மேகமே மேகமே என்ற பாடல். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். மறைந்த வாணிகேராம் அம்மா இந்த பாடலை மிகவும் இனிமையாக பாடியிருக்கின்றார். எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பே வராது, மனதை வருடும் ஒரு அருமையான பாடல். எனக்கொரு மலர் மாலை நீ வாங்க வேண்டும், அது எதற்கோ வலியின் உச்சம் அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன கவர்ந்திருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த பாடலை கேட்கும் போது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒன்று மனதை வாட்டும். அந்த வரை இந்த பாடலுக்கு சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருக்கிறார். சங்கர் கணேசன் இசை என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுபோல வாணி ஈரமா பாடியிருக்கின்றார். வைரமுத்து அவர்கள் இந்த வரியை பாடலுக்கு வரியை கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த பாடலை கேட்டு மகள ஆசைப்பட்டு வானொலி ஊடாக கேட்டு மகள ஆசைப்பட்டு இந்த பாடலை தெரிவு செய்ய எழுதியிருக்கும் சுபாசினி பத்மநாதன் அவர்களுக்காக வரும் முதலாவது பாடல்

0: பலில்.
1: நம்ம நட்புங்கிறத மீறி அடுத்த கட்டத்துக்கு ஏன் போனோம்? வருத்தமா இருக்கு.
2: இல்ல கீதா, அத நீயோ நானோ முடிவு செய்யறதில்லை.

நேரம் சரியாக 1:15 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நேரம். இன்றைய நேர் எளிய சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சுவாசினி பத்மநாதன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். அவர் தெரிவித்ததற்கும் இரண்டாவது பாடலாக

பாடலும் எனக்கு மிகவும் பிடித்த பாடலாக அமைந்திருக்கிறது. இந்த பாடல் கவிதை வரிகள் அம்மாவுக்கான கவிதை வரிகளாகவே இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பாடல் எனக்கு பிடித்திருக்கிறது, இசையும் நன்றாக பிடித்திருக்கிறது. பாடலை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் சுவாசினி பத்மாதன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவர் தெரிவித்ததற்கு இரண்டாவது பாடல்.

நேரம் சரியாக 1:20 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நேயர். நேர்களை, நீங்களும் இன்றைய நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பினால் உங்களை பற்றிய சிறிய அருமத்தோடு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் உங்களுக்கு பிடித்த நடிகர்கள் மற்றும் பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் கவிஞர்கள் என்று உங்களுக்கு பிடித்தவற்றையும் எழுதி உங்களுடைய பொழுதுபோக்குலையும் எழுதி எமக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல் தேர்வுகள் கிழமையில் 2 நாட்கள் இடம்பெறும் என்பதையும் அறிய தருகின்றேன். அந்த வேளை இன்று சுவாசினி பத்மநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கும் 3வது பாடலாக

அழகிய விழிகளில் 60 கலைகளும் என்ற பாடல். இந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு இணைந்து வாணியேரம் அம்மா பாடியிருக்கின்றார். எனக்கு வாணியேரம் அம்மாவுடைய பாடல்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும். இந்த பாடலும் சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருக்கிறார். என் தேகம் எங்கெங்கும் மின்சாரம் பாயும், விடியும் வரைக்கும் அமுதம் சுரக்கும், ஆத்தாடி சொன்னாலே சொர்க்கம் வரும் என்ற வரிகள் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. ஆகவே இந்த பாடலையும் தருவீர்கள் என்று எழுதியிருக்கிறார் சுபாசினி பத்மநாதன் அவர்கள். ஜெர்மனியிலிருந்து அவர் தெரிவித்திருக்கும் 3வது பாடல்

0: ஒலித்து அந்த பாடலோடு நிறைவு பெறுவது இன்றைய நேயர். இன்றைய நிகழ்ச்சியை அழகாக சிறப்பித்திருந்தவர் சுவாசினி பத்மநாதன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து அவருக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு செவிமடித்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. மதிய பிரதான செய்திகள்.
1: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு பிள்ளை வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல அவங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-40. மறந்துவிடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
4: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவினியோ பால்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
5: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம்.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
6: நூலுலகம்.com.
7: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக.
8: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
9: NWLULAGAN நூலகம் நூலகம்.com.
2: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தேன் அள்ளி கண்டு போகிறதுக்கு.
2: விடாது இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais,
9: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: Vicky Superstore, Garla Gonesse, Sasselil.
9: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-les-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke, Vicky Cash and Curry, Paris Lacha Palais, Tordre, Tolibis Ilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
10: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
3: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
11: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
11: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
3: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியின் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள் இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலுலகம் .com. இந்திய செய்திக்கே பரிசர் யூகையில் அமைந்துள்ள வீட்டி கேஷன்கரி, கால்நேய கோணிசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர் உலகச் செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் EMBS நிறுவனத்தினர், இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மத்திய பிரதான செய்திகளோடு இணைந்திருப்போம். முதலில் இலங்கை செய்திகள். இந்திய தினம் நடைபெற்ற மானிப்பாய் பிரதேச சபையின் அமர்வினை செய்தி அறிக்கையிடுவதற்காக சென்ற ஊடகவியலாளர் புவனேஸ்வரன் கஜீந்தனுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பிரதேச சபை உறுப்பினர் ச க அச்சுதாபாயன் சபையில் இருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஊடகவியலாளர் கஜீந்தனும் வேறொரு ஊடகவியலாளரும் இந்திய தினம் மானிப்பாய் சபை அமர்வினை அறிக்கையிடு சென்றபோது மத்திய ஊடகவியலாளருக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் ஊடகவியலாளர் கஜீந்தனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் வெளிநடப்பு செய்த உறுப்பினர் அச்சுதபாயின் கருத்து தெரிவிக்கையில், ஊடகவியலாளர் கஜீந்தன் கட்டிட அமைப்பு தொடர்பாக தவறான செய்தி ஒன்றினை பிரசுரித்ததாக கருதியே இந்த அனுமதி மறுக்கப்பட்டதாக தவிசாளர் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர் வெளிப்படுத்திய விடயம் தவறல்ல. பிரதேச சபையிலேயே தவறு இடம்பெறும் போது மானிப்பாய் சபை குறித்து மக்களிடம் நல்ல அபிப்பிராயம் இல்லை. சபையில் பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. இருப்பினும் அவற்றை திருத்தாமல் அவை செய்தியாக பிரசுரிக்கப்படும் போது அந்த செய்தியை வெளியிடும் ஊடகவியலாளரை வெளியேற்றுவது தவறான செயல். குற்றம் இழைக்காதவர்கள் பயப்பட தேவையில்லை. சபையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஊடகவியலாளரை உள்ளே விடத்தான் விருப்பம். ஆனால் தவிசாளர் தான் இந்த தடையை ஏற்படுத்தினார். குறித்த ஊடகவியலாளருக்கு எப்போது அனுமதி வழங்கப்படுகிறதோ அப்போதுதான் நான் சபை அமர்வில் கலந்து கொள்வேன் என்று கூறிவிட்டு சபை அமர்வில் இருந்து வெளியேற்றிவிட்டேன் என்றார்.

2017 முதல் இதுவரை 3 ஜனாதிபதிகளின் கீழ் நல்லாட்சி காலத்தில் மைத்திரிபால சிறிசேனா, அதன் பின்னர் 2019 கோத்தபாய ராஜபக்ச, பின்னர் இடைக்கால அரசில் ரணில் விக்ரமசிங்கே, இந்த மூவரும் மாகாண சபை தேர்தல் குறித்து முடிவெடுத்து அதை சரியான நேரத்தில் நடத்த முடியவில்லை என்று சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கத்தின் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மகின் தெரிவித்துள்ளார். அவர் ஊடகங்களுக்கு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தற்போதைய அரசு மக்களுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக மாகாண சபை தேர்தலை மீண்டும் நடத்துவதாக கூறியிருந்தது. அவர்களின் கொள்கை பிரகடனத்தில் ஆட்சி அமைந்த ஒரு ஆண்டுக்குள் தேர்தலை நடத்துவோம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதேபோல் ஜனாதிபதி வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஆனால் தற்போது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா, இந்த ஆண்டு தேர்தலை நடத்த முடியாது, அதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் சமீபத்திய டிட்வா பேரழிவுக்காக பயன்படுத்தப்பட்டது என்று கூறியுள்ளார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்பு மீண்டும் செய்தியில் இடம்பெறும்.

0: இன்னைக்கு மகாலங்கா தளட்டின்ட்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: Vicky Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சுப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
3: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
6: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
6: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 9 20 58 58.
3: சுவிஸிலே VTS Finance GmbH.
7: மீண்டும் தொடர்கிறது இலங்கை செய்திகள். தடையை இடையில் ஏற்பட தடங்களுக்கு மனம் வருந்திக் கொண்டு சட்டவிரோதமான முறையில் 19 சீன பிரஜைகளின் கடவைச்சீட்டுகளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழும் அவற்றை விடுவிப்பதற்காக 500,000 ரூபாய் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் கீழும் வெலிக்கடை காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி வியங்குட பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தினால் இந்த விசேட கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அண்மையில் ராஜகிரிய பகுதியில் வைத்து ஆன்லைன் நிதி மோசடிகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 19 சீன பிரஜைகள் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சீன பிரஜைகளின் கடவைச்சீட்டுகளை வெலிகடை காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி தனது கட்டுப்பாட்டின் கீழ் சட்ட விரோதமாக வைத்திருந்துள்ளார். பின்னர் அந்த 19 சீனர்களினதும் கடவைச்சீட்டுகளை மீண்டும் அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு நபர் ஒருவரிடமிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 5.7 மில்லியன் ரூபாய் லஞ்சமாக வழங்குமாறு அவர் வற்புறுத்தியுள்ளார். இந்த லஞ்ச பணத்தை கோரும் பேரம் பேசலானது குறித்த காவல்துறை பொறுப்பதிகாரியினால் இடைத்தரராக செயல்பட்ட பெண் ஒருவர் மூலமாகவே சீன தரப்பிற்கு தொடர்பு கொள்ளப்பட்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக முதல் கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சட்ட விரோத பண கோரிக்கை மற்றும் கடவுச்சீட்டு முடக்கம் குறித்து பாதிக்கப்பட்ட தரப்பினரால் உரிய அதிகாரிகளிடம் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்யப்பட்டது. இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முடக்கிவிட்ட மத்திய குற்ற புலனாய்வு பணியகம் வெலிக்கடை காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரியை மேங்குட பகுதியில் வைத்து மடக்கி பிடித்து கைது செய்துள்ளது. 20 நாட்களேயான கைக்குழந்தை ஒன்றை 1 லட்சம் ரூபாவிற்கு விற்பனை செய்த இளம் தாய் ஒருவரும் அக்குழந்தையை விலைக்கு வாங்கிய பெண்ணும் புத்தளம் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள 25 வயதுடைய இளம் தாயிடம் காவல்துறையினர் நடத்திய ஆரம்ப கட்ட விசாரணைகளில் குடும்பத்தில் நிலவிய கடுமையான பொருளாதார கஷ்டம் மற்றும் வறுமை காரணமாகவே தான் பெற்ற குழந்தையை விற்க துணிந்ததாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த குழந்தையை விலைக்கு வாங்கிய பெண் திருமணம் முடித்து 18 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர் என்பது காவல்துறை விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத இயக்கத்தில் சட்டவிரோதமான முறையில் இம்முடிவை அவர் எடுத்துள்ளார். இலங்கையில் நடைமுறையில் உள்ள சட்டங்களின்படி ஒரு குழந்தையை தத்தெடுக்கும் போது நீதிமன்ற அனுமதியுடன் கடுமையான சட்ட ஒழுங்குமுறைகள் மற்றும் சட்ட விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். எனினும் அத்தகைய எந்தவொரு சட்ட முறைகளையும் பின்பற்றாமல் சட்டத்துக்கு முரணான வகையில் பணப்பரிமாற்றம் செய்து இக்குழந்தை கைமாறப்பட்டது. சட்டவிரோத குழந்தை விற்பனை மற்றும் கடத்தல் குற்றச்சாட்டுகளின் கீழ் குழந்தையை பெற்ற தாயும் அதனை விலைக்கு வாங்கிய பெண்ணும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகளை புத்தள காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மீட்கப்பட்ட சிசுவின் பாதுகாப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனைகளுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ஆண்டு தேசிய வெசாக் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து மதுபான சாலைகள், இறைச்சி கடைகள், பந்தய மையங்கள், சூதாட்ட விடுதிகள் மற்றும் இரவு விடுதிகள் 3 நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கும் என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி மே 30, மே 31 மற்றும் ஜூன் 1 ஆகிய திகதிகளில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து கால்நடை இறைச்சி கடைகளை மூடவும், பல்பொருள் அங்காடிகளில் இறைச்சி விற்பனையை நிறுத்தி வைக்கவும், பந்தய மையங்கள், சூதாட்ட விடுதிகள், மதுபான கடைகள் மற்றும் இரவு விடுதிகளை மூடவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. இதற்கிடையில் 2026 அரச வெசாக் விழாவை முன்னிட்டு மே 27 முதல் ஜூன் 2 வரை வெசாக் வாரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் காணிகளை விடுவிப்பதற்கான சாதகமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேயர் ஜெனரல் அருணகேசகர தெரிவித்துள்ளார். காணி விடுவிப்புகள் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட உயர்மட்ட கலந்துரையாடலின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது பாடசாலைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் மக்கள் கோரும் குறிப்பிட்ட சில காணிகளின் பாதுகாப்பு மற்றும் மூலோபாய முக்கியத்துவங்கள் குறித்து நேரில் ஆராயப்பட்டது. இந்த தகவல்கள் மற்றும் கள ஆய்வுகளின் முடிவுகள் அனைத்தும் கொழும்பில் உள்ள பாதுகாப்பு அமைச்சுக்கு கொண்டு செல்லப்பட்டு ஜனாதிபதி தலைமையிலான தேசிய பாதுகாப்பு சபையிலும் நாடாளுமன்ற பாதுகாப்பு ஆலோசனைக் குழுவிலும் சமர்ப்பிக்கப்பட்டு விரிவாக ஆராயப்படும். தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் காணிகளை விடுவிப்பதற்கான சாதகமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். எவ்வாறாயினும் சில அதிமுக்கியமான பகுதிகளில் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டே தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். சில குறிப்பிட்ட காணிகளை விடுவிப்பதானது சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் தீர்மானங்களிலேயே தங்கியுள்ளது. எனவே அதனுடன் தொடர்புடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர், துறைசார் செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளை உள்ளடக்கிய விசேட உயர்மட்ட கூட்டம் ஒன்று மிக விரைவில் ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். பலாலி வீதியை மேலும் 1 மணி நேரம் திறந்து விடுவதற்கு ராணுவத்தினர் சம்மதித்துள்ளனர். பலாலி வீதியில் சுமார் 2.5 கிலோமீட்டர் நீளமான வீதி உயர் பாதுகாப்பு வளையத்தினூடாக செல்கிறது. குறித்த பகுதியை கடந்த ஆண்டு நேர கட்டுப்பாட்டுடன் ராணுவத்தினர் போக்குவரத்துக்கு அனுமதித்தனர். இந்த நிலையில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற காணி விடுவிப்பு தொடர்பிலான விசேட கலந்துரையாடலின் போது குறித்த வீதியினை 24 மணி நேர போக்குவரத்துக்கு அனுமதிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் கோரிக்கையை முன்வைத்தார். அதற்கு ராணுவத்தினர் மறுத்துள்ளனர். அழுத்தமான கோரிக்கைகளை தொடர்ந்து மேலும் 1 மணி நேரம் வீதியை திறந்துவிட சம்மதித்துள்ளனர். அதன் அடிப்படையில் இதுவரை காலமும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையில் திறந்துவிடப்பட்ட வீதியினை தற்போது 1 மணி நேரம் நீடித்து 8 மணி வரையில் போக்குவரத்து செய்ய ராணுவத்தினர் அனுமதித்துள்ளனர். பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் மாணவர் நல வசதிகள் தொடர்பாக நீடித்து வரும் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பேராதனை பல்கலைக்கழக மகா மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்று பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நேற்று பிற்பகல் ஆரம்பமான இந்த போராட்ட பேரணியால் பேராதனையில் இருந்து கம்பளை நோக்கி செல்லும் வீதியின் ஒரு வழி போக்குவரத்து தற்காலிகமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாணவர்களின் கோரிக்கைகளை முன்வைத்து அமைதியான முறையில் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2010 பின் பிறந்தவர்களுக்கு புகையிலை பொருட்களை முற்றாக தடை செய்யும் புகையிலை இல்லா தலைமுறை கொள்கை முன்மொழிவு இன்னும் அமைச்சரவை அங்கீகார நிலைக்கு முன்னேறாமல் தாமதிக்கப்பட்டு வருவதாக மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையம் கவலை வெளியிட்டுள்ளது. சர்வதேச புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு அந்த நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாண்டு புகையிலை தொழில்துறையின் தலையீடுகளை வெளிக்கொணர்வோம், புகையிலை மற்றும் நிக்கோடின் உற்பத்திகளுக்கு எதிர்ப்பினை தெரிவிப்போம் என்ற தொனிப்பொருளில் முன்வைக்கப்பட்டது. இளைஞர்களை குறிவைக்கும் இலத்து நினியல் சிகரெட்டுகள் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களை நிக்கோடின் அடிமைகளாக மாற்றுவதற்காக புகையிலை தொழில்துறையினர் குறைந்த அளவிலான பாதிப்பு என்ற போலி பிரச்சாரத்துடன் இலத்து நினியல் சிகரெட்டுகளை நவீன வடிவில் சந்தைப்படுத்தி வருகின்றனர். இத்தகைய வியாபார நுணுக்கங்கள் நிக்கோடின் பயன்பாட்டை சாதாரணமாக்குவதோடு பொது சுகாதார நடவடிக்கைகளையும் பலவீனப்படுத்துகின்றன. நாட்டில் மூளை காய்ச்சலால் இதுவரை 200 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொற்று நோய் தடுப்பு பிரிவின் சமூக சுகாதார விசேட வைத்திய நிபுணர் துசானி தாபரே இன்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போதே இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். தற்போது 4 மாவட்டங்களில் 50 பேர் மாத்திரமே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் தற்போது மூளை காய்ச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்து வருகின்ற போதும் தொடர் மழை சீரற்ற வானிலை காலத்தில் நோய் பரவும் அபாயம் காணப்படுவதாகவும் மேலும் தெரிவித்தார். 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை முழுமையாக தடை செய்வதற்கு பதிலாக வயது குழுக்களின் அடிப்படையில் அதனை ஒழுங்குபடுத்தும் முறைமை குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஏசகிரவினால் முன்வைக்கப்பட்ட 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கான சமூக ஊடக தடை குறித்த முன்மொழிவு தொடர்பில் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்களுக்காக சிறைக்கு செல்ல நேரிட்டாலும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் என் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான அனைத்து ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அப்படியிருந்தும் சம்பந்தப்பட்ட நபர்களை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்று காவல்துறையிடம் கேள்வி எழுப்பியுள்ளேன் என்று புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டாரா தெரிவித்துள்ளார். வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக நேற்று காவல்துறை நிலையத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா நாட்டின் மாகாண சபை தேர்தல்கள் இந்த ஆண்டு நடைபெறாது என்று தன்னிச்சையாக அறிவித்திருப்பது மக்களின் இறையாண்மையை அப்பட்டமாக உதைத்து தள்ளும் ஒரு சர்வாதிகார செயலாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவித்துள்ளார். நாட்டில் புரியோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு தீர்வாக முன்வைக்கப்பட்ட மாகாண சபை முறைமையை ஆரம்பம் முதல் எதிர்த்து வந்த மக்கள் விடுதலை முன்னணி இவ்வாறான இழுத்தடிப்புகள் மூலம் அதனை இல்லாது செய்ய முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது. ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் தலைமை கட்சியான மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கு இந்த நாட்டின் தேர்தல் குறித்து தீர்மானிப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கேட்க விரும்புகின்றேன். மாகாண சபை தேர்தலை நடத்த விரும்பாத இந்த அரசாங்கம் டில்வின் சில்வா மூலம் அதனை வெளிப்படுத்தியுள்ளது. சிறுபான்மை மக்களின் அமோக ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் அந்த மக்களின் மாகாண சபை அபிலாசைகளை குழி தோண்டி புதைக்கும் நடவடிக்கை எடுப்பது கவலையை தருகின்றது. இலங்கை அரசியலமைப்பின்படி தேர்தலை நடத்துவது மற்றும் அது தொடர்பான இறுதி தீர்மானங்களை எடுக்கும் முழுமையான அதிகாரம் சுயாதீன தேர்தல் ஆணைக்குழுவிற்கே உரியதாகும். அதேபோல் பொது நிதியை ஒதுக்குவதும் அதனை மாற்றுவதும் பாராளுமன்றத்தின் அனுமதியுடன் நிதி அமைச்சருக்குரியது. இந்த சட்டப்பூர்வமான நடைமுறைகளில் தலையீடு செய்யும் அதிகாரம் டில்வின் சில்வாக்கு எப்படி வந்தது? பாராளுமன்றத்தையோ தேர்தல் ஆணைக்குழுவையோ மதிக்காமல் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகமான பிளவத்தையில் எடுக்கப்படும் முடிவுகளை நாட்டின் சட்டமாக திணிக்க முற்படுவது அப்பட்டமான எண்ணாக மீறலாகும். மிக முக்கியமாக மாகாண சபை முறைமை இந்த நாட்டு சிறுபான்மை மக்களின் நீண்டகால இனப்பிரச்சினைக்கான ஒரு அரசியல் தீர்வாக அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்ட ஒன்றாகும். அதிகார பகிர்வு மற்றும் சிறுபான்மை மக்களின் அரசியல் அபிலாசைகளுடன் நேரடியாக தொடர்புடைய இந்த மாகாண சபை கட்டமைப்பை தேர்தல் நடத்தாமல் தொடர்ந்து முடக்கி வைக்க முற்படுவது சிறுபான்மை மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும். ஆரம்ப முதலே மாகாண சபை முறைமையை எதிர்த்து வந்த ஏபிபி இன்று அதனை அவர்களது தலைமை அலுவலகத்தில் இருந்து ஒரு தனிநபரின் அறிக்கை மூலம் புதைக்க பார்க்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. சிறுபான்மையினரின் அரசியல் அபிலாசியான மாகாண சபை தேர்தலை காலவரையின்றி ஒத்திவைப்பதும் அதனை ஒரு கட்சி செயலாளர் ஊடகங்களுக்கு அறிவிப்பதும் மாற்றத்தை நோக்கி வாக்களித்த மக்களை ஏமாற்றும் செயலாகும். சிறுபான்மை மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம் என்று வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இப்போது தம்மை ஏமாற்றுகிறது என்பதை மக்கள் புரிய ஆரம்பித்துள்ளார்கள் என்றார். மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் இந்த ஆண்டுக்குள் நடத்த வேண்டும். தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. மாகாண சபை தேர்தலுக்காக பெண்கள் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்துக்கு வேட்புமனு தாக்குதலின் போது 25% ஒதுக்கீட்டை வழங்க எழுத்து மூலமாக இணக்கம் தெரிவித்துள்ளோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு சாதகமான வகையில் இந்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயல் திட்டம் தொடர்பான 5ம் மற்றும் 6ம் கட்ட மீளாய்வுகள் குறித்து எட்டப்பட்ட உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாட்டுக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபை இன்று கூடுகின்றது. இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்ட பிரதானி எவான் பாபா ஜோர்ஜியோ கடந்த சில ஆண்டுகளில் இலங்கை பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதிலும் வெளிநாட்டு கையிருப்பு மட்டத்தை வலுப்படுத்துவதிலும் மற்றும் சந்தை நம்பகத்தன்மையை மீள கட்டி எழுப்புவதிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்க அதிகாரிகள் மேற்கொண்ட தொடர்ச்சியான நடவடிக்கைகள் காரணமாக பொதுமக்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் ஏனைய பங்குதாரர்கள் மத்தியில் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக ஸ்திரமடைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்தியிலக்கு பிராந்திய மோதல்களுடன் தொடர்புடைய நெருக்கடிகள் தணியும் வரை தற்போதைய எரிபொருள் மானிய நடைமுறையை நிறுத்தும் திட்டம் எதுவும் அரசாங்கத்துக்கு இல்லை என்று மின்சக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. எரிபொருள் மற்றும் மின்சார விநியோகத்தில் ஏற்படும் நஷ்டத்தை அரசாங்கத்தால் காலவரையின்றி பொறுப்பேற்க முடியாது என அண்மையில் நுவரெலியாவில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அன்னகுமார் திசா நாயக்கா குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து மின்சக்தி அமைச்சர் அருரா கண்ணா திலக்காவிடம் வினவிய போது ஜனாதிபதி கூறியது மானியத்தை காலவரையின்றி தொடர முடியாது என்பதைத்தான் என்றும் தற்போது நெருக்கடி நிலை தணிந்த பின்னரே இந்த மானியம் நீக்கப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். பொதுமக்களின் பொருளாதார சுமையை குறைப்பதற்காக தற்போதைய மானிய ஏற்பாட்டின் கீழ் அரசாங்கம் 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாயையும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாயையும் பொறுப்பேற்று வருகின்றது. சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களை சமர்ப்பிப்பதற்காக நிறுவப்பட்டுள்ள மத்தியமயமாக்கப்பட்ட மின்னணு முறைமையை பயன்படுத்துவது தொடர்பாக உத்தியோகபூர்வமற்ற வழிகாட்டல்களை பின்பற்றுவதை தவிர்க்குமாறு கையூட்டல் அல்லது ஊழல் பெற்ற குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு பொதுமக்களிடம் வலியுறுத்தியுள்ளது. இணையதளத்தை எவ்வாறு அணுகுவது, தகவல்களை எவ்வாறு உள்ளீடு செய்வது மற்றும் அதனை எவ்வாறு இயக்குவது என்பது குறித்து ஆணைக்குழுவுடன் தொடர்பில்லாத பல்வேறு வெளித்தரப்பினர் அறிவுறுத்தல்களையும் விழிப்புணர்வுகளையும் வழங்கி வருவதை ஆணைக்குழு அவதானித்துள்ளது. அவ்வாறு வெளித்தரப்பினரால் பரப்பப்படும் சில தகவல்களும் நடைமுறைகளும் துல்லியமற்றவை எனவும் ஆணைக்குழுவினால் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட செயல் முறைக்கு முரணானவை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவின் கைபேசியை அன்லாக் செய்வதற்கு அமெரிக்காவின் பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எனப்படும் FBI அமைப்பின் உதவி கோரப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். குபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான நீதவான் நீதிமன்ற விசாரணை 5வது நாளாகவும் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த விடயம் அறிவிக்கப்பட்டது. கைபேசியை அன்லாக் செய்வதற்கான உதவி கோரிக்கை மின்னஞ்சல் மூலம் எஃப்பிஐ அமைப்பிடம் விடுவிக்கப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். அங்கிருந்து கிடைக்கப்பெறும் அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் கைபேசி தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். கபில சந்திரசேனாவின் மரணம் குறித்து இதுவரை 18 நபர்களிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நீதவான் இதன்போது தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்களை பயன்படுத்தும் பொது போக்குவரத்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை கண்டறியும் விசேட வேலை திட்டத்தை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி

இந்த நிலையில் எதிர்காலத்தில் முறையான போதைப்பொருள் பரிசோதனை அறிக்கை இல்லாமல் பேருந்துகளை இயக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் வீதி பரிசோதகர் கே வி சமீந்த் தெரிவித்துள்ளார். ஹோபே இணையதளம் ஊடாக போக்குவரத்து அபராதங்களை சம்பவ இடத்திலேயே செலுத்துவதற்கு வசதி செய்து தராத போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை காவல்துறை எச்சரித்துள்ளது. வாகன சாரதிகளின் சுமையை குறைக்கவும் போக்குவரத்து அபராதங்களை செலுத்துவதில் ஏற்படும் தாமதங்களால் உண்டாகும் நேர மற்றும் பொருளாதார இழப்புகளை குறைக்கவும் 2025 ஏப்ரலில் ஹோபே கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக காவல்துறை பிரதி காவல்துறை அதிபர் WBJ சேனதீரா தெரிவித்துள்ளார். முந்தைய முறையின் கீழ் வாகன சாரதிகள் பணம் செலுத்துவதற்கு கணிசமான நேரத்தை செலவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் அது தேவையற்ற சிரமத்தை விளைவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சிரமங்களை தவிர்ப்பதற்கும் பொதுமக்களின் மதிப்புமிக்க நேரத்தை சேமிப்பதற்கும் ஹோபே முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக காவல்துறை அதிபர் கூறினார். இந்த ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள் அனைத்து 9 மாகாணங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் பணியும் நிறைவடைந்து விட்டதாக சேனாதீரா தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பண வரிப்பத்தனை சேவையை செயல்படுத்துவதற்கு ஆதரவளிக்கும் வகையில் லங்காபே மூலம் காவல்துறை நிலையங்களுக்கு சுமார் 4000 கைபேசிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். காவல்துறையின் கூட்டுப்படி செலுத்த வேண்டிய போக்குவரத்து அபராதங்களில் சுமார் 12% தற்போது ஹோபே தளம் மூலம் செலுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வடக்கு பிரதேச சபை செயலாளர் தனது நடவடிக்கைக்கு விபத்துக்குள்ளான வாகனத்தை தரவில்லை என கூறி புளியங்குளம் காவல்துறையில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளார். நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வவுனியா வடக்கு கரப்புக்குத்தி விஞ்ஞானக்குளம் பகுதியில் கடந்த 21 அதிகாலை கட்டாக்காலி மாடுகளை பிடிக்கும் நடவடிக்கை வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளர் த கிருஷ்ணவேணி தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அதிகாலை 2:20 தவிசாளரின் வாகனத்துடன் மாடு ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த விபத்தை அடுத்து சேதமடைந்த வாகனத்தை திருத்தம் செய்வதற்காக விபத்து இடம்பெற்று 3 பிரதி பிரதம செயலாளர் அவர்களுக்கு சபை செயலாளரால் விபத்து நடந்த இடம், விபத்து விவரம், திருத்தம் செய்ய வேண்டிய மதிப்பீட்டு அறிக்கை, உறுதிப்படுத்திய காவல்துறையின் அறிக்கை, உறுதிப்படுத்திய காப்புறுதி நிறுவனத்தின் மதிப்பீட்டு பத்திரம், விபத்து தொடர்பில் சாரதியின் அறிக்கை, விபத்து நடைபெற்ற போது குறித்த வாகனத்தை பயன்படுத்திய தவிசாளரின் அறிக்கை என்பன சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் அன்றிலிருந்து செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12:30 வரை சபை செயலாளர், வாகன விடிய உத்தியோகத்தர் மற்றும் சிற்றூழியர்கள் சபை தவிசாளரிடம் அறிக்கை கோரிய போதும் குறித்த அறிக்கை அவரால் வழங்கப்படவில்லை. தனக்கு கீழ் பணிபுரியும் தங்களுக்கு அறிக்கை வழங்க முடியாது என மறுத்துள்ளார். இதனால் வாகனம் திருத்தப்படாமல் உள்ளது, அத்துடன் விபத்துக்குள்ளான வாகனத்தை திருத்தம் செய்யாது தவிசாளரின் செயல்பாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கு பிரதேச சபை செயலாளர் அனுமதி வழங்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த தவிசாளர் புளியங்குளம் காவல்துறையில் பிரதேச சபை செயலாளருக்கு எதிராக முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளார். இது தொடர்பில் புளியங்குள காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கடந்த திங்கட்கிழமையன்று கிரிந்த கடற்கரையில் நீராடிக் கொண்டிருந்த போது பலத்த அலைகளினால் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை காப்பாற்ற காவல்துறையின் 3 அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சி பேசுபொருளாகியுள்ளது. இலங்கை காவல்துறையின் உயிர்காப்பு பிரிவைச் சேர்ந்த 3 அதிகாரிகளை இந்த விசேட மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படல் கும்பர பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றிலிருந்து இணைப்பாட விதான திட்டம் ஒன்றில் பங்கேற்பதற்காக கிரிந்த பகுதிக்கு சென்றிருந்த குழுவினரே இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர். காவல்துறையின் தகவலின்படி முதலில் 56 ஆசிரியர் ஒருவர் பலத்த அலைகளினால் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளார். அவரை காப்பாற்ற முயன்ற பல மாணவர்களும் அருகில் நீராடிக் கொண்டிருந்த இளம் பெண் ஒருவரும் பலத்த நீரோட்டத்தில் சிக்கியுள்ளனர். அந்த சமயத்தில் கடற்கரையில் கடமையில் ஈடுபட்டிருந்த 3 உயிர்காப்பு அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு மிக கடுமையான கடல் கொந்தளிப்புக்கு மத்தியிலும் மீட்பு பணியை ஆரம்பித்துள்ளனர். மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்ட இந்த உன்னதமான மீட்பு நடவடிக்கையின் மூலம் அலைகளில் சிக்கியிருந்த அனைவரையும் பாதுகாப்பாக கரைக்கு கொண்டுவர அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட்டுள்ளனர். அதிகாரிகளினால் மீட்கப்பட்டு கிரிந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி 56 ஆசிரியர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அத்துடன் கடுமையான காயங்களுக்குள்ளான 18 மாணவி ஒருவர் மேலிட சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.

0: நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இதுவரை 203 பேர் மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நோய் தொற்றுகள் தெனியாயா, தியத்தலாவா, ரிபில் லக்ஸ் கட மற்றும் கண்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பதிவாகியுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் மருத்துவர் கன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். நாட்டில் தென்மேல் பருவமழை நிலை பெற்றுள்ளமையால் தென்மேல் பகுதிகளில் மழையுடனான வானிலை தொடர்ந்தும் நீடிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதனால் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 18,500 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் விடுத்துள்ள புதிய நிலவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 6 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையின்படி கடந்த மே 22 முதல் மே 26 வரையான காலப்பகுதியில் 4854 குடும்பங்களைச் சேர்ந்த 18,526 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதியில் சீரற்ற வானிலையால் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் 3 வீடுகள் முழுமையாகவும் 926 வீடுகள் பகுதியளவிலும் சேதம் அடைந்துள்ளன. மாவட்ட ரீதியில் இரத்தினபுரி மாவட்டத்தில் அதிக அளவிலான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு 1389 குடும்பங்களைச் சேர்ந்த 5,168 நபர்கள் வானிலை தாக்கங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 1,572 குடும்பங்களைச் சேர்ந்த 6,773 நபர்களும் புத்தளம் மாவட்டத்தில் 1,119 குடும்பங்களைச் சேர்ந்த 4,265 நபர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அறிக்கையின்படி நாடு தழுவிய ரீதியில் 9 பாதுகாப்பான அமைவிடங்கள் நிறுவப்பட்டு அவற்றில் தற்போது 69 குடும்பங்களைச் சேர்ந்த 245 நபர்கள் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ரத்தினபுரி, கம்பகா, களுத்துறை, காலி, புத்தளம், கொழும்பு, திருகோணமலை மற்றும் வமுனி ஆகிய 8 மாவட்டங்களில் இவ்வாறு சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகர மற்றும் கம்பகா பிரதேச சபை பகுதிகளில் இன்று 12 மணி நேர நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி இன்று மாலை 7 மணி முதல் நாளை காலை 7 மணி வரை குறித்த பகுதிகளுக்கு நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டுமான பணிகளுடன் தொடர்புடைய நீர் குழாய்களை இடமாற்றம் செய்வதற்கான அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த நீர் வெட்டு மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் பாதிக்கப்படும் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தேவையான அளவு நீரை முன்கூட்டியே சேமித்து வைத்துக் கொள்ளுமாறும் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை கேட்டுக் கொண்டுள்ளது. உள்நாட்டு சந்தையில் மரக்கறிகளின் விலை சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி நுவரேலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் 1 கிலோகிராம் கரிமிளகாய் 580 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதுடன் வவுனியாவில் 480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. வவுனியாவில் 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கு 300 ரூபாய்க்கு, நுவரேலியாவில் 270 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. வவுனியாவில் 1 கிலோகிராம் கரட் 420 ரூபாய்க்கும், நுவரேலியாவில் 330 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. நுவரேலியா 1 கிலோகிராம் லீக்ஸ் 310 ரூபாய்க்கும், வவுனியாவில் 380 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. வவுனியாவில் 1 கிலோகிராம் கோபா 300 ரூபாய்க்கும், நுவரேலியாவில் 180 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 1,355,200 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,400 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்கினார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம்.com.
1: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: விடாதீங்க போங்க போங்க. அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
1: 11 à 13 rue Caille 75 000 de Paris
2: Viti Superstore Gala Gonesse Sasselil
1: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
2: Mélodie et Tordrelaque Viti Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
4: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிக்ஸ் சுவிஸ்
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
2: சுவிஸிலே VTS Finance GmbH.
0: மதிய பிரதான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். முன்னாள் பிரதமர் நேருவின் நினைவு நாளான இன்று தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 62வது நினைவு நாளான இன்று காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி, கார்கே உள்ளிட்டோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். கீழடி ஆய்வறிக்கையை திருத்த முடியாது என தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2014-16 காலகட்டத்தில் கீழடியில் முதலாம் கட்ட அகழாய்வு மேற்கொண்ட அறிக்கை அளித்திருந்த நிலையில் அதனை திருத்தி வழங்குமாறு ஒன்றிய அரசு தெரிவித்த நிலையில் அதனை திருத்த முடியாது என அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கின்றார். எந்த அழுத்தத்துக்கும் அடிப்பணிய மாட்டேன் என்று உண்மையான மற்றும் சரியான ஆய்வறிக்கை அளிப்பது எனது கடமை. அதிலிருந்து நான் தவற மாட்டேன் என்று தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சனாதன தர்மத்தை அசுத்தமான மதம் என்று கூறி மத உணர்வுகளை புண்படுத்தி பேசியதாக மம்தா பானர்ஜி மீது மேற்கு வங்க காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். கடந்த ஆண்டு ஈத் கொண்டாட்டத்தில் மம்தா பானர்ஜி இவ்வாறு பேசியதாக வழக்கறிஞர் ஒருவர் அளித்த புகாரில் சிலிகுரி காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் இன்று புதன்கிழமை காலை இந்தியாவின் தலைநகரான டெல்லிக்கு புறப்பட்டார். ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் மேற்கொள்ளும் முதல் டெல்லி பயணம் இது என கூறப்படுகின்றது. காங்கிரஸ் கட்சியில் இருந்து கர்நாடகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்ற போட்டியில் முன்னணியில் உள்ள அம்மாநில துணை முதல்வர் டி கே சிவகுமாருக்கு முதல்வர் பதவி வழங்க ஏதுவாக அம்மாநில முதல்வர் சீதாராமையா ராஜினாமா செய்ய நேற்று டில்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் மேலிடம் அழுத்தம் கொடுத்திருப்பதாக அக்கட்சி வட்டாரங்களிலிருந்து வரும் தகவல்கள் மூலம் அறிய முடிகிறது. சுயநலத்துக்காக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யும் அரசியலை தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். விடைத்தாள் மதிப்பீடு இணையதளம் கேக் செய்யப்பட்டதாக வெளிவந்த செய்திக்கு அந்த யூஆரில் வேறு என்றும் உண்மையான யூஆரில் கேக் செய்யப்படவில்லை எனவும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. கேரள முன்னாள் முதல்வர் பினராஜி விஜயன் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். கேரள முன்னாள் முதல்வர் பினராஜி விஜயன் வீடு உள்பட 10 இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை நடத்தியது. சிஎம்ஆர்எல் கனிம வள நிறுவனத்துடன் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் பேரில் பினராஜி விஜயனுக்கு சொந்தமான கண்ணூர், திருவனந்தபுரம் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் திடீர் இந்த சோதனை நடைபெற்றது. குவாட் பாதுகாப்பு கூட்டணி நாடுகள் கடல் பாதுகாப்பு, எரிசக்தி பாதுகாப்பு, கனிமப்பொருள் தொடர்பில் ஒத்துழைப்பை அதிகரித்துள்ளன. அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகியவற்றின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுடெல்லியில் கூடினர். இந்தோ பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் முக்கிய கனிமப்பொருள் தொடர்பில் கட்டமைப்பை உருவாக்கவும் அவர்கள் முடிவு செய்தனர். கனிமப்பொருள் விநியோக தொடரை வலுப்படுத்த கட்டமைப்பு உதவும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறினார். கடலை கண்காணிப்பதன் தொடர்பில் 2 திட்டங்கள் இருப்பதாக அவர் கூறினார். அமைச்சர்களின் சந்திப்பில் வருங்கால துறைமுகம் எனும் ஒத்துழைப்பு திட்டமும் அறிவிக்கப்பட்டது. பிஜியில் துறைமுக உள்கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்படும் என்று ஆஸ்திரேலியாவின் வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங் கூறியுள்ளார். அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா இணைந்து உருவாக்கப்பட்டுள்ள குவாட் கூட்டமைப்பானது குறிப்பிட்டதொரு 3வது தரப்பை குறிவைத்தலை தவிர்க்க வேண்டும் என சீனா வலியுறுத்தியுள்ளது. புதுடில்லியில் நேற்று நடைபெற்ற குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த அமைச்சர்கள் பங்கேற்றனர். வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் குவாட் நாடுகளிடையே முக்கிய கனிமங்கள், எரிசக்தி துறைகளில் ஒத்துழைப்பை விரிவாக்கம் செய்வதெனவும், கடல்சார் கண்காணிப்பை ஊக்கப்படுத்தவும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ராணுவ தளவாடங்கள் வளர்ச்சி அடைவதற்கு எதிராக இப்பிராந்தியம் எங்கிலும் துறைமுக உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் தேவையான புதிய நடவடிக்கைகளை பற்றியும் ஆராயப்பட்டது. இவ்விவகாரம் சீனாவை ஆத்திரமூட்டியதாக சர்வதேச அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் இதுகுறித்து சீன வெளியுறவு அமைச்சு செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் தெரிவித்ததாவது, குவாட் கூட்டமைப்பு விவகாரத்தில் சீனா தம் நிலைப்பாட்டை பலமுறை பதிவு செய்துள்ளது. நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பானது பிராந்திய அமைதி, நிலைத்தன்மை, வளமை ஆகியவற்றுக்கு நோக்கி நகர்வாக இருத்தல் வேண்டும். எந்தவொரு 3வது தரப்பையும் குறிவைத்ததாக அது இருக்கக்கூடாது. சிறு அணிகள் உருவாக்குவதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவின் புகழ்பெற்ற அல்போன்சா மாம்பழ விளைச்சல் கடுமையான வானிலையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. உலகின் ஆகப்பெரிய மாம்பழ உற்பத்தி நாடு இந்தியா. கடந்த ஆண்டு மட்டும் அதன் மொத்த மதிப்பு 2.3 பில்லியன் டாலர் ஆகும். 2031 ஆண்டுக்குள் இது 3.4 பில்லியன் டாலராக உயரும் என்று கண்காணிக்கப்படுகின்றது. எரிபொருள் விலை ஏற்றத்தால் கேரளத்தில் பணவீக்க அழுத்தம் அதிகரித்துள்ளதாக அந்த மாநில முதல்வர் வி டி சதீசன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி நகரம் நெல்லையப்பர் காந்தி மதியம்மன் கோயிலில் 34 ஆண்டுகளுக்கு பின் வெள்ளித்தேரில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தள்ளி ரத வீதிகளில் உலாவரி நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 10 இடங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பெய்து வந்தாலும் மறுபுறம் வெயில் மாட்டி வதைக்கின்றது. இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள் என திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். என்றென்றும் என் நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரியோராக திகழும் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்துக்கள். நபிகள் நாயகம் வழங்கிய அறிவுரைகளை கடைபிடித்து வாழும் இஸ்லாமியர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி நிலை பெறட்டும். இஸ்லாமிய சமூகத்துக்கும் திமுகவுக்கும் இடையான உறவு மேன்மையையும் உண்மையான பிணைப்பையும் கொண்டது. திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இஸ்லாமிய உரிமைகளுக்காக தோளோடு தோல் நிற்போம் என தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆவண தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 600 குறைந்து 1 சவரன் ரூபாய் 117,800 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 80 குறைந்து 1 கிராம் ரூபாய் 14,650 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 5 குறைந்து ரூபாய் 590 விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கிறது உலக செய்திகள். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புடன் சுகாதார காப்புடன் மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இபோலா கிருமி தொற்று குறித்த அக்கறைகள் அதிகரிக்கின்றன. நோயால் சுமார் 220 பேர் உயிரிழந்திருப்பதாக சந்தேகப்படுகிறது. நோய்வாய்ப்பட்டோரை அடையாளம் காண்பதில் தாமதம் ஏற்பட்டதால் சுகாதார பராமரிப்பு ஊழியர்கள் நிலைமையை சமாளிக்க சிரமப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிறுவனத்தின் தலைவர் கோங்கோ குடிசு செல்கின்றார். ஈரான் தனக்கு பதிலடி கொடுக்கும் உரிமை இருப்பதாக எச்சரித்திருக்கிறது. அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் அந்த எச்சரிக்கையை விடுத்தது. அமெரிக்கா ஈரானின் ஏவுகணை தளங்களையும் கண்ணிவடிகளை பொருத்தும் கப்பல்களையும் தாக்கியுள்ளது. அமெரிக்கா நேர்மையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக ஈரான் குற்றம் சாட்டியது. தாக்குதல்கள் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மோசமாக மீறியதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் ராணுவம் லெபனானில் கூடுதல் நடவடிக்கை எடுப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். லெபனானின் தெற்கு பகுதிகளில் பெரும் ராணுவ படைகள் இருப்பதாக அவர் கூறினார். ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் முக்கியமான இடங்கள் கொண்டுவரப்படுவதாக திரு நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள ராணுவ நிலைகள் மற்றும் அதிகார மையங்களை குறிவைத்து வரும் நாட்களில் தீவிர வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட உள்ளதாக ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. உக்ரைன் போரின் மிக கடுமையான தாக்குதல்களில் ஒன்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை அரங்கேறிய நிலையில் கீவ் நகரில் தங்கியிருக்கும் தூதரக அதிகாரிகள் உள்ளிட்ட வெளிநாட்டின் அனைவரும் உடனடியாக வெளியேறுமாறு ரஷ்யா அறிவுறுத்தியுள்ளது. ரஷ்யாவுடன் நெருங்கிய நட்பு கொண்ட பெலாரஸ் நாட்டின் எதிர்கட்சி தலைவர் ஸ்வியாட்லானா சிகானோவ்ஸ்கயா நேற்று முன்தினம் கீவ் நகருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அண்மையில் பெலாரசுடன் இணைந்து ரஷ்யா அணு ஆயுத போர் பயிற்சியில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. காசா நகரில் கடுமையான போரால் நிலங்களை இழந்த விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த புதிய நுட்பத்தை கண்டறிந்துள்ளனர். காலியான தகர டின்களில் காய்கறி செடிகளை வளர்த்து சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். போரின் போது உணவுப் பொருட்கள் வந்த காலியான டின்களை பழைய இரும்பு சாமான் கடைக்கு போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி சாப்பிட்டு விடாமல் அதை கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டுள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகலில் அதிபரால் அண்மையில் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் உஸ்மான் சோன்கோ அந்த நாட்டு நாடாளுமன்ற அவைத் தலைவராக நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த 2024 தேர்தலில் அதிபர் பசிரு தியோமாகி ஸ்பாய் உஸ்மான் சோன்கோ கூட்டணி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தமது அண்மை மருத்துவ பரிசோதனை சிறப்பாக நடந்திருப்பதாக கூறியிருக்கிறார். அது 6 மாதத்துக்கு 1 முறை நடக்கும் மருத்துவ பரிசோதனை என்றார் அவர். ஆனால் வெள்ளை மாளிகை அதனை வருடாந்திர பல் மருத்துவ உடல்நல பரிசோதனை என்று முன்னாள் கூறியுள்ளது. அதிபராக மீண்டும் பதவியேற்ற பின் திரு ட்ரம்ப் மேற்கொண்டிருக்கும் 3வது பரிசோதனை இதுவாகும். ஐரோப்பாவில் வரலாறு காணாத வெயில் பதிவாகி வரும் நிலையில் பாரிஸ் நீஸ் நகரங்களுக்கு இடையே இயக்கப்படும் ரயில் திடீரென நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாயினர். உச்ச வெயிலில் குளிர்சாதன வசதி இல்லாமல் 4 மணி நேரம் பயணிகள் ரயில் நடுவழியில் நிறுத்தப்பட்டிருந்த சம்பவம் உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. குளிர்சாதன வசதி இல்லாத சாதாரண ரயிலில் ஆயிரக்கணக்கான பயணிகள் இந்த நிலையில் கடும் வெப்பத்தால் ரயிலுக்குள் மூச்சுவிட முடியாமல் அவதியடைந்த பயணிகள் ரயிலிருந்து இறங்கிவிட்டன. இந்த வீடியோவை வைரலாகி வருகின்றது. ஒரு சாதாரண போக்குவரத்து வசதியை கூட கடுமையான வெப்பம் எவ்வாறு பாதித்திருக்கிறது. இனி வருங்காலங்களில் மக்கள் எவ்வாறு வாழப்போகிறோம் என்பதை நினைத்துத்தான் பலரும் இந்த வீடியோவை பார்த்து கவலை தெரிவித்து வருகின்றார்கள். கடும் வெப்பத்தால் பெட்டிக்குள் இருந்த மக்களால் மூச்சுவிட முடியாமல் தவித்திருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் ரயிலை நிறுத்தி வயல் பகுதிகளில் நின்ற ரயிலில் இருந்து வெளியே இறங்கி மூச்சுவிடத் தொடங்கினர். பிரான்ஸ் நாட்டில் பதிவாகி வரும் வெப்ப அலை பாரிஸ் நீஸ் ரயில் பயணத்தை பலருக்கும் ஒரு கெட்ட கனவாக மாற்றிவிட்டது. பல பயணிகள் மீண்டும் ரயிலுக்குள் ஏறுமாறு ரயில்வே காவல்துறையினர் அறிவுறுத்தியும் ஏற மறுத்துவிட்டனர். நூற்றுக்கணக்கானோர் அங்கிருந்த கட்டிடம் ஒன்றுக்குள் அமைதியாக ஏறி அமர்ந்து கொண்டனர். இவற்றை பார்த்த பலரும் பல்வேறு கருத்துக்களை பதிவிட அதில் ஒருவர், இந்தியாவில் குளிர்சாதன வசதி இல்லாத போக்குவரத்து வழித்தடத்தில் பயணிக்கும் மக்களை பற்றி நினைத்து பாருங்கள் என்று பதிவிட்டிருக்கிறார். வடக்கு பெல்ஜியத்தில் நேற்று பள்ளி பேருந்து மீது அதிவேக ரயில் மோதிய விபத்தில் பேருந்து ஓட்டுநர் உதவியாளர் 2 குழந்தைகள் ஆகிய 4 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் பிரசஸிலிருந்து வடமேற்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ரயில்வே கடவு பாதையில் காலை நேர போக்குவரத்து நெரிசலின் போது நிகழ்ந்த இந்த விபத்தில் 5 குழந்தைகள் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து நடந்தபோது ரயில்வே கேட் மூடப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனினும் விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது என இன்னும் கண்டறியப்படவில்லை. அப்பகுதி சிசிடிவி கேமராக்கள் நேரில் பார்த்த சாட்சியின் அடிப்படையில் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாசா எனும் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிலையம் நிலவில் தளம் அமைப்பதில் மும்முரமாக இறங்கியுள்ளது. தளத்துக்கு தேவையான ஆளில்லா வானூர்திகள், ஆய்வுக்கலங்கள் போன்றவற்றுக்கு அது ஏற்பாடு செய்துள்ளது. 4 அமெரிக்க நிறுவனங்களுக்கு $10 மில்லியன் மதிப்புடைய குத்தகைகளை வழங்கியுள்ளது. விண்வெளி வீரர்கள் 28 நிலவுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று நம்பப்படுகிறது. அதற்கு முன் ஆளில்லா வானூர்திகளும் ஆய்வுக்கலங்களும் நிலவில் இருக்க வேண்டும் என்று ஆய்வு நிலையம் கூறியிருக்கிறது. தென்கொரியாவில் சோல் நகரில் இடிக்கப்பட்டு கொண்டிருந்த மேம்பாலம் சரிந்து விழுந்ததில் 3 பேர் இறந்தனர். பாதுகாப்பு சோதனை நடத்த வந்த அதிகாரிகள் இறந்தனர். மேலும் 3 அதிகாரிகள் காயமுற்றனர். சம்பவத்தை காட்டும் காணொளியில் பாலத்தின் ஒரு பகுதி சாலையில் விழுந்து கிடப்பதை காண முடிகிறது. மேம்பாலத்தின் கட்டமைப்பு நிலையாக இல்லை என்று ஊழியர்கள் நேற்றிரவே கவனித்தனர். இடிக்கும் பணிகளை அவர்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தனர். நேற்று மேம்பாலத்தின் உண்மையை உள்ளமைப்பை கண்காணிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் சென்றிருந்தனர். மேம்பாலம் அப்போது சரிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. மேம்பாலம் 1966 கட்டப்பட்டது. அதிகாரிகள் நடந்ததை கண்டறிய விசாரணைகள் நடத்துகின்றனர். லாபோஸ் குகையில் சிக்கியிருப்பவர்களை காப்பாற்ற முடியும் என்று மீட்புக் குழுவினர் நம்புகின்றனர். சேசம்பூன் வட்டாரத்தில் உள்ள குகையில் அந்த நாட்டைச் சேர்ந்த 7 பேர் சிக்கியுள்ளனர். அவர்கள் தங்கம் தேட கடந்த புதன்கிழமை குகைக்குள் சென்றதாக கூறப்படுகிறது. அடைமழை பெய்ததால் குகையில் வெள்ளம் நிரம்பியது. நிலச்சரிவு ஏற்பட்டது. 7 பேரால் குகையை விட்டு வெளியேற முடியவில்லை. மீட்பு பணியில் தாய்லாந்து குழுவும் சேர்ந்துள்ளது. குழுவினர் மார்பளவுக்கு திரண்டுள்ள நீதில் செல்வதை லா பட்டன்னா நியூஸ் எனும் லாவோஸ் ஊடகத்தின் காணொலியில் பார்க்க முடிகிறது. அவர்கள் குகையிலிருந்து தண்ணீரையும் வெளியேற்றுகின்றனர். குகையில் சிக்கியிருப்பவர்களை நெருங்கிவிட்டதாக மீட்புக் குழுவின் தலைவர் கூறினார். இன்னும் 20 மீட்டர் எஞ்சியுள்ளதாக அவர் நம்புகின்றார். இனி நம்முடைய வெற்றி தொலைவில் இல்லை என்று கேங்கார்ட் போங்குவாங் சம ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். இங்கிலாந்தில் விலங்கு நலன் அமைப்புக்கு வித்தியாசமான கோரிக்கை வந்தது. டயருக்குள் சிக்கிய மட்ட குதிரையை காப்பாற்ற வேண்டும் என்று ஸ்டோக் ஆன் ட்ரெண்ட் நகருக்கு சென்று பார்த்தால் மட்ட குதிரை உழவு இயந்திரத்தின் டயருக்குள் சுருண்டு கிடந்தது. சம ஊடகத்தில் பயிரப்பட்ட படங்களில் அதன் வாய்ப்பகுதியை மட்டும் வெளியே காண முடிகிறது. அது மிகவும் அழுக்காக இருப்பதையும் பார்க்க முடிகிறது. டயரை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்தாலும் இளம் மட்ட குதிரையால் சுவாசிக்க முடிந்தது. மீட்பு ஊழியர் கவனமாக அதன் முன்னங்கால்களை வெளியே கொண்டு வந்தார். பின்னர் தோல் பகுதிகளையும் கழுத்து பகுதியையும் விடுவித்தார். மட்ட குதிரை டயரிலிருந்து வெளியான போது தொடக்கத்தில் நடக்க தடுமாறியது. அது இப்போது நலமாக இருப்பதாகவும் நன்றாக நடப்பதாகவும் RSPCA விலங்கு நல அமைப்பு பேஸ்புக்கில் கூறியுள்ளது. கையில் 10 யுவான் அதாவது $1.50 மட்டும்தான் டாக்ஸி கட்டணம். அதைவிட அதிகம். என்ன செய்வதென்று தெரியாமல் தேம்பி தம்பி அழுகிறான் 10 வயது பையன். சிறிதும் தயங்காமல் அந்த சிறுவனுக்கு ஆறுதல் கூறி வீட்டுக்கு அவனை பத்திரமாக கொண்டு சேர்த்தார் ஓட்டுநர் வாங். டாக்ஸியின் கேமரா மூலம் பதிவான அந்த மனமுருகன் காட்சி இணையத்தில் பரவலானது. வீட்டுக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருந்ததால் கட்டணம் அதிகரிக்கக்கூடும் என்று சிறுவன் தமது தாயிடம் கைத்தொலைபேசியில் தெரிவித்துக் கொண்டிருந்தான். கைத்தொலைபேசியின் மின்னோட்டம் தீர்ந்து போனதும் சிறுவன் பதற்றமடைந்து அழத் தொடங்கினான். 10 யுவான் தாண்டி கட்டணம் செலுத்தும் சூழ்நிலை வந்தால் அக்கட்டணத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று வாங் சிறுவனுக்கு ஆறுதல் கூறினார். வாங்கிற்க அந்த சிறுவனின் வயதில் ஒரு மகளும் மகனும் இருக்கிறார்கள். பிள்ளைகளை பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு சேர்ப்பதை தமது முக்கிய கடமையாக அவர் கருதுகிறார். பலரும் டாக்ஸி ஓட்டுநரின் பெருந்தன்மையை பாராட்டினார். ஜப்பான் திருவிழாவில் மிரண்டு பாய்ந்த குதிரையால் 6 பேர் காயமடைந்துள்ளனர். கடிவாளமற்ற குதிரை அசுர வேகத்தில் குழம்புகள் பாய மக்கள் செய்வதறியாமல் திகைத்தனர். சோமா நாமாமி திருவிழாவின் போது அந்த அசம்பாவிதம் நேர்ந்தது. விழாவில் குதிரையின் மீது சவாரி செய்தவர் கீழே விழுந்ததும் குதிரை கட்டுப்பாட்டை இழந்தது. பாதையை விட்டு விலகி பார்வையாளர்கள் நின்று கொண்ட இடத்துக்குள் தலை தறிக்கு ஓடியது. 6 பேர் காயமடைந்தனர். 3 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தற்காப்பு கலையையும் குதிரை ஓட்டும் திறனையும் வெளிக்காட்டுவதற்காக ஜப்பானின் புசிமா மாநிலத்தில் ஆண்டுதோறும் திருவிழா நடைபெறுகிறது. அதில் கிட்டத்தட்ட 40,000 பேர் கலந்து கொள்கின்றனர். சமுராய் உடை அணிந்து கவசமிட்ட குதிரையை ஓட்டும் பந்தயம் விழாவின் சிறப்பு அம்சம். அசுர வேகத்தில் செல்லும் சொகுசு கார்களுக்கு பிரபலமானது வெர்ராரி. 5 பேர் அமரக்கூடிய காரை அது அறிமுகம் செய்துள்ளது. இத்தாலிய நிறுவனத்தின் முதல் மின்சார காரும் அதுவே. லூசி எனும் காரில் அதிகபட்சம் மணிக்கு 3-10 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல முடியும். அது பணக்கார குடும்பங்களை கவர முனைகிறது. இவ்வாண்டு இறுதியில் விற்பனைக்கு வரும் கார் 550,000 யூரோவுக்கு விலை போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபெராரி கார்களில் வழக்கமாக 2 கதவுகள் தான் இருக்கும். 2022 அறிமுகமான ஃபெராரி பியூரோசாங்கியூர் காரில் முதல் முறையாக 4 கதவுகள் இருந்தன. அதில் 4 இருக்கைகளும் இருந்தன. லூசே காரிலும் 4 கதவுகள் இருக்கும். லூசே கார் மூலம் மின்சார கார்கள் அதிகம் பயன்படுத்தப்படும் சீனாவில் விற்பனை கூடும் என்று நம்புகிறது ஃபெராரி. சுமார் 1,000 மாநில வானூர்திகள் கண்ணை கவரும் விதமாக காட்சியளிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் சிட்டி நகரில் நேற்று முன்தினம் பார்வையாளர்களுக்கு ஏமாற்றம். நிகழ்ச்சியின் போது 89 ஆளில்லா வானூர்திகள் திடீரென்று கீழே விழுந்தன. சமூக ஊடகத்தில் பயிரப்பட்ட காணொலியில் ஆளில்லா வானூர்திகள் கடலுக்குள் விழுவதை காண முடிகிறது. பார்வையாளர்கள் பலர் குழம்பி போகின்றனர். ஆளில்லா வானூர்திகள் கீழே விழுவது நிகழ்ச்சியின் ஒரு அங்கமா என்னும் சிலர் கேள்வி எழுப்பதை காணொலியில் பார்க்க முடிகிறது. தொழில்நுட்ப கோளாற்றால் அவை கீழே விழுந்ததாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். வேறு வழியில்லாமல் அவர்கள் படைப்பை ரத்து செய்தனர். இன்றும் நாளையும் இடம்பெறும் படைப்புகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் கூறியுள்ளனர். நம் முடிவு காலம் நெருங்குகிறது என்று தெரிந்தால் நாம் என்ன செய்வோம்? உயிர் எழுதுவோமா? மரணப்படுக்கையில் காத்திருப்போமா? இளம் வயதில் இருந்தே இறப்பதற்கு முன் எதை விட்டு செல்ல போகிறோம் என்பதை பற்றி சிந்திக்க தொடங்கலாம் என்று நிபுணர்கள் ஊக்குவிக்கின்றனர். அது வாழ்க்கைக்கு அர்த்தத்தை அளிக்க உதவும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. உணர்வு பூர்வமாகவோ அல்லது அறியாமலோ ஒவ்வொருவரும் இறந்தபின் எதையாவது விட்டு செல்கிறோம். அது என்ன? உயிரியல் அடிப்படை, நம் மரபியல் அல்லது உறுப்பு தானம் வழியாக செல்வ பகிர்வு அடிப்படை, நம் சொத்து அல்லது உடைமைகளை பகிரும் வழியாக நம்பிக்கை அடிப்படை, நம் தனிப்பட்ட கலாச்சார நம்பிக்கை மரபை பகிரும் வழியாக வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருக்கும் பெரும்பாலோர் கடிதங்கள் அல்லது தனிப்பட்ட கதைகளை பகிர்வதன் மூலம் ஆறுதலையும் இறப்பையும் பற்றிய பதற்றத்தையும் குறைப்பதாக ஆராய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. பொருள் செல்வத்தை விட வாழ்க்கை பாடங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கவே மக்கள் அதிகம் விரும்புவதாகவும் அவை கண்டறியப்பட்டுள்ளன. தொடர்பது விளையாட்டு செய்திகள். IPL போட்டியின் குவாலிபியர் 1 ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 92 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸை செவ்வாய்க்கிழமை வென்றது. இதன் முறையாக பெங்களூரு முதல் அணியாக இறுதி ஆட்டத்துக்கு முன்னர் குஜராத் குவாலிபியர் 2 சென்றுள்ளது. ஜூன் 18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் ஜப்பான் புறப்பட்டு சென்றன. ஜப்பான் ககாமிகாராவில் மே 29 முதல் ஜூன் 6 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற உள்ளது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிமுக உலக யோகாசனம் சாம்பியன்ஷிப்புக்கு முன்பாக அளித்த பேட்டியில் யோகாசனம் போட்டியை ஒலிம்பிக்கில் சேர்க்க திட்டமிடப்பட்டு வருகிறது என கூறியுள்ளார். நடப்பாண்டின் 2வது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான பிரெஞ்ச் ஓபனில் பெலாரஸின் அரினா சபலென்கா 2வது சுற்றுக்கு முன்னர் முன்னணி வீரரான ரஷ்யாவின் டேனியல் மெத்வேதவ் முதல் சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வி கண்டார். இன்டர் மியாமிக்கான போட்டியில் விளையாடும் போது கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸிக்கு தொடை தசையில் காயம் ஏற்பட்டது. கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகள் ஜூன் 11 தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் மெஸ்ஸிக்கு ஏற்பட்ட காயம் அர்ஜென்டினா ரசிகர்கள் வரையில் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் இனியன் பன்னீர்செல்வம் இலங்கையில் நடைபெற்ற காமன்வெல்த் செஸ் சாம்பியன்ஷிப்பில் இரட்டை தங்கம் வென்றார். இந்தியாவிலேயே அதிகளவு செஸ் கிராண்ட் மாஸ்டர் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இதிலே மேம்பெலும் ஒரு மகுடம் சூடப்பட்டுள்ளது. நோர்வே செஸ் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியாவின் நடப்பு உலக சாம்பியனான டி குகேஸ் ஆர் பிரகஞ்சானா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இறுதியாக நாணய மாற்றி வீதம் இந்த நாணய மாற்றீட்டு கணுசனை வழங்கினார்கள். www.trttamilvali.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 379.35%, இந்திய பெறுமதியில் 111.47%. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறும் ஒரு US டாலர் 325.86 இலங்கை பெறுமதியில் 95.75 இந்திய பெறுமதியில். ஒரு சுவிஸ் ரேங்க் இலங்கை பெறுமதியில் 414.72% இந்திய பெறுமதியில் 121.95%. ஒரு ஐக்கிய நாட்டிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 438.43% இந்திய பெறுமதியில் 128.84%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 235.94% இந்திய பெறுமதியில் 69.32%. இத்துடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இந்திய செய்திக்கு பெருசியூகையில் அமைந்துள்ள வீட்டி கேசன் கரி, காலியலை கோணசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செய்யும் அடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்ற

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulgam.com.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாது. இங்க போங்க போங்க.
5: மேலதிக
0: தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 27 50 அல்லது 07 78 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
7: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸே 3098 கோனிக்ஸ் சுவிஸ் கோனிக்ஸ் மெக்னாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
7: பெறபேசி இலக்கம் 01 39 71 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
8: நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 2:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது.

நேரம். இன்றைய முத்தான நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய முத்தான நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வரும் பாடல்களாக சந்தனம் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகிறார் சோதி புஷ்பா அவர்கள் பிரான்சில் இருந்து. வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சோதி புஷ்பா அவர்கள் முத்தாரத்துக்காக ஒரு சொல் கோவையில் வரும் பாடுகளாக சந்தனம் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடுகளை தெரிவு செய்திருக்கிறார். அந்த வேளையில் சந்தனம் என்ற சொல்லில் வரும் முதலாவது பாடலாக பிராப்தம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நேரம் சரியாக 2:50 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ். தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாரம். இந்திய முத்தாரின் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சோதி புஷ்பா அவர்கள் தெரிவு செய்திருக்கும் 2வது பாடலாக தங்கச்சுரங்கம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

இன்றைய கலை நேரம் சரியாக 2:55 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சி அழகாக சந்தனம் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களாக நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சோதி புஷ்பா அவர்கள் பிரான்சில் இருந்து. அவர் தெரிவித்திருக்கும் சந்தனம் என்ற சொல்லில் வரும் அடுத்த பாடலாக தனிக்காட்டு ராஜா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நேரம் சரியாக 3:04. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாரம். இந்திய முத்தார நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலாக சோதி புஷ்பா அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பாடல். ராஜகாளி அம்மன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுவது முத்தாரம். இன்றைய முத்தாரி நிகழ்ச்சியை சந்திரம் என்று சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களாக நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தவர் சோதி புஷ்பா அவர்கள் பிரான்சிலிருந்து. அவருக்கு இருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முத்தாரத்தை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் பிபி கிஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாது இங்க போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
3: 11 à 13 rue Caille, 75 Mindy Paris,
2: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
6: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் என்றும் பொட்டுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
7: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கா?
8: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் கொண்டு வரத?
8: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
9: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரூடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் பத்தே, தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா சைபர் 1 42 சைபர் 5 41 85. நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.
10: நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும்
9: இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நம்பு பொருட்கள், பழ வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
10: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
9: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
10: மேலதிக தொடர்புகளுக்கு
9: 65 Fraser Street, Vancouver, Canada. சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 20 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 1 3 75 0 0 5
10: வன்கூவரில்
9: சுதனின் யாழ் களஞ்சியம்.
10: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
11: நேரம் 3:17.
12: நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, நான் கவிஞனும் இல்லை.
11: வணக்கம் அருளை, மீண்டும் ஒரு பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மாற்றற்ற மகிழ்ச்சி. உலக போல் இன்றைய நாளிலும் நான் ரசித்த பாடலோடு உங்கள் வாசல் நாடி
12: வருகின்றேன்.
11: நான் ரசித்த பாடலுக்கு நான் என்னுடைய கருத்துக்களை தருகின்ற பொழுது நீங்களும் அந்த பாடலை ரசித்திருந்தால் அந்த பாடலுக்கான உங்கள் கருத்துக்களையும் இன்னோட பகிர்ந்து கொள்ளலாம். அதற்காக எங்களுடைய வளமையான தொலைபேசி இலக்கங்களும் உங்களுடைய உரல்களால் தட்டும். அந்த வகையில் இன்றைய நாளில் நான் தருகின்ற முதல் பாடல்

0: மலைக்கொரு பிள்ளை திரைக்காக எம் ராஜா அவர்கள் சங்கர் கணேசனுடைய இசையில் பாடிய ஒரு அற்புதமான பாடல். ஒரு தந்தை தன்னுடைய மகனின் எதிர்காலத்தை நினைத்து இங்கே இந்த பாடலை தருகின்றார். கவிஞருடைய அழகான வரிகள், ராஜா அவர்களுடைய அழகிய மெல்லிய குரல் இந்த பாடலுக்கு மெருகேற்றிருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த தாயினுடைய கனவையும் நீ நிறைவேற்று என்று சொல்கின்ற அந்த வரிகள் அந்த பாடலுக்கு, அந்த கதைக்கு ஏதோ ஒரு மர்மத்தை கொடுப்பதாக தெரிகின்றது. இந்த திரைப்படத்தை நான் பார்க்கவில்லை, ஆனால் அந்த பாடலில் வருகின்ற அந்த இறுதி வரிகளை பார்க்கின்ற பொழுது, தாயின் கனவை நீ நிறைவேற்று என்று சொல்கின்ற பொழுது, ஏதோ அதாவது தாயின் நெஞ்சை நான் மறக்கவில்லை, தாயின் கனவை நான் மறக்கவில்லை, நீ அவளுடைய கனவையும் நிறைவேற்று என்று சொல்கின்ற பொழுது தாயின் வாழ்க்கையில் ஏதோ மர்மம் இருப்பதாக தெரிகின்றது. அது திரைப்படத்தை பார்த்தால் தான் என்னால் புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக இந்த பாடல் உங்களையும் கவர்ந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். வானொலிகளில் வணக்கம். நான் நலம் நலம் சொல்லுங்க. அடிக்கடி ஒளிபரப்பப்படுறது.
1: எடுத்துக்கொண்டு போற மாதிரியான பாடல் இசை நல்லா இருக்குது. தொடர்ந்து இணைந்துள்ள ரெண்டு வாரம் இதனால் கலந்துள்ள முடியாம போயிட்டது என்பதை கண்டமணி போடு.
0: நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். சரி, அவரை தொடர்ந்து வானொலிகளில் வணக்கம்.
2: வணக்கம் அவரை தேவன் ராஜா.
0: வாருங்கள் வாருங்கள் சொல்லுங்க. நலம் நலம் நலம். நீங்க
2: ஒரு பாட்டு போட்டீங்க, பழைய நினைவு வந்துட்டு, 10 வயசுக்கு 5 வயசுக்கு அப்பாவோட அடிவன்ற நினைவு வந்து அடிவச்சு தாங்க முடியாம 13 வயசுக்கு கொழுவு போயாச்சு.
0: 13 வயசு
2: நான் கொழுவு போயிட்டேன், வேலைக்கு போயிட்டேன். அப்படியே வேலை இருந்து அப்படியே வந்து அப்படியே அவன் அப்பாவத்த நான் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ராஜாவாக்கு அவர் பட்ட பாடு விட்டு இருந்திருந்தா அப்படியே தெருவோரம் போயிருப்பேன். அப்படி நல்ல ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல்.
0: ஒரு தந்தைக்கும் ஒரு கனவு இருக்கும் தானே, நிச்சயமாக ஒரு கனவு இருக்கும். ஒரு
2: தந்தை ஒரு நல்ல இதா இருந்து இருந்தா கத பிள்ளைகள நல்ல நல்ல வைக்கணும்னு ஆசைப்படுவேன்.
0: என்ன
2: 4 பேர் குறை சொல்லிக்கல தந்தையாருக்கு பிடிக்காது. என்ன அப்ப வீட்ட வந்து சாத்துட்டான்
0: அடிக்கின்றவர்கள் அதை கொஞ்சம் மகனையும் விசாரிச்சு போட்டு செய்ய வேண்டும்.
2: சும்மா சொல்லிடுவாங்க, சொல்லிட்டு இங்க வந்து அந்த பழைய கிழவியல் இருக்குன்னு
0: கோல் முட்டி விடுறது.
2: மாட்டுப்படுறது அம்மா
0: தான்.
3: வணக்கம்
0: சொல்லுங்க.
3: வாழ்த்துக்கள். நக்கீத போக்கு சூப்பரான பாடல்கள் எல்லாம் அந்த மாதிரி அபிபரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். பாடலை கேட்கும் போது இன்னும் நல்ல பாடல்களை எடுத்து வருவீர்கள் என்ற நம்பிக்கையில அடுத்த பாடலை நாம கேட்டுக்கோன்னு தருவோம்.
0: நிச்சயமா நன்றி நன்றி நன்றி சந்திப்போம். எழுதுகின்ற பதிற்றியாற்றி தந்த நான் ரசித்த பாடல் அடுத்த பாடலாக வருகின்றது.

0: பூக்கள் மலரட்டும் என்கின்ற திரைக்காக வி நரசிம்மனின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர்கள் பாடிய இந்த பாடல் நான் பாடல்களை தேடிக்கொண்டு செல்கின்ற பொழுது இந்த பாடலை கேட்கக்கூடியதாக இருந்தது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக நான் கூட இதுதான் முதல் தடவையாக இந்த பாடலை கேட்டிருக்கின்றனரா. 2 நாட்களுக்கு முன்பதாக மீண்டும் மீண்டும் 2-3 தடவைகள் கேட்டு பார்த்தேன். அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அந்த பாடலை நான் ஒரு நாளும் கேட்கவில்லை. இந்த திரைப்படத்தை நான் பார்க்கவில்லை. ஆனால் பின்னர் தரவுகளை பார்க்கின்ற பொழுது இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படம் என்றும் ஆனால் பாடல்கள் பேசப்பட்ட பாடல்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த பாடலை யார் எழுதியவர் என்று தெரியவில்லை. ஆனால் இசை வடிவம் நரசிம்மன். ஒரு சிலர் ஒரு வழிகளை சொல்லியிருக்கிறார்கள், ஒருவர் இசையமைப்பாளர்களை. ஆனால் அதை முழுமையாக பார்க்கின்ற பொழுது வி நரசிம்மன் என்கின்றது. அழகாக எஸ்பி அவர்கள் ஒரு வித்தியாசமான முறையில் பாடியிருக்கின்றார். அந்த பாடலில் சொற்களோடு சேர்ந்து தவையெல்லாம் நகர்ந்து செல்கின்ற பொழுது அழகாக இருக்கின்றது, கேட்பதற்கு இனிமையாகவும் இருக்கின்றது. சரி, வந்திருப்பவர்களுடைய ரசனையை பார்த்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் அருள்மொழிதேவன்.
0: வணக்கம். சொல்லுங்கள் ரோசா.
1: நீங்க போட்ட பாட்டு என்ன இதுவரைக்கும் கேட்டதே இல்லை. அழகான பாட்டு, பாடியவர்களும் நல்லா பாடி இருந்தார்கள். இதை எடுத்து வந்ததற்கு உங்களுக்கு நன்றி கூறி கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. நன்றி ரோசாலி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் வரவழைதேவா. எப்படி இதுமா இருக்கிறீங்களா?
0: நலம். நலம். நீங்கள்?
2: நாங்களும் நலமாக இல்ல. வெயிலுக்கு நல்ல சூடா இருக்குது. உங்களுக்கு எப்படியே
0: குஞ்சுடுங்க.
2: நீங்கள் போற வாடலா கேட்டு கிடன் விளக்கங்களை சொல்றீங்க. ஒரு காலி நான் கேட்க இல்லையா? ஒன்னாலும் இந்த பாட்டை நானும் எப்படி கேப்பேன்
0: அறியத்தருகிறேன். வணக்கம்.
3: வணக்கம் அரமைத்தேவன்.
0: சொல்லுங்க ராஜா.
3: கேட்காத வார்த்தை ஒளிபரப்பு இருக்கீங்க. அது எத்தனை ஆண்டு வந்த என்ன?
0: இது மோகன் நடித்த திரைப்படம்.
3: மோகன் நடித்த திரைப்படம் நல்ல வாழ்க்கை நல்ல பாட்டு அழுத்திருக்கேன். நல்ல நல்ல நல்ல ஒரு பாடல் உண்டு. போட்டதுக்கு நன்றி அரமைத்தேவன்.
0: நிச்சயமாக அந்த பாடலை நான் 2-3 நாட்கள் முன்பு நானும் கண்டுபிடிச்சேன். தட்டி கொண்டு உபயோகிக்காத வித்தியாசமான பாடல் ஒன்று பார்த்தா வருகிறது. ஒரு வித்தியாசமான பாடலாக இருந்தது.
3: வித்தியாசமான பாடலாக தான் வந்தேன்.
0: நன்றி. நன்றி. நன்றி.
3: நன்றி.
0: இந்த நேரத்தில் ராஜா இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் அருள்மொழிதேவன்.
0: வணக்கம் ஐயா. சொல்லுங்க.
4: வணக்கம். வணக்கம். சும்மா இருக்கீங்களா?
0: நலம். நலம். நலம். நீங்களா?
4: ஓ, நாங்கள் சும்மா இருக்கிறோம். எனக்கு ஒரு வசனத்தை எங்கள் சிங்கப்பன் எங்கள் தாயம்மா சொல்லி இருந்தா என்னென்றால், நாங்கள் உங்களோட நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கள் அறிவிப்பாளருடன் நாங்கள் உரையாட வேண்டும். மிக மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கின்றது. அறிவிப்பாளருக்கு தெரியுமோ எந்த நேயர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அருமையான வசனம் மட்டும் சொல்லியிருக்கார். உண்மையா சந்தனி 1000 மைலுக்கு இருந்தாலும் இந்த மனதை தொட்டுட்டா எங்கட ஊராரி சிங்கப்பூன். ஊராரியில அந்த மாதிரி சண்டிதரம் காட்டினால் அருமையான ஒரு அம்மா உண்டு. நாங்கள் சொன்னது, ரோசாலி சொன்னது போல, இந்த பாடல் நாங்கள் இதுவரை காலம் கேட்டது கிடையாது. வந்தாவும் குழந்தைகள், அதுக்கு உங்களுக்கு முதல் வாழ்த்துக்களும் நன்றிகளும். சிறப்பாக இருக்கின்றது நிகழ்ச்சி. நடத்துங்கள். கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அருள்மொழி.
0: நன்றி. நன்றி. நன்றி.
4: நன்றி.
0: வாழ்த்துக்கள்.

0: அடியேறி வந்தவளே பார்த்து
1: ஒலித்த பாடல் ஆயிரம் பூக்கள் மலரும் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தார்கள். அதற்கான இசை வடிவம் வி நரசிம்மன். சரி, இந்த நேரத்தில் அடுத்து வருகின்ற பாடல்

0: அந்த பாடல் வீரபாண்டியன் கட்டபொம்மன் திரைக்காக பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுசிலா அம்மா இணைந்து பாடியிருந்தார்கள். அந்த நாட்களில் நிச்சயமாக இந்த பாடல்கள் என்றும் கேட்கின்ற பொழுது எங்களுடைய நெஞ்சங்களை நிகழ்த்தி செல்கின்றது. இப்பொழுது நான் பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்காக குரல் கொடுத்திருந்தேன். நிறையவே பிழை இருக்கின்றது, அதை மன்னித்து அருள்கள் என்று நினைக்கின்றேன். ஏதோ ஒரு ஆவலில் பாடியிருக்கின்றேன், அவ்வளாந்தாள். ஆனால் உங்களுடைய அன்பான கருத்துக்கள் என்னை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தும் வானிலைகளில். வணக்கம்.
1: வணக்கம் அருமலை தேவன்.
0: சொல்லுங்க.
1: சங்கீதம் படிச்சா வந்துடுறாங்க இல்லி, இவ பாடி பாடி இந்த 20 வருஷம் பாடி பாடி அந்த இடத்துல எடுத்து விட்டு போக வேண்டியானே. ஆனா துணிஞ்சு வந்து பாடி இருக்கிறீங்க, அது ஒரு நன்றி உங்களுக்கு. அந்த திருநாசம்
0: சுசிலாமா
1: அந்த காலத்துல கொடி கட்டி பிறந்த இந்த பாடல் வந்து ரேடியோ சொல்ல இல்ல, அந்த இலங்கை பாடல கேட்டுருக்கேன்.
0: நான் ரசித்த பாடல் இந்த வகையில் அடுத்து வருகின்ற பாடல் பாடலும் அதிகம் பேசப்படாத ஒரு பாடல்.

0: வரையாத ஓவியம் என்கின்ற திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்றது. மலேசியாவா சிவன் ஜானகி வாஜரம் இணைந்து பாடிய ஒரு பாடல். இந்த பாடலுக்கான இசையை பார்த்த மட்டில் ஒரு புதிய பெயர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குணசிங் என்கின்ற ஒரு இசையமைப்பாளர் இந்த திரைப்படத்துக்காக இசையை கொடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த திரைப்படங்கள் வெளிவந்ததாக கூட தெரியவில்லை. நிச்சயமாக நீங்கள் யாராவது இந்த திரைப்படங்களை பார்த்திருந்தால் வந்து சொல்லலாம், அல்லது இந்த பாடலை கேட்டிருந்தால் கூட பாடல்களை தேடுகின்ற பொழுது நானும் இதை கேட்டுக்கொண்டேன். வித்தியாசமாக இருக்கின்றது இசை வடிவம். அதே நேரத்தில் மலேசியா வாசன் ஒரு கம்பீரமான குரல் அது அதற்கு ஒத்தாப்போல் இணைந்து செல்கின்றது. அதாவது ஒரு அந்த என்ன சொல்வது, அந்த வளைந்து கொடுத்து செல்வதல்ல, அப்படி செல்கின்றது வாணியம்மாவுடைய குரல். எல்லா பாடலையும் பாடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பாடகி. இன்றைய நாட்களில் அவர் எங்களோடு இல்லை என்றாலும் ஒரு அற்புதமான பாடகி. அந்த பாடலை அழகாக அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் வானிலைகளில் வணக்கம் சொல்லுவோம். நலம் நலம்
1: இந்த படம் நான் அங்கேயே கேட்டிருக்கோம் கேட்டு, ஆனா படம் பார்த்த ஞாபகமாக இல்லை. இந்த பாட நாங்கள் தெரிஞ்ச ரெக்கார்ட் பாடலாம் நாங்க ஊர்ல இருக்கும்போது போய் நிக்கிறேன். அப்ப கேட்டேன் பாவையில் எங்கேயோ இந்த பாடல வரும்போது எனக்கு எங்கேயோ ஒரு ஞாபகம் இருக்கிறது கேட்டதாக படத்தை. ஆனா நீங்க எதுக்கு போகப்பட்ட இந்த ஆயிரம் ஆயிரம் பூக்கள் மேல அந்த படம் நான் கேட்கவில்லை, இது கேட்டிருக்கேன். இது என்ன படம் சொன்னீங்க அருமத்தவர்?
0: வரையாத ஓவியம்.
1: வரையாத ஓவியம் வெளிவரல என்ன
2: உங்கள் பாடலுக்கு முதல் வாழ்த்துக்கள். எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த பிஆர்டி தாயின் வானொலியிலே வந்தபடியாத்தான் இந்த வானொலி மூலம்தான் நாங்கள் ஒரு பாடகர் என்ற ஒரு பேரு எடுத்துள்ளோம். அது எங்களுக்கு யாருன்னு தெரியாது. இந்த உலகத்தை காட்டினா அம்மா, எனது பேரை காட்டினா பிஆர்டி தாய், வானொலி தாய். அதுக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்து வணங்கி உங்களுக்கு முதல் நீங்கள் அந்த பாடகர்கள் பொங்க ராஜா சொன்னதுல துணிஞ்சு வந்து பாடினதுக்கு முதல் வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த பாடல், இப்ப போட்ட பாடல் ஊர்கோலம், அது யார் அந்த நடிகர் தெரியுமா? நீங்க சொல்லி
0: அந்த போஸ்டரை பார்க்க ரவீந்தர் மாதிரி இருக்கின்றது நடிகர். அந்த பெண்ணோகம் எனக்கு தெரியவில்லை. அந்த பாட்டுக்கான போஸ்டர் போட்டுக்கணும். இசையமைப்பாளர் யூசிங், யூசிங் ஒரு பேர் இருக்குது, ஒரு புதிய பேராண்டு இருக்குது.
2: அருமையான பாடல் உங்களுக்கு. நீங்கள் தேடி எங்களுக்காக மினைக்கட்டு உங்களுடைய தாய்மையை ஒதுக்கி எத்தனையோ வேலை பழகிலே உங்களுடைய தாய்மையை ஒதுக்கி இந்த பாடல்களை தேடி எடுத்துக்கொண்டு வந்து இந்த வானொலி ஒலிபரப்பு செய்வதற்கு உங்கள் நன்றியில் வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி. உங்களோட இணைப்புக்கு கருத்துக்கு நன்றி ராஜா.
2: நன்றி
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். சரி, அவர் ராஜாவை தொடர்ந்து வானொலிகளில் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
3: நல்ல ஒரு பாடலை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பாடலுக்கு என்ன அர்த்தங்கள் இருக்கு என்ன இந்த பாடல்ல? ஏன்னா அன்றும் இன்றும் என்றும் என்று நாங்க வாழ்ந்து கொண்டா இருக்கிறோம் குடும்பத்தோட. அந்த ஒரு கல்யாண பாடல ஏதாவது கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு. அது நல்ல ஒரு பாடல். ஆனா இது இசையமைப்பாளர் பீச்சிங்கா?
0: மானியராம்
3: நல்ல ஒரு பாடலை கொண்டு வந்தீங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
3: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
0: சரி, இந்த நேரத்தில் இறுதியாக வருகின்ற இந்த பாடல்

0: பொழுது இந்த பாடல் கூட அதிகம் ஒரு பேசப்படாத ஒரு பாடலாக இருக்கின்றது. பல இடங்களில் அதை கேட்டதாக எனக்கும் நினைவுகள் இல்லை. தட்டி கொண்டு போகின்ற பொழுது நானும் கண்டுபிடித்திருந்தேன். தெய்வம் பேசுமா என்கின்ற திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்றது. எஸ் பி ஏ பாலசுப்ரமணியரோடு ஜானகியம்மா இணைந்து பாடுகின்றால் சங்கர் கணேசனுடைய இசையில் ஒரு வித்தியாசமான இசை வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வித்தியாசமாக எஸ் பி அவர்களும் ஜானகியம்மா அவர்களும் அந்த நாட்களில் பாடியிருக்கின்றார்கள். இது ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படமாக கூட இருக்கின்றது. பாடலில் காட்சி வடிவத்தை பார்க்கின்ற பொழுது வெண்ணிறையாடை நிர்மலா அதே நேரத்தில் அவரோடு ஏவன் ராஜன் இணைந்து நடித்திருக்கின்றார்கள். அந்த நாட்களில் அது கருப்பு வெள்ளை திரைப்படம். அழகான இந்த பாடலை நானும் கேட்டு ரசித்திருந்தேன். ஒரு வித்தியாசமான இசையோடு நிச்சயமாக நீங்களும் ரசித்திருப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்வினை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக இந்த பாடலை பிடிக்கின்ற பொழுது அடுத்த வாரத்தில் நீங்கள் அதற்கான கருத்துக்களை கூட சொல்லிக்கொள்ளலாம். இப்படியாக இன்னும் இருக்கின்றது அதிகம் பேசப்படாத பாடல்கள் நிறைய வசம் கண்டுபிடித்து வைத்திருக்கின்றேன். அடுத்தடுத்த வாரங்களில் நீங்களும் கேட்டுக்கொள்ளலாம், நாங்களும் சுவைத்து கொண்டு அவற்றை பற்றி பேசிக்கொள்வோம்.
1: கெஞ்சினால் மிதிக்கிறாய், இருப்பதா இறப்பதா, அழுவதா சிரிப்பதா அம்மா.
0: நான் ரசித்த பாடலை நிறைவு கொண்டு வருகின்றேன். இன்றைய நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களும் கரம் பற்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து ஒரு சில வர்த்தக விளம்பரங்கள், அதனை அடுத்து மணிக்கொரு தடவை, அதனை அடுத்து வானொலிகளில் கதம்பம்.
2: பரிசு லாட்சபிளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷெரி 0951 15 82 0 3 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலில் ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயம் உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு.
0: நேரம் 4 மணி. மணிக்கூறு தொடர்பில் இடம்பெறும் நமது செய்தி தலைப்புகள்.

கருத்து தெரிவிக்கும் பொழுதுனே அவர் இதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கில் தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் காணிகளை உடைப்பதற்கான சாதகமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுராஜ் ஜெயசேகர தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் சில குறிப்பிட்ட காணிகளை உடைப்பதற்கானது சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் தீர்மானங்களிலேயே தங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. போலீஸ் அதிபர் பிரியந்த விஜயசூரியாவின் பெயரினை பயன்படுத்தி போலி மின்னஞ்சல் மூலம் இணையவழி அச்சுறுத்தல்கள் விடுத்தல் மற்றும் கப்பம் கூறுதல் உள்ளிட்ட மோசடிகள் அதிகரித்த நிலையில் பொதுமக்கள் இது மன்னிக்கவிடும் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு காவல் நிலைய தலைமையகம் அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றது. போலி தங்க நகைகளை அடகு வைத்து பண மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபரை ரக்வானை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார்கள். மிக நுணுக்கமான வேலைப்பொருட்களோடு தயாரிக்கப்பட்ட 8 கிராம் எடையுடைய போலி தங்க மோதிரம் மற்றும் போலி தங்க நகைகளை அடகு வைத்து பெற்றுக்கொண்ட பற்றுச்சீட்டுகள் சிலவற்றினை காவல்துறையினர் சந்தேக நபரிடம் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாவின் பெறுமதி மேலும் சரிவடைந்து டாலரின் பெறுமதி மீண்டும் உயர்ந்திருக்கின்றது. இதன்படி நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்பொழுது அமெரிக்க டாலரின் விற்பனை பெறுமதியானது 130 ரூபாயை இன்று தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியால் இன்று வெளியிடப்பட்ட தினசரி நாணய மாற்று வீத அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியினால் நாடாளுமன்ற உறுப்பினர் நிஜ்முல் ரஹ்மானுக்கும் சிறைச்சாலையில் இருக்கும் கைதி ஒருவருக்கும் இடையில் தொடர்ச்சியாக 53 தொலைபேசி அழைப்புகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. சிறையில் உள்ள போதைப் பொருளை கடத்தல் சந்தேக நபர் ஒருவருக்கும் நிஜ்முல் ரஹ்மான் எம்பிக்கும் இடையிலேயே இவ்வாறு தொலைபேசி அழைப்புகள் பரிமாறப்பட்டுள்ளமையாக புலனாய்வு தகவல்கள் தெரிவித்திருப்பதாக கொழும்பு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. வைசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகள் மே மாதம் 30ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக நடைபெற இருக்கின்றன. ஹினிபட்டிய ஹங்காரமா விகாரையின் ஆதரவுடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புத்த ரக்ஸ்மி வெசாக் வலையத்திற்கு இணையாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேஎஸ் ரிஃபினாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் புஜித் ஜெயசுந்தரா ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளை ஜூன் 12ஆம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் 3 நீதிபதிகள் கொண்ட நீதிமன்றம் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் காணி வெடிப்பு தொடர்பில் இராணுவத்தினர் எந்தவிதமான சாதகமான பதிலையும் தெரிவிக்காத நிலையில் கடற்றொழில் அமைச்சர் மக்களை ஏமாற்றும் விதமாக கருத்துக்களை தெரிவித்துள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. புத்தளம் பல்லாமாவின் கம் மடுல்ல பகுதியில் 20ஆம் நாள் பச்சின குழந்தை ஒன்றனை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் ஒன்று பதிவாயிருக்கின்றது. குழந்தையை பெற்றெடுத்த 25 வயது தாய் மற்றும் பணத்திற்காக குழந்தையை வாங்கிய பெண் உட்பட ஒரு குழுவினரை புத்தளம் பிரதேச குற்ற புலனாய்வு பிரிவினர்கள் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசின் முறையற்ற பொருளாதார கொள்கையினால் மக்கள் எதிர்கொள்ளும் உண்மையான நெருக்கடிகளை மறைப்பதற்காகவே அமைச்சர் பிமல் ராஜநாயக்கா எதிர்க்கட்சிகள் மீது வன் குற்றச்சாட்டுகளை சுமத்தி நாடகமாடி வருகின்றார் என்றும் எமது தரப்பு குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்கவில்லை நினைக்கவில்லை மக்களின் துயரங்களுக்காகவே குரல் கொடுக்கின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமையின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் பதிலடி கொடுத்திருக்கின்றார். 3/2 பெரும்பான்மை பலம் என்பது மக்களின் வயிற்று பசியை தீர்த்து விடாது என்றும் அவர் தெரிவித்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ஈரான் போர், கச்சா எண்ணெய் விலை உயர்வு, ரூபாய் மதிப்பு சரிவு, பங்குச்சந்தையில் இருந்து முதலீடு வெளியேற்றம் ஆகியவை இந்திய பொருளாதாரத்துக்கு பெரும் சோதனையாக அமைந்த நிலையில் மேலும் ஒரு பிரச்சினையை நாட்டை தலையாக புரட்டிப்போடும் என அஞ்சப்படுகின்றது. பசிபிக் பெருங்கடலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் வெப்பமடையும் எல்லோனோ நிகழ்வு இந்த ஆண்டு வலுவாக உருவாகி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

இருக்கின்றது, எச்சரிக்கையும் கொடுத்திருக்கின்றது. இதன் காரணமாக இந்தியாவில் பருவமழை வீதம் 6% குறைவாக பதிவாகும் என கணிப்புடு என்று சொல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இந்தியா பெரும் வெப்ப தாக்குதலுக்கு உள்ளாகும் என்ற ஒரு கணிப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வரக்கூடிய எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் உகாண்டா நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப மையமான பெங்களூரு நகரில் அவசரமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் இதனை இன்றைய நாளில் தெரிவித்திருக்கின்றார். இவருக்கு தொற்று உறுதி செய்யப்படும் பட்சத்தில் 2014 பின்னர் தெற்காசிய நாடான இந்தியாவில் பதிவாகும் முதலாவது எபோலா பாதிப்பாக இது அமையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானிய வான்வெளியில் அமெரிக்கா MQ-9 ரிப்பர் ஆளில்லா விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கின்றது. ஈரானிய எல்லைக்குள் நுழைந்த சட்டவிரோத ஆளில்லா விமானம் என அடையாளம் காணப்பட்ட பின்னரே அமெரிக்க விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக அரசு ஊடக செய்திகள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மாக்ரோன் நாட்டை மின்மயமாக்கும் முயற்சியினை உபயோகப்படுத்த வேண்டும் என்றும் மக்கள் மின்சார பயன்பாட்டினை இயல்பாக ஏற்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இதற்காக எரிபொருளை சார்ந்திருக்கும் நிலையை குறைத்து மின்சார வாகனங்கள் மற்றும் மின்சார பயன்பாட்டினை ஊக்குவிக்கும் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பாரிஸ் நகரின் 19வது வட்டாரத்தில் நடந்த குடும்ப வன்முறை சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது. 16 சிறுவன் ஒருவன் தனது 14 தம்பியை கொடூரமான முறையில் கொலை செய்துவிட்டு தாயையும் சுத்தியலால் கடுமையாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மே 25 திங்கள் நள்ளிரவை தாண்டி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:10 இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. காவல் நிலையத்திற்கு சென்ற அந்த 16 சிறுவன் தனது தம்பியையும் தாயையும் கொன்றுவிட்டதாக கூறி தானாகவே முன்வந்து சரண் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் மண்குரல் தடவை விளம்பரம் நமது செய்தி தலைப்புகள் நிறைவு வருகின்றன. தொடரும் நிகழ்ச்சியாக ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை அடுத்து வானொலிகளில் கதம்பம் முனையத்தராங்கள்.

0: நிறுவனமான பல்பொருள் வாங்கிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
3: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, சைபர் 1 55 93 16 78, மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 29 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604 707 சைபர் 1 57, அல்லது 604 902 சைபர் 3 44, மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com, இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2 லட்சம் 150,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
3: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி விதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிசிலே VTS Finance GmbH.
4: நேரம் 4:15. சேர்த்தி தமிழில் வரிசையில் வானொலிகளில் கதம்பம் கதம்ப நிகழ்வுக்காக காத்திருக்கும் உறவுகள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். கதம்பத்திலே எங்கள் தாயத்தில் இருக்கும் ஊர்களின் பெயர்களை கண்டுபிடிப்பதாகவும் அதே நேரத்தில் அந்த ஊர்களை பற்றிய சிறப்புகளையும் எங்களுடைய பழைய நினைவுகளையும் மீட்டுச் செல்வதாகவும் மற்றும் என் தாய்மொழியான தமிழ்மொழியிலும் இன்றைய நாட்களில் பேச்சு வழக்கில் அல்லது எழுத்து வழக்கில் இருந்து அற்றுப்போயிருக்கின்ற அந்த சொற்களை கண்டுபிடிப்பதாகவும் இந்த நிகழ்வு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வோடு அன்றிலிருந்து இன்று வரையில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. சரி, இன்றைய நிகழ்வுக்குள் ஒரு நேரத்தில் ஒரு ஊரின் பெயரோடு வருகின்றன. அந்த ஊரானது கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறது. கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் இந்த ஊரின் எழுத்துக்கள் ஆறளத்தில் வருகின்றது. இந்த ஆறளத்தில் வரும் இந்த ஊரின் சற்று சுலபமாக கண்டுபிடிக்க ஒரு ஊர் தான், சற்றில் மிக மிக சுலபமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த ஊரினுடைய முன் உச்சரிப்பை நாங்கள் சொல்கின்ற பொழுது எங்களுடைய ஒரு பாரம்பரிய கலை வடிவத்தின் பெயர் இங்கே வருகின்றது. எங்களுடைய ஒரு பாரம்பரிய கலை வடிவத்தின் பெயர் இங்கே வருகின்றது. இது கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு ஊரின் பெயர் ஆறளத்தில் வருகின்றது. சரி, அடுத்து பண்டைய தமிழ் சொல் என்று பார்க்கின்ற பொழுது முன் ராதை ரெண்டு சுலின்னா ராவண்ணா தையண்ணா ராதை முன் ராதை. இது ஒரு உறவு முறையை சொல்கின்றது. இது ஒரு உறவு முறையை சொல்கின்றது. கேட்கப்பட்ட கேள்விகளை மீண்டும் சொல்லிக் கொள்கின்றேன். ஆறளத்தில் வருகின்ற ஒரு ஊர் கிழக்கு மாகாணத்தில். அந்த கிழக்கு மாகாணத்தில் வருகின்ற அந்த ஊரினை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய ஒரு பாரம்பரிய கலை வடிவத்தினுடைய பெயர் முன்னிலையில் வருகின்றது. அந்த கலை இன்றைய நாட்களில் மிக மிக அரிதாகவே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சில நடைகளில் மட்டும் அடுத்து பண்டைய தமிழ் சொல் என்று பார்க்கின்ற பொழுது மூன்றாதை ரெண்டு சொல்லியா ராவண்ணா தையண்ணா மூன்றாதை என்று சொன்னால் என்ன? இது ஒரு உறவு முறையில் சொல்லப்படுகின்றது.

0: அந்த நேரத்தில் என்னுடைய விபி அவர்களும் கூட இங்கே தகவல் மூலமாக எனக்கு ஒரு ஊரின் பெயரையும் இன்னும் ஒரு சொல்லையும் அனுப்பி வைத்திருக்கின்றார். அடுத்த கேள்வியாக நான் அதனை தந்து கொள்ளலாம். இங்கே உங்கள் அழைப்புகளுக்காக காத்திருக்கின்றேன். சுலபமான கேள்விகள் இன்றைய நாளில் இந்த முதல் ஊரின் பெயர் மிக மிக சுலபமான ஒரு ஊராக இருக்கின்றது. எங்களுடைய பழமையான கலை வடிவங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். அந்த கலை வடிவங்கள் இன்றைய நாட்களில் மிக மிக அரிதாகவே போற்றப்படுகின்றது. அவற்றை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவற்றை அழிய விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது. ஒரு சிலர் அதனை கையில் எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதில் தான் பல சிக்கல்கள் எழுவதாக தெரிகின்றது. அப்படியான ஒரு அழகிய கலை வடிவம் தான் அது. சரி, இந்த வகையில் வானொலிகளில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஓம் பாங்கோ சொல்லுங்கோ.
1: நலம்
0: நலம் நலம். அவிஞ்சு புழுகி வெந்து முன்னாகி
1: வேணும்
0: சொல்லுங்க.
1: உங்களுக்கு இருக்க
0: மூன்றாவதை
1: இருக்கிறாரோ
0: நன்றி. ஒரு வதனாவை தொடர்ந்து வணக்கம். மீண்டும் அந்த கேள்விகளை சொல்லிக் கொள்கின்றேன். ஊரின் பெயரானது கிழக்கு மாகாணத்தில் வருகின்றது. ஆறை ஆறு எழுத்துக்கள் தான். இந்த ஆறு எழுத்துக்களில் நாங்கள் இந்த ஊரை சொல்கின்ற பொழுது எங்களுடைய ஒரு பழமையான கலை வடிவம், நிறைய கலை வடிவங்கள் எங்களுக்குள் இருக்கின்றது. இதை கோவில்களில் நாங்கள் அன்றைய நாட்களில் கூடுதலாக பார்த்து ரசித்திருக்கின்றோம். ஆனால் இன்றைய நாட்களில் அவை எல்லாம் இல்லாமல் போய் ஒரே பாட்டு கச்சேரியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த பாட்டு கச்சேரியும் கூடுதலாக தமிழகத்திலிருந்து வந்து கொடுக்கின்ற பாட்டு கச்சேரிகளாகத்தான் இருக்கின்றது. எங்களுடைய கலைஞர்களுக்கான ஒரு சில மேடைகளை அங்கேயும், அதாவது தாயகத்திலும் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அப்படியாக அன்றைய நாட்களில் நாம் ரசித்திருக்கின்றோம் இரவிரவாக இருந்து. அப்படியான ஒரு கலையின் பெயர்தான் இந்த ஊரின் பெயர் முன்னிலையில் வருகின்றது. அடுத்த அங்கே இரண்டு எழுத்து தான். அந்த முன்னுக்கு நாலு எழுத்துலேயும் அந்த நான்கு எழுத்திலையும் அந்த ஊர், அதாவது அந்த கலையின் வடிவம் வருகின்றது. அடுத்து மூன்றாவதை என்கின்றது ஒரு உறவு முறை பண்டைய நாட்களில். இன்றைய நாட்களில் நாங்கள் அதை ஒரு விதமாக அழைத்துக் கொள்கின்றோம். அன்றைய நாட்களில் மூன்றாவதை என்று அழைக்கப்பட்டிருந்தது.

நேரம் 4:23 நிமிடங்கள். இங்கே இன்றைக்கு அழைப்புகள் மிக மிக குறைவா இருக்கின்றது. ஓகேயோட எல்லாரும் நித்ரியா பண்ணுங்களோ தெரியல. ஓகேக்கு ஒரு நித்திர தூக்கம் தான், கண்ண மொய்க்கும் கூடினாலும் நித்திர வராது. ஒரு மரங்களோடு மரத்தோடு நிற்கின்ற வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற வகையில் அக்கா இருக்கும், கொஞ்சம் குளுமையாக இருக்கும் நித்திர கொள்ளுவியல். இப்போ மத்தியானத்துக்கு பிறகு வெயில் அடிக்கிற வீடுகளில் இருக்கிற வேண்டப்பாடு அம்பளவு தான்.

0: அந்த கேள்விகளை உடனே தந்து கொள்கின்றேன். நேரத்தில் எங்களுடைய விபிஆர்கள் தந்திருக்கின்ற கேள்வியும் ஒன்றிருக்கின்றது. இது ஆரளத்தில் வருகின்ற ஒரு ஊரின் பெயர். இதனுடைய ஆரம்ப உச்சரிப்பு என்று பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கலை வடிவங்களில், பாரம்பரிய கலை வடிவங்களில் ஒன்றின் பெயரை நினைவுபடுத்தி செல்கின்றது இந்த ஊரின் பெயர். சியாமலா அக்கா வந்திருக்கிறாங்க, சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நலமா இருக்கீங்களா?
0: இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். அப்போ கவிஞர் போட்டு விட்டேன் பாத்தீங்களா? தெரியாது.
0: கவிஞர் போட்டு விட்டீங்களா?
1: அந்த ஒரு பாட்டுக்கு கவிஞர்.
0: பாட்டுக்கு கவிஞர் போட்டு நீங்க பார்க்கவில்லை. என்ன?
1: இது நான் தாத்தா என்று சொல்றேன்.
0: நீங்கள் தாத்தாவா?
1: நானும் தாத்தா தாத்தி
0: தான். ஆஹா,
1: தாண்டவன் வழி வருமா?
0: தாண்டவன் வழியா?
1: நிறையவே
0: நாங்கள் கோவில்களில் நீங்கள் அன்றைய நாட்களில் இரவா எல்லாம் பார்த்திருப்பீங்கள். சரி, நான்
1: பரதநாட்டியங்கள் போறதன் வருமா?
0: இல்ல இல்ல, பரந்தன் கிழக்கு மாறமா?
1: அப்படியா?
0: நன்றி. வாழ்த்துக்கள். தொடர்ந்து வானொலியில் வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க.
2: அஞ்சு போல் நடக்கு தாளம் கூட தாளம் அடிக்கலாம்.
0: இல்லை இல்லை, இது சரியான சுலபமான விஷயம். நிறையவே அடிக்கடி பேசப்படுகின்ற ஒரு ஊர். கூடுதலாக இஸ்லாமிய மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. இஸ்லாமிய மக்கள் அவர்களுடைய பிரதேசமாக இருக்கின்றது. ஒரு கடற்கரை பிரதேசம், அழகிய பிரதேசம், பெரிய ஒரு பள்ளி வாசலும் அங்கே இருக்கின்றது. பாவம். காத்தான்குடியில் கலை வடிவம் பெறவில்லை என்றீர்கள். காத்தான் காத்தான்
3: முஸ்லிமாக்கள் அந்த கோயில் காத்தான்குடி வராதாங்க. அதுல என்ன, நீங்க பழைய பாரம்பரிய
0: விளையாட்டு
3: சொல்றீங்க, வந்தாருமுல அப்படியும் வேற வந்தாருச்சு
0: அப்படி சொல்றீங்க. பாரம்பரிய கலை வடிவங்களில் என்னென்ன கலை வடிவம் இருக்கு சொல்லுங்க.
3: கலை வடிவம் இருக்கு, கும்மி இருக்குதான். என்ன இந்த இது இருக்குது, கும்மியும்
0: நாட்டுக்கூத்து வடிவங்களில்
3: இருக்கின்ற
0: அந்த நாட்களில் பெரும் மரியாதை இருந்தது. என்ன எங்களுடைய பெரும்பெரும் பழைய கலைஞர்கள் அதற்கு அதாவது மிக மிக அழகாக
3: செய்திருந்தார்கள்.
0: கலைஞர் சின்னமணி அவர்கள் மற்றும் அந்த நாட்டுக்கூத்தில் வருகின்ற ஒரு விடயம் தான் இது. முயற்சியுங்கள், முயற்சியுங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. இந்த நேரத்தில் வாயில் வணக்கம்.
4: வணக்கம் அருளம்மா.
0: ஓ மாதா சொல்லுங்க.
4: எப்படி இருக்கிறீங்க?
0: இருக்கலாம் சொல்லுங்க. என்ன அங்காள சத்தம் வருது, காத பிக்குது. பாரம்பரிய கலை வடிவங்கள் இன்றைய நாட்களில் அழிந்து செல்கின்ற ஒரு கலை வடிவத்தின் பெயர் முன்னிலை வருகின்றது. கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் ஒரு ஊரு, இது ஒரு இஸ்லாமிய மக்கள் சரிந்து வாழ்கின்ற ஊர் என்றும்
4: சொல்லியிருக்கின்றேன்.
0: அப்படி சொல்லல
4: காத்தவராயன் கூத்து தான் அது. காத்தவராயன் மேடைகள் ஏறினது காத்தவராயன் கூத்து. பாரம்பரிய கலை கூத்து உண்டது. இப்பவும் இங்க செய்து கொண்டிருக்கிறார். அந்த அங்க பத்திராளி ஆச்சுட்ட காத்தவராயன் கூத்து பாக்குறாண்ட அவ்வளவு அடிபட்டு கொண்டு ஓடுவோம் பாக்க. நான் காத்தான்குடியேண்டான் சொல்றேன்.
0: காத்தான்குடி என்று பாப்போம்.
4: நன்றி அருளண்ணா.
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம். செப்டம்பர் மாதத்தில் பரிசிலே ஒரு காத்தவராயன் கூத்தொன்று நிறைவேற்றுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றேன். நீங்கள் எல்லாரும்
5: வளர்க்குறீங்களா?
0: ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு இது ஒன்று நடந்து நான் என்னுடைய தளங்களில பதிவு
5: செய்திருக்கிறேன்.
0: இன்னும் கொஞ்சம் கூட மெருகூட்டி அழகாக அதுக்கு இன்னும் பழக்கம் கொடுத்து கிட்டத்தட்ட 15 பிள்ளைகள் எங்களுடைய இங்கே பிறந்து வளர்ந்தது அங்கேயும் பிறந்து வந்த பிள்ளைகள் இல்லை. கூடுதலாக பொன் புள்ள பிள்ளைகள் தான். ரெண்டு மூன்று படியங்கள் ஒரே ஒரு ஆள் தான் பெரியவர். மற்றபடி எல்லாம் சின்ன பிள்ளைகள் வைத்து அந்த கூத்து அநேகமாக செப்டம்பர் மாதம் முதல் வாரம் அல்லது இரண்டாம் வாரத்தில் நிறைவேற்றப்படும் என்று நினைக்கின்றேன். வேலை நடந்துகொண்டிருக்கிறது பார்ப்போம்.
5: பொங்கல் விழா செய்ய நீங்க வந்தீங்களா?
0: இது இரண்டு மணித்தியாலங்கள் முற்றுமுழுதாகவே அவர்கள் இளையவர்கள் தான் செய்வார்கள். வந்து கட்டாயம் பெற வேண்டும். சந்திப்போம். சொல்லுங்க.
5: நன்றி நன்றி
0: நன்றி. இந்த நேரத்தில் சியாமலா அணிந்திருக்கிறீர்கள்.
6: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
6: என்னது காத்தவராயன் கூத்த காத்தான் கூத்தன்னு சொல்றேன். இப்ப நிறைஞ்சிருக்கேன். நானும் காத்தான்குடி என்று
0: சொல்றேன். காத்தவராயன் கூத்து பாட்டுகள் தெரியுமா?
6: ஓ பாத்திருக்கிறேன். இந்த இதுகள்ல போயிருக்கு
0: பாத்திருக்கிறேன். அது வராது.
6: நீங்க அப்போத பாடினீங்க இல்ல?
0: நானா?
6: ஆனா கூட சவுண்ட் வந்து சரியில்லை. என்ன
0: ஏன் என்ன நடந்தது?
6: அந்த பின்னால இடைச்சல் மாதிரி அவ பாடுறது தெளிவா வருது, நீங்க பாடுறது பின்னால நீங்க சவுண்ட் போட்டு கொண்டிருக்கீங்க.
0: நான் சவுண்ட் போடல. கரோக்கி
6: இறையிற மாதிரி கேட்டு கொண்டிருந்தது.
0: எனக்கு
6: சவுண்ட் சிஸ்டம் சரியில்லை.
0: எனக்கு இங்க சரியா இருந்தது. வெளியில வந்தது அப்படி இது வந்தது.
6: வெளியில வந்தது சரியில்லை.
0: இங்க எனக்கு இந்த
6: ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்டு போட்டு கேட்டு பாருங்க.
0: ரெக்கார்டிங் இல்ல, சும்மா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டு ஒரு நானே அதை கேட்டாலும்
6: இந்த தெளிவா வந்ததும் கூட தெளிவா வேற இல்லை.
0: ஆஹா.
6: முயற்சி செய்து முன்னேற்றலாம்.
0: அது இதுல என்ன அப்படி வந்தேன்னு சொன்னா தொழில்நுட்பத்தில் வெளியில்
6: வருகின்ற அந்த கிக்கி என்ற சத்திரம் கேட்கிற மாதிரி வித்தியாசமான சத்தம் வந்து நீங்க வேற யார்ட்டையும் கேட்டா சொல்லுவீனம் தானே?
0: தெரியல என்ன நடந்தாண்டு.
6: நீங்க கேட்டு பாத்தீங்க. நீங்க அடுத்த முறை பாடைக்குள்ள ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு கேட்டு பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும்.
0: நன்றி நன்றி. உங்களுடைய அன்புக்கு நன்றி. இது உள்ளுக்கு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணாக்க உள்ளுக்கு இருக்கிறா தானே வேற, இப்போ வெளியில இருந்து யாரும் ரெக்கார்ட் பண்ணா தான் அது தெரியும் என்ன.
6: அது சரிதான், யாரும் ரெக்கார்டிங் வசதி உள்ளாக்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோன்னா போட்டா தெரியல.
0: உங்கள்ட்ட இல்லையா அந்த வசதி?
6: என்னட்ட இல்ல.
0: ஒரு டெலிஃபோனும் முன்னுக்கு பிடிக்க வேண்டியானே உங்களோட ரேடியோக்கு முன்னால பிடிச்சா
6: போச்சு. அது என்ன கையை விட்டோன்னா அது அவளே போயிடும் என்ன. இங்க ஒரு முனை தீயலம் பாடினா நான் கைய விட்டுட்டேன், அந்த ஸ்கிரீன் மறைஞ்சிட்டேன்டா ரெக்கார்ட் பண்ணாது.
0: நன்றி.

0: அரசன் இருக்கீங்க சொல்லுங்க.
1: வணக்கம். காத்தான்குடிதான் காத்தவரத்து இங்க செய்கிறவதான் இந்த தேசராஜன் குழு இருக்குதான் நீங்க செய்கிறது.
0: ஆமா செய்கிறது. பாசியூர் மக்கள் கொஞ்சம் அதில்
1: பாசியூர் மக்கள் செய்கிறது வரையில் வரமாட்டேன் எழுதிட்டேன் கதை.
0: கூடுதலாக இப்பொழுது இங்கு மன்னார் மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் இங்கு அதில் கொஞ்சம்
1: மன்னாரும் பாஷராக்களும் தான் இதுல மாதவிழாக்களும் செய்து வழக்கங்கள் இருக்குது பார்த்துருக்கலாம்.
0: பெயர் காத்தான்குடி என்பது சரியான விடை. காத்தவராயன் கூத்து காத்தான்குடி காத்தான் என்றும் காத்தான் கூத்து என்றும் சொல்வது வழக்கம். காத்தவராயன் கூத்து அதே நேரத்தில் மூன்றாவது என்று கேட்டிருந்தேன். இது பாட்டன் என்பதும் சரியான விடை. உடலை சொல்லியவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்த இன்றைய நாளில் விபி அவர்கள் எனக்கு இங்கே தகவல் மூலமாக இரண்டு விடயங்களை அனுப்பி வைத்திருக்கின்றார் நிகழ்விலே சேர்த்து கொள்ளும்படி. அதில் ஒன்று வருகின்றது ஒரு சொல் என்று. இந்த சொல்லானது ஒரு முதியோர் சொல் பானு பலை. பானா ரெண்டு சொல்லி நூனா பானு பானா லையன்னா பாம்பு லையன்னா. இந்த பானு பலை என்றால் என்ன? இது இயற்கையினோ கொடை என்றும் சொல்லிக் கொள்ளலாம். விவசாயத்தில் நாம் அடிக்கடி காண்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. பாலம் பலை என்றால் என்ன? இது ஒன்றினுடைய தாவர வகையின் ஒன்றினுடைய ஒரு மறுபெயராக இருக்கின்றது. சரி, அடுத்து ஊரின் பெயரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது அதனுடைய தமிழ் பிரதேசத்து ஊர் அல்ல. ஆனால் ஒரு தமிழ் பிரதேசத்தை அண்டிய ஊராகத்தான் வருகின்றது. அங்கே எங்களுடைய சகோதர மொழி பேசுகின்றவர்கள் இருக்கின்ற வாழ்கின்ற ஊர். ஆனால் எங்களுக்கான ஒரு எல்லை கிராமமாகத்தான் இருக்கின்ற நினைக்கின்றேன். ஆரளத்தில் வருகின்றது. ஆரளத்தில் வருகின்றது. இதனுடைய முற்பகுதியை வந்து ஒரு மரத்தின் பெயரை உச்சரிக்கின்றது. இதனுடைய முற்பகுதி ஒரு மரத்தின் பெயரை உச்சரிக்கின்றது. அடுத்து ஆறாவது எழுத்து ரெண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு உறவு முறையை சொல்கின்றது. ஆறு ரெண்டு மூன்று வந்து ஒரு உறவு முறையை சொல்கின்றது. அடுத்து ஐந்தும் ஆறும் வந்து ஒரு குறியீடு. ஐந்தும் ஆறும் வந்து ஒரு குறியீடு என்று சொல்கின்றார். நான்கு அடுத்த பார்க்கின்ற பொழுது ஜெர்மனியில் ஆம் என்பதாகும். ஜெர்மனியில் ஆம் என்பதாகும். மீண்டும் சொல்லிக்கொள்கின்றேன், ஆரளத்தில் வருகின்ற ஒரு ஊர். இந்த ஊரானது எங்களுடைய தமிழ் பிரதேசத்திலிருந்து நாங்கள் சோர் மொழி பேசும் மக்கள் உள்ளுக்குள் நுழைகின்ற பொழுது வருகின்ற ஊர் என்று நினைக்கின்றேன். அப்படித்தான் எனக்கு நினைவில் இருக்கின்றது. அதாவது எல்லை கிராமமாக வருகின்றது. சோதர் மொழி பேசுகின்றவர்களுக்கும் நமக்குமான ஒரு எல்லை கிராமமாக இருப்பதாக நினைவிருக்கின்றது. ஆறெழுத்து ஊர். இதனுடைய முற்பகுதி ஒரு மரம். அடுத்து ஆறாவது ரெண்டாவது மூன்றாவது எழுத்துக்களை பார்க்கின்ற பொழுது ஒரு உறவு முறையை சொல்கின்றதாக சொல்கின்றார். அடுத்து ஐந்தும் ஆறும் ஒரு குறியீட்டு என்று சொல்கின்றார். அடுத்து இறுதியாக ஜெர்மனியில் ஆம் என்பதாகும். ஜெர்மனியில் ஆம் என்பதாகும். அப்படி என்னைக்கு கூடுதலாக சுயமாக கண்டுபிடிப்பதற்கு சுகமாக இருக்கின்றிருக்கும். மிச்சாக்கள் பிரான்சில் இருப்பவர்களோ இதில் ஜெர்மனிலிருந்து வர்றது மிச்சம் அஜய் நடேசன் அவர்களுக்கு கண்டுபிடிப்பார் நினைக்கின்றேன். மற்றவர்களையும் பார்ப்போம். சரி, இந்த நேரத்தில் மேரியன் வந்திருக்கிறீர்கள் சொல்லுங்க. வணக்கம். ஓம் சொல்லுங்க.
2: மாலை நீங்கள் மற்றது ஊர் வந்து யா யா என்று முடிக்கும். அது மட்டும்
0: இல்ல, மேல அதுக்கு என்ன சொன்னீங்க
2: பானுப்பலைன்றது வாழை.
0: பானுப்பலை வாழை, ஆ அப்படி சொல்றீங்க, சொல்லுங்க.
2: அதாவது யா என்று முடியும், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இன்னைக்கு அம்மரம் பெறுது.
0: ஆமா, அந்த மரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மரம் கூடுதலாக அழிந்து செல்கின்ற ஒரு மரம் என்று தான் சொல்லிக்கொள்ளலாம். பெருமளவில் தற்காலத்தில் இல்லை என்று
2: நினைக்கின்றேன்.
0: நேரம் 4:40. அதில் பானு பலை, பவன்னா பானு, பானு என்கின்ற அந்த பெயரை கேட்கின்ற பொழுது நமக்கு பல நினைவுகள் நீட்டிச் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பெயரில் உங்களுக்கும் தெரிந்திருக்கும், அந்த பெயர் நமக்கான ஒரு, சரி அதை பற்றி நான் பேசவில்லை. அந்த பானு என்கின்ற பெயர் உங்களுக்கு நிச்சயமாக வேறு பல நினைவுகளை கொடுக்கும். அந்த பானுவோடு சேர்ந்து வருகின்றது பலை, பானா பாம்பு லையண்ணா. அந்த பானுபலை என்றால் என்ன? இது ஒரு தாவர வகை, தாவரம் என்றும் சொல்லலாம். என்ன வகைக்கு இது அடக்கிறேன்னு எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஆனால் நாங்கள் அதை, சரி அதை சொன்னால் அப்படியே சொல்லி போடுவியல். அடுத்து அந்த ஊர்மையின் பெயர் ஒன்றும் தந்திருக்கின்றார். ஊரின் பெயர் என்று பார்க்கின்ற பொழுது ஆரளத்தில் வருகின்ற ஒரு ஊர், ஆரளத்தில் வருகின்ற ஒரு ஊர், அந்த ஆரளத்தில் வருகின்ற அந்த ஊருக்கான முற்பகுதி வந்து ஒரு மரம் என்று சொல்கின்றார். முற்பகுதியானது ஒரு மரத்தை உச்சரிக்கின்றது. அதனுடைய அடுத்த எழுத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 6, 2, 3 பார்க்கின்ற பொழுது ஒரு உறவை சொல்கின்றதான். 6, 2, 3 வந்து ஒரு உறவை சொல்கின்றதான். அடுத்து 5, 6 என்றும் பார்க்கின்ற பொழுது ஒரு குறியீடு என்று சொல்கின்றார். அதே நேரத்தில் ஜெர்மனியில் ஆம் என்று சொல்வதாக முடியும் என்று அதை அவர் குறிப்பிடுகின்றார். அன்பு உறவு பிபி அண்ணா அவர்கள். சரி, இந்த நேரத்தில் நானும் ஒரு கேள்வியை தந்து கொள்கின்றேன். இதுவும் ஒரு ஊரின் பெயர் தான். 3 எழுத்தில் வார ஒரே ஒரு ஊர், 3 எழுத்து மட்டும்தான். கணக்க இல்லை, பெரிய கஷ்டமும் இல்லை. இது எங்களோட வட மாகாணத்தில் இருக்கும் ஒரு ஊர். வட மாகாணத்தில் இருக்கும் ஒரு ஊர் 3 எழுத்தில் மட்டும்தான் வருகுது. கூடுதலாக விலங்கினங்கள், அதாவது விலங்கினங்கள் என்று சொல்கின்ற பொழுது மாமிச உண்ணிகளை தவிர்த்த ஏனைய விலங்கு இனங்களுக்கு உணவாக இருக்கும் ஒன்றினுடைய அந்த பெயரை, பெயருக்கு வருகின்ற ஒரு எழுத்தின் 3 எழுத்தோடு இந்த ஊரின் பெயர் வருகின்றது. மாமிச உண்ணிகள் அல்ல, ஏனைய விலங்கினங்களுக்கு மிக மிக பிடித்த ஒரு உணவினுடைய பெயரினுடைய 3 எழுத்தோடு இந்த ஊரின் பெயர் வருகின்றது 3 எழுத்தில். வணக்கம்.
3: வணக்கம்.
0: ஓம் சொல்லுங்க.
3: பிபி சொன்னால எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றீங்க?
0: இது கூடுதலாக நான் நினைக்கின்றேன் அன்றாபுரத்து கிட்டத்தான் பெருமை நினைக்கிறேன். எங்களோட எல்லா கிராமம் அப்படித்தான் நான் சரியான
3: போடையிலேயே
0: இல்லை, அவர் போடையில. நான் அந்த பேரை அதுக்குள்ள கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்குள்ள அப்படித்தான் பெறவும். நன்றி நன்றி. சரி, நான் கேட்ட அந்த கேள்வியினை மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு ஊரின் பெயர் மூன்றே மூன்றளத்தில் தான் வருகின்றது. இது எங்களுடைய தாயக பிரதேசத்தில் வடக்கு மாகாணத்தில் இருக்கும் ஒரு ஊர். இது எந்த பகுதிக்கு வருதுன்றது எல்லாத்தையும் நான் சொல்லலை. என்னென்று சொன்னால் மூன்றளத்தில் தான் இருக்குது. அதுக்கான ஒரு தரவு, மிக முக்கியமான ஒரு தரவை நான் கொடுக்கின்றேன். அதாவது இன்றைய இன்றெல்லாம் என்றும் விலங்கினங்கள் விலங்கினங்கள் சொல்லிக்க மாமிச விரும்பிகள் அல்ல, ஏனைய மிருகங்கள் விரும்பி உண்ணுகின்ற ஒரு அவர்களுடைய ஒரு பிரதான உணவினுடைய அந்த மூல் எழுத்து. அந்த மூல் எழுத்து இந்த ஊருக்கும் முன்னெழுத்தாக இருக்குது. சரி, அந்த ஊரினுடைய அந்த ஊரில் அந்த உணவின் உணவுக்கு வந்து ரெண்டு எழுத்து தான் இருக்குது. அந்த ரெண்டு எழுத்தில் ஒன்று தான் இந்த ஊருக்கு முன்னெழுத்தாக இருக்குது. நேரம் 4:46. மேரி என்று சொல்லுங்க.
2: வணக்கம்.
0: ஓம் வணக்கம் சொல்லுங்க.
2: புலோலியா? புலோலி என்று சொல்றேன்.
0: புலோலி என்கின்ற எதுக்கு நான் சொன்ன ஊருக்கு? இழப்பு தெளிவில்லாம இருக்குது. விட்டு விட்டு
2: வருமா?
0: புலோலி என்று சொல்றீர்கள். பாப்பம் பாப்பம் என்ன? நன்றி நன்றி நன்றி.

0: ஜி அமரேசன் நினைத்திருக்கிறீர்கள்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: நான் இந்த புலோலி வந்து சரி வருமா? புலோலி
0: புலோலி
1: புல்லு தாப்ற
0: அப்படி சொல்றீங்க.
1: இங்க பருத்தி துறை பக்கம் இருக்கிற புலோலி
0: அப்படி சொல்றீங்க.
1: ஆமா
0: பாப்பா
1: என்னன்னு
0: இல்ல. இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சவரமொழி பேசுகின்றவர்கள் அந்த பிரதேசம்.
1: சத்தம் ஏன் குறைஞ்சு வருது தெரியாது. உங்களோட உண்மையா ஒரு சத்தம்
0: தெரியல. லெஞ்சில எனக்கு இல்லாம லைட் எல்லாம் சரியா அறியுது.
1: விளக்கம் இல்லாம கிளியர் இல்லாத மாதிரி இருக்கு. மெட்டவியல் கதைக்கெல்லாம் நாங்க நேரடியா சொல்ல இது திரும்பி திரும்பி கேட்க வேண்டிக்கலாம். என்னன்னு தெரியாது. நீங்க இருக்க கவனிக்கணும். இந்த உள்ளுக்குள்ள நீங்க கதைக்கிற மாதிரி கேக்குது. வெளியில சத்தம் வர்றது
0: இல்ல. நான் கேட்டு பார்த்தேன். ராஜா நட்டையும் கேட்டேன்னு அவர் சொல்றாரு. இல்லடா எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றார்.
1: சத்தம் இந்த இதா வருகிறது இல்ல.
0: வணக்கம்.
2: வணக்கம் அருண்மொழி.
0: சொல்லுங்க
2: எப்படி இருக்கிறீங்க?
0: நலம் நலம் நலம்.
2: என்ன அற்புதங்களும் சந்திப்போம். எனக்கும் சந்திக்கலாம். ஓடி வந்தேன். அந்த மூன்றல் தூரம் எது சொல்லி கொண்டிருந்தீங்க அது இந்த கதவுகள் இருக்கா தெரிவிங்களா?
0: அதாவது இந்த ஊருக்கு முன் உச்சரிப்பை நாங்க பாக்க விலங்கினங்களுக்கு பிடித்தமான ஒரு உணவுன்ற பெயர் என்ற முன்னலத்து இந்த ஊருக்கு முன்னுக்கு
2: வருது. மூன்று இடத்துல மூன்று இடம் எடுத்து வச்சோண்டான் கேட்டேன். நான் இந்த விளக்கம் சொல்லிக்க வீட்டுக்கு அப்பதான் முள்ளுக்கு வருது விலங்கையில. சரி, புல்லுதானே விலங்குகளுக்கு. ஆடு மாடுகள் எல்லாம் வேறு எந்த விலங்கு? மான் சாப்பிடும், யானை சாப்பிடும், மற்றும்படி வர்றது எல்லாரும் வித்தியாசமா இருக்கு.
0: நன்றி நன்றி நன்றி.
2: சரி நன்றி நன்றி வணக்கம்.
0: சிறந்த வினோதன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். அது தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வினோதன் வணக்கம். வணக்கம் வினோதன்.
3: நாங்கள் உங்களோட உரையாடினா லேண்ட் டெலிபோனால நாங்கள் வரதுனால வந்தா நீங்க நல்ல கிளியரா இருக்கிறீங்க. ஓ தெளிவா வருது. அது நான் நினைக்கிறேன் அது அதால வரைக்கு அப்படி கேக்குது.
0: இருக்கலாம். சரி, மெட்ட ஊருங்க வெட்ட விபிஎன் என்ற ஊரு.
3: விக்கி என்ன இந்தியா?
0: விபி விபி
3: விபி என்ன என்ற ஊரா? காணையில
0: காணையில
3: நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: என்ன நேரம் இருக்கு?
4: வினோதன் வைபரங்களோட இணைந்திருந்து துண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவருடைய இணைப்பு என்னவென்று தெரியவில்லை. மீண்டும் நையுங்கள். வணக்கம்.
5: வணக்கம்.
4: இப்ப கொஞ்சத்துக்கு கேட்ட நீங்க அதுக்கிடையிலே பிடிச்சிருந்த சந்தேகம்
5: விருப்பம்
4: அந்த மிருகங்களுக்கு விருப்பமான உணவு
5: என்ன செய்யும் கேட்ட மாதிரி இருக்க எனக்கு ஞாபகம் தெரியல.
4: கேட்ட மாதிரி எல்லாம் சுத்தி சுத்தி வேற என்ன அங்காளி பக்கத்துல இருக்க ஊர்களுக்கு இந்த ஊர் நான் கேட்டேன். ஆரம்பத்துல இன்றைக்கு அவர் கேட்டிருக்கார்.
5: குத்துமதிப்பா
4: சொல்லுங்க. இல்ல கிராமம்
5: இல்ல கிராமம் எல்லா பக்கத்தாலும் எல்லா கிராமங்கள் இருக்கு தானே.
4: எந்த பக்கத்துல கூடுதலாக இப்படி நாங்கள் போய்க்கன்றபுரம் அப்படி அதுக்குள்ளதான் இந்த எங்க எல்லா கிராமங்கள் தொடங்குது. பவனியா களைஞ்சு போய்க்க
5: நன்றி. வணக்கம்.
4: நன்றி நன்றி. அதுக்குள்ளதான் இது வருது. நன்றி. நேரம் 4:54 நிமிடங்கள். வணக்கம்.
2: இப்பதான் நீங்கள் ஏதோ சொல்றீங்க அருண்மொழி, அத சொல்லுங்க. அந்த எல்லைக்கு வேற ரெண்டாவது தர பக்கம்
4: அது விபியன் தந்த தர உண்டு.
2: ஓ,
4: அதுக்கான தரவு மீண்டும் சரியொருக்கா சொல்லிக் கொடுங்க. நேரம் ஓடுது. ஆரளத்துல ஆரளத்துல வார ஊரு. அதுல முன்பக்கத்தை சொல்லிக்க முன்பகுதியானது ஒரு மரத்தின் பேர் வருது.
2: நிறைய நீங்க ஒரு மரத்தின் பேர் என்ன நொச்சி மரம் இருக்கல்லோ அதான் சரியா.
4: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம். ஆர்வ கோளாறு மன்னிக்க வேண்டும். பிபி கலெக்டரின் கொண்டிலிருந்து நாங்கள் நிலமா இருக்க வேண்டிக் கொண்டு பானுபல என்று வாழ் என்று சொன்ன சகோதரிக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள். இறுதி நேரத்தில் நொச்சியாமாவை கண்டுபிடித்த சகோதரி பசுபதி குணநாயி குணநாயி அக்காவுக்கும் வாழ்த்துக்கள். உட்பகுதி ஒரு மரம், நொச்சி மரம், ஆறன் கண்டு மூடும் ஓர் உறவு முறை மச்சி, ஓப்பன் த போட்டில் மச்சி என்று வரும் மச்சான மச்சி என்று அழைப்பார்கள். அஞ்சு மாறும் ஓர் குறிவிடு கமா. நாலாவதாக ஜெர்மனியில் ஜா என்றுவார்கள், ஆங்கிலத்தில் ஜெஸ் என்றுவோம், பிரான்சிலே வி என்றுவோம், இத்தாலியில் சி என்றுவோம், ஜெர்மனியில் ஜா என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி உரிவிடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி சந்தீப்.
2: மரத்தின் பேர் மூலிகதானே அந்த மரம் நொச்சியாம் நொச்சியாண்டு எடுத்தனா நான் யாவண்ட முடியல, நான் அத எடுக்க இல்ல.
0: தெரியல
2: மரத்து மரெல்லாம் காமத்துங்கள் இதெல்லாம் வர்றது கணக்கு குறியீட சொல்லி இருந்தவர், அந்த உறவு முறையை சொல்லி இருந்தவர். உறவுல மச்சி வருதா உறவு முறை மச்சி
0: மச்சி நொச்சி மச்சி காம
2: அந்த கடைசி எழுத்துதான் பிழைச்சிட்டு யாண்டு வந்துலாம் நான் யாவ பார்த்தேன்.
0: நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள். இறுதியாக இங்கே வணக்கம் இறுதியாக சொல்லிக் கொள்ளுங்கள்.
3: அதே கேள்வியோடு தான் நானும் வந்தேன். நானும் நொச்சி காமம் என்று நினைச்சேன். அங்கால ஜாவுக்கு வருகிறது அப்ப ஜாண்டு நொச்சி காமையா என்று அடிச்சு பார்த்தேன். ஊரில் கொண்டு அப்படி அப்ப அதான் வந்து அதை ஏதோ தவற எடுத்துட்டா போல நடக்க.
0: சரி, இருந்தாலும் வாழ்த்துக்கள்
3: வாழ்த்துக்கள். ஆனா அந்த யாவை அதை சொல்லாம விட்டுருக்கலாம். ஜெர்மன்ல காமன்றத சொல்றத சொல்லாமல் விட்டா அதை காமம்ன்றது சரி.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி சந்திப்போம். நல்லதொரு விளையத்தோடு நான் கொண்டு வருகின்றேன். நிச்சயம் என்பது அவருடைய உரையாக இருக்கின்றது. இன்றைய நாள் கேள்விகளை தந்த விபி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இரண்டு கேள்விகள் தந்திருக்கின்ற இரண்டுக்கு முடியல் சொல்லியிருக்கின்றேன். அடுத்து நான் கேட்டவருக்கான பேர் வந்து புலோலி என்பதும் சரியான விடை. இன்றைய நினைவில் கலந்து சிறப்பித்த அத்தனைவர்களுக்கும் மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பொழுதாக அடுத்த வாரம் புதன்கிழமை உங்களை வானிலையில் சந்திக்கும் வரை இன்றைய நாளில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. என் தேசத்து நேசத்துறவுகள்.

0: வன்கூவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உள்ளத்து கொண்டு
1: என்ன வாணி சும்மா புரிமுறுத்து வந்திருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா. இந்த நேரம் புரிமுறுத்து இப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் ரவீந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக

0: நிறைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
1: பாரிஸ்ல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு காட்டுமையாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறோம் யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு ஒரு புள்ள வருது, கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 74 00 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
4: அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளிவு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 07 83 20 49 85 அல்லது 07 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
5: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ்.
3: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
6: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு

0: வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
1: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழொலி. தமிழ் ஒலியின் இந்த நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கிறது.

0: முடிவில் சிறுவர் முற்றம்
1: நீ ஓய்ந்திருக்கலாகாது.
0: சிறுவர் முற்றம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு மாபலோடு காத்திருக்கும் அன்பான மனைவிகளுக்கு அண்டியின் அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கிறீர்கள் செல்லுங்களே? நலமாக இருக்கிறீர்களா? அவனமாக இருக்க எல்லாமல்ல இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு பள்ளம் கபடமற்ற மனைவிகள் கலந்து சிறப்பிக்கின்ற நேரம்.

0: மனநிகளே, இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த திருப்புகள், திருவாசகம், திருக்குறள் மற்றும் கதை கட்டுரைகள் என்று உங்களுக்கு தெரிந்தவற்றோடு இணைந்து சிறப்பியுங்கள். தொலைபேசி இலக்கம் 0033148 3215 40. இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0033 981 4841 7771.
1: திருக்குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு.
0: இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0143 48 37 16 75.
1: ஓடி விளையாடு பாப்பா.
0: பைபருடாக 0033 663 0774 27. அந்த வகையில வந்திருக்கும் மணிலி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் மாத்திகன், நலமா இருக்கிறீர்களா? ஓம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி செல்லம். எப்படி இருக்கிறது என்று காலநிலை சரியான வெயில்
2: என்ன?
0: அங்கும் சரியான வெயிலா? அப்ப வீட்டுக்குள்ளதான் இருக்கிறீங்களா? வெளியில போயிலையா? பக்கத்துல பாக்கு இருந்தாலும் போய் விளையாடலாம்.
2: என்ன
0: தூர கொஞ்சம் தூரம் நடக்கணுமா?
2: இரவு
0: 10 மணிக்கு பிறகா பாக்குக்கா?
2: நடக்க.
0: ஓகே, சரி செல்லம். ஓகே, சாப்பிட்டீங்க தானே மத்தியானம்? சரி, ஓகே. இப்ப என்ன சொல்ல போறீங்களா அண்டிக்கு? ஓ, நான் சாப்பிட்டேன். என்ன சொல்ல போறீங்களா அண்டிக்கு? ஓ, சரி சரி, வாசிங்க.
2: புத்தி உள்ள நத்தை. யாழ்ப்பாண மாவட்டம் சுன்னகம் என்னும் சிறு கிராமம். இங்குள்ள மக்கள் நல்ல தெய்வ பக்தி உள்ளவர்களாகவும் தமிழ் ஆர்வம், தொழில் ஆர்வம், விவசாயம், தோட்ட விவசாய ஆர்வம் கொண்டவர்களாகவும் வாழ்ந்து வந்தார்கள். இந்த கிராமத்தில் ஒரு ரயில் நிலையம், ஒரு போலீஸ் நிலையம், ஒரு பஸ் நிலையம், ஒரு தபால் நிலையம் மற்றும் கதை கடை தெருக்கள். அதைவிட வாரத்தில் 3 நாட்கள் கூடும் பெரிய சந்தை ஒன்றும் உள்ளது. திங்கள், புதன், வெள்ளி நாட்களில் சந்தை கூடினாலும் வெள்ளிக்கிழமைகளில் கூடப்படும் சந்தை தான் பெரிய சந்தையாக பேசப்படும். வெள்ளிக்கிழமைகளில் பக்கத்தில் உள்ள
3: Mm-hmm.
2: உள்ள நாலு திசை திசையிலும் உள்ள விவசாயிகளும் வியாபாரிகளும் தங்கள் விலை பொருட்களையும் விற்பனை பொருட்களையும் விற்று வந்தார்கள். இந்த இந்த சந்தையில் அரிசி, பருப்பு, சோளம், எள்ளு, சாமி, குரக்கன் போன்ற தானிய வகைகளும் கத்தரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், புடலங்காய், சுரைக்காய் போன்ற காய்கறிகளும் வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், பப்பாப்பழம், கொய்யாப்பழம் போன்ற பல வகைகளும் அகத்திக்கீரை, புளிக்கீரை, வல்லாரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, பசிலிக்கீரை, முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை போன்ற கீரை வகைகளும் வெங்காயம், உள்ளி, இஞ்சி, கற்பூரவள்ளி போன்ற மருத்துவ வகைகளும் மற்றும்
0: பனை விருட்சம்
2: மூலம் கிடைக்கப்பெறும் ஜஃப்னா சாக்லேட், பனாட், ஓடியல், பனங்கட்டி, பால், சுளசு போன்ற பொருட்களையும் விற்கவும் வாங்கவும்
0: ஏராளமான
2: மக்கள் வந்து போவார்கள். காலை 7 மணிக்கு சந்தை ஆரம்பமாகி பின்பகல் 3 மணிக்கு சந்தை முடிந்துவிடும். சந்தை முடிந்து மக்களெல்லாம் போனாப்பில் அங்கு கிடக்கும் மிகுதி பல வகைகளை உண்பதற்காக ஆடு, மாடு, பிரானிகளும் காகம் புறா மைனா சிறு குருவிகளும் தமக்கு தேவையான உணவுகளை உண்ண வந்து போகும். நன்றி.
0: கெட்டிக்காரன் இப்ப மிச்சப்பாவோ மிகுதி அடுத்த வாரம்
2: என்ன
0: நல்லா உச்சரிச்சு வாசிச்சீங்க கெட்டிக்காரன். இதுல வரும் சரி ஆத்தியனிட்ட ஒரு கேள்வி, இதுல வந்து மரக்கறிகளை என்னென்ன மரக்கறிகளை கொண்டு விற்பார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
2: தக்காளி, புடலங்காய், வெண்டிக்காய்,
0: எஃப்னா சாக்லேட் என்று சொல்றது எது? கெட்டிக்கார் வாழ்த்துக்கள் செல்லம். ஊருக்கு போனா சாப்பிடுவீங்க பனாட்டு, நல்ல மின்னாது.
2: அந்த சாக்லேட் மாதிரி அங்க சாக்லேட் வாங்குற காசில் இருந்த வழியில அந்த பழத்தை எடுத்து
0: உண்மைதான், இந்த பெனாட்டில இவ்வளவு சக்தி இருக்கு என்ன. கெட்டிக்காரன் வாழ்த்துக்கு செல்ல முடியாது. அங்கி நீ ஒண்ணு அனுப்பலையா பாட்டு?
2: அனுப்பி இருக்கிறா.
0: அப்ப இங்கே டிஆர்டி தமிழ் மெயிலுக்கு அனுப்பி இருக்கிறா. ஓகே செல்லம், ரெண்டு தினம் அனுப்பி இருக்குது. திருப்பி அனுப்பி இருக்கா?
3: ஒன்று
0: கதைச்சது மட்டது இது. ஓகே சரி, அகே நீ இந்த இதற்கு வைப்போம் என்ன. ஓகே நன்றி செல்லம்.
2: நன்றி வணக்கம். நன்றி
0: நன்றி வணக்கம்.

கதைச்சது அனுப்பியிருக்கிறேன்னு சொல்லியிருந்த அகினி. அப்போ நாங்கள் கதைத்ததை முதல் கேட்போம். பாட்டு மூன்று தரம் அனுப்பியிருக்கிறீர்கள். அப்போ அதனால் பிரித்து பிரித்து வந்திருக்கிறது போல். கதைத்து அனுப்பினது

0: வாழ்த்துக்கள் செல்லங்கள். ரெண்டு பேரும் நல்ல அழகாக பாடியிருக்கிறீர்கள். அதே இதுதான் மற்றிய பாடலா பார்ப்போம். ஓ, அதே இதுதான் மூன்றாவது. அகேனி பேசி அனுப்பிவிட்டேன்னு சொல்லியிருந்தீங்கள், ஆனால் அது ஓகே சரி. இப்போ பேசினது பிறகு கிடைக்கவில்லை. அது ஒரே பாடல் தான் நீங்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறீங்க போல. ஓகே, வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் நல்ல அழகாக பாடியிருந்தீங்கள், வாழ்த்துக்கள் செல்லுங்கள். நேரம் சரியாக 5:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சிறுவர் முற்றம். சிறுவர் முற்றம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அடுத்த மனநிலை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஜஸ்மின். நலம்தானே? நலமாயிருக்கிறீர்களா? ஓம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி அம்மா. எப்படி இருக்கிறது வெயில் எல்லாம்? ஓ, நல்ல சுட்டரிக்கும் வெயில் என்ன? சரி சரி, என்ன சொல்ல போறீங்களம்மா? கதை சொல்ல போறீங்க. என்னத்தை பத்தி? சரி சொல்லுங்க. ஓகே.
1: ஒரு நாள் ஒரு காகம் ஒரு அழகான மயிலை பார்த்துச்சு. அந்த மயில் எவ்வளவு அழகா இருக்கு. நாம அந்த மயில் நாம மட்டும் கருப்பா அசிங்கமா இருக்குமே, நாமும் அந்த மயிலை போல் அழகா இருக்கணும் அப்படின்னு அது அதுக்கு ஆசை வந்துட்டு. உடனே அந்த காகம் சில மயில் இறகுகளை எடுத்து தன்னோட உடம்புல சோரிக்கிஞ்சு
0: பூசிச்சுதா?
1: பார்க்க ரொம்ப தமாஷா இருந்தது. மயில்கள் காகத்தை பார்த்து என்ன இந்த முட்டாள் காகம் நம்மளை போல அழகா இருக்கணும்னு நினைக்கிறா அப்படி என்று கிண்டல் செஞ்சது. மற்ற காகங்களோ இந்த காகத்தோட வேஷத்தை புலி கூட பண்ணவே இல்லை. இதை பார்க்க பிடிக்காம எல்லா காகமும் ஒதுங்கி போச்சு. இப்பதான் அந்த காகம் தான் செஞ்ச தப்ப உணர்ந்தது. தன்னுடைய நண்பர் பேசி சொல்லிச்சு, நண்பர்களே என்ன மன்னிச்சிருங்க, என் முட்டாள்தனத்தை நினைச்சு நான் ரொம்ப வெட்கப்படுகிறேன். நான் மறுபடியும் என்னோட பழைய தோற்ற வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதான் சொல்லுறது வஞ்ச புகழ்ச்சி வெல்லாது.
0: வஞ்ச புகழ்ச்சி வெல்லாது. வாழ்த்துக்கள் அம்மா.
1: நன்றி.
0: நல்ல அழகாக உச்சரிச்சு வாசிச்சிருந்தீங்கள், வாழ்த்துக்கள். நந்தி அம்மா. ஓகே அக்காட்ட கொடுங்க. வணக்கம் ஜானுஸ்.
1: வணக்கம் ஆண்டி.
0: ஓ வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்கள்?
0: ஓ நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி அம்மா.
1: நன்றி.
0: என்ன சொல்ல போறீங்க இன்றைக்கு?
1: இன்றைக்கு நான் வந்து மகாகவி டு மூர்த்தி எழுதின ஒரு கவிதை உண்டு வாசிக்க போறேன்.
0: மகாகவி சுந்தரமூர்த்தியா? ஓகே. சரி வாசிங்க.
1: கற்காலம் வரவும் வானம் கவிந்தது மலை நன்னீர் இப்பாறெல்லாம் குளிர சென்றேன் செந்நிற் பயிரெல்லாம் செழிக்க நீயேன் ஊரெல்லாம் மலர்ந்தாய் கண்டேன் காட்டு மல்லிகையே உன்னை யார் தள்ளினாலும் என்ன யான் உன்னே பாடுதற்கு தாமரை பூக்கி அள்ளி தலை தூக்க நிலம் பார்க்க மா மலர்ந்தது சம்பங்கி மல்லிகையோடு செவ்வந்தி செவ்வந்தி பூ மலிந்ததுல அங்கே ஓர் புறத்திலே புறத்திலே மீடுகின்னோடு நீ மலர் நிறைந்து நின்றாய் நிமிர்ந்தினை மிக கவிந்தாய் கொள்ளிகள் எங்கும் கண்ட இல்லையே உனை தம் வீட்டின் எல்லைக்கு வெளியே வைத்தார் இவ்வூரார் அவர் கொடுக்கும் செல்லத்தில் திணைத்து நின்ற செருங்கொடு மலரும் அந்த முல்லை செவ்வித்திலே உன் முகம் எலி குறைவாயிற்று உன்னை போல் எனக்கும் வாழ்வின் உலகத்தால் உயர்வு காணார் பொன்னை எம் காலிர் கொட்டில் கோட்டி போற்றிட வில்லையாயின் என்னமா நமக்கு நாங்கள் எதனிலும் குறைவதில்லை உன் பாட்டில் மலர்வாய் நீ நான் என் பாட்டில் எழுதுகின்றேன்.
0: ஓகே கெட்டிக்காரு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய கவிதை என்ன?
1: ஓ
0: அது சுந்தரமூர்த்தி என்று சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்ப நானும் உருத்திரமூர்த்தி எழுதிய கவிதையா? ஓகே ஓகே. எனக்கு கேட்டு சுந்தரமூர்த்தி என்று சொல்லி. ஓகே வாழ்த்துக்கள் அம்மா, நல்ல அழகாக அந்த கவிதையை வாசித்தீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: செல்லம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: அவர்கள் யஸ்மின் மற்றும் யனிஸ் இணைந்து சிறப்பித்திருந்தார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 5:36. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சிறுவர் முற்றம்.

0: நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பா.
1: நல்லது மனநிலைகளே, ஒரு சிறிய கதை ஒன்று கேட்போம். உணவின் மதிப்பை பற்றி ஒரு சிறு கதை. சரி, இது சென்ற வாரம் நான் இந்த கதையை ஒலிபரப்பியிருந்தேன். வேறு ஒரு கதை கேட்போம். புத்திசாலி எருமையை பற்றி.
2: புத்திசாலி எருமை. ஒரு காலத்தில் ஒரு சிறு கிராமத்தில் எட்கர் என்ற விவசாயி வாழ்ந்தார். அவர் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்து ஒரு சிறு பகுதி நிலத்தை சொந்தமாக வைத்திருந்தார். எட்கருக்கு பவுண்டி என்ற எருமை இருந்தது. இது புழக்கத்தில் இல்லாத பெயர்தான். ஆனாலும் அதற்கு ஒரு காரணம் இருந்தது. எட்கரிடம் அந்த எருமை வருவதற்கு முன்னர் அவர் ஏழையாக தான் இருந்தார். பவுண்டி உண்மையில் தனது முதலாளிக்காக மிக கடினமாக உழைத்தது. அந்த ஒரே எருமை எல்லா நிலத்தையும் நாள் முழுவதும் உழுவதோடு மட்டுமல்லாமல் எட்கருக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்தது. விரைவிலேயே எட்கரின் நிலத்தில் எல்லா விதமான தானிய பயிர்களும் வளர ஆரம்பித்தது. நண்பர்கள் மத்தியில் எட்கருக்கு நல்ல மரியாதை இருந்தது. அவருக்கு அந்த எருமையால் அதிர்ஷ்டம் கிடைத்ததால் அந்த எருமைக்கு பவுண்டி என்று பெயரிட்டார். பவுண்டி ஒரு சிறந்த எருமையாகும். புத்திசாலித்தனமானதாகவும் இருந்தது. பவுண்டி சுறுசுறுப்பான விலங்கு என்பது எட்கருக்கு தெரியும். வேலை இல்லாத நேரங்களில் அவர் எருமையுடன் வெயிலில் சுற்றிவிட்டு மாலையானதும் வீடு திரும்புவார். சில நாட்களுக்கு பிறகு எட்கர் மற்றொரு எருமை வாங்கினார். அவருக்கு பவுண்டியை மிகவும் பிடிக்கும். அதனால் எல்லா வேலைகளையும் ஒன்றின் மீதே சுமத்த வேண்டாம் என்று இன்னொரு எருமையை வாங்கினார். எட்கருக்கு தனது மிருகம் களைத்து போவதில் விருப்பமில்லை. ஒரு நாள் நிலத்தில் உழவு செய்து கொண்டிருக்கும் போதே பவுண்டி படுத்துக்கொண்டு பெரியதாக மூச்சு விட தொடங்கியது.
3: பவுண்டி,
2: எட்கர் அவரது எருமைகளை வீட்டிற்கு அழைத்து சென்றார். அன்று இரவு எட்கர் உறங்க முடியவில்லை. பவுண்டி தன்னை விட்டு போகும் நேரம் வந்துவிட்டது என்று தெரிந்து கொண்டார். அடுத்த நாள் அவர் பவுண்டியை காட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு அதன் கழுத்தில் இருந்த மணியை கழற்றி கொண்டார். பவுண்டியும் சந்தோஷமாக தன் தலையை அசைத்தது.
3: பவுண்டி, நீ ஒரு நல்ல எருமை. உன்கிட்ட பட்ட கடனை நான் எப்பவும் திருப்பி கொடுக்க முடியாது. இனிமே நீ வேலை செய்ய வேண்டியதில்ல, ஓய்வு எடுத்துக்க. நண்பா உன்னை என்னால மறக்கவே முடியாது. இப்ப நீ போ, எல்லா இடங்களையும் சுத்தி பாரு. நீ அழுது என்னையும் அளவிடாத. உனக்கு எப்ப வேணுனாலும் நீ நம்ம வீட்டுக்கு வரலாம். உனக்கு வழி தெரியுமே.
2: தன் முதலாளியை விட்டு வருத்தத்துடன் பவுண்டி புறப்பட்டது. ஆனாலும் வெளியில் என்னதான் நடக்கப் போகிறது என்பதை காண ஆவலோடு புறப்பட்டது. புதிய மென்மையான தென்றல் காற்றை அனுபவித்தது. எந்த பயமும் இல்லாமல் காட்டை சுற்றி வந்தது. நீரோடையில் சுத்தமான தண்ணீரை குடித்தது. விரைவிலேயே சூரியன் மறைய தொடங்கியது. இருளும் பரவ தொடங்கியது. இரவு ஓய்வெடுக்க ஒரு பாதுகாப்பான இடம் வேண்டி சுற்றி பார்த்தது. அப்போது பவுண்டிக்கு கண்ணில் பட்டது.
4: அந்த குளத்திற்கு அருகில் ஒரு குகை தெரிகிறது. பெரிய இடம்தான், நல்ல கதகதப்பாவும் இருக்கு. நான் தங்குவதற்கு ஏற்ற இடம். என்ன இப்படி இருக்கேன், நான் இவ்வளவு எழுச்சி போயிட்டேனா? இந்த தண்ணியில என்ன பார்த்தா ஒரு ஒட்டகச்சவிங்க மாதிரி தெரியுது.
2: பவுண்டி குகைக்குள் வாழ ஆரம்பித்து விட்டது. குளத்தில் இருந்து சுத்தமான தண்ணீரை குடித்து கொண்டு அருகில் இருந்த நிலத்தின் பொருட்களை மேய்ந்து கொண்டு அமைதியாக உள்ளே உறங்கிக் கொண்டிருந்தது. நாட்கள் செல்ல செல்ல பவுண்டிக்கு அந்த காட்டின் வாழ்க்கை மிகவும் பிடித்து போய்விட்டது. ஆனால் பவுண்டி ஒரு நாட்டு எருமை என்பதால் அது ஒரு எளிமையான அப்பாவியான விலங்காக இருந்தது. ஆனால் அந்த காட்டில் பல விலங்குகள் வாழும் என்பதும், அவைகள் தன்னை போல் எளிமையுடன் அப்பாவிகளாக இருக்காது என்பதும் இந்த பவுண்டி தெரிந்திருக்கவில்லை. புதிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து
5: கொண்டிருந்த அந்த எருமையை ஒரு விலங்கு தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருந்தது. அது டிம்மி என்ற நரி. ஒவ்வொரு நாளும் பவுண்டரி தன் குகையை விட்டு வெளியில் சுற்றும் எல்லா இடங்களுக்கும் டிம்மி தொடர்ந்து வந்தது. பவுண்டரி எப்போதும் தனது அன்றாட வேலைகளிலேயே மூழ்கியிருந்தது. தன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கும் டிம்மியை பவுண்டரி கவனிக்கவில்லை.
6: இந்த எருமை தனியாக இந்த காட்டில் சுற்றி திரியும் அளவுக்கு பெரிய தைரியசாலியாகத்தான் இருக்கு. சரி, இது தைரியசாலியா இல்ல முட்டாளான்னு பாப்போம். அதாவது அது யாரோட குகையில இருக்குன்னு எருமைக்கு தெரியுமா? கொஞ்சம் விளையாடிதான் பாப்போமே. என்ன ஐயா, நீங்க இங்க புதுசா?
4: நான் தினமும் இங்க இருக்கிற புல்வெளியில தான் சாப்பிடுறேன், அதனால புதுசுன்னு சொல்ல முடியாது.
6: நீங்க ஒரு புத்திசாலியான மிருகம்தான்.
4: ஒரு நரி எருமைய பார்த்து புத்திசாலின்னு சொல்றது ரொம்ப புதுசா இருக்கு.
6: என்ன கேலி செய்ய உனக்கு என்ன தைரியம்? நான் தான் இந்த காட்டில் அரசேன். நீ இப்போ இருக்கிறது என்னோட குகைதான். இங்க எல்லா மிருகங்களும் என்னோட தயவுல தான் இருக்கு. நீ இந்த காட்டுக்குள்ள வாழணும்னா எனக்கு அடிபணிந்துதான் இருந்தாகணும். புரியுதா?
4: நீங்க சொல்றது சரிதான், நான் இங்க புதுசுதான். அதுக்காக நீங்க சொல்றதை எல்லாம் ஏத்துக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாளி இல்ல. பாருங்க நரியாரே, நீங்க இந்த காட்டுக்கு அரசன் இல்லங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த காடு எவ்வளவு பெரிய அளவுல இருக்குங்கிற விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது. இங்க பாருங்க நரியாரே, இதுக்கு மேல என்னோட நேரத்தை வீணாக்காதீங்க.
5: டிம்மி உள்ளே நெருப்பாய் கொதித்தது. கோபத்தில் அதன் உடல் நடுங்கியது. தன்னை அவமானப்படுத்திய எருமையை பழிவாங்க வேண்டும் என்று நரி உறுதி பூண்டது. மறுபுறம் பவுண்டரியோ இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்து கொண்டது.
4: நான் இங்க குடியிருக்கேன்னு இந்த தந்திர நரிக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன பின்தொடர்ந்து வந்திருக்கும். அதோட அந்த குகை வேற ஒருத்தருக்கு சொந்தமானதா இருக்குங்கிறத நான் இதுவரைக்கும் யோசிக்கவே இல்லை. ஒருவேளை குகை உரிமையாளர் திரும்பி வந்தா நான் என்ன செய்யறது? இனிமேலதான் நான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்.
5: அன்று இரவு நிலவு வானில் பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. குகையின் உள்ளே பவுண்டரி படுத்துக் கொண்டிருந்த போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. பவுண்டரி மெதுவாக எழுந்து சென்று ஒரு சிறிய துளை வழியாக வெளியே ஒரு விசித்திரமான நிழல் தெரிவதை கண்டது. அந்த நரிதான் மீண்டும் தன்னை தொந்தரவு செய்ய வந்துள்ளது என்று முதலில் நினைத்தது. ஆனால் அந்த உருவம் அருகில் நெருங்கும்போது பவுண்டரியின் உடல் பயத்தில் விடுவிடுத்தது.
4: ஓ இல்ல, நிச்சயமா இந்த குகை ஒரு புலிக்கு சொந்தமானதுதான். நான் இப்ப என்ன செய்யறது? புலி என்ன சாப்பிட்டுமே.
5: புலி நெருங்கி வந்து கொண்டிருந்ததால் பவுண்டரியால் தன் நடுக்கத்தை நிறுத்த முடியவில்லை.
4: ஒரு பொறுமையா யோசிக்கணும், ரொம்ப பொறுமையா. நான் அவனை பாக்கறேன், ஆனா அவனால என்ன பார்க்க முடியல. இது எனக்கு ரொம்ப வசதியா போச்சு.
7: பக்கத்துல வருது.
4: உனக்கு என்ன பிரச்சனை? நாம பேசுறத அவனுக்கு கேட்டுடும்.
8: ஓ ஆமா, மன்னிச்சிரு.
4: ஆனா ருசியா இருப்போம் போல இருக்கு. இங்க நாம ரெண்டு பேரும் சாப்பிடும் அளவுக்கு ஒரு பெரிய மிருகம் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்ல? ஆமா, சரியா தான் சொன்னீங்க. இன்னைக்கு வேண்டிய சாப்பாடு கிடைச்சிருச்சு. உண்மையதான் சொன்னேன்.
5: இப்போது புலி பயத்தில் நடுங்க ஆரம்பித்து விட்டது.
4: யாரு யாரு யாரு இங்க இருக்கிற விலங்குகள்? ஏன் அவன் நின்னுட்டான்? வர நேரமாகும் போல இருக்கு, ஆனா எனக்கு பயங்கர பசி. ஆமா, ஏன் வெளியில போய் அவனை நாம தாக்க கூடாது? நம்ம ரெண்டு பேரையும் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது.
5: தந்திரம் வேலை செய்தது. எதை பற்றியும் யோசிக்க முடியாத புலி காட்டிற்குள் ஓடி மறைந்து விடுகிறது. பவுண்டரி நிம்மதி அடைந்தது. எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையிலேயும் அமைதியாக யோசித்து முடிவெடுப்பது முக்கியம் என்று பவுண்டரி அறிந்தது. அடுத்த நாள் டிம்மி காட்டில் சுற்றி கொண்டிருக்கும் போது அது புலியின் மீது வந்து மோதுகிறது.
4: நான் பயந்தே போயிட்டேன்.
6: பயந்துட்டீங்களா? இருங்க, நீங்க பயந்துட்டீங்களா? அம்மா, நீங்க ஒரு புலிதானே?
4: ஆமா நான் புலிதான். இந்த காட்டுல நான் பெரிய பூனைதான். ஆனா என்னை விட பெரிய மிருகம் இந்த காட்டுல இல்லன்னு நீ நினைச்சா நீ ஒரு வடிகட்டன முட்டாள். நேத்து இரவு என்ன ரெண்டு பேர் ஓட வேட விரட்டினாங்க. அவங்க கிட்ட இருந்து உயிரை காப்பாத்தி ஓடி வந்துட்டேன். என் குகையும் கையகப்படுத்திக்கிட்டாங்க. இப்ப எனக்காக நான் ஒரு புதிய குகையை தேடணும்.
6: இருங்க. என்ன உங்க குகையில உங்களை விட பெரிய பயங்கர ரெண்டு பேர் இருக்காங்களா? என்ன விளையாடுறீங்களா? சும்மா உளராதீங்க. அங்க ஒரு எருமை தான் இருக்கு. அப்புறம் ரெண்டு பேருன்னு வேற நீங்க சொன்னீங்க. அங்க ஒரே ஒரு எருமை தான் இருக்கு.
4: ஒரு எருமைய பார்த்து பயங்கர மிருகம்னு யூகிக்கிற அளவுக்கு நான் முட்டாளா? அங்க ரெண்டு மனிதர்கள் மிக பயங்கரமா இருந்தாங்க.
6: மனிதர்களா?
4: ஆமா. அங்க இருந்தவங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் குகைக்குள்ள போகவே இல்ல. அவங்க குரலை மட்டும் தான் கேட்டேன். அவங்க என்ன தாக்க வந்தாங்க. என் உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடி வந்துட்டேன்.
6: அட அப்பாவி புலியே, உங்களோட அது விளையாடி இருக்கு. அங்க எந்த ஒரு மனிதனும் இல்ல, ஒரு எருமைதான் இருக்கு. அது இந்த காட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நான் அத கவனமா கவனிச்சுக்கிட்டு தான்
4: இருக்கேன். என்ன அவமானப்படுத்துற அளவுக்கு உனக்கு தெரியுமா? ஒரு எருமை மாட்டை பார்த்து பயங்கர மிருகன்னு யோகிக்கிற அளவுக்கு நான் முட்டாளா?
6: என்னால அத நிரூபிக்க முடியும். நீங்க அதோட இறை இல்ல, அதுதான் உங்களோட இறை. சரி, ஒண்ணு செய்வோம். நான் உங்களோட வரேன். நாம ரெண்டு பேரும் குகைக்கு போவோம். அப்புறம் உள்ள இருக்கிறவங்களை பிடிக்க நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். அந்த மோசமான எருமைய பிடிச்சு நான் நல்ல பேர் வாங்கணும் எப்படியாவது. ஆனா நான் உங்க குகைய விட்டு வரும்போது நீங்க எப்பவும் என்ன தாக்க மாட்டீங்கன்னு எனக்கு வாக்கு கொடுக்கணும்.
4: நீ உண்மையதான் சொல்றியா? ஒரு நிமிஷம், என்ன முன்னால அனுப்பிட்டு நீ பின்னால ஓடி போயிட்டீனா?
6: எனக்கு தெரியும். ஒரு கயிறால நம்ம ரெண்டு பேரையும் நம்ம கட்டிக்குவோம். ஒரு பக்கம் உங்க வயிறையும் மறுபக்கம் என் வயிறையும் கட்டிக்குவோம். நான் அப்படியே ஓடினாலும் என்ன நீங்க பின்னால இருந்து இழுக்கலாம். சம்மதமா?
5: புலி சம்மதித்தது. இருவரும் தங்களை ஒரு கயிற்றால் கட்டிக்கொண்டு குகையை நோக்கி நடந்தார்கள். நரிக்கு மிகவும் சந்தோஷம். ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். பவுண்டிக்கு பாடம் கற்பிக்கவும் புலியின் நம்பிக்கையை பெறுவோம் என்று இருவரும் குகையை நோக்கி வருவதை பவுண்டி பார்த்து விட்டது. நரியை பார்த்தவுடன் என்ன நடந்திருக்கும் என்று பவுண்டி புரிந்து கொண்டது.
4: அவன் புத்திசாலின்னு நினைச்சுகிட்டு இருக்கான்.
6: இப்போ இதை நான் சமாளிக்கிறேன். சரியா? நான் கூப்பிடும் போது மட்டுமே குகைக்குள் வாருங்கள்.
4: வாடா முட்டாள் நரியே, நான் உங்ககிட்ட ரெண்டு புளிய கொண்டு வான்னு தானே சொன்னேன். இப்ப ஒரு புளிய மட்டும் கொண்டு வந்திருக்க.
6: என்ன?
4: நேற்று இரவு முதல் நாங்க ரெண்டு பேரும் எதுவுமே சாப்பிடல. இப்ப நாங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு புளிய பகிர்ந்து சாப்பிடணும்னு சொல்றியோ? நீ அவங்களுக்காக வேலை செய்யறியோ?
6: இல்லை இல்லை இல்லை இல்லை, அது உண்மை இல்லை.
4: இந்த அளவு நல்ல காரியமாவது செஞ்சிருக்கியே. சரி, இப்ப புளிய கொண்டு வா. இல்ல,
5: புலி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தன்னுடன் கட்டியிருக்கும் டிம்மியை பற்றி கவலைப்படாமல் வேகமாக ஓடியது.
6: ஐயோ, வலிக்கிறதே.
4: இந்த நரிக்கு இந்த பாடம் போதும். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான பாடத்தை கத்திருக்கேன். நான் இன்னைக்கு அமைதியா இல்லாம இருந்திருந்தா இந்த ரெண்டு மிருகங்களையும் நான் வேட்டையாடி இருக்க முடியாது. ஆனா நிலைமை எவ்வளவுதான் மோசமா இருந்தாலும் அத பொறுமையா கையாள தெரிஞ்சிருக்கணும்.
5: பவுண்டி செய்தது சரிதான். அது ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலேயும் பொறுமையாக இருந்ததால் இந்த ஆபத்தில் இருந்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது. ஆனால் நரி போன்ற தீயவர்கள்
6: வேண்டாம்.
5: அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும்.

0: நேரம் சரியாக 5:52 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது சிறுவர் முற்றம் நிகழ்ச்சியோடு.
1: என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா.
0: சிறுவர் முற்றம் நிகழ்ச்சிக்காக இப்பொழுது மனநிலைகளை ஒரு கதையொன்று கேட்டிருந்தீர்கள், புத்திசாலி எருமையை பற்றி. அதேபோல நீங்களும் இப்படியான கதைகள் கூட வந்து சொல்லலாம். சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்வோம்.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 Fraser Street, Vancouver, Canada. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பரிசு லாட்சிகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 Rue Cail, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஷெரி 0951 15 82 3 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷெரிமஹால்.
2: இருந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு.
3: நேரம் சரியாக 5:55 வளமையாக வருகின்ற சஞ்சு மித்து வரவில்லை. அதனால நான் சரி ஒரு சிறிய பாடல் ஒன்று, சிறுவர் பாடல் ஒன்றை கேட்போம். இந்த பாடலை விரும்பினால் எங்களுடைய ஆர்த்திகன் அகைன் வந்து பாடலாம்.

0: இத்துடன் சிறுவன் விட்ட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மணலிகளுக்கும் நிகழ்ச்சியை சுவீமடுத்த மணலிகள் நீர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு 6:15 ஏழு மணி வரை இடம்பெற இருக்கிறது நீலா மோகனதாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும்.
1: காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும்
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. 6:15 வரை திரைசை பாடல்கள்.

0: நகரில் எமபர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிய விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 00.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
3: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹால்லோ.

0: பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்குவரில் ஜியாபிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்குவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலதிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்குவரில் ஜியா பிரதர்ஸ்.
1: நேரம் சரியாக 6:04. இப்பொழுது 6:15 வரை திரைசை பாடல்களை கேட்போம். திரைசை பாடல்களை வரும் பாடலாக தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்திடம்பெற்ற பாடல்.

திரைசை பாடல்களில் வரும் அடுத்த பாடலாக சேவல் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒன்று

ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுவது திரை இசைப்பாடல்கள். திரை இசைப்பாடல்களை கேட்டு மகிழ்ந்த நேர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர இருப்பது 6:15 7 மணி வரை நிகிலா மோகன்தாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும்.

പാട്ടും പദമും. இனிய மாலை வணக்கம் அன்பினர்களே, நீங்கள் அனைவருமே நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்நிகழ்ச்சியானது வாரந்தோறும் புதன்கிழமைகளிலே மாலை 6:15 7 மணி வரை எமது அன்பு நேயர்கள் தமது பிரதியூடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் நேரமாக அமைகின்றது. எனவே அந்த வகையிலே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் எமது அன்பு நேயர் திருமதி யோகேஸ்வரி குணராஜா அவர்கள் பிரான்சிலிருந்து. பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக முதன் முறையாக இணைந்து கொள்ளும் திருமதி யோகேஸ்வரி குணராஜா அவர்களை இந்நிகழ்ச்சிக்குள்ளே அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்றுக் கொள்கின்றோம். அன்பான நேர்களே, நீங்களும் இந்நிகழ்ச்சியூடாக இணைந்து கொள்ள விரும்பினால் உங்கள் சிந்தனை ஓட்டத்திலே உதிக்கும் நல்லதொரு கருப்பொருள் ஒன்றை கொண்ட வாக்கியம் ஒன்றை தத்துவார்த்தமாகவோ அல்லது கவித்துவமாகவோ அமைத்து அதில் உள்ள ஒவ்வொரு சொற்களிலும் ஆரம்பமாகும் பாடல்களையும் தெரிவு செய்து எமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். உங்களது பிரதிகளும் எமக்கு கிடைத்த ஒழுங்கின்படி ஒலிபரப்பாகும். எனவே அந்த வகையிலே இன்றைய தினம் பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பிக்க காத்திருக்கும் திருமதி யோகேஸ்வரி குணராஜா அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பதங்கள்: பொன்மாலை காற்று தாளாட்டும் நேரம், அம்மாவும் நானும் அன்று கடலோரம் போவோம். பொன்மாலை காற்று தாளாட்டும் நேரம், அம்மாவும் நானும் அன்று கடலோரம் போவோம். எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க பொன் என்னும் பதத்திற்கான பாடல் இதோ வானிலையூடாக.

தொடரும் பாடலை காற்று என்னும் பதத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றார். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி யோகேஸ்வரி குணராஜா அவர்கள்.

இன்றைய தினம் பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பிரான்சில் இருந்து திருமதி யோகேஸ்வரி குணராஜா அவர்கள். தொடரும் பாடல் தாலாட்டும் என்னும் பதத்திற்காக இதோ வானிலையூடாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி TRT தமிழ் ஒலியிலே பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பிரான்சில் இருந்து திருமதி யோகேஸ்வரி குணராஜா அவர்கள். தொடரும் பாடல் நேரம் என்னும் பதத்திற்காக இதோ வானொலியூடாக.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி யோகேஸ்வரி குணராஜா அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் அம்மாவும் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

பொன்மாலை காற்று தாளாட்டும் நேரம், அம்மாவும் நானும் அன்று கடலோரம் போவோம். இப்பதங்களுடனும் அதற்கான பாடல் தெரிவுகளுடனும் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் எமது அன்பு நேயர் திருமதி யோகேஸ்வரி குணராஜா அவர்கள் பிரான்சிலிருந்து. இனி தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் நானும் என்னும் பதத்திற்காக, இதோ வானொலி ஊடாக.

தொடர்ந்து ஒலிக்க வருகின்றது அன்று என்னும் பதத்திற்கான பாடல். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி யூஸ்வரி குணராஜா அவர்கள் பிரான்சிலிருந்து.

இன்றைய தினம் பாட்டும் பழமும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி யோகேஸ்வரி குணராஜா அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் கடலோரம் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக இன்றைய தினம் வலம் வந்த பதங்கள் பொன்மாலை காற்று தாளாட்டும் நேரம் அம்மாவும் நானும் அன்று கடலோரம் போவோம்.

0: இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய தினம் தனது பிரதியூடாக இணைந்து கொண்ட திருமதி யோகேஸ்வரி குணராஜா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நேரமும் இந்நிகழ்ச்சியை செய்யமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு நேர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: மோனயோ நரோனலோ நரோனலோ நரோனலோ.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

வணக்கம். பிரான்சில் இருந்து பாகம் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தலைவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இந்த மணிக்கூர் தலைவை செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் ரூக்கையில் அமைந்திருக்கின்ற வி டி கிருஷ்ணகரி மற்றும் கார்லிகுண்டஸில் அமைந்திருக்கின்ற வி டி சூப்பர் ஸ்டோர்ஸ். இன்றைய தினம் நடைபெற்ற மானிப்பாய் பிரதேச சபையின் அமர்வினை செய்தி அறிக்கை இடுவதற்காக சென்ற ஊடகவியாளர் புவனேஸ்வரன் கஜிந்தனுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பிரதேச சபை உறுப்பினர் சாக்கா அச்சுத பாயன் சபையிலிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகிறது. 2017 ஆண்டு முதல் இதுவரை 3 ஜனாதிபதியின் கீழ் நல்லாட்சி காலத்தில் மைத்ரிபால சிறிசேன, அதன் பின்னர் 2019 கோட்டாபய ராஜபக்ஷ, பின்னர் இடைக்கால அரசில் ரணில் விக்ரமசிங்கே, இந்த மூவரும் மாகாண சபை தேர்தல் குறித்து முடிவெடுத்து அதை சரியான நேரத்தில் நடத்த முடியவில்லை என்று சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கத்தின் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மணால் மகேசன் தெரிவித்திருக்கிறார். அனுராதபுரத்தில் பௌத்த பிக்குவால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சிறுமிக்கு நீதி வழங்குமாறு கோரி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று காலை பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். சட்டவிரோதமான முறையில் 19 சீன பரீட்சைகளின் கடவுச் சீட்டுகளை தென்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழும் அவற்றை விடுவிப்பதற்கான பல லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் கீழும் வெலிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி வேங்குட பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். 20 நாட்களையான கைக்குழந்தை ஒன்றை 1 லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்த இளம் தாயொருவரும் அந்த குழந்தையை விலைக்கு வாங்கிய பெண்ணும் புத்தளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2026 தேசிய விசாக் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து மதுபான சாலைகள், இறைச்சி கடைகள், பந்தய மையங்கள், சூதாட்ட விடுதிகள் மற்றும் இரவு விடுதிகள் 3 நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கும் என்று பொது நிர்வாக, மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்திருக்கிறது.

நிலைக்கு முன்னேறாமல் தாமதிக்கப்பட்டு வருவதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் துறைகளும் கவலை வெளியிட்டிருக்கிறது. நாட்டில் மூளை காய்ச்சலால் இதுவரை 200 நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்கள் மையமாக முழுமையாக தடை செய்வதற்கு பதிலாக வயது குழுக்களின் அடிப்படையில் அதனை ஒழுங்குபடுத்தும் உரிமை குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதியமைச்சர் நாமல் சுதர்சன் தெரிவித்திருக்கிறார். மக்களுக்காக சிறைக்கு செல்ல நேரிட்டாலும் அதற்கு தாங்கள் தயாராக இருக்கின்றோம், ஆனால் என் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான அனைத்து ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன, அப்படியிருந்தும் சம்பந்தப்பட்ட நபர்களே இன்னும் கைது செய்யப்படவில்லை என போலீசாரிடம் கேள்வி எழுப்பியிருப்பதாக புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார தெரிவிக்கிறார்.

மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா நாட்டின் மாகாண சபை தேர்தல்கள் இந்த ஆண்டு நடைமுறைக்கு வராது என்று தன்னிச்சையாக அறிவித்திருப்பது மக்களின் இறையாண்மைக்கு அப்பட்டமாக உதைத்து தள்ளும் ஒரு சர்வாதிகார செயலாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் இந்த ஆண்டுக்குள் நடத்த வேண்டும், தேர்தல் நடத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் கூட்டாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். மகர சபை தேர்தலுக்காக பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பிரிந்துவப்படுத்தும் வேட்புமனு தாக்கலின் போது 25% ஒதுக்கீட்டை வழங்க எழுத்து மூலமாக இணக்கம் தெரிவித்திருப்பதாக இலங்கை தமிழர்ச்சி கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். மத்திய கிழக்கு பிராந்திய முதல்களுடன் தொடர்புடைய நெருக்கடிகள் தணியும் வரை தற்போது எரிபொருள் மானிய நடைமுறையை நிறுத்தும் திட்டம் எதுவும் அரசாங்கத்துக்கு இல்லை என்று மின்சக்தி அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. ஸ்ரீலங்கா நேலஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேரபின் கைபேசி அன்லாக் செய்வதற்கு அமெரிக்காவின் பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எனப்படும் எஃப்இஐ அமைப்பின் உதவி கோரப்பட்டிருப்பதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள். புதைப்பொருட்களை பயன்படுத்தும் பொது போக்குவரத்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை அடையாளம் கண்டறியும் விசேட வேலை திட்டத்தை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு தீவிரப்படுத்தியிருக்கிறது. கோபி இணையதளம் ஊடாக போக்குவரத்து அபராதங்களை சம்பவத்திலேயே செலுத்துவதற்கு வசதி செய்து தராத போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை காவல்துறை எச்சரித்திருக்கிறது. போனியா வடக்கு பிரதேச சபை செயலாளர் தனது நடவடிக்கைகளுக்கு விபத்துக்குள்ளான வாகனத்தை தரவில்லை என கூறி புளியங்குளம் போலீசில் முறைப்பாடுகளை பதிவு செய்திருக்கிறார். கடந்த திங்கட்கிழமையன்று கிரிந்த கடற்கரையில் நீராடி கொண்டிருந்த போது பலத்த அலைகளினால் கடலுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை காப்பாற காவல்துறையின் 3 அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சி பேசுபொருளாக இருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதுவரை 203 பேர் மூளைக்காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கிறது. நாட்டில் தென்மேல் பருவமழை நிறைவேற்றுள்ளமையால் தென்மேல் பகுதிகளில் மழையுடனான வானிலை தொடர்ந்து நீடிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. மகரம் மற்றும் கம்பக பிரதேச சபைகளில் பகுதியில் இன்று 12 மணி நேர நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு சந்தையில் மரக்கறிகளின் விலை சற்று அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது. செட்டியார் தெரிவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 3,55,100 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,400 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் முன்னாள் பிரதமர் நேருவின் நினைவு நாளான இன்று தலைவர்களும் பலர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். கீழடி ஆய்வறிக்கையை திருத்த முடியாது என தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சனாதன தர்மத்தை அசுத்தமான மதம் என்று கூறி மத உணர்வுகளை புண்படுத்தி பேசிய மம்தா பானர்ஜி மீது மேற்குவங்க போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் இன்று புதன்கிழமை காலை இந்தியாவின் தலைநகரான டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார். சுயநலத்துக்காக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யும் அரசியலை தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். விடைத்தாள் மதிப்பீட்டு இணையம் ஹேக் செய்யப்பட்டதாக வெளிவந்த செய்திகளுக்கு அந்த ஜூஆரில் வேறு எந்த உண்மையான ஜூஆரில் ஹேக் செய்யப்படவில்லை என இந்திய மத்திய இடைநிலை கல்வி வாரியம் விளக்கம் அளித்திருக்கிறது. கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் நேற்று 10 இடங்களில் 100 டிகிரி வெப்பம் அதிகமான வெப்பம்

இதுவனதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. இஸ்லாமிய பெருமக்கள் அனைவரும் பக்ரீத் வாழ்த்துக்கள் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உலக செய்திகள். இப்போலோ கிருமி தொற்று குறித்த அக்கறைகள் அதிகரித்து வருகின்றன. நோயால் சுமார் 220 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் சந்தேகப்படுகிறது. ஈரான் தனக்கு பதிலடி கொடுக்கும் உரிமை இருப்பதாக எச்சரித்திருக்கிறது. இஸ்ரேலின் ராணுவம் லெபனானின் கூடுதல் நடவடிக்கை எடுப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருக்கிறார். உக்ரைன் தலைநகரில் உள்ள கீவில் உள்ள ராணுவ நிலைகள் மற்றும் அதிகார மையங்களை குறிவைத்து வரும் நாட்கள் தீவிர வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட இருப்பதாக ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ரஷ்யாவுடன் நெருங்கிய நட்பு கொண்டால் பெலாரஸ் நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்பிரியானோ சிகான்ஸ்காவோ நேற்று முன்தினம் கீவ் நகருக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். காசா நகரில் கடுமையான போரால் நிலங்களில் இழந்த விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த புதிய நுட்பத்தை கண்டறிந்திருக்கிறார்கள். காலியான தகர டின்களில் காய்கறி செல்களை வளர்த்து சாகுபடியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேற்காப்பிரிக்க நாடான செனகலில் அதிபரால் அண்மையில் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் உஸ்மான் சோன்கோ அந்த நாட்டு நாடாளுமன்ற அவைத் தலைவராக நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடிமை வணிகத்தை சட்டபூர்வமாக்கியதில் வட்டிக்கினை பங்கேற்றதாகவும் பல நூற்றாண்டுகளாக இதை கண்டிக்க தவறியதற்காக மன்னிப்பு கூறுவதாக போப் 14 லியோ தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது அண்மை மருத்துவ பரிசோதனை சிறப்பாக நடந்திருப்பதாக கூறியிருக்கிறார். நாசா எனும் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிலையம் நிலவில் தளம் அமைப்பதில் மும்முரமாக இறங்கியிருக்கிறது. இங்கிலாந்தில் விலங்கு நல அமைப்புக்கு வித்தியாசமான கோரிக்கை ஒரு வந்திருக்கிறது. டயருக்குள் சிக்கிய மட்ட குதிரையை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த கோரிக்கை வந்திருக்கிறது. ஜப்பான் திருவிழாவில் மிரண்டு போய் பாய்ந்த குதிரையால் 6 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். விளையாட்டு செய்திகள். IPL போட்டியின் குவாலிஃபயர் 1 ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 92 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் செவ்வாய்க்கிழமை வென்றிருக்கிறது. ஜூ 18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் ஜப்பான் புறப்பட்டு சென்றிருக்கின்றன. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டவியா அறிமுக உலக ஜோகாசனம் சாம்பியன்ஷிப்புக்கு முன்பாக அளித்த பேட்டியில் ஜோகாசனம் போட்டியை ஒலிம்பிக்கில் சேர்க்க திட்டமிட்டு வருவதாக கூறியிருக்கிறார். இன்டர் மியாமிக்கு போட்டியிடும் விளையாடும் போது கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸிக்கு தொடை தசையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் இனியன் பன்னீர்செல்வம் இலங்கையில் நடைபெற்ற காமன்வெல்த் செஸ் சதுரங்க சாம்பியன்ஷிப் இரட்டை தங்கம் வென்றிருக்கிறார். விரைவாக நாணய மாற்று வீதம் அனுசரி வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்து உலக செய்திகளை இணைத்து உணராக தந்து கொண்டிருக்கு நமது உத்தியபூர்வமான இணையதளமான www.trtmilili.com இணையதளத்தினர். ஒரு யூரோ இலங்கை விலையில் 379.35 இந்திய விலையில் 111.47 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 325.86 இந்திய விலையில் 95.75 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை விலையில் 411.72 இந்திய விலையில் 121.95 ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை விலையில் 438.43 இந்திய விலையில் 128.84 ஒரு கனடா டாலர் இலங்கை விலையில் 235.94 இந்திய விலையில் 69.32 நேர்களை தடவை கேட்டது டிஆர்டி தமிழ்நொழியில் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இந்த மனத்தியாளத்துக்கான மணிக்குறு தடவை செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள். பெரிசு ரூக்கியில் அமைந்திருக்கின்ற விடி கேசங்கரி மற்றும் கார்லிகோனஸில் அமைந்திருக்கின்ற விதி சுபசோஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது இந்த மனத்தியாளத்துக்கான மணிக்குறு தடவை செய்தி தலைப்புகள். நன்றி வணக்கம் நேர்களே.

0: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொன்னுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கிட்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய.
0: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடன் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
0: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பரிசு லாட்சியங்களில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரீ கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 0951 15 82 03 அல்லது 0669 58 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லாட்சியப்பலில் ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வரவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை, ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு, தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை அகத்த இலை முருங்கை இலை பொன்னாங்கானி வல்லாறு போன்ற இலவகைகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 0160 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0667 20 40 சைபர்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி. உலகமெங்கும் www.trttamilil.com என்கிற இணைய மூடாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. TRT தமிழ் ஒலி. TRT

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை நேரம் மாலை நேர வணக்கங்கள். முன்னு இனிய புதன் மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி. அனைவரும் நலமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்றைய புதன் மாலை பொழுதில் நமது நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானொலியில் தொடர்கின்றது வழமை போல் பாடல்கள் போடுகின்ற பந்தயம். தமிழர்களை இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் வானொலியில் போட்டியிடப் போகின்றது இசையமைப்பாளர்கள் வரிசையில். இசையமைப்பாளர் மரகத மணி அவர்களது இசையில் உருவான பாடல்கள் பல இனிய பாடல்கள். ஒரு இசையமைப்பாளர் மரகத மணி அவரது இசையில் உருவான பாடல்கள் மொத்தமாக 6 பாடல்கள் வந்திருக்கிறது. 6 பாடல்களில் 3 பாடல்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த 6 பாடல்கள் இருந்த நேர்களுக்கும் வருமான நன்றிகள். 6 பாடல்கள் எங்கள் குழுக்கள் மூலம் 3 பாடல்களை தெரிவு செய்திருக்கிறோம். இந்த 3 பாடல்கள் இருந்த நேர்கள் அப்படியே நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கலாம். ஏனைய நேர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்க போவார்கள். இன்றைய பாடல்கள் பொழுதுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கும் போது உங்களுக்கு பிடித்தமான 3 பாடல்கள் ஒலிக்கப் போகிறது. பாடல்களில் வந்து உங்களுக்கு அதிக ரசனையில் இன்றைய தாளில் எந்த பாடல் முதலிடத்தை பிடிக்கிறது என்று நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பாடலுக்கு அதிகக்கூடிய புள்ளியான 3 புள்ளியும், இரண்டாவதாக எந்த பாடல் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பாடலுக்கு வந்து 2 புள்ளியும், சரி மூன்றாவதாக கடைசி அன்றைக்கு என்னோட ரசனையில் இந்த பாட்டு தான் பெறும் அப்படின்னு சொன்னால் அந்த பாடல் இந்த பாடல் உங்களது தெரிவில் உங்களது புள்ளிகளை திறப்பவர்களில் பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் பழமை போல் பிடித்து நிகழ்ச்சிக்காக பாடல்களை தந்தனீர்கள். அப்படி நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சியில் 3 பாடல்கள் ஒலிக்கும். அந்த பாடல்களை யார் யார் தந்தீர்களோ அந்த நேர்கள் அப்படி நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கலாம். ஏனைய நேர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்குரிய புள்ளிகளை தந்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகிறீர்கள். உங்களுக்காகவும் ஒரு கடிக்கழிவு இன்றைக்கு வரும் அப்படின்னு நினைக்கலாம். சரி, கடிக்கொழிக்கான கடியான சரியான பதவியை இணைந்து சிறப்பிக்க பொருள் இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் மரகத மணி அவர்களது இசையில் உருவான பாடல்களில் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வானொலியில் ஒலிக்கின்றது தேவராகம் திரையிலிருந்து பாடல் இலக்கம் 1.

நண்பர்களே, இன்றைய நாளில் அந்த முதலாவது குறித்த பாடல் தவறுதலாக வலுவிழப்பாக இருக்கிறது. இன்றைய நாளில் ஒலிக்கின்றது பாடல் இலக்கம் ஒன்றாக தேவராகம் துறையில் இடம்பெற்ற பாடல். ஆம், மரகத மணி அவர்களது இசையில் உருவான பாடல்களில் பாடல் இலக்கம் ஒன்றாக ஒலிக்கின்றது தேவராகம் துறையில் இருந்து பாடல் இலக்கம் ஒன்று இன்றைய நாளில்.

சரி, ஒலி தந்திருக்கிறது பாடல் இலக்கம் ஒன்றாக வானொலியில் தேவராகம் திரைப்பட பாடலில் ஒலிக்கப் போகிறது பாடல் இலக்கம், இரண்டாக வானொலியில் மரகமணி அவர்களது இசையில் உருவான பாடல்களில் ஒலிக்கின்றது பாடல் இலக்கம். பிரதாப் திரையில் இருந்து மரகத மணி அவர்களது இசையில் உருவான பாடல்களில் பாடல் இலக்கம் இரண்டு.

சரி, இன்றைய பாடல்கள் பிடிக்கின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் பாடல் இலக்கம் மூன்றுக்குள் சில போகணும். பாடல் இலக்கம் மூன்றுக்குள் செல்வதற்கு முன்பாக உங்களுக்காக ஒரு கடிக்கேள்வி காத்திருக்கும். சிறந்த கடிக்கேள்விக்கான சரியான கடியான பதிலோடு தான் இணைந்து சிறப்பிக்க போகிறது இன்றைய பாடல்கள் பிடிக்கின்ற பந்தயம் நிகழ்ச்சியில். அதே போல புள்ளிபுரம் சிறப்பிக்க போகிறது இன்றைய பாடல்கள் பிடிக்கின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் வந்து கடிக்கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம். கடிக்கேள்வி இன்றைய நாளில் வந்து கணவன் மனைவி கிடையாது நடக்கிற ஒரு சம்பாஷணை தான் எங்கள்கிட்ட இருக்கிற கடிக்கேள்வியாக வந்திருக்கிறது. சரி, அதாவது மனைவி கணவருக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஞ்சம் சிச்சுவேஷன். ஆளுக்கு உடம்பெல்லாம் செக் பண்ணிட்டு வந்து டாக்டர் வந்து மனைவியை கூட்டிட்டு போய் தனியாக வந்து கூப்பிட்டு வந்து பேசுறாரு. அப்போ வந்து மனைவி வந்து டாக்டரை பார்த்துக்காக கேட்குற, டாக்டர் டாக்டர் எப்படியாச்சும் வந்து என்னோட கணவனை வந்து காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா, டாக்டர் வந்து ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், உங்கள் புருஷனை காப்பாந்தோம்னா அவரை வந்து நீங்கள் சந்தோஷமாக முதல்ல வச்சுக்கோங்க, ருசியாக சமையல் எல்லாம் பண்ணி வந்து வடிவாக கொடுங்க, உங்கள் புத்திசாலித்தனத்தை அவர்கிட்ட காட்டி டென்ஷன் ஆக்காதீங்க, அவரை வந்து டென்ஷன் ஆக்காதீங்க, அவரை சந்தோஷமாக வச்சுருங்க. அதே போல் வந்து நகை நட்டு துணிமணியெல்லாம் கேட்டு வந்து நச்சரிக்காதீங்க, அதனால தான் அவருக்கு வந்து கொஞ்சம் வந்து பிரஷர் வந்து இப்படியான நிலைமைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டாக்டர் வந்து மனைவியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து வந்த மனைவியை வந்து புருஷன் வந்து கேட்குறாரு, ஆமாம் ஆமாம் ஆமாம், டாக்டர் வந்து ஒன்று தனியாக கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லினாரு, அப்படி என்ன தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த மனைவி வந்து சட்டாரண்டு ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அது என்ன பதிலாக இருக்கும், கணவனை போய் சாக்காயிட்டாராம். சரி, அது என்ன பதிலாக இருக்கும், இதான் இன்றைய கடிக்கேள்வி. அதாவது வந்து ஒரு கணவருக்கு வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு நிலை சரியில்லை, சரி அந்த நேரத்தில் வந்து டாக்டரை செக் பண்ணிவிட்டு கணவரை வந்து விட்டுட்டு மனைவியை தனியாக கூப்பிட்டு சொல்கிறாரு. மனைவி சொல்கிறாங்க, டாக்டர் டாக்டர் எப்படியாவது என்னோடய புருஷனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, உங்கள் புருஷனை காப்பாற்றணும்னா அவரை முதல்ல நீங்கள் சந்தோஷமாக வச்சுருங்க, ருசியாக சமையலெல்லாம் பண்ணி கொடுங்க, உங்கள் புதுசாலித்தளத்தால் வந்து அவரை வந்து திட்டி கிட்டி வந்து டென்ஷன் எல்லாம் ஆக்கிடாதீங்க, சும்மா துணிமணி நகையில் எல்லாம் கேட்டு அவரை நச்சரிக்காதீங்க, அப்படியே ஏதாவது நடந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா அவரை என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். சரி, அப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்கள் புருஷனோட வந்து உடல்நிலை வந்து அதே சுச்சுவேஷன் தான், அப்படி தான் இருக்கும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். அப்போ வந்து கணவர் இருக்கிறார் வந்து மனைவியை பார்த்து, அப்படி என்னதான் வந்து டாக்டர் உன்னை கூட்டி கொண்டு போய் தனியாக வச்சு பேசிட்டு இருந்தார், அப்படி என்னதான் டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த மனைவி வந்து சுதாரண ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க பாருங்க. எவ்வளவோ டாக்டர் அட்வைஸ் பண்ணியும் அந்த மனைவி வந்து கணவனை பார்த்து ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க, அது என்ன பதிலாக இருக்கும், இதுதான் நிறைய கடிக்கேள்வி. சரி பார்க்கலாம், இந்த கடிக்கொள்கிற சரியான கடியான பதிலோடு யாராவது இணைஞ்சு கொள்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிறது பாடலக்கம் மூன்று வானொலியில் வருகின்றது.

0: டேய் காசி, ஏன்டா சோகமா இருக்க?
1: அண்ணே
2: செய்தி குறைந்த முதலீடு. சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
3: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098 குவைனிட்ஸ் சுவிஸ் குவைனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
2: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
2: சுவிசிலே VTS Finance GmbH.
4: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுகளை உள்ளுத்து கொண்டு
5: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இருக்கையில பயந்த புரிஞ்சுருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டி கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
0: சரி நேர்கள் இணைந்து கொள்ளலாம். சைபர் சைபர் 33-148-32-15-40 பிளாஸ் வாணர்கள் 03-48-32-15-40 வந்திருக்கிற நேர்களை வந்து நோங்களின் பிரகாரம் இணைத்துக் கொள்கிறோம். வந்திருக்கிற முதலாவது நேர் வணக்கம்.
6: வணக்கம் சாரதி.
0: இரவு மாலை நேர வணக்கங்கள் அன்புக்குரிய தேவி தனராஜ். நலமாக இருக்கிறீர்களா தேவி தனராஜ்?
6: வராமலே
0: இருக்க முடியுமா?
6: இருக்க முடியுமா? உணர்ந்து விட்டேன் காதல் வேலையிலே. அந்த பாட்டை ஞாபகம் பிடிச்சிருக்கு. அடுக்கேள்விக்கு எனக்கு சொன்ன தெரியல, நான் உண்மை அங்கேயில
0: மனைவி கூப்பிட்டு என்ன கதைச்சார் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து அந்த டாக்டர் வந்து ஒரு பதில் சொல்லி இருக்காங்க பாருங்க. டாக்டர் அப்படி என்ன சொன்னாரன்னு சொல்லி கணவர் இருக்கிற தனியா கூப்பிட அப்படி என்னதான்னு சொன்னாரன்னு சொல்லி கேட்டதுக்கு சொல்லிட்டு ஒரு மனைவி சொல்லியிருப்பாங்க. சரி பாக்கலாம் அவங்க பதிலோட அறிஞ்சு கொண்டாங்க.
6: உங்களுக்கு சாப்பாட்டை குறைச்சு போடட்டுக்கு பாபான்னு
0: சொல்லி சரி பாக்கலாம். நன்றி
1: வணக்கம்.
7: வளர்ந்துட்டோம் ஒரு பாட்டு முதல் பாட்டு நான் கேள்விப்படவே இல்லை ஒரு காலம். மூன்றாவது பாட்டு நெடுகளம் போடுற பாட்டு அது நல்ல பாடு. ரெண்டு ஒன்று மூன்று என்று சொல்லிக்கொண்டு மற்றது கடிக்கல்விக்க வந்து டாக்டர் சொன்னவர் உங்களை காப்பாற்ற முடியாதான், இன்னும் சில மாதம் தான் நீங்கள் இருப்பீங்க, கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லி இருப்பேன்.
0: அப்படி தனியா கூப்பிடுச்சுன்னு ஆனா டாக்டர் சொன்னது வேறு ஒன்று ஆனால் அவ சொல்றது அப்படின்றீங்க.
7: காட்டுட்டேக்கு ஒரே அடியா வந்து
0: நன்றி
7: நன்றி
0: ராணி சமுதர் அவர்கள் இணைந்திருந்தார். அவரை தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நீர் யார் என்று சொல்லி பகல் தொலைபேசியாக வணக்கம்.
8: வணக்கம்
0: சாரதி.
8: வணக்கம்
0: குருநாகி.
8: நன்றிகள்
0: நன்றிகள் வரவேற்றுக் கொள்கிறேன் உங்களை மேம்போடு.
8: இந்த கேள்வியை சந்தோஷமா வச்சிருக்கோம்
0: நன்றி
8: மகிழ்ச்சி
0: சொல்றேன்.
9: வணக்கம்.
0: தர்மவதி அவர்கள் சுவிஸில் இருந்து தர்மவதி தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஜோதிசூரியம்மா, வரவேற்கிறேன். அப்படி நல்லா இருக்கீங்களா?
10: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா உள்ளோம் நன்றி. வணக்கம் வணக்கம் ஜேசுதாசன்.
1: வணக்கம் சாரதி.
0: வணக்கம் அன்புக்குரிய ஜேசுதாசன், எப்படி இருக்கிறீங்க?
1: நலம், நீங்கள் நலமாக இருப்பதாக வானொலி ஊடாக தெரிகின்றது. நலமாக இருங்கள்.
0: நலமாக இருக்கின்றோம், நன்றிகள்.
1: மே மாதத்தினுடைய இறுதி நிறைவு புதன்கிழமையில சந்திச்சிருக்கிறோம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மரகதமணியினுடைய இசைக்கான பாடல்களை தெரிவு செய்த உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது புள்ளி 123
0: ஓகே
1: கடிக்கொள்ளிக்கு விட வந்து உங்களை டிவோர்ஸ் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லி இருக்கிறார்.
0: நெஞ்சமறுப்புதல் நிகழ்ச்சியில் ரோஜா சிவராஜ் அவர்களது பாடல் தெரிவுகள் வானொலியில் இன்றைய நாளில் பயணிக்க போகிறது என்பதையும் நேர்களுக்கு அறிய தருகிறோம். அதே போல இன்று இரவு இரவின் ராகங்கள் தூக்கத்தை கிளைக்கும் துளசி பாடல்களோடு வானொலியில் பயணிக்க இருக்கிறது என்பதையும் நேர்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றோம். வந்திருக்கின்ற அடுத்த நீர் ஜான் சிலிப்பகல வந்திருக்கின்ற வணக்கம். வணக்கம் சந்தோஷ்ரமி அவர்களின் வரவேற்று கொள்வோம். நலமா இருக்கலா?
9: நலமா இருக்கலாம். என்னுடைய
10: கொஞ்ச நாளுக்கு தானே இருக்க வேண்டும். அவ பயமுறுத்தி இருப்பா.
0: பயமுறுத்தி இருப்பான். சரி, பார்க்கலாம். நன்றி.
10: நன்றி வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைப்பிடந்திருந்தார் சர்வ பரமேஸ்வரன் அவர்கள் இணைப்பிடந்திருந்தார். இன்றைய நாளில் மூன்று பாடல்கள் ஒலித்திருக்கிறது. மூன்று பாடல்களும் வந்து இசையமைப்பாளர் மரகத மணி அவர்களது இசையில் உருவான பாடல்கள். வாரலையில் மூன்று பாடல்கள் ஒலித்திருக்கிறது. இப்பொழுது வைபருடாக ஜெய நடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வரவேற்றுக்குள்ள வணக்கம்.
11: வணக்கம் தவி. நான் ஜெயநடேசன்.
0: ஜெயநடேசன் அம்மா, வரவேற்றுக் கொள்கிறோம். நல்லா மாவுளிகளா?
11: நான் நல்லா. நீங்க
0: நல்ல சூழ்நிலை? நல்ல சூழ்நிலை இருக்கிறோம். வெயில் தானே வைக்க ஒளிச்சிருந்துட்டு
11: வெளியில
0: ஊருக்கு போய் பாத்துட்டு வரலாம். ஊர் சுற்று
11: சந்தோஷம். நானும் 1, 2, 3
0: 1, 2, 3 நீங்க.
11: ஆமா,
0: ஓகே, சந்தோஷம். நன்றி. இணைப்பிணைந்து கொண்ட வைக்க நன்றிகள். அவர் இணைப்பிணைந்திருந்தார் அன்புக்குரிய ஜெயா நடேசன் அவர்கள். நேரம் நெருங்கி இருக்கிறது. சரி, அந்த வகையில் இன்றைய நாளில் சரியான பதிலை ஒரு நேயர் தந்திருக்கிறார். என்னிட இருக்கிற பதில் என்ன அப்படின்னு சொல்லி அந்த நேயர் சொன்னது என்னிட இருக்கிற பதிலாக இருக்கிறது. சரி, அதாவது டாக்டர் வந்து கணவன் வந்து செக் பண்ணிட்டு வந்து மனைவியை தனியாக கூப்பிட்டு சொல்றாரு, உங்களோட கணவனை வந்து காப்பாற்றுங்க. மனைவி கேட்குற இந்த கணவனை வந்து காப்பாற்றுங்க டாக்டர் போயாச்சும் சொன்னது. அதுக்கு வந்து நீங்கள் வடிவாக சமைச்சு போடுங்க, அவரை வந்து தேவையில்லாம வந்து உங்களோட புதுசாலி தினத்தால் டென்ஷன் ஆக்காதீங்க, அந்த நகை நட்டு துணிமணியெல்லாம் பாண்டி தர சொல்லாம் கேட்டு அவரை வந்து சங்கடப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாரு. உங்களை கணவரை காப்பாத்துறதுக்கு காப்பாத்துங்கன்னு கேட்டதுக்கு வந்து எல்லாம் வந்து இப்படி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. இப்படி எல்லாம் செய்யுங்க, சந்தோஷமா வச்சிருங்கன்னு சொல்லி அனுப்பினதுக்கு வழியில் வந்த கணவர் கேட்குறாரு, ஆமா அப்படி என்னதான் உன்ன வந்து டாக்டர் வந்து கூப்பிட்டு கேட்டாரு, இப்படி என்னதான் கணவர் வந்து சொல்லி அட்வைஸ் பண்ணாருன்னா உன்ன வந்து காப்பாத்தலாதான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி தான் எங்கிட்ட சரியான பதில். அவர் எவ்வளவு வந்து அறிவுரையில்னு சொல்லி அனுப்பேன். இந்த வழியில் வந்து டென்ஷன் ஆன மனைவி வெறியில் நான் அப்படி பார்க்கறது. இதோட வந்துட்டு என்னப்பா சொன்னார் டாக்டர் என்ன தனியாக கூப்பிட்டுன்னு கேட்டதுக்கு உங்களை எல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொன்னார்ன்றது தான் சரியான பதில். ராணி சம்பந்தன் அவர்கள் அந்த பதிலோடு இணைந்திருந்தார். அவருக்கும் சிறப்பான வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இணையர்களும் ஒரு பதிலோடு இணைந்திருக்கிறது. உங்களுக்கும் வாழ்த்துகளையும் தெரிவித்து இன்றைய நாளில் ஜார்ஜாவுடைய பாடல் எத்தனை இடத்துக்கு வந்திருக்கு என்பதை பார்க்க போகிறோம். ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியின் பின்னர்
12: பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது.
5: உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரி மகால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரி மகாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரி மகாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரி மகால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷரி மகால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்க கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 செல் @goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல் பொருள்
0: நாளில் 3 பாடல்களை தந்த நேர்கள் யார் யாரும் சொல்லி பார்க்க போகணும். முதலாவதாக ஒலித்தது திருவராகம் திரைப்பட பாடல் சின்ன சின்ன மிகம் பாடல் சூதி புஷ்பா அவர்கள் தெரிவு செய்திருந்தார் பிரான்ஸ் நாட்டிலிருந்து. இரண்டாவதாக ஒலித்தது என் கண்ணுக்கு கண்ணுக்குள் காதல் வந்த வந்தனம் பாடல் சுபாசினி பத்மநாதன் அவர்கள் சேர்மடி நாட்டிலிருந்து தெரிவு செய்திருந்தார். இரண்டாவதாக ஒலித்த பாடல் என் கண்களுக்குள் காதல் வந்தனம்

அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஊடாக இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெற செல்கின்ற நன்றி வணக்கம். நேர்களை தொடர்ந்து ஒரு சில திரைசிப்பர்களை தொடர்ந்து நீங்கள் மறப்புதல் நிகழ்ச்சியோடு பயணிக்கலாம்.

தரமான பொருட்களை விற்பனை செய்யும் செல் நகரில் எமதர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.

0: நேர்களின் வரையும் நெஞ்சம் மறுப்பதில் நிகழ்ச்சி என்பது வெறுப்பேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய நெஞ்சம் மறுப்பதில் நிகழ்ச்சியில் தனது பாடல் திருவழி தந்த நிகழ்ச்சி அலங்கரிக்க இணைந்து கொள்கின்றார் தனது பிரதியூடாக திருமதி ரோஜா சிவராஜா அவர்கள் பிரான்சிலிருந்து. திருமதி ரோஜா சிவராஜா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் பாடல்கள் இன்றைய நாளில் வானொலியில் அளிக்க இருக்கிறது. அந்த வகையில் நிகழ்ச்சியை கேட்டு நீங்களும் ரசிக்க இருக்கிறீர்கள், சந்தோஷமடைவீர்கள். நேர்களும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க இருக்கிறார்கள் உங்கள் பாடல் தெரிவிகளோடு. அந்த வகையில் இன்றைய நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் ரோஜா சிவராஜா அவர்களது பாடல் திருமையை நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க ஒலிக்கின்றது நிகழ்ச்சியில் ராஜா திரையிலிருந்து பாடல்.
1: ராஜா
2: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்த

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு கஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் பரிசு லாச்சப்பலில்
4: 11 13 rue Caille 75 000 Paris,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர் கார்லா கோனேஸ் சாசலில்
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

நெஞ்சம் மறுப்பதில் நிகழ்ச்சியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நெஞ்சத்தை விடுகளாத பாடல் திருவிழை தாங்கி இன்றைய நெஞ்சம் மறுப்பதில் நிகழ்ச்சியை அரங்கிறக்கி வந்திருக்கின்றார் திருமதி ரோஜா சிவராஜா அவர்கள். ரோஜா சிவராஜா அவர்களது பாடல் திருவிழி நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக வருகின்றது உத்தமன் திரியிலிருந்து வானொலியில் பாடல்.

பொதுப்பள்ளியை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பள்ளி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 0541 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நெஞ்சத்தை விட்டுக்கலாத பாடல் தெரிவுகள் வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது திருமதி ரோஜா சிவராஜ் அவர்களது தெரிவில். நெஞ்சம் மறப்பது நிகழ்ச்சியில் அலங்கரிக்க அடுத்த பாடலாக வானொலியில் மறுக்கின்றது சம்சாரம். அது மின்சாரம் திரையிலிருந்து பாடல்.

நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சத்திலே ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால்.

0: நெஞ்சம் மறப்பதில்லை கலைஞர்களும் இரவு பொழுது 8:41 எடுத்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சிக்காக பாடத்திரை விழுந்த நிகழ்ச்சி அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி ரோஜா சிவராஜ் அவர்கள். பிரான்சில் இருந்து ரோஜா சிவராஜ் அவர்களது பாடல் திரிவுகள் வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அவரது அடுத்த பாடலாக வானொலியில் நிகழ்ச்சி அலங்கரிக்க
1: வணிகம்
0: ரோஜா பூ ரவிக்க காரித்திரையில் இருந்து ஒலிக்கின்றது பாடல்.

செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 37 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பின வசதியும் உண்டு.

ஒலித்துவிந்திருக்கிறது அந்த பாடல் மௌன கீதங்கள் திரையில் இடம்பெற்ற பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்கின்றது. திருமதி ரோஜா சிவராஜ் அவர்களது பாடல் தெரிவுகளில் இன்று இணைஞ்சம் மறப்புதல் நிகழ்ச்சியில் ரோஜா பூ ரவிக்கை காரி திரையிலிருந்து பாடல் வானலையில்

நெஞ்சம் மறுப்பதிலே நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இன்றைய நாளில் நெஞ்சம் மறுப்பது நிகழ்ச்சியை நிறைவு செய்ய திருமதி ரோஜா சிவராஜா அவர்கள் பிரான்சிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்ற பிரதியில் நிறைவு பாடலாக பாடலில் ஒலிக்கிறது என் மகன் திரு இடம்பெற்ற பாடல். இந்த பாடலோடு நிறைவுக்கு பெறுகிறது இன்றைய நெஞ்சம் மறுப்பதிலே. நிகழ்ச்சிக்காக பாடல் சிறப்புகளை அனுப்பிய ரோஜா சிவராஜா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிகழ்ச்சியை கொண்டு ரசித்துக் கொண்ட நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறச் செல்லுகின்றது. ஒலிக்கின்ற பாடலோடு நெஞ்சம் மறுப்பதில்லை. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: nwlulgam.com.
4: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க போங்க போங்க.
6: மேலதிக
1: தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5-க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
1: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி, டிஆர்டி தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். இணையதளம் ஊடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் www.nululakam.com இணையதளத்தினர் இந்திய செய்திகளுக்கு பாரிஸ் ரூய்கையில் அமைந்திருக்கின்ற விடி கேசன்கரி மற்றும் கார்லிக் குனிஸில் அமைந்திருக்கின்ற விடி சூப்பர் ஸ்டோர்ஸ், உலக செய்திகளுக்கு சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். முதலில் இலங்கை செய்திகள். இன்றைய தினம் 27 தேதி நடைபெற்ற யாழ்ப்பாண மானிப்பாய் பிரதேச சபை அமர்வின் செய்தி அறிக்கையிடுவதற்காக சென்ற ஊடகவியலாளர் புவனேஸ்வரன் கஜிந்தனுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பிரதேச சபை உறுப்பினர் எஸ் கே அச்சுதபாயன் சபையிலிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஊடகவியலாளர் கஜிந்தனும் வேறுமொரு ஊடகவியலாளரும் இன்றைய தினம் மானிப்பாய் சபை அமர்வினை அறிக்கையிட சென்றபோது மற்றைய ஊடகவியலாளருக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் ஊடகவியலாளர் கஜிந்தனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் வெளிநடப்பு செய்த உறுப்பினர் அச்சுதபாயன் கருத்து தெரிவிக்கையில், ஊடகவியலாளர் கஜிந்தன் கட்டட அமைப்பு தொடர்பான தவறான செய்தி ஒன்றை பிரசுரித்ததாக கருதி இந்த அனுமதி மறுக்கப்பட்டதாக தவிசாளர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவர் வெளிப்படுத்திய விடயம் தவறல்ல. பிரதேச சபையிலே தவறு இடம்பெறும்போது மானிப்பாய் சபை குறித்து மக்களிடம் நல்ல அபிப்பிராயம் இல்லை. சபையில் பல விடயங்களை சுட்டிக்காட்டப்படுகிறது. இருப்பினும் அவற்றை திருத்தாமல் அவை செய்தியாக பிரசுரிக்கப்படும் போது அந்த செய்தியை வெளியிடும் ஊடகவியலாளரை வெளியேற்றுவது தவறான செயல் எனவும் குறிப்பிட்டார்.

0: நிறைவேற்று பணிப்பாளர் மெனாஸ் மகின் தெரிவித்திருக்கிறார். அவர் ஊடகங்களுக்கு இன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அதில் மேலும் குறிப்பிடும்போது, தற்போதைய அரசும் மக்களுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றான மாகாண சபை தேர்தலை மீண்டும் நடத்துவதாக கூறியிருந்தது. அவர்களின் கொள்கை பிரகடனத்தில் ஆட்சியமைந்த ஒரு ஆண்டுக்குள் தேர்தலை நடத்துவோம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதேபோல் ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தின் விவாதத்தின் போது 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஆனால் தற்போது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா, இந்த ஆண்டு தேர்தலை நடத்த முடியாது, அதற்கு ஒதுக்கப்பட்ட பணம் சமீபத்திய டிட்பா பேரழிவுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறுகின்றார். மக்களாட்சி சார் அரசு என தங்களை கூறிக்கொண்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி இவ்வளவு எளிதாக மாற்றுவது பொருத்தமற்றது எனவும் நிறைவேற்று பணிப்பாளர் இதன்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2023 ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணம் இல்லை என்று கூறி ஒத்திவைத்தார். பணம் இருந்தால் தேர்தலை நடத்தலாம் எனவும் அவர் கூறினார். அப்போது எதிர்க்கட்சியில் இருந்த தற்போதைய அரசுக்கு அது கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தது. அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது எனவும் கூறியது. ஆனால் இப்போது தற்போதைய அரசும் அதே செயலைத்தான் செய்கின்றது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறி பின்னர் அந்த பணம் வேறு ஒன்றுக்கு செலவிடப்பட்டது என்று சொல்வது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் என்பதை ஜனாதிபதி உட்பட தற்போதைய அரசுக்கு நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் எனவும் அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாகாண சபை முறைமையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கருத்தும் தற்போது பலரிடையே பேசப்படுகிறது. ஆகையால் இந்த அரசு மாகாண சபை தேர்தல் நடத்தாமல் அதற்கு பதிலாக வேறு ஒரு முறையை முன்வைக்க விரும்பினால், அதாவது மாகாண சபைகளை ரத்து செய்து மாற்று தீர்வு ஒன்றை கொண்டுவர விரும்பினால் அதை உடனடியாக மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் அமைப்பின் மாகாண சபை தேர்தல் இருப்பதால் அதை விரைவாக நடத்த வேண்டும், இல்லையெனில் ஒரு நாளுக்கு கூட அதை ஒத்திவைத்தால் அந்த அரசு ஜனநாயகத்தை மதிக்காத அரசாக உலகளவில் கருதப்படும். இதுகுறித்து திறந்த கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும். கலந்துரையாடல் என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை கோட்பாடாகும் எனவும் அந்த அமைப்பினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் மெனாஸ் மகின் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இன்று விரிவான விளக்கம் ஒன்றை வழங்கியிருக்கிறார்.
1: இப்போது எனக்கு தெரியும் இந்த நாட்களில் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அது உங்களுக்கு கேட்கின்றதல்லவா? எங்களை விட்டு செல்லுமாறு கூறுகின்றார்கள். சரியா? பொருளாதாரத்தை வீழ்த்திய அந்த நபர்களிடமே ஆலோசனைகளை பெறுவது நல்லதா? அவர்களின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டுமா? இவ்வாறானதொரு நெருக்கடியின் போது இதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று அவர்களுக்கு தெரியுமா? அவர்களுக்கு என்ன தெரியும் என்று கூறவா? ஓடி போய் ஒளிந்து கொள்ளவே அவர்களுக்கு தெரியும். நாங்கள் வீழ்ச்சியடைந்திருந்து பொருளாதாரத்தை கணிசமானதொரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்துள்ளோம். அதன்படி பார்த்தால் திரைசீரியின் வருமானம் 2025 ஆம் ஆண்டில் தேசிய உற்பத்தி அடிப்படையில் 16.7% இருந்தது. அப்படி என்றால் 30 வருடங்களுக்கு பின்னரே இவ்வளவு பெரிய வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. அது முக்கியமான விடயம் இல்லையா? சுமார் 30 வருடங்களின் பின்னரே இவ்வளவு பெரிய வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. இதனால் திரைசேரிக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. 2022-2023 காலப்பகுதியில் திரைசேரியில் பணம் இருக்கவில்லை. திரைசேரி கணக்கில் இருந்தது ஒரு ஓடி மாத்திரமே. அது ஒரு வங்கி பற்று. அந்த ஓடியின் அளவு 80,000 கோடி ரூபாயாகும். இப்போது நாங்கள் என்ன செய்தோம்? எமது திரைசேரியில் சுமார் 1,00,000 கோடி ரூபாய் சேமிப்பு காணப்பட்டது. இப்போது அது சற்று குறைபடைந்துள்ளது. டிட்மா புயலுக்காக செய்த செலவுகளினால் இந்த தொகை சற்று குறைபடைந்துள்ளது. ஆனால் ஒரே நேரத்தில் சுமார் 1,00,000 கோடி ரூபாய் வைப்பு எமது கணக்கில் இருந்தது. அது முக்கியமானதொன்றல்லவா? பல தசாப்தங்களுக்கு பின்னர் பாரிய வருமானத்தை நாங்கள் பதிவு செய்துள்ளோம். அது ஒரு முக்கியமான காரணியாகும். இரண்டாவது விடயம், எமது வருமானத்துக்கும் செலவுக்கும் இடையிலான இடைவெளி. அதனை நாங்கள் வரவு செலவு துண்டு விழும் தொகை என்று சொல்லுவோம். இப்போதும் எமக்கு வருமானத்தை விட செலவு அதிகமாகவே காணப்படுகிறது. அது உண்மைதான். ஆனால் வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும் அந்த இடைவெளியை நாங்கள் படிப்படியாக குறைத்து வருகின்றோம். அது முக்கியமானது. 5 வீதத்திற்கு கீழ் இருந்தால் அதனை ஒரு உகந்த மட்டமாக கருதுவார்கள். 1957 ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு முறையும் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது துண்டு விழும் தொகை 5 வீதத்திற்கு கீழ் கொண்டு வருவோம் என்று ஒவ்வொரு நிதியமைச்சரும் கூறுவார்கள். ஆனால் ஆண்டு நிறைவடையும் போது சில வருடங்களில் அது 10.8% காணப்படும். ஒருபோதும் இலக்கை அடையவில்லை. ஆனால் முதல் முறையாக என்ன நடந்துள்ளது தெரியுமா? 1957 ஆம் ஆண்டுக்கு பின்னர் மிக குறைந்த வரவு செலவு திட்ட துண்டு விழும் தொகை 2.3% பதிவு செய்யப்பட்டுள்ளது. 5 வீதத்தை பெற்றுக் கொள்ளவே போராடினோம். ஆனால் கிடைத்துள்ள பெறுபேறு 2.3% எனவே 1957க்கு பின்னர் மிக குறைந்த துண்டு விழும் தொகை என்ற நிலையை நாங்கள் அடைந்துள்ளோம். அது மிக முக்கியமான ஒரு காரணியாகும். மூன்றாவது விடயத்தை பார்த்தால், குறிப்பாக எமது நடைமுறை கணக்கு ஒரு வருடத்தில்

0: கணக்கு எமக்கு டாலர் வரவு வைக்கப்படும், மீண்டும் டாலர் செலவு வைக்கப்படும். அதில் எப்போதும் நடப்பது என்னவென்றால் வரவை விட செலவே அதிகமாகும். கடந்த காலங்களில் 3 வருடங்கள் மாத்திரமே அது நேர்மறையாக காணப்பட்டுள்ளது. அதுவும் 300 மில்லியன் 350 மில்லியன் டாலர் என்ற அளவிலேயே காணப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த வருடத்தில் எமது நடைமுறை கணக்கு மீறி 1700 மில்லியன் டாலரை தாண்டியுள்ளது. இலங்கை வரலாற்றிலேயே அதிகூடிய நடைமுறை கணக்கு மேலதிக மீதியை நாங்கள் கொண்டுள்ளோம். இது பொருளாதார ரீதியாக மிக முக்கியமான காரணியாகும். அடுத்ததாக ஆரம்ப கணக்கு, அதாவது அரசாங்கத்துக்கு கிடைக்கும் வருமானம் மற்றும் அரசாங்கத்தின் செலவு என்பனவற்றுக்கு இடையிலான மீதியாகும். இதில் கடனுக்கான வட்டி கொடுப்பனவுகள் உள்ளடக்கப்பட மாட்டாது. கடனுக்கான வட்டி கொடுப்பனவுகளை தவிர்த்து பார்ப்பது ஏன்? அவை பழைய கடன்கள், பழைய கடன்களுக்குரிய வட்டிகள். எனவே ஆரம்ப கணக்கு என்பது கடன் வட்டி கொடுப்பனவுகளை தவிர்த்த ஏனைய செலவுகளுக்கு பின்னரான சேமிப்பாகும். எமது வருமானத்திலிருந்து கடன் வட்டி தவிர்த்த ஏனைய செலவுகளை பார்க்கும் போது சர்வதேச நாணய நிதியம் எங்களை 2.3% மேலதிக இருப்பை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் என கூறியிருந்தது. அதுதான் அவர்களுடனான எமது உடன்பாடு. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கடந்த வருடம் எமது ஆரம்ப கணக்கின் மீதி இலங்கை வரலாற்றிலேயே அதிகூடிய அளவாக 5.4% காணப்பட்டது. அது இலக்கை விட 2 மடங்காகும். நாங்கள் காட்ட வேண்டியிருந்தது 2.3%. அதாவது இந்த அனைத்து காரணிகளின் மூலமும் எமக்கு என்ன நடந்துள்ளது? இந்த அனைத்து காரணிகளின் மூலமாகவும் நாங்கள் பொருளாதாரத்தை ஒரு உகந்த மட்டத்திற்கு கொண்டு வந்துள்ளோம். இருப்பினும் எமக்கு சில சவால்கள் காணப்பட்டன. முதலாவது சவால், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தனது பொருளாதார கொள்கைகளின்படி அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் ஏனைய நாடுகளின் பொருட்களுக்கு பாரிய அளவில் மேலதிக வரிகளை விதிப்பதாக கூறினார். எனவே பலர் இப்போது நாடு வீழ்ச்சியடைய போகிறது என்று கூறியிருந்தார்கள். நினைவிருக்கிறதா? விழும் நாள் எப்போது வரும் என்று கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்தோம்? அமெரிக்காவுடன் வெற்றிகரமாக பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். இன்றும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாம் மிக விரைவில் இறுதி உடன்பாட்டுக்கு வந்து அமெரிக்காவுக்கான எமது ஏற்றுமதி சந்தையை பாதுகாப்போம். அடுத்ததாக எமக்கு வந்த அச்சுறுத்தல் டிட்வா புயல். தற்போது உலக வங்கியினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கைகளின்படி எமக்கு நினைவுக்கு வரும் மிகப்பெரிய பேரழிவு சுனாமி. ஆனால் பொருளாதாரத்திற்கு கூடிய பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த டிட்வா புயலாகும். இந்த தேசிய உற்பத்திகள் சுமார் 3% பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக 3 பில்லியன் டாலருக்கும் அதிகமான பாதிப்பு இந்த டிட்வா புயலினால் எமக்கு ஏற்பட்டுள்ளது. பொருளாதாரத்திற்கு ஏன் இவ்வளவு பெரிய பாதிப்பு? ஒரு பரந்த நிலப்பரப்பு வெள்ளத்தில் மூழ்கியது. 6000 வீடுகள் முற்றாக அழிந்தன. நாங்கள் டிட்வா நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்காக 50,000 கோடி ரூபாயை ஒதுக்கிறோம். ஒப்பீட்டளவில் பார்த்தால் ரம்புக்கணையிலிருந்து கலகெதர் வரையிலான அதிவேக நெடுஞ்சாலைக்கு 120 பில்லியன் செலவாகிறது. குருநாகலிலிருந்து தம்புல்லி வரையிலான அதிவேக நெடுஞ்சாலைக்கு சுமார் 150 பில்லியன் செலவாகிறது. ஆனால் டிட்வா செலவு 500 பில்லியன் ஆகும். உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது அல்லவா? அது எமது பொருளாதாரத்துக்கு விழுந்த மிகப்பாரிய தாக்கமாகும். பொருளாதாரத்தின் இறுதி காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சியடையும் என்று பலர் நினைத்தார்கள். இந்த அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டியது யாருக்கு? இந்த அரசாங்கத்தை துரத்த வேண்டியது யாருக்கு? இந்த நாட்டு மக்களுக்கு இந்த அரசாங்கத்தை துரத்த வேண்டிய தேவையில்லை. இந்த அரசாங்கத்தை துரத்த வேண்டிய தேவை திருடர்கள், மோசடிக்காரர்கள், குற்றவாளிகளுக்கே காணப்படுகிறது. அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த அரசாங்கம் பல தசாப்தங்களுக்கு அசைக்க முடியாது. அதனை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், பல தசாப்தங்களுக்கு அசைக்க முடியாது. அது மட்டுமன்றி ஊழல்வாதிகளுக்கும் மோசடிக்காரர்களுக்கும் தண்டனை வழங்கப்படும். அதனால் தான் அவர்கள் அதிகமாக கலவரம் அடைகின்றார்கள். இப்போது தேர்தலுக்கு இன்னும் நீண்ட காலம் காணப்படுகிறது. ஆனால் அவர்கள் எப்போதும் பிரச்சனையை ஏற்படுத்துகின்றார்கள். ஏன் எப்போதும் பிரச்சனையை ஏற்படுத்துகின்றார்கள்? தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றங்களில் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பதனால் அவர்கள் இவ்வாறு பிரச்சனைகளை தோற்றுவிக்கிறார்கள். விசாரணை செய்யப்படுவதை அவர்கள் அறிவார்கள். அதனால் தான் அவர்கள் இந்த குழப்பத்தை ஏற்படுத்த விரும்புகின்றார்கள். நாங்கள் குழப்பமடைய மாட்டோம்.
1: மாத்தறை நெல்விழா ஆற்றை அண்டிய உவர்நீர் தடுப்பு அணையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 2019-2022 கால பகுதியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் மாலிம்பட பிரதேசபை மண்டபத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது.
2: தொடர்ந்து அனுராதபுரத்தில் பௌத்த பிக்குவால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமிக்கு நீதி வழங்குமாறு கோரி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று காலை பெண்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஈடுபட்டிருந்தார்கள். வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு அமைப்பின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். சட்டவிரோதமான முறையில் 19 சீன பிரஜைகளின் கடவுச்சீட்டுகளை தன்வசம் வைத்திருந்ததாக குற்றச்சாட்டின் கீழும் அவற்றை விடுவிப்பதற்காக பல லட்சம் ரூபாய் லஞ்சம் கூறிய குற்றச்சாட்டின் கீழும் வேலிக்கடி பொருசிலிய பொறுப்பதிகாரி வேங்குட பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தால் இந்த விசேட கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அண்மையில் ராஜகிரிய பகுதியில் வைத்து ஆன்லைன் நிதி மோசடிகளும் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 19 சீன பிரஜைகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சீன பிரஜைகளின் கடவுச்சீட்டுகளை வெலிக்கடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனது கட்டுப்பாட்டின் கீழ் சட்டவிரோதமாக வைத்திருந்திருக்கிறார். பின்னர் அந்த 19 சீனர்களின் கடவுச்சீட்டுகளும் மீண்டும் அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு நபர் ஒருவிடமிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தமாக 5.7 மில்லியன் ரூபாய் இளைஞமாக வழங்குமாறு அவர் வற்புறுத்தியிருக்கிறார். அந்த இளைஞ பணத்தை கூறும் பேரம் பேசலானது குறித்த போலீஸ் பொறுப்பதிகாரியினால் இடைத்தரகராக செயல்பட்ட பெண் ஒருவர் மூலமாக சீன தரப்புக்கு தொடர்பு கொள்ளப்பட்டு முன்னெடுக்கப்பட்டதாக முதல்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. இந்த சட்டவிரோத பயணம் பண கோரிக்கை மற்றும் கடவுச்சீட்டு முடக்கம் குறித்து பாதிக்கப்பட்ட தரப்பால் உரிய அதிகாரிகளிடம் முக்கியபூர்வமாக முறைப்பாடு செய்யப்பட்டது. இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முடக்கிவிட்ட மத்திய குற்ற புலனாய்வு பணியகம் வெறிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை வேங்குட பகுதியில் வைத்து மடக்கி பிடித்து கைது செய்திருக்கிறார்கள். 20 நாட்களையான கைக்குழந்தை ஒன்றை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்த இளம் தாயொருவரும் அந்த குழந்தையை விலைக்கு வாங்கிய பெண்ணும் பூத்தளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டிருக்கின்ற 25 வயதுடைய இளம் தாயில் போலீசார் நடத்திய ஆரம்பகட்ட விசாரணைகளில் குடும்பத்தில் நிலவிய கடுமையான பொருளாதார கஷ்டம் காரணமாக வறுமை காரணமாக தான் பெற்ற குழந்தையை விற்க துணிந்ததாக அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்த குழந்தையை விலைக்கு வாங்கிய பெண் திருமணம் முடித்து 18 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர் என்பது போலீஸ் விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத இயக்கத்தில் சட்டவிரோதமான முறையில் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார். இலங்கையில் நடைமுறையில் இருக்கிற சட்டங்களின்படி ஒரு குழந்தையை தத்தெடுக்கும் போது நீதிமன்ற அனுமதியுடன் கடுமையான சட்ட ஒழுங்குமுறைகள் மற்றும் சட்ட விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் எனினும் இத்தகைய ஒரு சட்ட நடைமுறைகளையும் பின்பற்றாமல் சட்டத்திற்கு முரணான வகையில் பண பரிமாற்றம் செய்து இந்த குழந்தை கைப்பற்றப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத குழந்தை விற்பனை மற்றும் கடத்தல் குற்றச்சாட்டுகளின் கீழ் குழந்தையை பெற்ற தாயும் அதனை விலைக்கு வாங்கிய பெண்ணும் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகளை புத்தளம் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மீட்கப்பட்ட சிசுவின் பாதுகாப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனைகளுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இலங்கைக்கு தொடர்ந்து உதவிகளை ஏற்படுத்தும் மற்றும் வழங்கும் முடிவுகள் எடுக்கும் விசேட சந்திப்பு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழு கூட்டம் இன்று இடம்பெற இருக்கிறது.
3: 2 மீளாய்வுகளின் ஊடாக சுமார் 700 மில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கைக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
4: இந்த 2 மீளாய்வுகளும் அனுமதிக்கப்படும் பட்சத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் 6வது மற்றும் 7வது கடன் தவணைகளை பெற்றுக்கொள்ள இலங்கை தகுதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை நிறைவேற்று சபைக்கு சமர்ப்பிப்பதற்கு முன்னர் சில பூர்வாங்க நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டியிருந்ததாக சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜோலி கொசக் கடந்த வாரம் குறிப்பிட்டார். வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய துறைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் மின்சாரம் எரிபொருளுக்கான செலவுகளை ஈடு செய்யக்கூடிய விலை நிர்ணய வழிமுறைகளை மீண்டும் நடைமுறைப்படுத்துதல் மற்றும் நிதி உத்தரவாதங்கள் தொடர்பான மீளாய்வை நிறைவு செய்தல் ஆகியன இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன.
2: தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு தேசிய விசாக் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து மதுபான சாலைகள், இறைச்சி கடைகள், பந்தய மையங்கள், சூதாட்ட விடுதிகள் மற்றும் இரவு விடுதிகள் 3 நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கும் என்று பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்திருக்கிறது. அதன்படி மே 30ஆம் தேதி, மே 31ஆம் தேதி மற்றும் ஜூன் 1ஆம் தேதி ஆகிய நாட்களில் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து கால்நடை இறைச்சி கடைகள் மூடவும், பல்பொருள் அங்காடிகளில் இறைச்சி விற்பனையை நிறுத்தி வைக்கவும், பந்தய மையங்கள், சூதாட்ட விடுதிகள், மதுபான கடைகள் மற்றும் இரவு விடுதிகளை மூடவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் 2026ஆம் ஆண்டு விசாக் விழாவை முன்னிட்டு மே 27 முதல் ஜூன் 2 வரை விசாக் வாரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கில் தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் காணிகளை விடுவிப்பதற்கான சாதகமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுர அஜயசேகர தெரிவித்திருக்கிறார். காணி விடுவிப்புகள் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட உயர்மட்ட கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். படையினர் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் மிகவும் தீவிரமான அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறது. படையினரின் கட்டுப்பாட்டிலிருந்து காணிகளை படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்றன. மக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்பதில் ஜனாதிபதி ஜனாதிபதி மிக தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறார். காணிகளை விடுவிப்பது தொடர்பான சாத்திய கூறுகளை ஆராய்வதற்காக முப்படைகளின் தளபதிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட மற்றும் பிரதேச செயலர்கள் மற்றும் உரிய அதிகாரிகளுடன் இணைந்து குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு நேரடியாக களப்பயணத்தை மேற்கொண்டோம். இதன்போது பாடசாலைகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் மக்கள் கூறும் குறிப்பிட்ட சில காணிகளின் பாதுகாப்பு மற்றும் மூலோபாய முக்கியத்துவங்கள் குறித்து நேரில் ஆராயப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்கள் மற்றும் கள ஆய்வுகளின் முடிவுகள் அனைத்தும் கொழும்பில் உள்ள பாதுகாப்பு அமைச்சுக்கு கொண்டு செல்லப்பட்டு ஜனாதிபதி தலைமையிலான தேசிய பாதுகாப்பு சபையிலும் நாடாளுமன்ற பாதுகாப்பு ஆலோசனைக் குழுவிலும் சமர்ப்பிக்கப்பட்டு விரிவாக ஆராயப்படும். தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் காணிகளை விடுவிப்பதற்கான சாதகமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனினும் சில அதிமுக்கியமான பகுதிகளில் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டே தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். சில குறிப்பிட்ட காணிகளை விடுவிப்பதானது சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் தீர்மானங்களிலேயே தங்கியிருப்பதாகவும், எனவே அதனுடன் தொடர்புடைய பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர், துறைசார் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் உள்ளடக்கிய விசேட உயர்மட்ட கூட்டம் ஒன்று மிக விரைவில் ஏற்படுத்தப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையினுடைய மலேக தோட்ட தொழிலாளர்கள் குறித்த புதிய ஆய்வு அறிக்கை ஒன்றை சர்வதேச மன்னிப்பு சபை இன்று வெளியிட்டிருக்கிறது.
3: இந்த அறிக்கைக்கு அமைய இலங்கையில் உள்ள தனியார் தேயிலை தோட்டங்கள் மற்றும் சிறு தோட்டங்களிலும் பணிபுரியும் மலேக தமிழ் தொழிலாளர்களுக்கு நாட்டின் தொழிலாளர் பாதுகாப்புகள் மறுக்கப்படுவதுடன் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் கட்டாய உழைப்புக்கான பல குறிகாட்டிகளை பூர்த்தி செய்யும் வகையிலான துஷ்பிரயோகங்களுக்கும் இவர்கள் உள்ளாக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
5: அரசால் கைவிடப்பட்ட தனியார் தோட்டங்களில் சிக்குண்டவர்கள் இலங்கையின் மலேக தமிழ் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் உரிமைகளுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் எனும் ஆய்வறிக்கை ஒன்றை சர்வதேச மன்னிப்பு சபை வெளியிட்டுள்ளது. இலங்கையின் தென்மாகாண தேயிலை தோட்டங்களில் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் துயரங்களை ஆவணப்படுத்தும் இந்த ஆய்வு விளிம்பு நிலையில் உள்ள மலையக தமிழ் தொழிலாளர்களின் அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள், உடலியல் வன்முறைகள், தொந்தரவு கடன் பணி, அடிமைத்துவம், சுதந்திரமான நடமாட்டம் மீதான கட்டுப்பாடுகள், மோசமான வேலை, வாழ்க்கை சூழ்நிலைகள் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களிலும் பரவலாகவும் இடம்பெறும் துஷ்பிரயோகங்களினால் பாதிக்கப்பட்டுள்ளதை கண்டறியப்பட்டுள்ளது. இவற்றை நிவர்த்தி செய்வதில் அரசாங்கம் தவறியுள்ளதுடன் தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு, தொழிற்சங்க உரிமை, நீதிக்கான அணுகல் உள்ளிட்ட உரிமைகளை உறுதிப்படுத்தும் தனது கடமையிலிருந்தும் அரசாங்கம் தவறி வருகிறது என்று அந்த அறிக்கை கண்டறிந்துள்ளது.
3: இந்த அறிக்கை மூலம் கண்டறிந்த விடயங்கள் மிகவும் கவலை அளிக்கின்றன. ஏனெனில் மலேக தமிழ் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் எதிர்கொண்டு வரும் பாகுபாடுகளையும் துஷ்பிரயோகங்களையும் அவை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. மேலும் இந்த துஷ்பிரயோக முறைகள் சர்வதேச தொழிலாளர் அமைப்பால் வரையறுக்கப்பட்டுள்ள கட்டாய உழைப்புக்கான பல குறிகாட்டுகளை பூர்த்தி செய்கின்றன. பலவீனமான சந்தர்ப்பங்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுதல், உடல் ரீதியான வன்முறை, கடன் பிணைப்பு, நடமாட்ட கட்டுப்பாடு போன்ற விடயங்கள் இடம்பெற்றிருப்பதையும், இலங்கை சட்டத்தின்படி கிடைக்கக்கூடிய சலுகைகளும் சமூக பாதுகாப்பும் கூட அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை என்பதையும் நாம் கண்டறிந்துள்ளோம். இந்த அறிக்கையின் மூலம் அரசாங்கத்துக்கு ஒரு பரிந்துரை அல்லது அழைப்பு விடுக்கப்படுகின்றது. ஏனெனில் மலேக தமிழ் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான முதன்மை பொறுப்பு அரசாங்கத்திடமே உள்ளது. பாதுகாப்பு வழிவகைகளில் இருந்தும் அந்த வழிமுறைகளை செயல்படுத்துவதில் இருந்து விலகி வைக்கப்பட்டுள்ள மலேக தமிழ் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்குவதற்கும், தென் மாகாணத்தில் உள்ள மலேக தமிழ் தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச சம்பள வரம்பை நீடிப்பதற்கும் அரசாங்கமும் அதிகாரிகளும் போதுமான மற்றும் உடனடி நடவடிக்கைகளை எடுப்பது அவசியமாகும்.
5: இந்த அறிக்கை வெளியீட்டு நிகழ்வை தொடர்ந்து இலங்கையின் மலேக தமிழ் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை உரிமை மீறல்கள் உள்ளிட்டவற்றை தடுக்க அரசின் பொறுப்பும் அர்த்தமுள்ள முன்னேற்ற பாதையும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து முக்கிய பங்குதாரர்களுடன் கலந்துரையாடலும் நடைபெற்றது. இலங்கை சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஒரு உறுப்பு நாடாகவும் அதன் 44 உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டுள்ளதுடன் பொருளாதார, சமூக, கலாச்சார உரிமைகளுக்கான சர்வதேச உடன்படிக்கை போன்ற ஐநா மனித உரிமை ஒப்பந்தங்களிலும் ஒரு தரப்பாக இருப்பதினாலும் தொழிலாளர்கள் பாகுபாடு, தொழிலாளர் மனித உரிமை மீறல்களில் இருந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய கடமைப்பட்டுள்ளது என சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவிக்கின்றது. மாத்தறை, காலி மாவட்டங்களில் உள்ள தேயிலை தோட்டங்களில் தொழிலாளர் ஆய்வுகள், வேலைவாய்ப்பு தரங்களை நடைமுறைப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க குறைபாடுகள் இருப்பதையும் இந்த ஆய்வு கண்டறிந்துள்ளது.
2: தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் பலாலி வீதியை மேலும் ஒரு மணி நேரம் திறந்து விடுவதற்கு ராணுவம் சம்மதித்திருக்கிறது. பலாலி வீதியின் சுமார் 2.5 கிலோமீட்டர் நீளமான வீதி உயர் பாதுகாப்பு வலயத்தின் ஊடாக செல்கிறது. குறித்த பகுதியை கடந்த ஆண்டு நேர கட்டுப்பாட்டுடன் ராணுவத்தினர் போக்குவரத்துக்கு அனுமதித்திருந்தார்கள். இந்நிலையில் வடமாகாண ஆளுநர் செயலகம் நேற்றைய தினம் இடம்பெற்ற காணி விடுவிப்பு தொடர்பான விசேட கலந்துரையாடலின் போது குறித்த வீதியினை 24 மணி நேர போக்குவரத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கோரிக்கை முன்வைத்தார். அதற்கு ராணுவத்தினர் மறுத்திருக்கிறார்கள். அழுத்தமான கோரிக்கைகளை தொடர்ந்து மேலும் ஒரு மணி நேரம் வீதியை திறந்துவிட சம்மதித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இதுவரை காலமும் காலை ஆறு மணி முதல் இரவு 7 மணி வரையில் திறந்துவிடப்பட்ட வீதியினை தற்போது ஒரு மணி நேரம் நீடித்து இரவு 8 மணி வரையில் போக்குவரத்து செய்ய ராணுவம் அனுமதித்திருக்கிறது. பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் மாணவர் நலம் வசதி தொடர்பாக நீடித்து வரும் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேராதனை பல்கலைக்கழக மகா மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்று பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நேற்று பிற்பகல் ஆரம்பமான இந்த போராட்ட பேரணியால் பேராதனையிலிருந்து கம்பளை நோக்கி செல்லும் வீதியின் ஒரு வழி போக்குவரத்து தற்காலிகமாக கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மாணவர்களின் கோரிக்கைகளை முன்வைத்து அமைதியான முறையில் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2010 ஆண்டிற்கு பின்னர் பிறந்தவர்களுக்கு புகையிலை பொருட்கள் மூட்டாக தடை செய்யும் புகையிலை இல்லாத தலைமுறை கொள்கை முன்மொழிவு இன்று அமைச்சரவை அங்கீகார நிலைக்கு முன்னேறாமல் தாமதிக்கப்பட்டு வருவதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் திணைக்களம் கவலை வெளியிட்டிருக்கிறது. சர்வதேச புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு அந்த நிலையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு புகையிலை தொழில்துறையின் தலையீடுகள் வெளிக்கொணர்வும் புகையிலை மற்றும் நிக்கோடின் உற்பத்திகளுக்கு எதிர்ப்பினை தெரிவிப்போம் என்ற துணைப்பொருளில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களை குறிவைக்கும் இலத்தறி நீர் சிகரெட்டுகள் மற்றும் சிறுவர் மற்றும் அடிமைகளாக மாற்றுவதற்கான புகையிலை தொழிலாளர்களின் குறைந்த அளவிலான பாதிப்பு என்று போலி பிரச்சாரத்துடன் இலத்திருநீர் சிகரெட்டுகளை நவீன வடிவில் சந்தைப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். இத்தகைய விவகார நுணுக்கங்கள் நிக்கோட்டின் பயன்பாட்டு சாதகமாகுவதோடு பொது சுகாதார நடவடிக்கைகளுக்கும் பலவீனப்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விளக்கமுறையில் வைக்கப்பட்டிருந்த ஹட்டன் டிகோயா இரட்டை கொலை சந்தேக நபர் இன்று அதிகாலை சிறையிலிருந்து தப்பித்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள்.
6: சந்தேக நபர் சுயநமடைந்தமையினால் சிகிச்சைகளுக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
7: சந்தேக நபர் சுகயினம் அடைந்தமையினால் சிகிச்சைகளுக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சிறைச்சாலை அதிகாரிகளின் கண்காணிப்பில் இருந்து சந்தேக நபர் இன்று அதிகாலை தப்பிச் சென்றுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதன் பின்னர் சந்தேக நபரை தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஹட்டன் டிகோயா பகுதியில் கடந்த வியாழக்கிழமை வயோதிப தம்பதியினர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் கடனை செலுத்துவதற்காக அவர்களை கொலை செய்து தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டதாக வெளிக்கொணரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. டிகோயா பிரதான வீதியில் உள்ள வர்த்தக நிலையத்தில் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரும் அவரது மனைவியும் பொகவந்தலாவை பெற்ற பகுதி வீடொன்றில் மறைந்திருந்த போது பொதுமக்களின் உதவியுடன் கடந்த 23 தேதி கைது செய்யப்பட்டனர்.
2: இலங்கையில் மூளைக்காய்ச்சலால் இதுவரை 200 நோயர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் சமூக சுகாதார விசேட வைத்திய நிபுணர் துசானி தாபரி இன்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போது இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். தற்போது 4 மாவட்டங்களில் 50 பேர் மாத்திரமே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் தற்போது மூளைக்காய்ச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்து வருகின்ற போதிலும் தொடர்மழை சீரற்ற வானிலை காலத்தில் நோய் பரவும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை முழுமையாக தடை செய்வதற்கு பதிலாக வயது குழுக்களின் அடிப்படையில் அதனை ஒழுங்குபடுத்தும் முறைமை குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதியமைச்சர் நாமல் சுதர்சனா தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் தயானிரி ஜெயசேகரவின் முன்வைக்கப்பட்டு 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கான சமூக ஊடக தடை குறித்த முன்மொழிவு தொடர்பில் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய சூழலில் தொழில்நுட்பத்தை சிறுவர்கள் வாழ்க்கையிலிருந்து முழுமையாக ஒதுக்க முடியாது என சுட்டிக்காட்டிய பிரதியமைச்சர் இதற்கான வயது அடிப்படையில் பிரிக்கப்பட்ட ஒழுங்குமுறை ஒன்றை கொண்டுவர அதிகாரிகள் எதிர்பார்த்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதன்படி மிக சிறிய வயதுடைய குழந்தைகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளும் நடுத்தர வயதுடைய குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த இணையதளங்களுக்கான அணுகல்களும் 14 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு பொறுப்பான முறையில் பயன்படுத்தும் சுதந்திரமும் வழங்கப்படலாம் எனவும் அவர் விவரித்திருக்கிறார். தேசிய விசாக் விழா ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் மாசறை ரஜமகா விகாரையில் இன்று ஆரம்பமாகியிருக்கிறது.
7: தேசிய விசாக் விழாவின் ஆரம்ப நிகழ்வு தட்சிண பிரபா என பெயரிடப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் மூன்று பீடங்களினதும் தேரர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர்.
8: தற்போதைய சம்புத்த சாசனம் கிபி 1700களில் உருவானது. அந்த காலத்தில் இங்கு ஒரு உபசம்பதா துறவி கூட இருக்கவில்லை. அத்துடன் கல்வி கற்ற விவேகமுள்ள எவரும் இருக்கவில்லை. அந்த அளவுக்கு பேரழிவு நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் இரண்டு அரசர்களிடம் விடயங்களை எடுத்துக் கூறி கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனின் உதவியை பெற்று தாய்லாந்திற்கு தூதுவர்களை அனுப்பி பரம தார்மீக மன்னனின் ஆதரவோடு சங்கராஜ தேரருடன் கலந்துரையாடி உப்பாலி தேரர் தலைமையிலான முதலாவது குழுவினரை இங்கு எழுந்தருளச் செய்து 1753 ஜூலை 15 திகதியே தற்போதைய சம்புத்த சாசனம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது.
9: சம்புத்த சாசன ஆரம்பத்திலே
5: சுயநலத்துடன் செயல்பட்டால் அதே போன்று பிற நலன் பெணும் பண்பிலிருந்து விலகி சென்றார். ஒருபோதும் ஒரு நாடோ அல்லது இனமோ முன்னோக்கி செல்ல முடியாது. கலாச்சார மேம்பாடு ஏற்படாது, மத நல்லிணக்கமும் உருவாகாது.
8: தர்மத்தை சிதைக்கும் ஒரு குழுவினர் காவியுடையை தரித்துக் கொண்டுள்ளனர். துறவர ஒழுக்கத்தை அளிக்கும் ஒரு குழுவினர் காவியுடையை தரித்துள்ளனர். பௌத்த சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்யும் ஒரு குழுவினர் காவியுடையை தரித்துள்ளனர். வேலியும் வரம்பும் சேர்ந்து பயிரை மேயும் போது விவசாயி மிகவும் புத்திசாலித்தனமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளது. இந்த விடயத்தில் நீங்கள் தீவிரமாக பங்களிக்க வேண்டும். மகா பராக்கிரமாகும் மன்னன் அந்த கடமையை செய்தான். புகாராதீச மன்னன் அந்த கடமையை செய்தான். விஜயபாகும் மன்னனும் அந்த கடமையை செய்தான். மாமன்னன் அசோகனும் அந்த கடமையை செய்தான் என்பதை நாம் அறிவோம். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க அவர்களே, தற்காலத்தில் அந்த பொறுப்பு உங்களிடம்
9: ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
7: தேசிய விசாக் விழாவை முன்னிட்டு நினைவு முத்திரை ஒன்றும் இதன் போது வெளியிடப்பட்டது.
10: ஸ்ரீ நிகேதனாராமிய விஹாரஸ்தானே வித்துசித்துவ மக்காசிரியன் ரூபாய் 1,00,000 சமரு முத்திரையாக.
7: இதனைத் தொடர்ந்து விகாரிகளுக்கான நிதியுதவி வழங்கல், வழிபாட்டு தலங்களுக்கான சன்னஸ் பத்திரங்களை வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது.
10: சன்னஸ் பத்திரை பிரினமின்வா அதி கரு விஹாராதிபதி பூஜ்ய உடுவிட்டுக்கே போதி சிங் சுவாமின் வகன்சே வின்வின் கால்ல மகா கப்பின சீமா மாலிகே விஹாராதிபதி பூஜ்ய பிட்டுவார்த்தே சிறுசுன்னு சுவாமி
11: விஹார தேவாலகம் பணத்து
5: விகாரிகள் தேவாலயங்கள் கட்டளை சட்டத்தின் 41 மற்றும் 42 சரத்தை திருத்தி அமைக்க வேண்டும். மீண்டும் தர்ம நீதிமன்றத்திற்காக தேரர்கள் ஒழுக்காற்று விடயங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க அதிகாரம் வழங்கப்படும். தற்போது நாம் அதில் இறுதிக்கட்டத்தில் உள்ளோம். ஒழுக்கமான முறையில் தர்ம விடயங்களை மேற்கொள்வதற்கான சட்ட கட்டமைப்பை நாம் மிக விரைவில் உருவாக்கி தருவோம். பொருளாதார சுபீட்சத்தை எட்ட வேண்டுமாயின் அந்த தார்மீக சமூக பொருளாதார எழுச்சி ஒன்றாகவே பயணிக்க வேண்டும். எனவே எமது மற்றும் எமது அரசாங்க எதிர்பார்ப்பு என்னவெனில், எந்த யுகத்தை இலங்கையில் மீண்டும் ஒரு மத எழுச்சி ஏற்பட்ட யுகமாக வரலாற்றில் இடம்பிடிக்க செய்வதாக. அது எமது விருப்பமாகும். இது வேறொன்றுக்காகவும் அல்ல. அத்தகையதொரு ஆன்மீக பின்னணியில் தான் உண்மையான பொருளாதார எழுச்சியை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதனாலாகும். இதற்காகவே நாம் தற்போது பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்தில் இலங்கையில் உலக பௌத்த மகாநாட்டை நடத்துவதற்கு நாம் திட்டமிட்டுள்ளோம். பௌத்த தர்மத்திற்கும் எமது சமூக கட்டமைப்புக்கும் இடையிலான ஒரு வரலாற்று ரீதி பாரம்பரியம் மற்றும் வரலாற்று பின்னணி காணப்படுகிறது. பௌத்த தர்மத்தை நீக்கிவிட்டு இலங்கைக்கு உரிய கலாச்சார தேசியத்தை கட்டி எழுப்புவது குறித்து நம்மால் ஆராயவோ அல்லது சிந்திக்கவோ கூட முடியாது. ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் பௌத்த துறவிகளின் வீழ்ச்சி நமக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அது ஒரு வேதனையான விடயம். போதைப் பொருள் விவகாரம் தொடர்பாக எமது பௌத்த தேரர்கள் 21 பேர் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் எமது 3 பீடங்களையும் சேர்ந்து தேரர்களுடன் நான் ஒரு கலந்துரையாடலை நடத்தினேன். இதன்போது அவர்கள் முன்வைத்த யோசனை என்ன, முடிந்தால் இவர்களை நாம் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன்னர் துறவரத்திலிருந்து நீக்குவோம் என்பதாகும். ஆனால் விலங்கிடப்பட்ட கைதிகளைப் போல தேரர்களை நாம் எவ்வாறு நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்வது? உண்மையில் எமது 3 பீடங்களின் தேரர்கள் அனைவரும் இதற்கு உடன்பட்டனர். பின்னர் அவர்கள் குற்றமற்றவர்கள் என நிரூபணமானால் மீண்டும் அவர்களுக்கு துறவரம் வழங்க முடியும். ஆனால் சட்ட ஆலோசனைகள் தர்மத்தின் அடிப்படையில் அமையாததால் அது சாத்தியமாகவில்லை. இந்த தர்மத்தின் அடிப்படையில் நடக்கும் எந்த ஒரு மோசமான சம்பவமும் நமக்கு வேதனையை தருகிறது. நாம் இந்த விகாரைகளுடனேயே வளர்ந்தோம். எமது கிராமத்து நாயக்க தேரர்கள் மாலை வேளையில் நீராடுவதற்காக குளத்திற்கு வீதி வழியே நடந்து செல்லும் போது நாம் அந்த கற்கள் நிறைந்த பாதையில் மண்டியிட்டு வணங்கினோம். நாம் அவ்வாறான ஆன்மீகத்தோடு வளர்ந்த மனிதர்கள். எனவே நான் மட்டுமல்ல, பௌத்த மக்களாகிய நாம் அனைவரும் தற்போது நடக்கும் இந்த சம்பவங்களினால் மிகவும் மனவேதனையுடன் இருக்கிறோம் என்பதனை அறிய தருகின்றோம்.
11: බෞද්ධ ජනතාව අපි හැම දෙනාම ඉතම සිත්තවලින් ඉන්න වෙලාව බවට පත් වෙලා තියෙන මේ සිදුවෙන සිදුවීම
6: මහාන සභාවේ තීරලේ නඩත්
2: தொடர்ந்து மாகாண சபை தேர்தலுக்காக பெண்கள் மற்றும் இளைஞர் பிரதிமப்படுத்தும் வேட்புமனு தாக்கலின் போது 25 வீத ஒதுக்கீடு வழங்க எழுத்து மூலமாக இணக்கம் தெரிவித்திருக்கின்றோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு சாதகமான வகையில் இணக்கம் எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கு முன்வைத்த தனிநபர் பிரேரணை அரசாங்கம் நிறைவேற்றலாம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் பிரதான அரசியல் கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் சந்திப்பு ஒன்று நேற்று இடம்பெற்றிருக்கிறது.
12: எங்களால் இதனை எளிதாக கடந்து செல்ல முடியாது. மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வா சில நாட்களுக்கு முன்பு யாழ்ப்பாணத்திற்கு சென்று பிட்வா சூறாவளிக்கு செலவுகள் ஏற்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது என்று கூறுகின்றார். இதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவும் இதே போன்றதொரு கருத்தை தெரிவித்தார். அவர் ஜனாதிபதி என்ற ரீதியில் பாராளுமன்றத்திற்கு வந்து அதனை கூறினார். நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். அது வேறு விடயம். ஆனால் இது ஒரு பொறுப்பாகும். அந்த பொறுப்பை மீறி கடந்து செல்ல முடியாது.
5: தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை அமைக்கும் போது வெளியிடப்பட்ட கொள்கை பிரகடனத்தில் மிகவும் தெளிவாக நாங்கள் அறிவித்திருந்தோம். ஒத்திவைக்கப்பட்ட உள்ளாட்சி மன்றம் மற்றும் மாகாண சபை தேர்தல்களை ஒரு வருட காலத்துக்குள் நடத்துவோம் என்று
2: தேசிய மக்கள் சக்தியின் பிரதம செயலாளர் டாக்டர் நிஹால் அபேசிங் அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் இவை.
5: அமைவாக உள்ளாட்சி மன்ற தேர்தலை ஒரு வருடத்துக்குள் நடத்தினோம். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் மாகாண சபை தேர்தல் குறித்து கலந்துரையாடி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக 2025 ஆண்டின் இறுதியில் டிட்வா புயலை எதிர்கொள்ள நேரிட்டது. ஆண்டின் ஆரம்ப கால பகுதியில் நாங்கள் அதற்காகவே உழைக்க வேண்டியிருந்தது. அதனால் தான் மாகாண சபை தேர்தலில் கூடிய கவனம் செலுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டது. ஆனால் பாராளுமன்றத்தில் இதற்காக ஒரு தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி என்ற வகையிலும் அரசாங்கம் என்ற வகையிலும் இந்த தெரிவுக்குழு எடுக்கும் தீர்மானத்துடன் இணைந்து மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் தோழர் டில்வின் சில்வா விடுத்த அறிக்கை குறித்தும் நான் அவரிடம் விரும்பினேன். எனவே எங்களது பதிலை வழங்க நாங்கள் தயாராக இருந்த போதிலும் எங்களது பதிலும் தெரிவுக்குழு எடுக்கும் தீர்மானத்திலேயே தங்கியுள்ளது. நிச்சயமாக மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் தயாராக உள்ளது. கடந்த வரவு செலவு திட்டத்திலும் இந்த வரவு செலவு திட்டத்திலும் மாகாண சபை தேர்தலுக்காக நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளோம்.
13: ஒரு கட்சி எங்களது கருத்து என்னவென்றால், தேர்தல் நடத்தும் காலம் தற்பொழுது தாமதமாகியுள்ளதால் குறைந்தபட்சம் அந்த தேர்தலை பழைய முறைப்படியை நடத்திவிட்டு அதன் பின்னர் தேவையான காலவாசம் எடுத்துக்கொண்டு புதிய முறையில் உருவாக்க நடவடிக்கை எடுக்கலாம். தெருவுக்குள் நியமிக்கப்பட்டதன் பின்னர் தோழர் ட்ரில்வினுடன் கலந்துரையாடி இதனை செய்கின்றார்கள். ஒரு பக்கத்தில் இது நடைபெறப் போவதில்லை என கருத்தாடலும் உள்ளது. எனவே ஒரு கட்சியாக தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் உடன்படுகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
12: தெரிவுக்குழு ஒன்று 4 தடவைகள் கூடியுள்ளது. இந்த குழுவில் அரசாங்கத்தின் பலமே அதிகமாக உள்ளது. அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களே அதிகமாக உள்ளனர். எங்கள் 4 சேர்த்து 10 உள்ளனர். பாராளுமன்றத்தில் கலந்துரையாடப்பட்டதைப் போலவே இக்குழுவிலும் அரசாங்கத்திற்கு தேவை இருந்தால் இதனை இவ்வளவு தூரம்
5: இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு 2 மாத்திரமே உள்ளன. சட்டமாதிப திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் 2 தான் உள்ளன என்று கூறினார். ஒரு முறையானது நான் முன்வைத்த தனிநபர் பிரேரணை அல்லது இந்த 2017 மாகாண சபை தேர்தல் சட்டம் ரத்து செய்யப்படுகிறது என்று ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்தால் புதிதாக எதனையும் செய்ய வேண்டியதில்லை. 2017 சட்டம் ரத்து செய்யப்பட்டு 1987-88 மாகாண சபை தேர்தல் முறைக்கு செல்ல முடியும். வேறு எதனையும் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஒரே ஒரு வாக்கியம்தான்.
12: 52 அரசாங்கம் இருந்த காலத்தில் பழைய முறைமைக்கே கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருந்தது. அதன் பின்னர் நான் தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளராக இருந்த காலத்தில் விடுத்த கோரிக்கைக்கு அமைய மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த போது உயர்நீதிமன்றத்திடம் இது குறித்த தீர்ப்பொன்றை கோரினார். ஆனால் அவருக்கு கிடைத்த அந்த தீர்ப்பை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனினும் அவர் வாய்மொழியாக கூறியிருந்தார். இதனை தீர்க்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு மாத்திரமே உள்ளது. இதனால் தான் இது ஒரு சிக்கலான முடிச்சு. என நாங்கள் தொடர்ந்து கூறி வந்தோம். இதனை யாராலும் அவிழ்க்க முடியாது. பாராளுமன்றத்தால் மாத்திரமே இதனை அவிழ்க்க முடியும். ஆனால் தற்பொழுது பலரும் விகிதாசார முறை பிழையானது என பேசுகின்றார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போதும் அவ்வாறு குறிப்பிடப்படுவதை நாங்கள் அவதானித்தோம். அதற்கு காரணம் அந்த சட்டத்தில் உள்ள பிழைகளை தவிர விகிதாசார முறை அல்ல. அதனை நாங்கள் ஒரு அடிப்படை விடயமாக கருதுகின்றோம்.
7: இது தாமதமாகிவிட்டது என்பது எமக்கு தெரியும். நாங்களும் அதற்கு கையை உயர்த்தியவர்கள்தான். அப்படி என்றால் இதை பற்றி இனிமேலும் பேசி எந்த பலனும் இல்லை. வரலாற்றை திரும்பி பார்த்தால் தற்போதைய மாகாண சபை முறையுடன் எங்களது இந்த செயற்குழுவோ அல்லது மற்ற குழுவோ எப்படி பார்த்தாலும் அவசியமற்றவை. இதனை மறந்துவிடுவோம். பெண்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் இளைஞர்களின் பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவதற்கு அவ்வளவு நேரம் எடுக்கும் வேலை இல்லை. இது பெண் பிரதிநிதித்துவம் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்தை உள்ளடக்கி பழைய முறைப்படியிலாவது தேர்தலை நடத்த வேண்டும். இதையே நாமும் கூறுகின்றோம்.
14: சுகாதார அமைச்சரை வந்து சொல்லியிருக்கார் வந்து நிதி இருக்கு. நேற்று அவர் சொல்லியிருக்கிறார் பாராளுமன்ற விவகாரங்கள் தான் நிதி சம்பந்தமாக கையாளுற இடம். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர் அவருடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சருக்கு தெரியாமல் டிவின் சிங்காவுக்கு வந்து கூடுதலாக தெரியும் என்ற வந்து நினைப்பது வந்து கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு. அது அப்படி இல்லை. மாறி மாறி அவர்கள் ஒன்று கொண்டு முரணான கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறதுக்கு காரணம் அவர்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு வந்து பயப்படுறாங்க. உண்டு அவர்களுக்கு கொள்கை ரீதியாக அதை நியாயப்படுத்தலாம் என்றால் அவர்கள் மாகாண சபை முறைமையை வந்து கடுமையாக எதிர்த்தவர்கள்.
15: அவர் யாழ்ப்பாணம் சென்று மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி கூட நிர்மாணத்துக்காக செலவழிக்கப்பட்டுவிட்டது.
2: பாராளுமன்ற உறுப்பினர் மேனோ கணேசன் அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களை
15: நிதி சம்பந்தமாக உரிமை இருப்பது பாராளுமன்றத்திற்கு. பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒரு தேர்தலுக்கு நிதி வேறு துறைக்கு மாற்றப்படலாம். வேண்டும் என்றால் பாராளுமன்ற அனுமதி பெற வேண்டும். சம்பந்தமாக நேற்றே நான் நிதி குழுவின் தலைவர் நண்பர் அரசு செல்வாவிடம் பேசியிருந்தேன். எடுத்து கொண்டு அறிவித்திருக்கிறேன், விசாரிக்க சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தில் 159 பேர் பெரும்பான்மை இருந்தாலும் கூட பாராளுமன்றம் கொண்டு வரப்பட்டு அந்த அனுமதி பெறப்பட்டுத்தான் ஒரு துறைக்கான நிதி மற்றொரு துறைக்கு மாற்றப்பட முடியும். அதை டில்வின் சில்வா நண்பர் தோழர் சகோதரர் மறந்துவிட்டார் நினைக்கிறேன்.
2: தொடரும் இலங்கை செய்திகளில் மத்திய கிழக்கு பிராந்திய மோதல்களுடன் தொடர்புடைய நெருக்கடிகள் தடையும் வரை தற்போதைய எரிபொருள் மானிய நடைமுறையை நிறுத்தும் திட்டம் எதுவும் அரசாங்கத்துக்கு இல்லை என்று மின்சக்தி அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. எரிபொருள் மற்றும் மின்சார விநியோகத்தில் ஏற்படும் நட்டத்தை அரசாங்கத்தால் காலவரையின்றி பொறுப்பேற்க முடியாது என அண்மையில் நியூடெல்லியில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இதுகுறித்து மின்சக்தி அமைச்சர் அனுராக் கருணாநிதியிடம் வினாவிய போது ஜனாதிபதி கூறியது மானியத்தை காலவரையின்றி தொடர முடியாது என்பதைத்தான் என்றும் தற்போதைய நெருக்கடி நிலை தணிந்த பின்னர் இந்த மானியம் நீக்கப்படும் எனவும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களை சமர்ப்பதற்காக நிறுவப்பட்டிருக்கின்ற மத்திய மயமாக்கப்பட்ட மின்னணு உரிமையை பயன்படுத்துவது தொடர்பாக உத்தியோகபூர்வமற்ற வழிகாட்டல்களை பின்பற்றுவதை தவிர்க்குமாறு கையூட்டல்கள் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு பொதுமக்களிடம் வலியுறுத்தியிருக்கிறது. இணையதளத்தை எவ்வாறு அணுகுவது, தகவலை எவ்வாறு உள்ளீடு செய்வது மற்றும் அதனை எவ்வாறு இயக்குவது என்பது குறித்து ஆணைக்குழுவுடன் தொடர்பில்லாத பல்வேறு வெளிப்படுத்த வழித்தரப்பின் அறிவுறுத்தல்களையும் விழிப்புணர்வுகளையும் வழங்கி வருவதை ஆணைக்குழு அவதானித்திருக்கிறது. அவ்வாறு வெளித்தரப்பினரால் பரப்பப்படும் சில தகவல்களும் நடைமுறைகளும் துல்லியமற்றவை எனவும் ஆணைக்குழுவினால் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட செயல்முறைக்கு முரணானவை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. உத்தியோகபூர்வ கட்டமைப்புக்கு வெளியே உள்ளவர்கள் அல்லது அமைப்புகளால் வழங்கப்படும் தவறான தகவல்களுக்கு அல்லது வழிகாட்டல்களுக்கு ஆணைக்குழு எந்தவொரு பொறுப்பையும் ஏற்காது என திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா நெய்லஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவின் கைபேசியை அன்லாக் செய்வதற்கு, அதாவது உள்நுழைவதற்கு, அமெரிக்காவின் ஃபெரடல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எனப்படுகின்ற FBI அமைப்பின் உதவி கோரப்பட்டிருப்பதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள். குபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான நீதவான் நீதிமன்ற விசாரணை 5வது நாளாக இன்று கொழும்பு கோட்டை நீதவான் ஹசன் அமரசேன முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த விடயம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கைபேசி உள்நுழைவதற்காக உதவி கோரும் மின்னஞ்சல் மூலம் FBI அமைப்பிடம் விடுக்கப்பட்டிருப்பதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதில் அங்கிருந்து கிடைக்கப்பெறும் அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் கைபேசி தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். போதைப் பொருள்கள் பயன்படுத்தும் பொது போக்குவரத்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை கண்டறியும் விசேட வேலித்திட்டத்தை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் தீவிரப்படுத்தியிருக்கிறது. பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் சேவை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட சாலை பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இன்று காலை நுகைக்கொடை பேருந்து நிலையத்தில் திடீர் போதைப் பொருள் பரிசோதனை ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. அதன்போது 172 ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். இதன்போது அவர்கள் 5 பேர் அபாயகரமான போதைப் பொருள் பயன்படுத்தியிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கௌபி நிறுவ இணையதளம் ஊடாக போக்குவரத்து அபராதங்கள் சம்பவ இடத்தில் செலுத்துவது வசதி செய்து தராத போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வாகன ஓட்டுநர்களின் சுமையை குறைக்கவும் போக்குவரத்து அபராதங்களை செலுத்துவதில் ஏற்படும் தாமதங்களால் உண்டாகும் நேரம் மற்றும் பொருளாதார இழப்புகளை குறைக்கவும் 2025 ஏப்ரலில் கௌபி கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக காவல்துறை பிரதி காவல்துறை அதிபர் WPA சீனதீர தெரிவித்திருக்கிறார். முந்தைய முறையின் கீழ் வாகன சாரதிகளில் பணம் செலுத்துவதற்கு கணிசமான நேரத்தை செலவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் அது தேவையற்ற சிரமத்தை விளைவித்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் கிடைத்த போதும் நடவடிக்கைகள் எடுக்காமல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்ற முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹிமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் 12 தேதி மீண்டும் விசாரிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது.
16: இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகளான முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசரி பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர் நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்தனர். இதனையடுத்து விடயங்களை ஆராய்ந்து நீதிபதிகளுக்குள்ளாம் சமர்ப்பிப்புகளை முன்வைப்பதற்காக ஜூன் மாதம் 12 தேதி வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானித்தது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக புலனாய்வு தகவல் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமையூடாக குற்றவியல் ரீதியாக கடமையை புறக்கணித்தமை, குற்றவியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகும் குற்றங்களை புரிந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபரால் கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கை விசாரித்த அன்றைய கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் வழக்கின் முறைப்பாட்டாளர்களின் சாட்சியங்களை விசாரித்த பின்னர் பிரதிவாதிகளின் வாக்கு மூலங்களை கோராமல் 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் 18 தேதி பிரதிவாதிகளை வழக்கில் இருந்து விடுவித்து தீர்ப்பளித்தது. மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாத்தின் அந்த முடிவு சட்டத்துக்கு முரணானது எனவும் அதனை செல்லுபடியற்றதாக்குமாறும் கோரி சட்டமா அதிபரினால் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதற்கான உத்தரவை பிறப்பித்த உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் வழக்கு விசாரணையின் போது மேல் நீதிமன்றம் பிரதிவாதிகளின் வாக்கு மூலங்களை கோரியிருக்க வேண்டும் எனவும் பிரதிவாதிகளின் வாக்கு மூலங்களை கோராமல் அவர்களை விடுவிப்பது சட்டத்துக்கு முரணானது எனவும் தெரிவித்தது. இதற்கமைய குறித்த வழக்கின் மீள் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது.
2: தொடர்ந்து வவுனியா வடக்கு பிரதேச சபை செயலாளர் தனது நடவடிக்கைக்கு விபத்துக்குள்ளான வாகனத்தை தரவில்லை என கூறி புளியங்குளம் போலீஸ் முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கிறார். நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் வவுனியா வடக்கு கரப்புக்குத்தி விஞ்ஞானக்குளம் பகுதியில் கடந்த 21 தேதி அதிகாலை கட்டகலை மாடுகளை பிடிக்கும் நடவடிக்கையை வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளர் தி கிருஷ்ணபுரி தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது அதிகாலை 2:20 மணியளவில் தவிசாளரின் வாகனத்துடன் மாடு ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குறித்த விபத்தை அடுத்து சேதமடைந்த வாகனத்தை திருத்தம் செய்வதற்காக விபத்து இடம்பெற்று 3 தினங்களுக்குள் பிரதம செயலாளர் அவர்களுக்கு சபையின் செயலாளர் விபத்து நடந்த இடம் விபத்து விவரம் திருத்தம் செய்ய வேண்டிய மதிப்பீட்டு அறிக்கையை உறுதிப்படுத்தி போலீசில் அறிக்கையை உறுதிப்படுத்தி காப்புறுதி நிறுவனத்திடம் மதிப்பீட்டு பத்திரம் விபத்து தொடர்பான சாரதி அறிக்கை விபத்து நடைபெற்ற குறித்த வாகனத்தின் பயன்படுத்தப்பட்ட தவிசாளர்களின் அறிக்கை என்பன சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் அன்றிலிருந்து செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் 12:30 வரை சபை செயலாளர் வாகன விடிய உத்தியோகத்தர் மற்றும் சிட்டி ஊழியர்கள் சபை தவிசாளரிடம் அறிக்கை கூறிய போதும் குறித்த அறிக்கை அவரால் வழங்கப்படவில்லை எனவும் தனக்கு பணிபுரியும் தங்களுக்கு அறிக்கை வழங்க முடியாது என மறுத்ததாகவும் இதனால் வாகனம் திருத்தப்படாமல் உள்ளதாகவும் அத்துடன் விபத்துக்குள்ளான வாகனத்தை திருத்தம் செய்யாது தவிசாளர் செயல்பாடுகளுக்கு வாகனம் கொண்டு செல்வதற்கு பிரதேச சபை செயலாளர் அனுமதி வழங்கவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த தவிசாளர் புளியங்குளம் போலீசில் பிரதேச சபை செயலாளருக்கு எதிராக முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பில் புளியங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். கடந்த திங்கட்கிழமையன்று கிரிந்த கடற்கரையில் நீராடி கொண்டிருந்த போது பல தலைகளால் கடலுக்குள் எடுத்துச் செல்லப்பட்ட பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை காப்பாற்ற காவல்துறையின் மூன்று அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சி பேசுபொருளாக இருக்கிறது. இலங்கை காவல்துறையின் உயிர்காப்பு பிரிவைச் சேர்ந்த மூன்று அதிகாரிகள் இந்த விசேட மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. படல் கும்பர பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றிலிருந்து இணை பாட விதான திட்டம் ஒன்றில் பங்கேற்பதற்காக கிரிந்த பகுதிக்கு சென்றிருந்த குழுவினரை இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்திருந்தார்கள். காவல்துறை தகவலின்படி முதலில் 56 வயதுடைய ஆசிரியர் ஒருவர் பல தலைகளால் கடலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அவரை காப்பாற்ற முயன்ற பல மாணவர்களிடம் அருகில் நீராடி கொண்டிருந்த இளம்பெண் ஒருவரும் பலத்த நீரோட்டத்தில் சிக்கியிருந்தார்கள். அந்த சமயத்தில் உடனடியாக செயல்பட்டு மிக கடுமையான கடல் கொந்தளிப்புக்கு மத்தியில் மீட்பு பணியை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்ட இந்த உன்னதமான மீட்பு நடவடிக்கையின் மூலம் அருகிலிருந்து சிக்கியிருந்த அனைவரும் பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வர அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட்டிருந்ததாகவும் பாராட்டுகள் குவிந்திருக்கின்றன. எனினும் அதிகாரிகள் மீட்கப்பட்ட கிரிந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி 56 வயதுடைய ஆசிரியர் பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் அத்துடன் கடுமையான காயங்களுக்குள்ளான 18 வயதுடைய மாணவி ஒருவரும் மேலதிக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை நிலை பெற்றுள்ளமையால் தென்மேல் பகுதிகளில் மழையுடனான வானிலை தொடர்ந்து நீடிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இதனால் நாட்டின் பல பகுதிகளில் இன்று 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. நாட்டில் நிலவி வருகின்ற சீரற்ற வானிலை காரணமாக 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 18,500 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் விடுத்திருக்கின்ற புதிய நிலவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மாலை 6 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையின்படி கடந்த மே 22 முதல் மே 26 வரையான காலப்பகுதியில் 4,854 குடும்பங்களைச் சேர்ந்த 18,526 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலப்பகுதியின் சீரற்ற வானிலையால் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் காயமடைந்திருப்பதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டிருக்கிறது. மகரம் மற்றும் கம்பகா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் இன்று 12 மணி நேர நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட்டிருப்பதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுனுக்கு 3,55,200 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,400 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நேர்களிதுவரை கேட்டது டிஆர் தமிழியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளை கேட்டீர்கள். தொடர இருக்கிறது இந்திய செய்திகளில். இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்
17: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
18: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
17: விடாதீங்க போங்க போங்க.
19: ஆம் அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
20: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
19: VT Superstore Gala Gonesse Sasselil
20: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
19: Mélodie et Tordrugalak VT Cash and Curry Paris Lachapelle Tordrugu Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்
21: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
2: தொடர்ந்து இந்திய செய்திகள். முன்னாள் பிரதமர் நேருவின் நினைவு நாளான இன்று தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 62வது நினைவு நாளான இன்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கார்கே உள்ளிட்டோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். கீழடி ஆய்வறிக்கை திருத்த முடியாது என தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். காலகட்டத்தில் கீழடியில் முதலாம் கட்ட ஆய்வு மேற்கொண்ட அறிக்கையில் அளித்திருந்த நிலையில் அதனை திருத்தி வழங்குமாறு ஒன்றிய அரசு தெரிவித்த நிலையில் அதனை திருத்த முடியாது என அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். எந்த அழுத்தத்துக்கும் அடிபணிய மாட்டேன் என்றும் உண்மையான மற்றும் சரியான ஆய்வறிக்கை அளிப்பது எனது கடமை அதில் இருந்து நான் தவறமாட்டேன் என தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். கீழடி ஆய்வறிக்கையில் 2023 ஒன்றிய அரசிடம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அளித்திருந்தார். அறிக்கையை பெற்ற 3 ஆண்டுகளாகவும் உரிய அரசு அதனை வெளியிட மறுத்து வருகிறது. ஆய்வறிக்கையில் மாற்றம் செய்வது என்று பேச்சுக்கு இடமில்லை எனவும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். சனாதன தர்மத்தை அசுத்தமான மதம் என்று கூறி மத உணர்வுகளை புண்படுத்தி பேசியதாக மம்தா பானர்ஜி மீது மேற்கு வங்க போலீசார் வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் இன்று புதன்கிழமை காலை இந்தியாவின் தலைநகர் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஜோசப் விஜய் முதல் முதலாக பதவியேற்றது பின்னர் அவர் மேற்கொள்ளும் முதல் டெல்லி பயணம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகவும் அங்கு பிரதமர் நரேந்திர மோடியையும் அவர் சந்தித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து கர்நாடகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்று போட்டியின் நிலையில் உள்ள அந்த மாநில துணை முதல்வர் டி கே சிவகுமாருக்கு முதல்வர் பதவி வழங்க ஏதுவாக அம்மாநில முதல்வர் சித்தராமையா ராஜினாமா செய்து நேற்று தில்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் மேலிடம் அழுத்தம் கொடுத்திருப்பதாக அந்த கட்சி வட்டாரங்களில் வரும் தகவல்கள் மூலம் அறிய முடிகிறது. சுய நலத்திற்காக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யும் அரசியலை தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள் என்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்கிறது. கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீடு உட்பட 10 இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை நடத்தியிருக்கிறது. குவாட் பாதுகாப்பு கூட்டணி நாடுகள் கடல் பாதுகாப்பு, எரிசக்தி பாதுகாப்பு, கனிமப்பொருள் தொடர்பில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இருக்கின்றன. அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய வெளியுறவு அமைச்சர்கள் புதுடெல்லியில் கூடியிருக்கிறார்கள். இந்தோ பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் முக்கிய கனிமப்பொருள் தொடர்பில் கட்டமைப்பை உருவாக்கவும் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற குவாட் அமைப்பானது குறிப்பிட்டதொரு மூன்றாவது தரப்பை குறிவைத்தலை தவிர்க்க வேண்டும் என சீனா வலியுறுத்தியிருக்கிறது. இந்தியாவின் புகழ்பெற்ற அல்போன்சோ மாம்பழ விளைச்சல் கடுமையாக வானிலையால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அல்போன்சோ உலகின் ஆகப்பெரிய மாம்பழ உற்பத்தி நாடு இந்தியாவாகும். கடந்த ஆண்டு மட்டும் அதன் மொத்த மதிப்பு 2.3 பில்லியன் டாலர், 2031 ஆண்டுக்குள் 3.4 பில்லியன் டாலராக உயரும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவின் தேவ்காட் பகுதியில் உயர்ரக அல்போன்சோ மாம்பழ விளைச்சலுக்கு பெயர் போனது. அங்கு இந்த ஆண்டுக்கு பயிரிழப்பு 85 முதல் 90 விழுக்காடு வரை இருக்கும் என அரசாங்க ஆய்வு ஒன்று மதிப்பிட்டிருக்கிறது. எரிபொருள் வெளியேற்றத்தால் கேரளத்தில் பணவீக்கம் அழுத்தம் அதிகரித்திருக்கிறது. அந்த மாநில முதல்வர் வி டி சதீசன் இதை தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலி நகரம் நெல்லியப்பர் காந்தியம்மன் கோவில் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் வெள்ளித்தேரில் பஞ்சமூர்த்திகள் எழுந்துள்ளி இறுதி வீதிகளில் உலாவரும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் நேற்று 10 இடங்களில் 100 டிகிரி பரஹீட்டுக்கும் அதிகமான வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பெய்துதான் வந்தாலும் மறுபுறம் வெயில் வாட்டி விதைத்து வருகிறது. இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். என்றென்றும் என் தேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய உரியோராக திகழும் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்துக்கள் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையில் ஆபரண தங்கும் சவரனுக்கு ₹600 குறைந்த ஒரு சவரன் ₹1,14,200 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹80 குறைந்த ஒரு கிராம் 14,650 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகம் ஒரு கிராம் வெள்ளி கிராமுக்கு 5 குறைந்த ₹290 விற்பனை செய்யப்படுகிறது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழுடையின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையினால் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்,
0: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858
19: மறந்துவிடாதீர்கள். சுவிசிலே VTS Finance GmbH,
1: இலக்கம் 5 Gartenstrasse 3098 அருகாமையில்.
19: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 0331971750. கைத்தொலைபேசி இலக்கம் 0728920858.
19: சுவிசிலே VTS Finance GmbH.
2: தொடரும் உலக செய்திகள். எப்போலோ கிருமி தொற்று குறித்து அக்கறைகள் அதிகரித்து வருகின்றன. நோயால் சுமார் 220 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. நோய்வாய்ப்பட்டோரை அடையாளம் காண்பதில் தாமதம் ஏற்பட்டதால் சுகாதார பாதுகாப்பு பராமரிப்பு ஊழியர்கள் தலைமையை சமாளிக்க சிரமப்படுவதாகவும் உலக சுகாதார நிறுவனம் கூறியிருக்கிறது. நிறுவனத்தின் தலைவர் காங்கோ குடியரசுக்கு செல்ல இருக்கிறார். நோய் தொற்று அங்கு அறிவிக்கப்பட்டதிலிருந்து காங்கோ குடியரசில் கிருமி பரவல் சம்பவங்கள் 900 தாண்டியிருக்கின்றன. ஈரான் தனக்கு பதிலடி கொடுக்கும் உரிமை இருப்பதாக எச்சரித்திருக்கிறது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஈரான் இந்த எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அமெரிக்கா ஈரான் ஏவுகணை தளங்களை கண்மணிகளையும் பொருத்தும் கற்புகளையும் தாக்கியிருக்கிறது. அமெரிக்கா நியமிட்ட விதத்தில் நடந்து கொண்டதாக ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது. தாக்குதல் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மோசமாக மீறியதாகவும் தெஹ்ரான் கூறியிருக்கிறது. ஹோர்மோஸ் நீரிணை வழியாக உள்ள பண்டார் அபாஸ் நகரில் வெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலிய ராணுவம் லெபனானின் கூட்டு நடவடிக்கை எடுப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருக்கிறார். லெபனானின் தெற்கு பகுதிகளில் பெரும் ராணுவ படைகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்க முக்கியமான இடங்களில் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் திரு நெத்தன்யாகு குறிப்பிட்டிருக்கிறார். 19 கிராமங்களிலிருந்து மக்கள் வெளியேறும் முறை இஸ்ரேல் ராணுவம் புதிய எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. சில நகரங்களையும் அது தாக்கியிருக்கிறது. நபாட்டி நகரில் தனது வீரர்கள் இஸ்ரேல் துருப்பினருடன் மோதியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது. உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள ராணுவ நிலைகள் மற்றும் அதிகார மையங்கள் குறிவைத்து வரும் நாட்களில் தீவிர வான்வழி தாக்குதல் நடத்தப்பட இருப்பதாக ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. உக்ரைன் போரில் மிக கடுமையான தாக்குதல்களில் ஒன்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை அரங்கேறிய நிலையில் கீவ் நகரில் தங்கியிருக்கின்ற தூதரக அதிகாரிகள் உள்ளிட்டவர் வெளிநாட்டில் அனைவரும் உடனடியாக வெளியேறுமாறு ரஷ்யா அறிவுறுத்தியிருக்கிறது. அண்மையில் ரஷ்ய பகுதியில் உள்ள மாணவர் விடுதியொன்றில் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப் போவதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஹமாஸ் ஆயுத பிரிவின் புதிய தலைவரை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கிறது. எனினும் போர் நிறுத்தம் அமல் இருந்த போதிலும் லெபனான் மற்றும் காசா மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை நடத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பான செய்திக்குறிப்பு.
4: பிடிபாடுகளுக்கு உள்ளிருந்து ஒரு குழந்தையின் பிஞ்சுக்கை வெளியே வரவே மீட்பு குழுவினர் அந்த பகுதியில் தீவிரமாக தோண்டத் தொடங்கினர். மண் மற்றும் தூசியால் மூடப்பட்டிருந்த 7 சிறுவனான முகமது இறுதியில் பத்திரமாக மீட்கப்பட்டான். இது மாஷ்கராவில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் போர் விமானியின் பார்வையில் எடுக்கப்பட்ட காட்சி. இதுபோன்ற இடங்களில் இஸ்ரேல் பொதுமக்களை இலக்கு வைக்கவில்லை என்றும் ஹெஸ்புல்லாவின் உள்கட்டமைப்புகளும் ஆயுத குழுவினருமே தாக்குதல் இலக்குகள் என்றும் இஸ்ரேல் கூறுகிறது. களத்தில் நிலவும் யதார்த்த நிலை இதுவே. தங்களுக்கு ஆதரவளிக்கும் ஈரானுக்கு துணையாக நின்று இஸ்ரேலுக்கு சவால் விடும் துணியில் இஸ்ரேலிய எல்லைக்கு அப்பால் ஹெஸ்புல்லா ராக்கெட்டுகள் ஏவி தாக்கியதை தொடர்ந்து 3 முன்பு இந்த போர் மீண்டும் மூண்டது. நாங்கள் ஒரு கிராம அதிகாரியிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே எங்கள் தலைக்கு மேலே ஒரு இஸ்ரேலிய ட்ரோன் வட்டமிடும் சத்தம் கேட்கிறது. இவை பொதுமக்கள் இலக்குகள் என்று அவர் உறுதியாக கூறுகிறார். மேலும் தான் ஹெஸ்புல்லா அமைப்பின் உறுப்பினர் அல்ல என்று குறிப்பிட்டாலும் அவர்களின் நோக்கத்திற்கு ஆதரவளிப்பதாக அவர் தெரிவிக்கிறார். அப்போது போர் விமானங்கள் நெருங்கி வரும் சத்தம் எங்களை குறுக்கிடுகிறது. நாங்கள் காணொலி எடுத்துக் கொண்டிருக்கும் இடத்திலிருந்து சற்று தொலைவில் உள்ள ஒரு சாலையில் ஒரு பெரும் வெடிப்பு நிகழ்ந்ததை சமூக ஊடக காணொலிகள் காட்டுகின்றன. நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்களுக்கு மேலே ஒரு ட்ரோன் பறக்கும் சத்தத்தையும் தாக்குதல்கள் நடத்தப்படும் சத்தத்தையும் கேட்க முடிகிறது. உண்மையில் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருப்பதால் நாங்கள் இங்கிருந்து உடனடியாக வெளியேறியாக வேண்டும். இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட சிறுவனான முகமது தற்போது மருத்துவமனையில் குணமடைந்து வருகிறார். அந்த தாக்குதலில் அவரது தந்தையும் 2 உயிரிழந்த செய்தி அவரிடம் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை. இருப்பினும் வியக்கத்தக்க வகையில் அவர் நல்ல மனநிலையில் இருக்கிறார். முகமது, இது ஒரு கடினமான கேள்வி. இதை உனக்கு செய்தது யார் என்று நினைக்கிறாய்? இஸ்ரேலியர்கள் லெபனான் மீது ஏன் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா?
22: ஏனென்றால் அவர்கள் முட்டாள்கள்.
4: போருக்கு பழகி போன ஒரு நாட்டில் 7 வயது சிறுவன் போரை சாதாரணமாக எடுத்துக் கொள்கிறார். ஆனால் போரினால் ஏற்படும் மனித இழப்புகள் பெருகி வருகின்றன. அதே வேளையில் நிலைமை இன்னும் மோசமடையக்கூடும் என்ற உண்மையான அச்சம் நிலவுகிறது.
3: பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து துண்டிக்கப்பட்டிருந்த இணைய சேவையை நாட்டில் மீண்டும் வழங்கப்பட தொடங்கியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. எனினும் பெரும்பாலான இணைய சேவைகள் இன்னும் முடங்கி இருப்பதாக இணைய செயல்பாடுகளை கண்காணிக்கும் கென்ட்ரிக் அமைப்பு கூறுகிறது. கடந்த திங்கட்கிழமை ஈரானிய ஏவுகணை தளங்களையும் கடலில் கண்ணிவெடிகளை பதிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த படகுகளையும் அமெரிக்க ராணுவம் குறிவைத்து தாக்கியது. இதற்கிடையில் அமெரிக்காவின் ஒரு ட்ரோனை வீழ்த்தியதாகவும் ஒரு போர் விமானத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் ஈரான் கூறியுள்ளது. அமெரிக்கா மேற்கொள்ளும் எந்த ஒரு போர் நிறுத்த ஒப்பந்த மீறலுக்கும் பதிலடி கொடுக்க ஈரானுக்கு நியாயமான மற்றும் உறுதியான உரிமை இருப்பதாக அந்நாடு தெரிவித்துள்ளது.
2: தொடர்ந்து காசா நகரில் கடுமையான போரால் நிலங்களை இழந்த விவசாயிகள் தாங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த புதிய நுட்பத்தை கண்டறிந்திருக்கிறார்கள். காலியான தகரடின்களில் காய்கறி செடிகளை வளர்த்து சாகுபடியில் ஈடுபட்டு வருகிறார்கள். போரின் போது உணவுப் பொருட்கள் வந்து காலியான டின்களை பழைய இரும்பு சாமான் கடைக்கு போட்டும் பேச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டு விடாமல் அதனை கொண்டு தாங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியிருக்கிறார்கள். விவசாயிகளின் பெருமைகளை பேச மறந்தாலும் அவர்களது

கடன் ஒப்பந்தம் உள்ளிட்ட அரசின் முக்கிய கொள்கைகளில் இருவருக்கும் இடையில் அண்மை காலமாக கடுமையான கருத்து வேறுபாடுகளும் எழுந்திருந்தன. இதன் உச்சக்கட்டமாக உஸ்மான் சுன்கோ தலைமையிலான ஒட்டுமொத்த அமைச்சரவையும் அதிபர் ஃபாயே கடந்த வாரம் கலைத்தார். அந்த நடவடிக்கையை தொடர்ந்து முந்தைய நாடாளுமன்ற அவைத் தலைவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இதனிடையே அதிபர் ஃபாயே திங்கட்கிழமை புதிய பிரதமரை நியமித்ததோடு புதிய அமைச்சரவையோ ஓரிரு நாட்களிலும் அறிவிக்க இருக்கிறார். அடிமை வணிகத்தை சட்டபூர்வத்தில் வாட்டிகனாகவே பங்கேற்றதாக பல நூற்றாண்டுகளாக இதை கண்டிக்க தவறியதற்காக மன்னிப்பு கோருவதாக பூப்ப 14 லியோ தெரிவித்திருக்கின்றார். மேலும் வாட்டிகன் இந்த செயல்பாட்டை கிறிஸ்துவ வரலாற்றில் நீங்காத வடு எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது அண்மை மருத்துவ பரிசோதனை சிறப்பாக நடந்திருப்பதாக கூறியிருக்கிறார். அது 6 ஒருமுறை நடத்திய மருத்துவ பரிசோதனை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் வெள்ளை மாளிகை அதனை வருடாந்திர பல் மருத்துவ உடல்நல பரிசோதனை என்று முன்னர் கூறியிருந்தது. அதிபராக மீண்டும் பதவியேற்ற பின்னர் திரு டிரம்ப் மேற்கொண்டிருக்கும் 3 பரிசோதனை இதுவாகும். ஐரோப்பாவின் வரலாறு காணாத வெயிலில் பதிவாகி வரும் நிலையில் பாரிஸ் நீஸ் நகரங்களுக்கு இடையே இயக்கப்படும் ரயில் திடீரென நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியிருந்தார்கள். உச்ச வெயிலில் குளிர்சாதன வசதி இல்லாமல் 4 பயணிகள் நடுவழியில் நிறுத்தப்பட்டிருந்த சம்பவம் உலகையை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. குளிர்சாதன வசதி இல்லாத சாதாரண ரயில் ஆயிரக்கணக்கான பயணிகள் இதில் இருந்த நிலையில் கடும் வெப்பத்தாலும் ரயிலுக்குள் மூச்சுவிட முடியாமலும் அமைந்திருந்த பயணிகள் ரயிலிருந்து இறங்கியிருக்கிறார்கள். இந்த வீடியோ வைரலாகியிருக்கிறது. ஒரு சாதாரண போக்குவரத்து வசதியை கூட கடுமையான வெப்பம் எவ்வாறு பாதித்திருக்கிறது, இனி வரும் காலங்களாவது மக்கள் எவ்வாறு வாழப்போகிறோம் என்பதை நினைத்து பலரும் இந்த வீடியோவை பார்த்து கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். கடும் வெப்பத்தால் பெட்டிகளுக்குள் இருந்த மக்கள் மூச்சு விடாமல் தவித்திருக்கிறார்கள். உடனடியாக அவர்களை ரயில் நிறுத்திய வயல் பகுதியில் நின்ற ரயிலில் இருந்து வெளியே இறக்கி மூச்சு விட துவங்கியிருக்கிறார்கள். பிரான்ஸ் நாட்டில் பதிவாகி வரும் வெப்ப அலை பாரிஸ் நீஸ் ரயில் பயணத்தை பலருக்கும் ஒரு கிட்ட கனவாக மாற்றியிருக்கிறது. பல பயணிகள் மீண்டும் ரயிலுக்குள் இருமாறு ரயில்வே காவல்துறை அறிவுறுத்தியும் இன்று மறுத்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானோர் அங்கிருந்து கட்டணம் ஒன்றுக்குள் அமைதியாக ஏறி அமர்ந்திருக்கிறார்கள். இவற்றை பார்த்து பலரும் பல்வேறு கருத்துக்களை பதிவிட அதில் ஒருவர் இந்தியாவின் குளிர்சாதன வசதி இல்லாத போக்குவரத்து வழித்தடத்தில் பயணிக்கும் மக்களை பற்றி நினைத்து பாருங்கள் எனவும் பதிவிட்டிருக்கிறார். வடக்கு பெல்ஜியத்தில் நேற்று பள்ளி பேருந்து மீது அதிவேக ரயில் மோதிய விபத்தில் பேருந்து ஓட்டுநர், உதவியாளர், 2 ஆகிய 4 உயிரிழந்திருக்கிறார்கள். தலைநகர் பிரஸ்ஸலிலிருந்து வடமேற்கு சுமார் 30 தொலைவில் உள்ள ரயில்வே கடவு பாதையில் காலை நேர போக்குவரத்து நெரிசலின் போது நிகழ்ந்த இந்த விபத்தில் 5 படுகாயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தென்கொரியாவின் சூல் நகரில் இடிக்கப்பட்டுக் கொண்டிருந்த மேம்பாலம் சரிந்து விழுந்ததில் 3 இறந்திருக்கிறார்கள். பாதுகாப்பு சோதனை நடத்தி வந்த அதிகாரிகளும் இறந்திருக்கிறார்கள். மேலும் 3 அதிகாரிகள் காயமுற்றிருக்கிறார்கள். லாவோஸ் குகைகளில் சிக்கியிருப்பவர்களை காப்பாற்ற முடியும் என்று மீட்புக் குழு தெரிவித்திருக்கிறது. சேசும்பூன் வட்டாரத்தில் உள்ள குகையில் அந்த நாட்டைச் சேர்ந்த 7 சிக்கியிருக்கிறார்கள். அவர்கள் தங்கம் தேட கடந்த புதன்கிழமை குகைக்குள் சென்றதாக கூறப்படுகிறது. அடை மழை பெய்ததால் குகையில் வெள்ளம் நிரம்பியிருக்கிறது. நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. 7 குகையை விட்டு வெளியேறிய முடியவில்லை. மீட்புப் பணியில் தாய்லாந்து குழுவும் சேர்ந்திருக்கிறது. குழு மார்பளவுக்கு திரண்டிருக்கிற நீரில் செல்வதை ஊடகங்கள் காணொலியில் காட்டியிருக்கின்றன. இங்கிலாந்தின் விலங்கு நில அமைப்புக்கு வித்தியாசமான கோரிக்கை ஒன்று வந்திருக்கிறது. டயருக்குள் சிக்கிய மட்ட குதிரையை காப்பாற்ற வேண்டும் என்று. ஸ்டோக் ஒன் ட்ரென் நகருக்கு சென்று பார்த்தால் மட்ட குதிரை உழவு இயந்திரத்தின் டயருக்குள் சுரண்டு கிடந்திருக்கிறது. சமூக ஊடகத்தில் பகிரப்பட்ட படங்களில் அதன் வாய்ப்பகுதி மட்டும் வெளியே காண முடிகிறது. அது மிகவும் அழுகாக இருப்பதையும் பார்க்க முடிகிறது. டயரை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்ததாகவும் விளம் மட்ட குதிரையால் சுவாசிக்க முடிந்திருக்கிறது. மீட்புக் குழுவினர் அவதானமாக முன்னங்கால்களை வெளியே கொண்டு வந்த பின்னரும் தோல் பகுதியை கழுத்து பகுதியிலும் விடுவித்திருக்கிறார்கள். கையில் 10 அதாவது 1 €50 $1.50 மட்டும்தான் டாக்ஸி கட்டணம். அதைவிடவும் அதிகம் என்ன செய்வது தெரியாமல் திரும்பி திரும்பி அழுதிருக்கின்றான் 10 சிறுவன் ஒருவன். சிறிது தயங்காமல் இந்த சிறுவனுக்கு ஆறுதல் கூறி வீட்டுக்கு அவனை பத்திரமாக கொண்டு சேர்த்திருக்கின்றார் ஓட்டுநர். டாக்ஸியில் கேமரா மூலம் பதிவான அந்த மெனமுறுக்கும் காட்சி இணையத்தில் வைரலாகி இருக்கிறது. ஜப்பான் நாட்டில் திருவிழாவில் 2 பாய்ந்த குதிரையால் 6 காயமடைந்திருக்கிறார்கள். கடிவாளமேற்ற குதிரை அசுரபுகத்தில் குழம்புகள் பாய மக்கள் செய்வதறியா திகைத்திருக்கிறார்கள். சோமா நாமாவி திருவிழாவின் போது இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கிறது. அசுரவகத்தில் செல்லும் சொகுசு கார்களுக்கு பிரபலமானது ஃபெராரி. 5 அமரக்குரிய காரை அது அறிமுகம் செய்திருக்கிறது. இத்தாலியின் நிறுவனத்தில் அந்த முதல் மின்சார காரும் அதுவே. லூகாஸ் லூசி எனும் காரன் அதிகபட்ச மணிக்கு 310 வேகத்தில் செல்ல முடியும் எனவும் அது பணக்கார குடும்பங்களுக்கு கவர முனைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
சுமார்

ஆயிரம் மாநிலா வானூர்திகள் கண்ணுக்கு வரும் விதமாக காட்சியளிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் சிட்டிநகரில் நேற்று முன்தினம் பார்வையாளர்களுக்கு ஏமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. நிகழ்ச்சியின் போது 89 ஆளில்லா வானூர்திகள் திடீரென்று கீழே விழுந்திருக்கின்றன. சமூக ஊடகத்தில் பகிரப்பட்ட காணொலியில் ஆளில்லா வானூர்திகள் கடலுக்குள் விழுவதை காண முடிகிறது. பார்வையாளர்கள் பலரும் இதன்போது குழம்பியிருந்தார்கள். சிட்நகரில் இடம்பெற்ற நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக பிரமாண்ட ஆளில்லா வானூர்தி படைப்பு விளம்பரப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். நம் முடிவு காலம் நெருங்குகிறது என்று தெரிந்தால் நாம் என்ன செய்வோம்? உயிரில் எழுதுவோமா, மரணப்படுக்கைக்காக காத்திருப்போமா? இளம் வயதிலிருந்து இறப்பதற்கு முன் எதை விட்டுச் செல்லப் போகிறோம் என்பதை பற்றி சிலர் சிந்திக்க தொடங்கலாம் என நிபுணர்கள் ஊக்குவித்திருக்கிறார்கள். அது வாழ்க்கைக்கு அர்த்தத்தை அளிக்க உதவும் எனவும் ஆய்வுகள் கூறுகின்றன. உணர்வுபூர்வமாகவோ அல்லது அறியாமலோ ஒவ்வொருவரும் இறந்த பின்னர் எதையாவது விட்டுச் செல்கின்றோம், அது உயிரியல் அடிப்படை நம் மரபியல் அன்று உறுப்பு தானம் செய்யும் வழியாகும். செல்வ பகிர்வு அடிப்படையில் நம் சொத்து உடைமைகளை பகிரும் வழியாகவும், நம்பிக்கை அடிப்படையில் நாம் தனிப்பட்ட கலாச்சாரம் நம்பிக்கை மரபை பகிரும் வழியாகவும் இருக்கும் எனவும், வாழ்க்கையின் உறுதிக்கட்டத்தில் இருக்கும் பெரும்பாலானோர் கடிதங்கள் அல்லது தனிப்பட்ட கதைகளை பகிர்வதன் மூலம் ஆறுதல்களையும் இறப்பையின் பற்றிய பதட்டத்தையும் குறைப்பதாக ஆய்வுகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. பொருள் செல்வத்தை விட வாழ்க்கை பாடங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கவே மக்கள் அதிகம் விரும்புவதாகவும் அவை கண்டறிந்திருக்கின்றன. தொடர்வது விளையாட்டு செய்திகள். IPL போட்டியின் குவாலிஃபயர் ஒன்று ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 92 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டனை செவ்வாய்க்கிழமை வென்றிருக்கிறது. இதன் மூலமாக பெங்களூர் முதல் அணியாக இறுதி ஆட்டத்துக்கு முன்னரே குஜராத் குவாலிஃபயர் 2 சென்றிருக்கிறது. ஜூன் 18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதாக இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் ஜப்பான் புறப்பட்டுச் சென்றிருக்கின்றன. ஜப்பானின் சுகாமிகாவில் மே 29 முதல் 6 தேதி வரை ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிமுக உலக ஜோகாசன சாம்பியன்ஷிப்புக்கு முன்பாக அளித்த போட்டியில் ஜோகாசன போட்டியை ஒலிம்பிக்கில் சேர்க்க திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். நடப்பாண்டில் இரண்டாவது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸில் பிலாரஸில் அரிசா சபலின்ஸ்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேற முன்னணி வீரரான ரஷ்யாவின் டேனியல் மெத்வத் முதல் சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வி கண்டிருக்கிறார். இன்டர் மியாமிக்கு போட்டியில் விளையாடும் போது கால்பந்து வீரர் மெஸ்ஸிக்கு தொடையில் தசையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகளில் ஜூன் 11 தொடங்க இருக்கிறது. இந்நிலையில் மெஸ்ஸிக்கு ஏற்பட்ட காயம் அஜன் ரசிகளை கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் இனியன் பன்னீர்செல்வம் இலங்கையில் நடைபெற்ற காமன்வெல்த் சதுரங்க சாம்பியன்ஷிப் இரட்டை தங்கம் வென்றிருக்கிறார். இந்தியாவில் அதிகளவு சதுரங்க கிராண்ட் மாஸ்டர்கள் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வது குறிப்பிடத்தக்கதாகும். நோர்வே சதுரங்க போட்டியின் முதல் சுற்றில் இந்தியாவின் நடப்பு சாம்பியனான டி குகேஸ் ஆர் பிரக்னானந்த் ஆகியோர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இரவு நேர் பிரதான செய்தி அறிக்கை நிறைவாக இன்றைய நாணய மாற்று விகிதத்துக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் நமது உத்திபூர்வ இணையதளமான www.tmil.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தில் உங்களது உங்கள் மனநிலைகள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் கொண்டாட்டங்களை அனுசரணை நிகழ்ச்சியாக வானொலி எடுத்து வரும்போது இலவசமாக உங்கள் படத்துடன் இணையத்தில் பிரசுரிக்கின்றோம். இன்றைய தினத்தில் ஒரு யூரோ இலங்கை விலையில் 379.35 ரூபாய் இந்திய விலையில் 111.47 ரூபாய் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 325.86 ரூபாய் இந்திய விலையில் 95.75 ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை விலையில் 414.72 ரூபாய் இந்திய விலையில் 121.95 ரூபாய் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை விலையில் 438.43 ரூபாய் இந்திய விலையில் 128.84 ரூபாய் ஒரு கனடா டாலர் இலங்கை விலையில் 235.94 ரூபாய் இந்திய விலையில் 69.32 ரூபாய் நேர்கள் இதுவரை கேட்டது டிஆர்டி தமிழுடையின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். இணையதளம் ஊடாக புத்தகங்களை பெற செய்து வரும் www.nulakam.com இணையதளத்தினர் தொடர்ந்த இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். பாரிஸ் ரூகேயில் அமைந்திருக்கின்ற வீட்டி கேசன் கரி, கார்லிகுனிஸில் அமைந்திருக்கின்ற வீட்டி சூப்பர் ஸ்டோர்ஸ். உலக செய்திகளுக்கு சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்பூர்த்தி, சுகாதார காப்பூர்த்தி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்சியல் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
3: Mélérigé Tordobrelaké VT Cash and Curry Paris Lachapelle Tordobre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberindé Cyberele Padanette சாசல் கார்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
7: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட்.
8: நீ சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
8: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
8: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரூடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் பத்தே தொலைபேசி எண்ணுக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
9: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
9: மேலதிக தொடர்புகளுக்கு
3: 7 4 375 5.
9: மேலதிக தொடர்புகளுக்கு
3: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
9: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பரிசு லாட்சப்பிலையில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீ கை பரிஸ் 10 லா ஷோபல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951 15 82 03 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில்

0: பாரிசில இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்மையாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு பிள்ளை வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கவங்க. தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள், நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால் வயோன் குச்சூரியே, 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலி விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன், சென்னை சில்கில்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gare La Gonesse-Sasselin
3: 5 rue Marcel Cerdan 95 140 Gare de Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி. உலகமெங்கும் www.trttamilil.com என்கிற இணைய மூடாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. TRT தமிழ் ஒலி.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். முன்னூறு இனிய இரவு பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி. பிரான்சிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக்கிக் கொண்டிருக்கின்ற உங்கள் டிஆர்டி தமிழொலியின் இன்றைய இரவு பொழுதில் இரவின் ராகங்கள். இன்றைய இரவின் ராகங்கள் ராத் நாய் தூக்கத்தை கலைக்கும் துளசை பாடல்கள். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை விரும்பி கேட்க போகிறது. உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கானா பாடல்களாக இருக்கலாம், துளசை பாடல்களாக இருக்கலாம், ரேப் பாடல்களாக இருக்கலாம். இரவு 12 மணி வரை தொடர்ந்து உங்களுடன் பயணிப்பதற்கு காத்திருக்கின்றேன். அன்புக்குரிய நேர்களே, இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். உங்களுடைய தொலைபேசி இலக்கம் 0331 48 32 15 40, பிரான்ஸ் மாநிலங்கள் 0348 32 15 40, அல்லது எங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கிறது 0633 650 0774 27. வைபர் இலக்கத்தை மீண்டும் தருகின்றேன், 0633 650 0774 27, அல்லது எங்களுடைய தொலைபேசி இலக்கம் 0733 148 32 15 40. பிரான்சில் இருக்கும் நேர்கள், பிரான்ஸ் வாழ் நேர்கள் 0338 32 15 40 எங்கள் தொலைபேசி இலக்கம் கூட நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை தருவதற்கு காத்திருக்கின்றேன். அல்லது முகநூல் நிகழ்ச்சி நேரலையிலும் நிகழ்ச்சி கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக் லைவ் முகநூல் நிகழ்ச்சி நேரலை ஊடாக இணைந்து கொள்கிற நேர்கள் நிகழ்ச்சி நேரலையின் கீழ் இருக்கின்ற கருத்து பகிர்வு பகுதியாம் கருத்து பகிர்வு குமான் பகுதியில் வந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் பிடிச்சமான பாடல்களை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பியுங்கள் இன்றைய இரவின் ராகங்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கப் போகிறது அருமையான பாடல். பாடலை கேட்டுக்கொண்டே இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம்.
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ பொருளை விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அத்தனை.

0: சரி, இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பித்து வைத்திருக்கிறது இனிமேல் ஒரு பாடல். வானிலையில் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற நேர்களை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். வந்திருக்கிற நீர் முதலாவதாக சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து இணைந்திருக்கிறார். நினைக்கிறேன் வந்திருக்கின்றார் குகன், இணைந்திருக்கின்றார் வைபர் உடாக இணைந்திருக்கின்றார். என்போடு வேறுவேற்று வணக்கம் குகன்.
1: வணக்கம் சார்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: நீங்க? நல்ல சுகமா, சூப்பரா, நலமா இருக்கிறோம். இரவு பொழுதுல அப்படி போயிட்டு இருக்கு.
1: பாடல் திரைப்படம்
0: வானொலியில் உங்களோடு பயணிக்கின்றது.
2: Station with the best music.
3: TRT Tamil Oli.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே. அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93 000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டி மார்க்கெட்.
1: சரி,

0: நேரம் இரவு பொழுது 11 மணியாக இருக்கிறது. ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் இரவு பொழுது 10 மணியாக இருக்கிறது. ஒழித்துக் கொண்டிருக்கின்றது இனிமையான இரவு பொழுதில் உங்கள் தெரிவுகளில் இன்றைய இரவின் ராகங்கள் ரப்னை தூபத்தை கலைக்கும் துளசி பாடல்கள், உங்களுக்கு பிடித்தமான கானா பாடல்கள் அல்லது துளசி பாடல்கள் ரப்பாடல்கள் எந்த பாடல்களாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிவதற்கு காத்திருக்கின்றோம். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033148 3215. இப்பொழுது ஜெர்மனி நாட்டிலிருந்து ஒருவர் இணைந்திருக்கின்றார். உங்களுக்கு தொலைபேசி இலக்கம் உடன் இணைந்திருக்கின்றார். வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சாரதி, நான் லண்டோ மனோ.
0: கன காலம் ஆகுறது
1: அதுதான். எங்கட ஜுங்கு இங்க தொட்டில சொல்றது இளைஞர்களை ஜுங்கு. அப்ப நீர் எங்களுக்கு ஒரு இளைஞர் தான் சாரதியா.
0: சரி,
1: இப்பவும் இளைஞர் என்று சொல்லி கொண்டு உண்மையில நீங்க இந்த சேவையை செய்ய இளைஞர்கள் கட்டாயம் தேவையா. நாங்கள் எல்லாம் 60-65 மேற்பட்ட ஆக்கள் என்னைக்க யோசிச்சு பாருங்க. உங்களைத்தான் நாங்க நம்பி இருக்கிறோம் எல்லா துறையிலுமே. அரசியல்ல இருந்து உலகம் முழுக்க இளைஞர்கள் தான். நான் அவர்களோட கூட பழகிறது ஆன முறையில இன்றைக்கு உண்மையில இந்த இளைஞர்கள் தான் எல்லாத்தையும் சாதிப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு இளமையான பாட்டு ஒன்று கேட்போமோ சாரதி.
0: உங்களுக்கு விருப்பமான பாடலை
1: தெரிவிக்கிறேன். இது மேல படத்துல எல்லாம் கடவுள் ஒருவருக்கும் எழுதி வச்சது அப்படியே நடக்கும் ஐயா எல்லாமே. ஆன முறையில இந்த பாடல எல்லோருமா அங்கட அமெரிக்கா ராஜா அண்ணன் ஏசாசன் சிங்கமூர்த்தி உதயன் எல்லோருமா இணைந்து அவர்களும் சரியான இளமையான ஆக்கள் எல்லாருமே
0: எல்லாருக்கும்
1: என்று சொல்லி கொண்டு கேட்டு கொண்டிருப்பினோம். நன்றி சாரதி, இந்த பாட்டை கேட்போமே.
0: ஜெர்மனி நாட்டிலிருந்து லண்டோவிலிருந்து மனு அவர்கள் இணைந்திருந்தார். அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம் நிகழ்ச்சியோட. ஹாய் பகி, வணக்கம். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம் நிகழ்ச்சிக்கு. எங்களுடைய முகநூல் நிகழ்ச்சி நேரோட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அங்கு உங்களுக்கு பிடித்தமான பார்க்க அங்கே பதிவிடல் செய்யுங்கள். தருவதற்கு நான் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியோட இணைந்திருக்கின்ற நேர்களையும் வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறீர்கள். ஜோகேஸ்வரி ஜோதிஸ்வரன் இணைந்திருக்கிறீர்கள். அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். ஜோகேஸ்வரி ஜோதிஸ்வரன் உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். மோகன் மனோகரி சிதம்பரம் பிள்ளை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி தொகுப்புக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறீர்கள். சரி, அந்த வகையில் இன்றைய நாளில் அரப் நைட் தூக்கத்தை கலைக்கும் துளசி பார்கள் நிகழ்ச்சியில் லண்டோ ஜெர்மனியிலிருந்து மேனோவர்கள் விருப்பத்தில் ஒலிக்கின்றது பாடல்.

கொந்தளிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 ','','////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////
வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சி.

0: சரி, அந்த நேர அறிக்கைக்கு அனுசரி வழங்கியிருந்தார்கள் ஜாயல் களஞ்சியம். கனடா வன்கூரில் அமைந்திருக்கின்ற ஜாயல் களஞ்சியத்தினர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தொடர்ந்து அடைந்திருக்கின்ற அடுத்த நேர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வைபரூடாக வந்திருக்கின்ற வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் இரவு, வணக்கம் இரவு, வணக்கம் தேவி. நாங்கள் நிலமா இருக்கோம், நீங்க எப்படி நிலமா இருக்கிறீங்களா? சரி, அதே விளக்கல வெயில் காணுமா வேணுமா? வெயில் காணும் காணும் இருக்க முடியல. நாங்கள் இந்த வெயிலுக்கையும் இந்த புக்கையும் இந்த ஸ்டூடியோவில் கூட வந்து எங்களால் இருக்க முடியலன்னு சொல்லி என்ன யோசிச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் ஏழு பேர் ஃபிரான்ஸில் வந்து வெப்பம் தாங்காமல் ஏழு பேர் வந்திருக்கிறார்கள். சுகமான ஒரு செய்தி. மிகவும் கவனமாக இருங்க, சரியெல்லாம் தண்ணி வெளியில் போய் வந்து நல்லா கூல் தண்ணி வாட்டரெல்லாம் குடிச்சிட்டு எடுத்துகிட்டு போங்க. அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் அதை செய்யுங்க. வெளியில் போகிறப்ப வந்து அப்படி ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லை, எல்லா இடம் தான் தண்ணி பொதுவில் வந்து கையில் கொண்டு போங்க. ஏன் தண்ணிக்கு தட்டுப்பாடா ஃப்ரான்ஸுக்கு? ஏன் தண்ணி புது கதையாக இருக்கு. குடிக்கிறது தெரியணும் இல்லையா? சரி, நீங்கள் வீட்டில் வந்து விளங்கல என்ன நடந்துச்சு? இளைஞர்களை நம்பி இருப்பதா சொன்னார். நீ இளைஞர்கள் கையில்
1: அவரு 18 வயது.
0: அவரும் 18 வயசு. அவர் 18 வயசு குறைஞ்ச இளைஞரை நம்பி இருக்கிறார். மனவண்ணா சந்தோஷம் சொல்லுங்கள். இரவு பொழுது வந்து நீங்கள் என்ன துள்ளிசை பாடலா, ரெப் பாடலா, கானா பாடலா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? பாட்டு கேட்டுக்கொண்டு விருப்பத்தில் ஒலிக்கின்றது பாடல். பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் மணிந்து கொள்ளலாம். சைபர் சைபர் 33 1 48 32 15 40. இது பிரான்ஸ் அமைந்த ஏனைய நாடுகளில் வசிக்கும் மேற்களுக்கான தொலைபேசி இலக்கம். பிரான்சில் இருப்பவர்கள் சைபர் சைபர் 33 தவிர்த்து சைபர் 1 48 32 15 40 தொலைபேசி இலக்கம் ஊடாக இணைந்து கொள்ள, அல்லது வைபர் இலக்கம் இருக்கிறது வைபர் ஊடாக இணைந்து கொள்கின்றவர்கள் சைபர் சைபர் 33 650 சைபர் 7 74 27 என்கின்ற எங்களுடைய தொலைபேசி இலக்கம் ஊடாக இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். ஒலிக்கின்றது பாடல். அடுத்து வாரிசு திரையிலிருந்து மலேசிய வாசுதேவன் அவர்களது இனிய குரலில் எளிய ராஜாவின் இனிய இசையில்

முத்துரதம் போல சுத்தி வரும் பெண்கள் முத்தமழை சேனாக வந்தவரை லாபம் கொண்டவரை மோகம்.

0: பரிசுலாசுகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.
1: நேரம் இருப்பொழுது 11:15 ஆகி இருக்கிறது. ஐக்கியராட்சியம் லண்டனில் 10:15 ஆகி இருக்கிறது. ஒழித்துக் கொண்டிருக்கிறது இரவு நேர உற்சாகம் இரவின் ராகங்கள். இன்று இரவின் ராகங்கள் நிகழ்ச்சி வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்று இரவின் ராகங்கள் ராப் நைதாம். உங்களுக்கு பிடித்தமான கானா பாடல்கள், துளசிய பாடல்கள், அதே போல ரேப் பாடல்கள் எந்த பாடல்களாக இருந்தாலும் எங்களுடைய தொலைபேசி இலக்கம் ஊடாக இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் விரும்பி கேட்கலாம். உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் லைவ்ல. சரி, அந்த வகையில் நிகழ்ச்சி ஊடாக தொடர்ந்து இணைந்திருக்கின்ற அர்த்தனையர் யார், அங்கிருந்து நெஞ்சிக்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொலைபேசி ஊடாக வந்திருக்கின்றவரை வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம். வணக்கம். கொஞ்சம் உற்சாகமாய் கொஞ்சம் குரல வந்து நித்திரையில இருக்காம எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா சூப்பரா
2: இருக்கிறோம். பாட்டுகளை உரி கொண்டு பாடல் கேட்டு வைக்கும்
1: பிடிச்சமான பாடல் ஏதாவது செய்யலாம். உங்களுக்கு பிடிச்சமான பாடல் வந்து கீழே பதிவிடல் செய்யுங்க, தருவதற்கு காத்திருக்கேன். அதே போல முகநூல் நிகழ்ச்சி நேரலை ஊடாக இணைந்திருக்கிற நேர்கள் முகநூல் அதாவது ஃபேஸ்புக் லைவுக்கு கீழே இருக்கின்ற கருத்து பகிர்வு குமான் பகுதி, கருத்து பகிர்வு குமான் பகுதியில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான பாடலை வந்து அங்கே பதிவுகளை செய்யும் போது உங்களுக்கு வந்து பாடல் தருவதற்கு நானும் காத்திருக்கிறேன். நான் கேட்போது ராஜலிங்கம் அவர்கள் பிரான்ஸ்லிருந்து விரும்பி கேட்ட பாடல் வானிலையில்.
3: This is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
4: மாடு சத்தா மனுஷன் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க மாடு சத்தா மனுஷன் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்கமு

0: station with the best music.
1: I love the music.
2: GRT Tamil Oli.

செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 37 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பின வசதியும் உண்டு.

0: சரி, கலியகநேரம் பிரான்சில் கலியகநேரம் இரவு பொழுது 11:25 ஆக இருக்கிறது. ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் வந்து 10:24 ஆக இருக்கிறது. ஒழித்துக் கொண்டிருக்கிறது இரவின் உற்சாகம், இரவின் ராகங்கள் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இரவு பொழுதில் தொடர்ந்து நிகழ்ச்சியோடாக இந்த நேரத்தில் அங்கே வந்து பின்னேற நேரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் இருந்து ஒருவர் இணைந்திருக்கின்றார். சரி, அமெரிக்காவிலிருந்து ராஜா அவர்கள் இணைந்திருக்கான் நினைக்கிறேன். சரி, ராஜாவை என்போடு வரவேற்றுக் கொள்ளப் போகின்றேன். வணக்கம் வைபரூடாக ராஜா அவர்கள், அப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம்ங்க.
0: இருக்கிறது அங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் கூடி இருக்கு. சரி, குறைஞ்சிருக்குது. சரி, எல்லாம்
1: ஒன்றுதான்.
0: எப்படி இருக்குது எல்லாம் வந்து? சூப்பரா. குளிரா இருக்கிறதா வெயிலா இருக்கிறதா? நாங்க வெயிலில் தவிக்கணும், நீங்கள் என்ன குளிர தவிக்கிறீர்களா? வெயில் தொடங்கினா சில நேரம் வந்து தண்ணிக்கு தட்டுப்பாடு வருது. சில கடைகளுக்கு நாங்கள் தண்ணி எல்லாம் எடுக்க போய் சில இடத்துல வந்து வெயில் தட்டு வெயில் கூடனா தண்ணிக்கெல்லாம் தட்டுப்பாடு வர்ற கட்டமும் இருக்கு. அதையும் சொல்லி இருக்கலாம். அமெரிக்க அதிபர் வந்து எவரையும் கேட்டதா சொல்லுங்க, டொனால்ட் ட்ரம்ப்.
1: 250 அனிவர்சரி கொண்டாடுறே அந்த சண்டித்தனத்தை காட்டிக்கொண்டே கொண்டாடி கொண்டிருக்கேன். அதோட தம்பி மனம் வந்து
0: சமாளிக்க மாட்டோம், நீங்க இளையவர்கள் சமாளிக்கிறீங்க.
1: நல்லது நல்லது. அவர் பட்டிமன்றத்துல வந்து நல்ல அருமையா உரையாடுவர். அது போல இதுலயும் வந்து உரையாடி இருந்தா அருமையா இருந்தது. சத்யா அவங்களோட சாதிக்க போறாருக்கா?
0: வணக்கம் வணக்கம். எப்படி நிலமா இருக்கிறீங்களா சத்யவதி? எல்லாம் நல்லா இருக்கிறோம், சூப்பரா இருக்கிறோம். இன்றைக்கு வந்து முதல் தடவையாக வந்து என்னோட வந்து நிகழ்ச்சியில நேரடியாக இணைஞ்சு கொண்டு வைக்க நன்றி நன்றி நன்றி. வரவேற்றுக் கொள்கின்றேன். எல்லாம் பயப்படக்கூடாது. நீங்கள் அவர் வேலையானா கூட நீங்க வந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு நீங்கள் கூட வந்து டெலிபோன் எடுத்து எங்களோட வந்து நீங்க பாட்டு கேட்கலாம். அங்கே நிகழ்ச்சியில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கிறது.
2: The station with the best music. I love the music. TRT Tamil Oli.

0: நேரம் இருப்பொழுது 11:33 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 10:33 இந்த நேர அறிக்கைக்கு அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள்.
1: பாரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
2: வெளிநாட்டுல அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல அவங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோடைய வீதி, தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
6: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
5: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
7: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
5: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: சரி, நேரம் 20:37 நிமிடம் ஆகி இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து எல்லாம் அமெரிக்காவுக்கு போயிடும், கடைசி அமெரிக்கா போயிட்டு இப்ப திருப்பி வந்து கனடா வன்கூவருக்குள்ளா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. வன்கூவர்ல இருந்து யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம் வன்கூவர்ல இருந்து.
1: என்ன
0: செய்யறது, ஏசி போட்டும் திருப்பி வந்து பக்கத்துல ஃபேன் போட வேண்டியாம இருக்குது. என்ன செய்ய,
1: நாங்கள் வெயிலுக்கு இருந்து வந்தாக்கள் தானே,
0: அதெல்லாம் பழகிடும் எங்களுக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு வந்து வெயில் வந்தா நீங்க இதெல்லாம் ஜுஜுப்பி அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இதெல்லாம் ஜுஜுப்பி, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் நான் வந்து எல்லாம் பெருசாக நான் அதை பற்றி நான் வந்து எல்லாம் யோசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள்.
1: ஓ, அதுதான் என்ன
0: யா.
1: அப்போ நீங்கள் எல்லாம் இந்த சொக்கருக்கு அந்த ஃபுட்பாலுக்கு வாரக்கு ரெடி ஆகிட்டீங்களா? எல்லாம் கதைச்சிட்டீங்களா? உங்களை
0: எல்லாம் கதைச்சாச்சு, எல்லாம் கதைச்சாச்சு. வாரம் வாரம் யோசிப்பு
1: சேர்ந்து வாருங்க, உங்களோட டீமோட சேர்ந்து.
0: கட்டேன் கட்டேன் கட்டேன், அதெல்லாம் நல்லாவே நடக்கும், எல்லாமே நல்லாவே நடக்கும். சரியா, கனடாவில் சந்திப்போம்.
1: வந்து நாங்கள் இருந்து பார்ப்போம் என்ன. ஆஸ்திரேலியா யாழ்ப்பாணம் ஒரு போயிண்ட் விளையாடுறாரு.
0: யாழ்ப்பாணம் போயிண்ட் விளையாடுறாரு, ஆஸ்திரேலிய நாட்டுக்கு விளையாடுறாரு. யாழ்ப்பாணத்தை சேர்ந்து தமிழர் ஒரு விளையாடுறாரு. சரி, அந்த வகையில் சொல்லுங்கள் குணம், வன்கூவரில் வந்து இப்போ என்ன, வன்கூவரெலாம் எப்படி இருக்கணும், இல்லை நாங்கள் அதெல்லாம் பண்ணுங்க, அவங்க யாரும் இல்லையா. வன்கூவரெலாம் எப்படி இருக்கு, கனடாலாம் எப்படி இருக்குது, என்ன நடக்குது கனடாவில் வந்து வன்கூவரில் இப்போ என்ன, வெயிலாக இருக்கா, மழையாக இருக்கா, குளிராக இருக்கா, நீங்கள் பின்னரம் 5 மணி ஆகிருக்குமே நினைக்கிறேன். எத்தனை மணி
1: வைப்பாங்க இப்போ இங்கே? 2:40.
0: 2:40? ஆ, என்ன பின்னேரம் 2:40?
1: ஓ,
0: அப்போ என்ன, அமெரிக்காவில் வந்து 5 மணின்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 2:40? ஆ, கொஞ்சம் வித்தியாசம். என்ன, கனடாக்கும் அமெரிக்காவுக்கும் வித்தியாசம், ஒரு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு வித்தியாசமான நேரம் இருக்குது தானே. ஓகே,
1: எங்களுக்கு இங்கே வித்தியாசம், கனடாக்கே
0: கனடாக்குள்ளேயே வித்தியாசம் இருக்குது, நிறைய வித்தியாசங்கள். என்ன
1: இப்போ அந்த டைம் தான், இப்போ கனடாவில் டொரண்டோ பக்கம் 3:40, 5:40.
0: சரி, அதான் 5:40 அங்கே, அதை தான் சொல்லியிருந்தார். வந்து அமெரிக்காவிலிருந்து ராஜா அண்ணா அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்,
1: நாங்கள் வந்து 5:40 இடம் உண்டு. இங்கே வேறு நேரத்திலையும் இருக்கு, நம்ம 3 நேரம் இருக்குது.
0: சரி சொல்லுங்கள், உங்களுக்கு குணம் நீங்கள் கேட்ட பாடல் வேற போகிறது.
1: விஜயோட பாட்டு உண்டாக்கு
0: அவங்களுக்கு, விஜய் என்ன பாட்டு தான் வேணுமா?
1: சரி,
0: ஓகே, உங்களுக்கு விஜய் இந்த பாட்டு வருது கேட்டு போகிடுங்கள். நன்றி, நிபுணர் உண்மைக்கு. அவர் இணைப்பிலிருந்திருந்தார் குணம் அவர்கள், வன்கூவர் கனடாவில் இருந்து இணைந்திருந்தார். அவரோடு வந்து இங்கே எங்களுடைய முகநூல் நிகழ்ச்சி நேரலை ஊடாகவும் இணைந்திருக்கின்ற நேர்களையும் பார்க்க போகணும். முகநூல் நிகழ்ச்சி நேரலை ஊடாக இணைந்து விருப்பம் தெரிவித்து நிகழ்ச்சி ஊடாக இணைந்திருக்கிற நேர்களையும் இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றேன்.

0: ஃபிலோமினா ஆண்டன் இணைந்திருக்கின்றார். பிரான்ஸிலிருந்து ஃபிலோமினா ஆண்டன் இணைந்து இரவு வணக்கம் சொல்லி இருக்கிறீர்கள். அதே போல தேவி தன்ராஜ் இணைந்திருக்கிறீர்கள் இரவு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி ஊடாக. அதே போல சுபாசினி பத்மநாதன் இணைந்திருக்கின்றார். அன்போடு பெருவேற்றுக்குழு சுபாசினி பத்மநாதன், ரமணா ரத்னா இணைந்திருக்கிறீர்கள் அன்போடு பெருவேற்றுக்குழு. அதே போல ஆம் நிகழ்ச்சி ஊடாக முருகையா சுப்பிரமணியம் அவர்களும் இணைந்து வணக்கம் சொல்லியிருக்கிறீர்கள். இங்கே இணைந்திருக்கிற நேர்கள், நாம் டிக்டாக்ல வந்து நான் வந்து இப்போ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். டிக்டாக்ல வந்து நான் வந்து டிக்டாக் லைவ் வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி, டிக்டாக் லைவ்லையும் வந்து நான் வந்து அடுத்த தடவை வரும்போது வந்து உங்களை வந்து நான் அனுப்பி காத்திரேன். விஷோ வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம் விஷோ. சுமையா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா? நித்திரைக்கு போகலையா? எத்தனை மணி இப்போ? கடிகாரம் நேரம் காட்டுவதில்லை. சரி, அந்த வகையில் விஷோ இணைந்திருக்கிறீர்கள் அன்போடு பெறுவர்களும் விஷோதா அப்படி நல்லா இருக்கா. பகீரதன் இணைந்திருக்கிறீர்கள் என்பது பெறுவேற்றுக் கொள்கின்றேன். அதே போல நிகழ்ச்சி ஊடாக சசி இணைந்திருக்கிறீர்கள் டிக்டாக் நேரலை ஊடாக. விஜயன் வணக்கம். விஜயன், விஜயன் நீங்கள் வந்து கேட்டீங்க என்னை வந்து இணைச்சி கொடுங்க, இணைச்சி கொடுங்க, இணைச்சி கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் இது வந்து நாங்கள் வந்து ஆஃபீஸியலாக வந்து நாங்கள் லைவ் வந்து நேரடியாகவே எங்களுடைய மிக்சருக்கால வந்து போய் கொண்டிருக்க அப்படியே உங்களை நினைச்சு கதைக்கவும் இல்லாது. நாங்கள் கதைக்கிற உங்களுக்கு கதை, நீங்கள் கதைக்கிற எங்களுக்கு கதைக்கணும்னா டெலிஃபோன் நம்பரில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு உங்களை வந்து காய்ச்சி கொடுங்க. சேர சோழ பாண்டியன் சுவிஸ்லாந்து இணைந்திருக்கிறீர்கள் என்பது பெறுவேற்றுக் கொள்கின்றோம். அதே போல முல்லை பவி இணைந்திருக்கிறார். முல்லை பவி பிரான்ஸிலிருந்து முல்லை பவி என்பது வரவேற்றுக் கொடுக்கணும் நிகழ்ச்சி ஊடாக. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறது மகிழ்ச்சி. முரளி வணக்கம். முரளி இணைஞ்சிருக்கிறீங்க நிகழ்ச்சி ஊடாக. டிக்டாக் எங்களுடைய நேரலை ஊடாக இணைத்துக் கொள்வதில் சிரமம் இருக்கின்றதா? நீங்கள் வந்து எங்கள் தொலைபேசியுடைய வைபர் ஊடாக இணைந்தால் உங்களோட வந்து கதைக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் அப்படியே டிக்டாக் கூட கிடைச்சிட்டு சொல்லி சொன்னால் உங்களோட குரல் வந்து வெளியில் போகாது, எந்த குரல் மட்டும்தான் வெளியில் போயிட்டு இருக்கும். சரி, அதாவது வந்து இது ஆஃபிஷியலான ஒரு நேரடியாக ஒரு என்ன சொல்கிறது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓகே, ஒரு நேரலையை வந்து நாங்கள் சாத்தியப்படுத்துவதற்காக ட்ரை பண்ணிட்டுருக்கோம். சரி, அந்த வகையில் வந்து உங்கள் எல்லோரையுமே இணைத்து ஒலிக்கப் போகிறது பாடல். இது எளிய தளபதி அவர்களது இனி இசையில் விஷோ உங்களை இணைக்கின்றோம். நிலவன் வணக்கம். நிலவன் உங்களையும் நிகழ்ச்சியூடாக இணைக்கின்றோம். அபிலாஷ் வணக்கம். அபிலாஷ் உங்களையும் நிகழ்ச்சியூடாக இணைக்கின்றோம். அதே போல இதுவும் கடந்து போகும். நல்ல ஒரு பேரோடு வந்திருக்கிறீங்க. நன்றி சசி இணைந்திருக்கிறீர்கள். நன்றி. அதே போல அப்ரோ இணைந்திருக்கிறார் நினைக்கிறேன். அப்ரோ வணக்கம். உங்களையும் இணைத்து ஒலிக்கின்றது பாடல். பாடலை கேட்டுக்கொண்டு தொடர்ந்து வருகின்ற பாடல்களோடு இணைத்துக் கொள்ளலாம் வருகின்ற நேர்களை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ்வியின் இரவின் ராகங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ்வியின் இரவின் ராகங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ்வியின் இரவின் ராகங்கள்.

0: ஆமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: சரி, அந்த வகையில் நிகழ்ச்சி ஊடாக இணைந்திருக்கின்ற அங்குக்குரிய வர்மன் இணைந்திருக்கிறேன் நினைக்கிறேன். டிக்டாக் ஊடாக வர்மன் இணைந்திருக்கிறீர்கள் என்பது வரவேற்கொள்ளும் வர்மன் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி ஊடாக கண்ணு கனகாலம் தம்பி, நீங்கள்லாம் வந்து எங்களோட வந்து டிக்டாக்குள்ள பயணிச்ச தம்பி, தம்பிக்கு ஒரு பாட்டு. சரி, கட்டியமாக வந்து உனக்கு ஒரு பாட்டு நான் தருவதற்கு காத்திருக்கிறேன். அப்படியே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. அதே போல் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். நிலவன் நினைஞ்சிருக்கிறீர்கள் என்பது வரவேற்றுக் கொள்கிறேன். நிலவன் உங்களையும் நிகழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி. அபிலாஷ் நினைந்திருக்கிறீர்கள் நிகழ்ச்சி ஊடாக. சன் ஜோஸ் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்க கண்டு கனகாலம் நல்ல சூம் இருக்கும். நாங்கள் நீங்கள்லாம் சூப்பராக இருக்கணும். சரி, எங்களுக்கு வந்து லண்டன்ல இருந்தெல்லாம் வந்து பாட்டு கேட்டுருக்காங்க. சரி, அவங்களுக்காக ஒலிக்க போகிறது எங்களுடைய தலை வசையனாக இருந்தாலும் தளபதிக்கு வாழ்த்து தெரிவித்தேன். சரி, அந்த வகையில் வந்து ஒலிக்கின்றது பாடல் இன்றைய நாளில்.
2: Station with the best music.
3: I love the music.
4: Best music.
5: TRT Tamil Oli.

சரி, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியா? நிகழ்ச்சியை வந்து முடிக்கணுமா? என்ன டைம் ஆச்சு தானே? அவன் நானும் நினைத்திருக்கணும், நீங்கள் நினைத்திருக்கணும். சரி, 12 மணி வரையும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி தான். சரி, 12 மணி வரையும் கூட இருந்துட்டு விடைபெறிச்சல போகிறது. இன்றைய இரவின் ராகங்கள் பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் முடித்துக் கொண்டிருக்கின்ற இரவின் ராக நிகழ்ச்சியூடாக இணைந்து சிறப்பித்திருந்த அத்தனை பேருக்குமே மனமார்ந்த கூடியான நன்றி. எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டேன். சரி, எல்லாரும் வந்து சூப்பராக நித்திருக்குள்ள போகிறீங்க, இரவு நேரத்தில் வந்து நித்திருக்குள்ள போகிறீங்க. நாங்களும் வந்து ப்ரோக்ராம் வந்து ஒரு அருமையான ஒரு பாடல், சரி, எல்லாரையும் வந்து ஒரு தட்டி எழுப்புற ஒரு பாடலை வந்து தந்துட்டு அப்படியே நாங்கள் நித்திரைக்கு வந்து போக போகிறோம். இன்றைய இரவு ராக நிகழ்ச்சி ஊடாக முகநூல் நிகழ்ச்சி நேரில் ஊடாக இணைந்து சிறப்பித்திருந்த நேர்கள், எங்களுடைய தொலைபேசி ஊடாக இணைந்து சிறப்பித்திருந்த நேர்கள், அதே போல் எங்களுடைய வைபோர் ஊடாக இணைந்து சிறப்பித்த நேர்கள் அனைவருக்குமே நன்றிகளை கூறி உங்களை வந்து விடைபெறிச் செல்ல போகிறது. இன்றைய இரவின் ராகங்கள் புலரப்போகின்றது. ஒரு புதிய ஒரு நாள் ஒன்று, நாளைக்கு வந்து புத்தம் புதிய ஒரு நாள் ஒன்று புலரப்போகிறது. எல்லாருக்கும் வந்து அந்த நாள் வந்து இனிமையான நல்ல நாளாக அமைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோருக்கும் பொதுவாக மூப்பேருக்கும் எல்லாருக்கும் பொதுவாக வந்து இரவிட வேண்டி மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியோட உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் முகநூல் நிகழ்ச்சி நேரலை ஊடாக இணைந்திருக்கிற நேர்கள், அதே போல் என்னோட வந்து தொலைபேசி வாய்ப்போட இணைந்திருக்கிற நேர்கள், அதே போல் என்னுடைய டிக்டாக் கூட இணைந்திருக்கிற நேர்கள் எல்லாருக்குமே வந்து இனிமையான இரவு வணக்கம் சொல்லி உங்களை வந்து விடப்பிடி செல்ல போகின்றேன். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் இனிமையான இரவு வணக்கங்கள்ல புலரப்போகின்றது. புதிய நாள் வந்து வரப்போகிறது. அந்த புதிய நாள் எல்லாருக்கும் வந்து நல்ல நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம் நேர்களே.

ஒலிகின்ற பாடலுடன் நிறைவுக்குகிறது இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளும். நாளை காலை வளமைப்போல் நமது நிகழ்ச்சிகள் வளமைப்போல் வணக்கம் தமிழொலியின் பக்தி பாமாலைகள் நிகழ்ச்சியோடு ஆரம்பமாகும் நாளை காலை. அதுவரை நாங்கள் ஒலிக்கின்ற பாடலோடு தொடர்ந்து சிங்கப்பூரிலிருந்து ஒலிக்கின்ற ஒலி கலைகத்தோடு இணைந்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: வைகாசி மாதம் 14 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1447 துல்ஹிஜா மாதம் பிறை 11
1: மற்றும் வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: விருப்ப பாடல்களை ஒளியேற்ற போறோம். ரவி, ஜூன் விடுமுறையெல்லாம் வருது, எங்க போலான்னு இருக்கீங்க?
1: நான் நினைச்சேன் அடுத்த வாரம் ஒரு நாலு நாள் சேர்ந்தாப்ல நிம்மதியா கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் தள்ளி இருக்கிற மாதிரி.
0: விடுமுறை விசால வேலை செய்யறவங்களை பிடிக்கிறாங்களா?
1: என்ன காரணம்?
0: சுங்கச்சாவடி அதிகாரிகள் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இப்ப இந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து விடுமுறைக்காக நான் பாலிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மற்றவர்களுக்காக வந்து அவங்க அந்த காணொலிகளை வந்து பதிவேற்றம் செய்யறதுனால அவங்களுக்கு பணம் கிடைக்குது இல்லையா, அப்ப அவங்க வேலை செய்யற மாதிரி தானே
1: அப்ப கணக்குல வருது,
0: அந்த கணக்குல வருது.
1: அப்ப
0: ஒர்க்கிங் ஆன் ஹாலிடே விசாஸ் அப்படிங்கறதுனாலயே சுங்கச்சாவடி அதிகாரிகள் இந்த மாதிரி இன்ஃபுளுசர்ஸ் பிடிக்கிறாங்க. சுங்கச்சாவடி அதிகாரிகள் இன்ஸ்டாகிராம் அப்படியே நோட்டம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் காணொலி பதிவேற்றம் செய்யறாங்க, யாரெல்லாம் வேலை செய்யறாங்க, காசு வாங்குறாங்க அப்படின்னு. நீங்க இல்ல நான் எனக்காக பதிவேற்றம் செய்யறேன் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
1: கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிங்கப்பூர்ல நான் பாத்திருக்கேன், சிலர் வந்து வேற விதமான விசால வந்திருப்பாங்க, ஆனா சமூக ஊடகத்துல தொடர்ந்து ஒரு இன்ஃபுளுசர் மாதிரி காணொலி
0: வெளிநாட்டவர்கள் வந்து பிடிபட்டாங்க இந்த மாதிரி ஹாலிடே விசா எடுத்துட்டு வேலை செய்யறதுக்காகவே.
1: ஆனா இது வேலைங்கிற அந்த பகுதியில எப்படி விழுதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க விடுமுறைக்கு வந்திருக்காங்க, விடுமுறை சார்ந்த ஒரு சில தகவல்களை சேகரிச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது
0: அதுல இருந்து அவங்களுக்கு பணம் கொடுக்கப்படுது இல்லையா,
1: அதை வச்சு சம்பாதிச்சா பிரச்சனை.
0: அது மட்டும் இல்ல, இப்ப பாலியில இருக்கிற சில விடுதிகள் அவங்களுக்காகவே வந்து அவங்களை வரவேற்று நீங்க இங்க தங்குங்க, காணொலிகளை பதிவேற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா,
1: அது தப்பு,
0: அதுவும் தப்பு,
1: அது தப்பு. அப்ப அது வேலை நினைச்சா அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்றதுல என்ன தப்புன்னு.
0: அனுபவம், ஆமா,
1: அவங்க காசு வாங்கிட்டு நிறுவனங்களுக்காக காணொலிகள் செஞ்சாங்கன்னு சொன்னா அது தப்பு தானே.
0: இன்னொன்னு இருக்கு ரவி, இந்த

0: சிக்னேச்சர் ட்ரேட் அப்படின்னு இருக்கு.
1: என்னதுவா?
0: நான் வரேன், நான் வந்து
1: நான் வர மாதிரி வரேன்,
0: நான் வர மாதிரி
1: குடுக்கற மாதிரி கூட காசு வேணா ஒண்ணு வேணா
0: திரும்ப
1: கவலைப்படாதீங்க.
0: நீங்க பாலில இருந்து வெளியாவதுக்கு உதவி வேணுமா இல்லையா?
1: நிச்சயமா.
0: என்னுடைய மக்களை நான் வந்து இறக்கி விடுறேன்.
1: உங்களுடைய மக்களா?
0: வாரண மக்கள் அங்க நிறைய பேர் இருக்காங்க.
1: ஓ, அப்படி வரீங்களா? சரி, நீங்க எப்படி வாங்க, இப்ப வாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து வழி நடத்துவோம். உங்களுக்காக பழைய பாடல் வரப்போகுது. முதல் பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சுபா சொன்னாங்க. அவங்களுக்கான பாடல் தொழிலாளி படத்திலிருந்து வருது. கே வி மகாதேவனுடைய இசையில டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடலை கேட்க போறோம்.
0: அதனைத் தொடர்ந்து மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்தில இருந்து பாடல் இடம்பெறவிருக்கின்றது. மெலிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் பி வி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடியிருக்கும் பாடலை விரும்பிக்கிட்டு இருக்காரு ராஜு.
1: இணைந்திருக்க எங்களோட இது ஒலி 968
0: பெரிய பெரிய
2: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசு தங்கம் வைரம் போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: Joya Lucas, world's favorite jeweler.

0: சாதனம் வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அறியுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAcon.com.
3: வணக்கம் சிங்கை.

0: வீடு வாங்க முடியுமான்னு தெரியல.
1: நானும் இப்படிதான் என் அக்கா மகனுக்காக பயந்தேன். அவன் போன மாசம் பிடிஓ சாவியை பெற்றுக் கொண்டான். பணம் போதுமானு கேட்டேன்.
0: அதுக்கு அவன் என்ன சொன்னா?
1: பிடிஓ வீடுகள் சந்தை தள்ளுபடி விலையில கிடைக்கிறதால வாங்குறவங்க சந்தை விலையை விட குறைவா தான் பணம் செலுத்துறாங்களாம்.
0: ஆனா மாத கட்டணம் எப்படி?
1: அவன மாதிரி முதல் முறை வீடு வாங்குறவங்களுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியம் கிடைக்குது. மேலும் பல பேரால மத்திய சேம நிதியை வீட்டு கடனுக்கு பயன்படுத்த முடியும். இதனால ரொக்க பணம் செலுத்துறது ரொம்ப குறையும். சில நேரம் கட்டவே தேவையில்லாம போகும்.
0: பரவாயில்லையே, என் மகன்கிட்ட சொல்லணும்.
1: ஆமா, HDB இணையதளத்துக்கு போய் அவனுக்கு பொருத்தமான வீடியோவை தேட சொல்லுங்க. தேவையான எல்லா தகவல்களுமே mynicehome.gov.sg ல கிடைக்கும்.
2: இந்த ஹரிராயா காலத்தில் தங்கம் வாங்குவது இன்னும் சிறப்பு. May 23 முதல் June 1 வரை இஷ்டாரா ஜுவல்லரியில் தங்கம் மற்றும் வைரநகைகளுக்கு 1 கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. அது மட்டுமல்ல, உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாம புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் அழகிய வைரநகைகளுக்கு 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. திருமணம், அன்பளிப்பு அல்லது உங்களுக்காக வாங்கினாலும் சரி, இதுதான் சிறந்த நேரம். May 23 முதல் June 1 வரை மட்டும் இஷ்டம் போல தங்க வாங்க இஷ்டாராக்கு வாங்க.
3: Singing.

0: தொடரும் தினம்
1: களத்தூர் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில இருந்து உங்களுக்கு அங்க பாடல் ஒலித்தது. ஏ எம் ராஜா பி சிஸ்லா பாடியிருந்த இந்த பாடல கோகிலா விரும்பி கேட்டு இருந்தாங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:26 ஆகிவிட்டது. ஓடோடி வந்துருங்க, நாங்க சொல்ல போற தகவலை கேளுங்க, அதுக்கப்புறம் நாங்க கேக்குற கேள்விக்கு சரியான பதிலை நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஜோதி ஸ்டோர் புஷ்பகடை வழங்குற லவ் ஸ்டார் காஃபி உங்களுக்கு பரிசா வழங்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோங்க.
2: சஜினி, அண்மையில ஸ்காட்லாந்துல ஒரு அற்புதமான முயற்சி அறிமுகப்படுத்திருக்காங்க.
1: சொல்லுங்க.
2: இப்போ ஸ்காட்லாந்துல இருக்கிற இந்த சிறு சிறு குருவி வகைகளா இருக்குல்ல, அதோடைய எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டே வருது அப்படின்னு புள்ளி விவரத்துல சொல்லிருக்காங்க. ஆக அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், எப்படிப்பட்ட தீர்வை கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவெடுத்து இனிமேல் ஸ்காட்லாந்துல கட்டப்படும் கட்டடங்கள் இருக்கு இல்லையா, வான் உயர கட்டடங்களை நீங்க கட்டுங்க, அல்லது 10 மாடி கட்டடத்தை கட்டுங்க, 20 மாடி கட்டடத்தை கட்டுங்க, எப்படி கட்டுங்க, ஆனா அதுல சிறு சிறு பகுதிகளை நீங்க உருவாக்கணும். அதாவது இந்த குருவிகள் கூடு கட்டுறதுக்கு ஏதுவான பகுதிகளை நீங்க உருவாக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை ஸ்காட்லாந்து நடப்புக்கு கொண்டு வந்திருக்காங்களாம்.
1: கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. அப்படின்னா அவங்க வந்து செங்கலை வைத்து கட்டும் பொழுது அந்த செங்கல்ல வந்து ஒரு துவாரம் மாதிரி இருக்கும், ஒரு பகுதி மாதிரி இருக்கும். அப்ப இந்த சின்ன சின்ன இடங்கள்ல ஸ்விஃப்ட், அதாவது தமிழ்ல நாம உளவாரன் குருவி அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஸ்விஃப்ட் வகையான குருவிகள் வந்து இந்த இடங்கள்ல கூடு கட்டுவதற்கு அது ஏதுவாக இருக்கும்.
2: இதன் வாயிலா இந்த குருவி வகையுடைய இனம் நம்பிக்கை எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அதை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்காட்லாந்துல அந்த முயற்சியை எடுத்திருக்காங்க. உங்களுக்கான கேள்வி இதுதான்,
1: எந்த நாட்டில் ஸ்விஃப்ட் குருவி எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக அவங்க புதுசா ஒரு கட்டிட வழிமுறையை அறிமுகம் செஞ்சிருக்காங்க?
2: இப்பதான் சொன்னோம். மாணவர்களே உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய பதில்களை குரல் பதிவு வாயிலா அனுப்புங்க. உங்களுடைய பேர், வயது, படிக்கும் பள்ளி, அதுக்கப்புறம் பதில் இவற்றை நீங்க அனுப்பிடுங்கன்னா உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது
1: ஜோதி சோ புஷ்பகடை வழங்குற லவ் இஸ் தி காஃபி.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய ஆசைப்படுறீங்களா?
1: MSR இன்டீரியர் டிசைன், சிறிய அளவிலான புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
0: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், ஃபீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
1: HDB, BISSE, RCMA, K-Stras அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
0: முழு வடிவமைப்பு சேவை, நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
1: MSR இன்டீரியர் டிசைன், விவரங்களுக்கு MSR interior design.com அல்லது 9778123234.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
6: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.

0: வாழ்வியின் பக்கம் திக்கு தெரியாத காட்டில் திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன.
1: பழைய பாடல்களை கேட்டு முடிச்சிட்டோம், இப்ப வாங்க புது பாடல்கள் பக்கமா போகலாம்.
2: உள்ள கொஞ்சம் மடக்கு தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கு தட்டு.
0: குண்டூர் காரம் திரைப்படத்தில இருந்து
1: உங்களுக்காக பாடல் இடம்பெற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில்.
3: போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சஜினி, சமீபத்துல நான் சந்தித்த ஒரு நண்பர் அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்லியிருந்தாரு என்கிட்ட.
1: சரி,
0: அவர் அப்பதான் வந்து வாகன ஓட்டுன உரிமை சான்றிதழை பெற்றிருக்காரு. அது கிடைச்ச கையோட விறுவிறுப்பா செயல்பட்டு இருக்காரு. வாகனத்தை எடுத்துட்டு போயிருக்காரு, டப்புன்னு போன இடத்துல விபத்து.
1: அச்சுச்சோ,
0: அங்க வந்து அவருக்கு கையோடல காலோடல 18 வயசு, என்ன பண்றதுன்னு தெரியல. வெளியில வராரு, அந்த வாகன விபத்துல ஏற்பட்ட அந்த இன்னொரு வாகனம் இருக்குல்ல, அந்த ஓட்டுநர் பாக்குறாரு. சின்ன பையனா இருக்கான் அந்த பையன், இப்பதான் வந்து லைசன்ஸ் எடுத்துட்டு போல இருக்கு அப்படின்னு
1: சொல்லிட்டு,
0: பரவாயில்ல நான் உங்ககிட்ட வந்து காசு வாங்க போறது இல்ல, மாட்டி விட போறது இல்ல, அதுக்கு பதிலா நீ 50 லி இப்ப எனக்கு கொடு, அது போதும்னு சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு புரியல, அவர் சொல்லிருக்காரு, என்ன இதோட விட்டீங்களே, பரவாயில்ல அடுத்த முறை உனக்கு இது நடக்கும். அதாவது புதுசா வர ஒரு பையனோ பொண்ணோ திடீர்னு வந்து விபத்துல சிக்கிட்டாங்க உன் கூட அப்படின்னு சொன்னா, நான் இப்ப உனக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி நீ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு
1: போயிட்டாராம். ஆங்கிலத்துல வந்து இந்த பேட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான். இப்ப சிலரும் வந்து என்ன செய்வாங்கன்னா, இப்ப இந்த உணவு கடைகள்ல இருக்கு இல்லையா, அவங்க வந்து இப்ப கூடுதலா காசு தொகைய வந்து கொடுப்பாங்களாம், அதாவது மற்றவர்களுக்கு வந்து இலவசமா உணவு வழங்குவதற்காகவே. அப்ப இந்த ஓட்டுநரும் வந்து இந்த பேட் ஃபார்வர்ட் செஞ்சிருக்காரு.
0: ஆமா, அந்த முறையை தான் கையாண்டு இருக்காரு. இங்க ஒரு சின்ன தெளிவு, அந்த விபத்தின் போது யாருக்கும் இந்த காயமும் ஏற்படல, அது அவ்வளவு பெரிய சம்பவமாவும் அமையல, அதனாலதான் சரி பரவாயில்ல அப்படிங்கிற வாய்ப்பு அவர் கொடுத்திருக்காரு. அதுக்காக நீங்களும் வந்து விபத்து ஏற்பட்டுச்சுன்னா மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் சொல்ல வரல. இந்த இடத்துல நான் பதிவு பண்ண வேண்டிய கருத்து என்னன்னா, வாழ்க்கையில சில நேரங்கள்ல தெரிந்தோ தெரியாமலோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்.
1: ஆமா,
0: மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற அற்புதமான பண்பை முன் வச்சாரு இல்லையா,
1: அததான் இந்த இடத்துல நாங்க பதிவு பண்ண விரும்புறோம். தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்க.
3: இது ரவிஜி சஜினி வழங்கும் வணக்கம் சிங்கை.
4: டே தம்பி, அந்த ஐஸ் போட்டோ எடுத்துக்கொடு.
5: இந்த பூமிக்கு முதல் வணக்கம், ரசிக மகாஜனங்களுக்கும் வணக்கங்கள். சமயம் ஏழாக சாயந்திரம் நீராக குளிர்ந்த காத்தே சிலித்து சிறகடிக்குதே. ஒரு பக்கம் மனசுல தாசு மாமா, மறுபக்கம் நேர்மையுள்ள இளவரசம் மேல ஒரு அசதாமா. எந்த ரமோலா டான்சிங் பார்ட்டி என்றும் அழியாதது.
4: இன்னும் இனுக்க வைக்கலாமா?
6: ஏ ரமோலா, இந்த பிள்ளைக்கும் சேலை கட்டி உள்ளான்ல.

0: என்ன அப்படி பாக்குறீங்க? அவன் சோகத்துக்கு அவன் தான் லிரிக் ரைட்டர். எழுதுங்க, மடிச்சு போட்டுருங்க.
1: கொஞ்சம் மடக்கி தட்டு.

0: பிரீத்தி ஸ்ரீகிருஷ்ணா பாடிய பாடல கேட்டீங்க. தமிழோட இசையில அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
1: சரி, இன்றைய வானிலை எப்படி இருக்கும்? இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று முன்னறிவித்துள்ளனர் வானிலை ஆய்வகத்தார்.
0: ஒவ்வொரு நாளும் காலையில வெந்நீர் இருக்குல்ல, அதுல கொஞ்சோண்டு துளசி இலைகள் அத போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்க அருந்தி வந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மன உளைச்சல் குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்றாங்க. இதுக்கு மேல அந்த உப்பிசம் இருக்குல்ல, அதுல இருந்து நிவாரணம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது.
1: ஆமா ரவி, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் துளசி உதவி செய்யுது அப்படிங்கிற தகவலையும் நான் சமீபத்துல படிச்சிருந்தேன்.
0: பிரமாதம் எல்லாத்தையும் படிச்சதோட விடாம செயல்படுத்துங்க. அதுக்கு முன்னால மருத்துவரை நாடி சரியான தகவல்களை பெற்றுக்கொண்டு செயல்படுங்க.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர்

0: அம்ரிஷின் இசையில் சார்லி சாப்ளின் இரண்டு திரைப்படத்திலிருந்து செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி கணேஷ் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. CTE SLE செல்லும் வழியில் மர்ச்சன்ட் சாலைக்கு பிறகு காரணம் அங்கே வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: மற்றும் தினம் ஆர்கேஜி நெய்
1: வணக்கம். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் ஸ்காட்லாந்து என்று நான் நினைக்கிறேன். என் பெயர் வியாசன். நான் நார்த் ஸ்பிரிங் தொடக்க பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
2: பல மாணவர்கள் சிறந்த பதில சொன்னாங்க இல்லையா?
3: ஆமாம், அதுல சரியான பதில சொன்ன முதல் மாணவர் வியாசன்.
2: அவரை போலவே நீங்களும் வெல்லலாம். நாளைக்கு உங்களுக்கு போட்டி வரும். மாணவர்களே, மறக்காம கேளுங்க ஒவ்வொரு நாளும். இது வணக்கம்.

0: கூட்டம் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
1: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
2: தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டு.
1: கனவுலதான் தேவதை மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவதை மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வரவேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லைங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
3: 101 ஸ்ட்ராங்கன் சாலை, குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளை,
4: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
5: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்திருங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
6: Joy Alukas, world's favorite jeweler.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். வடகொரியா வட்டார நாடுகளுடன் ஆக்ககரமான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு பேச்சுவார்த்தையை வரவேற்கும் திறந்த மனப்போக்கை கொண்டிருக்க சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் ஊக்குவித்துள்ளார். அவருடைய வடகொரிய பயணத்தின் நிறைவில் வெளியுறவு அமைச்சு அதனை தெரிவித்தது. சிங்கப்பூருக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான உறவு நட்பார்ந்தது, நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசதந்திர உறவு 50 ஆண்டுக்கும் மேலானது. தற்போதைய உலகச் சூழல் முன்னெப்போதையும் விட பதற்றம் நிறைந்ததாகவும் ஆபத்தானதாகவும் இருப்பதாக அவர் சொன்னார். இத்தகைய சூழலில் நாடுகள் ஒன்றுடன் ஒன்று நெருக்கமாக ஆலோசனை நடத்துவதும் நம்பிக்கைக்குரிய நட்புறவுகளை பேணுவதும் முக்கியம் என்று அவர் குறிப்பிட்டார். வடகொரிய பயணத்தை நிறைவு செய்து டாக்டர் பாலகிருஷ்ணன் அடுத்தபடியாக தென்கொரியா சென்றுள்ளார். ஈரானுடன் நடக்கும் பேரப்பேச்சின் நிபந்தனைகள் தமக்கு திருப்தியளிக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் மீண்டும் போரிடுவதற்கான சாத்தியம் குறைவு என்று ஈரான் தெரிவித்ததை அடுத்து அமெரிக்க அதிபரின் கருத்து வந்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவரும் இணக்கத்தை எட்ட ஈரான் ஆர்வமாய் இருப்பதாக திரு டிரம்ப் சொன்னார். இதற்கிடையே கடந்த மாதம் நடப்புக்கு வந்த தற்காலிக சண்டை நிறுத்தத்தை அமெரிக்கா மீறியதாக ஈரான் குற்றஞ்சாட்டியிருக்கிறது. சண்டை நிறுத்தம் நடப்பில் இருக்கும்போது நடந்துள்ள ஆக கடுமையான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தயார் என்றும் அது கூறியது. இஸ்ரேல் தென் லெபனானின் பெரும்பகுதியில் வாழும் மக்களுக்கு வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த இடங்களை போர் நடக்கும் பகுதிகளாக இஸ்ரேலிய ராணுவம் வகைப்படுத்தியுள்ளது. ஹிஸ்புல்லா மீது புதிய தாக்குதல்களை நடத்த ராணுவம் திட்டமிடும் வேளையில் மக்களை வெளியேறும்படி அது கேட்டுக்கொண்டுள்ளது. சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வந்ததிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கும் ஆக பெரிய அளவிலான வெளியேற்ற உத்தரவு இது. ஹிஸ்புல்லா சண்டை நிறுத்தத்தை தொடர்ந்து மீறுவதாக இஸ்ரேலிய ராணுவம் குற்றஞ்சாட்டுகிறது. கடுமையான பதிலடி கொடுக்கப்போவதாக அது கூறியிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணையில் தென்கொரிய எண்ணெய் கப்பல் மீது ஈரானிய ஏவுகணை பாய்ச்சப்பட்டது பற்றி பேச சோல் ஈரானிய தூதரை அழைத்துள்ளது. அந்த சம்பவத்துக்கும் ஈரானுக்கும் தொடர்பில்லை என்று அந்நாட்டு தூதர் கூறியிருந்தார். கப்பலுக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு அவர் வருத்தம் தெரிவித்தார். தென்கொரியாவின் HMM நாமு கப்பலை நோக்கி 2 ஏவுகணைகள் பாய்ச்சப்பட்டன. சம்பவம் நேர்ந்தபோது அதில் 24 பணியாளர்கள் இருந்தனர். முதல் ஏவுகணை அணைந்து போனது. இரண்டாவது ஏவுகணை கப்பலில் பெரிய தீயை ஏற்படுத்தியது. அதில் ஒருவர் காயமுற்றார். லாவோஸில் வெள்ளம் சூழ்ந்த குகைக்குள் கடந்த ஒரு வாரமாக சிக்கியிருந்த 7 பேரில் 5 உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். எஞ்சிய 2 தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. லாவோஸ் தலைநகர் வியந்தியனுக்கு வடகிழக்கே சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள குகைக்குள் 7 கிராமவாசிகள் தங்கம் தேடி சென்றனர். அப்போது பெய்த கனத்த மழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குகையிலிருந்து வெளியேறும் பாதை மறைக்கப்பட்டதால் அவர்கள் உள்ளே சிக்கிக் கொண்டனர். கொங்கோ குடியரசில் நடக்கும் உள்நாட்டு போரால் இபோலா நோய் பரவலை கட்டுப்படுத்துவது சிரமமாகி இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் கூறியிருக்கிறது. 30 ஆண்டுகளாக அங்கு நீடிக்கும் போர் இபோலா நோய் பரவலை பெரும் நெருக்கடியாக மாற்றும் அபாயம் ஏற்படுத்தியுள்ளதாக நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் கேப்ரியசஸ் எச்சரித்துள்ளார். இபோலா நோயால் கொங்கோ குடியரசில் 200 அதிகமானோர் மாண்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பத்து பேர் அதனால் மாண்டது இதுவரை உறுதி செய்யப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் சந்திக்கும் இடையூறுகளால் பேரழிவு ஏற்படக்கூடும் என நிறுவனம் அக்கறை தெரிவித்தது. சிங்கப்பூரில் இளம் வயதிலேயே தொழில் தொடங்கும் சிந்தனையை தூண்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உயர்நிலை பள்ளி தொடக்க கல்லூரி மாணவர்கள் கூடிய விரைவில் தொழில் முனைப்பு சார்ந்த பாடங்களை எதிர்பார்க்கலாம். தோல்வியை கண்டு அஞ்சாமல் முதற்படியை எடுத்து வைக்க இளையர்கள் முன்வர வேண்டும் என்று துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் கூறுகிறார். தடைகள் குறைந்துள்ளன, செயற்கை நுண்ணறிவும் வலுவான ஆதரவும் உள்ளன. அதனால் இளையர்கள் தொழில் தொடங்குவது முன்பை காட்டிலும் இப்போது எளிது என்றார் திரு தினேஷ். தொழில் தொடங்கும் போது ஆரம்ப கட்டத்தில் AI உதவியை நாடலாம். அது செலவுகளை குறைக்க உதவும் என்று அவர் கூறினார்.
3: சொல்லும் பொருளும் பயாலஜி உயிரியல். உயிரியல் பாடம் தாவரங்கள், விலங்குகள் உள்ளிட்ட அனைத்து உயிர் வடிவங்களின் நுட்பங்களை கற்றுத்தருகிறது. பயாலஜி உயிரியல்.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

0: ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
1: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
0: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
1: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு அமுதம் போல தோசை.
0: சிங்கப்பூர்ல சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
1: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
2: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
3: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
4: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்.

0: வணக்கம் சிங்கே,
1: அள்ளி தந்த வானம் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. வித்யாசாகரின் இசையில் சங்கர் மகாதேவன் சுஜாதா அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. பிரபு தேவா கொஞ்ச நேரத்துல நமக்காக ஒலிகூடத்துல ஒரு நடனத்தை போட்டாரு.
2: இத கேட்டா பிரபு தேவா ரொம்ப வருத்தப்படுவாரு.
1: ஒலியின் பிரபு தேவா நீங்க
2: தான். இப்படியே சொல்லி ஒரு மனுஷன் உசுப்பேத்துறது.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த காணொலியை நான் பதிவேற்ற செய்யறேன்.
2: தெரியாதரமா நான் போய் ஆடிட்டேன்னா இவனுக்கு பிரபு தேவான்னு நினைப்பு அப்படின்னு ஒரு கமெண்ட் வரும்.
1: அதனை
2: அடுத்து உங்களுக்காக பிஸ்தா படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது.
1: நட்சத்திரம் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர் இயக்கிய பிஸ்தா திரைப்படத்துல இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடல் கேட்க போறாங்க.
2: கார்பன் செய்திகளை இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். அந்த வரிசையில சற்று முன்பு நடந்து முடிந்த ஆட்டம் UEFA கான்ஃபரன்ஸ் லீக் ஆட்டம். அந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம்,
1: கிறிஸ்டல் பேலஸ் ஒரு கோல் புகுத்தி இந்த ஆட்டத்தை வென்றிருக்காங்க.
2: ரயோ வலெகானோ அந்த குழுவை அவங்க சந்திச்சிருந்தாங்க. குறிப்பா 50வது நிமிடத்துல ஜீன் பிலிப் மட்டேட்டா அடித்த கோலின் வாயிலா கிறிஸ்டல் பேலஸ் 1-0 அப்படிங்கிற கோலின் கீழே இந்த ஆட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க.
1: சரி, இப்ப அப்படின்னா என்ன நடக்க போகுது ரவி?
2: கிறிஸ்டல் பேலஸ் அடுத்த தவணையில சஜினி UEFA யூரோப்பா லீக்ல பொருதுவாங்க. இந்த வெற்றியின் காரணத்தினால இதுல என்ன ரொம்ப சுவாரஸ்யம்னா, ஒலிவர் காஸ்னர் அவங்களுடைய பயிற்சியாளர் இருக்கா இல்லையா, கடந்த 12 மாதங்கள்ல கிறிஸ்டல் பேலஸ் உடைய வரலாற்றை மாத்தி அமைச்சிட்டாரு.
1: எப்படி எப்படி எப்படி எப்படி?
2: போன வருஷம் மேல அவரு எஃப்ஏ கேனத்தை ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாசத்துல சேரிட்டி ஷீல்ட்ல ஜெயிச்சாரு. இப்போ அவரு UEFA கான்ஃபரன்ஸ் லீக், அதாவது கிறிஸ்டல் பேலஸின் வரலாற்றுல முதல் முறையா ஐரோப்பிய கிண்ணத்தை ஜெயிச்சு பேலஸ் உடைய வரலாற்றை 12 மாதங்களுக்குள்ள மாற்றி அமைச்சிட்டாரு.
1: வாவ், அப்படின்னா அவ்வளவு சிறப்பா அவர் வந்து வேலை செஞ்சுகிட்டு இருக்காரு. தொடர்ந்து நம்ம கிறிஸ்டல் பேலஸுக்கு பல வெற்றிகள் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா இங்கதான் இருக்குது கதையில ஒரு திருப்பு முனை.
1: சொல்றீங்க,
2: இதுதான் ஒலிவர் காஸ்னர் கிறிஸ்டல் பேலஸ் பயிற்சியாளராக களமிறங்கும் இறுதி ஆட்டம். அவரு ஜனவரியிலே சொல்லிட்டாரு இந்த தவணை இறுதியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு பல காரணங்கள் பொதுவா என்ன சொல்லப்படுதுன்னா, அவரு எதிர்பார்த்த ஆட்டக்காரர்களை மேற்பார்வையாளர்கள் வாங்கி கொடுக்கல, அதனாலேயே அவருக்கு வந்து வெறுப்பு வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜனவரியில அவர் சொன்னதா சொல்லப்படுது. ஆனா என்னதான் ஜனவரியில டாட்டா சொல்லியிருந்தாலும் அவரு மே மாசம் வரைக்கும் இருந்து பணிய சிறப்பா செஞ்சிருக்காரு பாருங்க.
1: அதுதான் வந்து கண்டிப்பா சொல்லணும், எனக்கு ஒரு ஆமா பாராட்டணும். ஏன்னா எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதை நான் சிறப்பா செஞ்சு முடிச்சு கொடுத்துட்டு போவேன். பலரும் வந்து நான் ராஜினாமா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குது, எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு
2: போயிருவாங்க. ரொம்ப உண்மைதான், இருக்கிற வரைக்கும் சிறப்பா செய்யணும் அப்படிங்கறத அவரு உணர்ந்திருக்காரு. இதுக்கிடையில சம்பந்தமே இல்லாம ஒரு கருத்து வந்திருக்கு.
1: என்னமா
2: அந்த கருத்துக்கு காரணம்? இந்த பாட்டு வெங்கின் அப்படின்னு ஒன்னே, அவர் வந்து சஜினி சிரிக்கிறது சுஜாதா மேனன் சிரிக்கிறது விட நல்லா இருக்கு. அதனால சஜினிக்காக அவங்களோட சிரிப்புக்காக இந்த பாடல ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லிருக்கு. அதாவது இன்னைக்கு அவன் வேலைக்கு வருவான், அவன் வேலைக்கு வந்தோடனே அவனை வெறுப்பேத்துற மாதிரி இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அந்த மெசேஜ வாசிச்சு அவன் வெறியேறணும் அப்படின்னு உங்க சொந்தக்கார யார்ட்டையும் சொல்லிட்டு அனுப்பியிருக்கீங்க நீங்க.
1: பிரதான
2: விழா அடுத்த வருஷம் வரும்ல, சிரிப்பழகி அப்படிங்கிற சிறப்பு விருதை உங்களுக்கு நாங்க கொடுக்க சொல்றோம். சரியா,
1: உங்களுக்கு வந்து சிறந்த நடனமணி அப்படிங்கிற விருதை நான் வந்து வழங்குறேன்.
2: அதெல்லாம் நல்ல ஆர்வங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. 7:16 ஆகிவிட்டது. உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி
2: சஜினி
3: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக PIE நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூவிற்கும் பாசரீஸ் டிரைவ் 12 இடைப்பட்ட பகுதிகளிலும், நகரத்தை நோக்கி செல்லும் அப்பர் ஸ்ரங்குன் ரோடு PIEக்கும் வான்தோ அவென்யூவிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்த செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது, அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க, நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
1: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர். ஜாய் எலக்காஸில் தங்கம், வைரம், போக்கி, பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கூலிக்கு 40% கிடைவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: தினசரி செலவுகளுக்கு 20% வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66% வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
3: இது வணக்கம் சிங்கே.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: 7:30 ஆயிடுச்சு. சரியா, அடுத்து உங்களுக்காக 80களில் வந்த பாடல்களா காத்திருக்கு வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில.
3: இன்றைய எண்ணத்தோடு திரைப்படத்தில இருந்து அடுத்து நாம பாடலை கேட்க போறோங்க.
2: ஜோதிஷா புஷ்பக்கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசா காத்திருக்கு. இது பெரியவர்களுக்கான போட்டி. நீங்க தயார்னா 3 தகவல்கள்ல எது தவறான தகவல் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும்.
3: முதல் தகவல், இன்று வூபிங் கிரேன் பறவை தினம் அனுசரிக்கப்படுகின்றது. கிறிஸ்டல் பேலஸ் யுஎஃப்ஏ கான்ஃபரன்ஸ் லீக் போட்டியில இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஸ்காட்லாந்தின் தலைநகரம் கிளாஸ்கோ.
2: இந்த 3 தகவல்கள்ல எது தவறான தகவல்? சரியா சொல்ற முதல் இருக்கு காத்துட்டு இருக்கு. பரிசு வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய எண்
3: 9678889
2: ஒலி 9
3: பரவசம்.

0: உங்களும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: மூன்று தகவல்களை நாங்க சற்று முன்பு வழங்கி இருந்தோம். மீண்டும் உங்களுக்காக அந்த தகவல்கள்.
2: முதல் தகவல்,
0: இன்று வூப்பிங் கிரேன் எனும் பறவையின் தினம் அனுசரிக்கப்படுகின்றது.
2: இரண்டாவது தகவல்,
0: கிறிஸ்டல் பேலஸ் UEFA கான்பரன்ஸ் லீக் போட்டியில இவங்க ஜெயிச்சிருக்காங்க.
2: மூன்றாவது தகவல்,
0: ஸ்காட்லாந்தின் தலைநகரம் கிளாஸ்கோ.
2: இதுல எது பொய்யான தகவல், தவறான தகவல் அப்படிங்கறத நாங்க கேட்டிருந்தோம். பலரும் பதில் சொல்லியிருந்தீங்க. மின்னல் வேகத்துல பதில் சொன்ன அந்த முதல் நேயர் யார் என்றால்,
3: என்ன நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து மூணாவது வந்து தவறானதுன்னு நினைக்கிறேன்.
0: முதல் தகவல் எனும் பறவையின் தினம் அனுசரிக்கப்படுகின்றது.
2: இது சரியான தகவல் தான். இரண்டாவது நாங்க சொன்னது
0: கிறிஸ்டல் பேலஸ் UEFA கான்பரன்ஸ் லீக் போட்டிகள்ல ஜெயிச்சிருக்காங்க.
2: இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காது கொடுத்து கேட்டிருந்தீங்கன்னா டக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுவும் சரிதான்.
0: ஸ்காட்லாந்தின் தலைநகரம் கிளாஸ்கோ.
2: இது தாங்க தவறு.
0: வருத்தப்படுறீங்க, ஐயோ நான் வேகமா சொல்லிட்டேனே ஆனா வந்து எனக்கு பரிசு கிடைக்கல அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் நாங்க பரிசை வழங்கிக்கிட்டே இருக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும்.
2: மறக்காம கேளுங்க, எங்களோட இணைந்துருங்க. இது உங்க அபிமான
0: வணக்கம் சிங்கே.
2: பழுதாகியுள்ளது. PIE சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் ஸ்டீவன்ஸ் சாலை அந்த பகுதிக்கு பிறகு போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: தானே?
1: ஆமா, ஆனா அவனால வீடு வாங்க முடியுமான்னு தெரியல.
0: நானும் இப்படிதான் என் அக்கா மகனுக்காக பயந்தேன். அவன் போன மாசம் பிடிஓ சாவியை பெற்றுக் கொண்டான். பணம் போதுமானு கேட்டேன்.
1: அதுக்கு அவன் என்ன சொன்னான்?
0: பிடிஓ வீடுகள் சந்தை தள்ளுபடி விலையில கிடைக்கிறதால வாங்குறவங்க சந்தை விலையை விட குறைவா தான் பணம் செலுத்துறாங்களாம்.
1: ஆனா மாத கட்டணம் எப்படி?
0: அவன மாதிரி முதல் முறை வீடு வாங்குறவங்களுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியம் கிடைக்குது. மேலும் பல பேரால மத்திய சேம நிதியை வீட்டு கடனுக்கு பயன்படுத்த முடியும். இதனால ரொக்க பணம் செலுத்துறது ரொம்ப குறையும். சில நேரம் கட்டவே தேவையில்லாம போகும்.
1: பரவாயில்லையே, என் மகன்கிட்ட சொல்லணும்.
0: ஆமா, HDB இணையதளத்துக்கு போய் அவனுக்கு பொருத்தமான வீடியோவை தேட சொல்லுங்க. தேவையான எல்லா தகவல்களுமே mynicehome.gov.sg ல கிடைக்கும்.
2: தலை வலிக்குது, தசை வலிக்குது, என்ன செய்யறதுன்னே தெரியல.
3: ஏன் கவலைப்படுற? கோடரிச்சின்ன பொதுவான தைலம் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கலாம்.
2: பல தலைமுறையினரின் நம்பிக்கை சின்னமா?
3: ஆமா, தசைவலி, தலைவலி, தலை சுற்றல், சளி ஆகியவற்றுக்கான நிவாரணம் வழங்க உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
2: நான் இன்னைக்கு கோடரிச்சின்ன பொதுவான தைலத்தை வாங்கி பயன்படுத்த போறேன்.
3: சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்கா எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க. லேசா காலியா நல்ல கத்திரிக்காயின்னு அர்த்தங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.

0: என் தங்கச்சி படிச்சவ திரைப்படத்தில இருந்து மலிஷா வாசுதேவன் எஸ் பி சைலஜா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது கங்கை அமரன் இன்னி செய்ய.
1: அடுத்ததா வரப்போகுது உங்களுக்காக இந்த பாடல்.
0: நடைபெறுகிறது மீடியா வளாகத்தில் காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையிலும்.
1: மே 31 நீங்க பதிவு செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா 135 வெள்ளி அதோட 9 விழுக்காடு ஜிஎஸ்டி நீங்க செலுத்தணும்.
0: மொத்தத்துல நீங்க 147 வெள்ளி மட்டும்தான் கட்டுறீங்க.
1: அதுவே ஜூன் முதல் தேதிக்கு அப்புறம் நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா கட்டணும் 150 வெள்ளி அதோட 9 விழுக்காடு ஜிஎஸ்டிக்கு உயரும்.
0: அப்படின்னா நீங்க மொத்தத்துல 163 வெள்ளி கட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும்.
1: எதுக்கு இல்ல எதுக்குன்ற சலுகையை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உடனடியா உங்களுடைய பசங்களை பதிவு செய்துடுங்க. மேல் விவரங்களுக்கு நீங்க போக வேண்டிய இணையப்பக்க முகவரி
0: go.mediaacademy.sg/oli-apw
1: அல்லது நீங்க அழைக்க வேண்டிய எண்
0: 633-338888.

0: உல்லாசம் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. நேரம் இப்பொழுது 7:58.
1: ஒலி 9:06 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
2: MCEA நோக்கி செல்லும் AYE கிளமெண்டி ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது, முதலாம் தடத்தை தவிர்க்கவும். PIEA நோக்கி செல்லும் BKE மண்டாய் ரோடிற்கு பிறகு மற்றும் ஒரு விபத்து நேர்ந்துள்ளது, இதன் காரணமாக SLE வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: 26 ஜூன் முதல் தேதியிலிருந்து தனிநபர் நடமாட்ட உதவி சாதனங்களுக்கான புதிய விதிகள் நடைமுறைக்கு வரும். உதவி சாதனங்களின் அளவும் எடையும் வரம்புக்குள் இருக்க வேண்டும். பொது பாதைகளில் வேக வரம்பு மணிக்கு 6 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடாது. நடமாட்ட ஸ்கூட்டரை பயன்படுத்துவோர் விலக்கு அளிக்கப்படாவிட்டால் மருத்துவ தேவைக்கான சான்றிதழை வைத்திருக்க வேண்டும். புதிய நடமாட்ட ஸ்கூட்டர் வாங்குவோர் பதிவு செய்யப்பட்ட சாதனங்களை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/pmarules க்கு செல்லுங்கள்.
1: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
2: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
1: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
2: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு அமுதம் போல தோசை.
1: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
2: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
3: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்.
4: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
7: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
8: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் வடகொரியா வட்டார நாடுகளுடன் ஆக்ககரமான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு பேச்சுவார்த்தையை வரவேற்கும் திறந்த மனப்போக்கை கொண்டிருக்க வேண்டும் என்று ஊக்குவித்துள்ளார். அவருடைய வடகொரிய பயணத்தின் நிறைவில் வெளியுறவு அமைச்சு அதனை தெரிவித்தது. சிங்கப்பூருக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான உறவு நட்பார்ந்தது, நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசு தந்திர உறவு 50 ஆண்டுக்கும் மேலானது. தற்போதைய உலகச் சூழல் முன்னெப்போதையும் விட பதற்றம் நிறைந்ததாகவும் ஆபத்தானதாகவும் இருப்பதாக அவர் சொன்னார். இத்தகைய சூழலில் நாடுகள் ஒன்றுடன் ஒன்று நெருக்கமான ஆலோசனை நடத்துவதும் நம்பிக்கைக்குரிய நட்புறவுகளை பேணுவதும் முக்கியம் என்று அவர் குறிப்பிட்டார். ஈரானுடன் நடக்கும் பேரப்பேச்சின் நிபந்தனைகள் தமக்கு திருப்தி அளிக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் மீண்டும் போரிடுவதற்கான சாத்தியம் குறைவு என்று ஈரான் தெரிவித்ததை அடுத்து அமெரிக்க அதிபரின் கருத்து வந்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வரும் இணக்கத்தை எட்ட ஈரான் ஆர்வமாய் இருப்பதாக திரு ட்ரம்ப் சொன்னார். இதற்கிடையே கடந்த மாதம் நடப்புக்கு வந்த தற்காலிக சண்டை நிறுத்தத்தை அமெரிக்கா மீறியதாக ஈரான் குற்றஞ்சாட்டியிருக்கிறது. சண்டை நிறுத்தம் நடப்பில் இருக்கும்போது நடந்துள்ள ஆக கடுமையான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தயார் என்றும் அது கூறியது. இஸ்ரேல் தென் லெபனானின் பெரும் பகுதியில் வாழும் மக்களுக்கு வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த இடங்களை போர் நடக்கும் பகுதிகளாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது.